நடக்குமோ, நான் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, நான் இந்த பிரசங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தா, என் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா, என் குடும்பத்தை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா, நான் ஞானசானம் எடுத்துட்டா, நான் சர்ச்சுக்கு வந்துட்டா சொல்றா, நான் என்னவாகுமோ அப்படின்லாம் யோசிக்குவாங்க. அல்ல சொல்லுங்க, அப்போ என்னவாகுமோ ஏதுவாகுமோ அப்படிலாம் நீங்க யோசிக்க வேணாம். அல்ல சொல்லுங்க, அப்போ அதனாலதான் ஒருத்தன் சொல்றான் சொத்துறான், அது எப்படி ஆகுமோ அப்படின்னா, சகரியா நீ ஓவரா பேசுற சொத்துற, வா இருக்கிறனால தான் பேசுற சொத்துற, அது நடக்கிற வரைக்கும் அது ஆகிற வரைக்கும் ஊமையாவே இரு. அல்ல சொல்லுங்க, நிறைய பேர் இப்ப கொதவளை நெரிச்சாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கேன். சகரியா கொதவளை நெரிச்ச மாதிரி எல்லாரும் கொதவளை நெரிச்சாருன்னா சொத்துறேன், ஐயோ ஐ ஆம் ரெடி அப்படிம்பாங்க போல. அல்ல சொல்லுங்க, நான் ஒன்று நான் ஒன்று இப்போ இப்போ கடைசி பிரசங்கத்தில் கன்ஃபார்மாக சொல்லிட்டு போக விரும்புகிறேன். கத்தருக்கு தோத்துறான், உங்கள் கொத்தவளை நெரிச்சாயிலும் உங்களை தேவ திட்டத்துக்குள்ளே நான் பிரசங்கிக்கிறேன். ராஜா கொண்டு வந்தே தீருவார், இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் நில்லாது, நீங்கள் வந்தே ஆகணா, கமிட் பண்ணியே ஆகணா. தேவ திட்டத்தையோ வார்த்தையோ பிரசங்கத்தையோ சத்தியத்தையோ இனி ரிஜெக்ட் பண்றதுக்கு காலமே இல்லை. தீவிரமா அப்பா நடப்பிக்க போறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன ஆகுமா, 25 இஸ்ரவேல் மக்களுக்குள்ள வேசித்தனம் வந்துட்டு, இந்த மோவாபியர்கள் அப்படியே மேக்கப் எல்லாம் பண்ணி இஸ்ரவேல கவுத்துட்டாங்க சொத்துற. இந்த மேக்கப்பே ரொம்ப பிரச்சனை. அல்ல சொல்லுங்க, அப்பா ஓவர் டெக்கரேஷன் சொத்துறா உள்ளான மனுஷனுக்கு ஆகாது. அல்ல சொல்லுங்க, அப்போ ஓவர் டெக்கரேஷன் வெளி மனுஷனுக்கு கூட ஆகாது. இப்போ இருக்கிற அந்த பசைகள் அது இதுகளெல்லாம் போட்டு சொத்துறா, அந்த டெக்கரேஷன் பண்ணி வெள்ளை முடியெல்லாம் கருப்பு முடி ஆக்குறதுக்கு சொத்துறா, அடிச்சு சொத்துறா, புது புது வியாதிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு சொத்துறா. இந்த டெக்கரேஷன் தான் புது புது வியாதிகளுக்கெல்லாம் காரணம். நார்மலாக இருந்தோம்னா நல்லா இருக்கும். எல்லாமே சொத்துறா, கண்களுக்கு மையிட்டு இசபேல். அல்ல சொல்லு, நான் ஒரு நாள் ஆண்டவட்ட கேட்டேன், இசபேல் எப்படி இருந்திருப்பா அப்படின்னு. இசபேல் இப்படி இருந்திருப்பான்னு உனக்கு ஆசையாடா, சரிடா காட்டுறண்டா ரோட்டுக்கு வாடா அப்படின்னாரு. ரோட்டுக்கு கூட்டு போனார் சொத்துறான். நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எதையுமே காட்டுவார். ரோட்டுக்கு கூட்டு போனார் சொத்துறான், ஒரு வயசான கிழவி சொத்துறான். அப்படியே சுடிதார் போட்டு சக்கு புக்கு சக்கு புக்குன்னு போச்சு. அதை வர்றா, அதை வர்றா, அதை வர்றா, அதை வர்றா, பார்க்கறது தெரியாம படுறா அப்படின்னாரு. என்னடா வம்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா, கிழவி அப்படின்னு டைட்டா ஒரு பேண்டை போட்டு சிக்கு பூக்கு சக்கு பூக்குன்னு ஒரே டெக்கரேஷன். எனக்கு கூட வெள்ள முடியா இருக்கு, அந்த கிழவிக்கு ஒத்த முடி கூட வெள்ள முடியல, அப்படி கண்ணங்கரேன்னு இருக்கு. என்ன ஆண்டவரே இசவேல காட்டுறேன்னு கூப்பிட்டு வந்து கிழவியை காட்டுறீங்க? அல்லையே சொல்லு, இப்படித்தாண்டா? அல்லையே சொல்லுங்க, அப்போ ஓஹோ இதுதான் இசபேலா சொத்துறா. அப்போ இசபேல் ரோட்டில் தான் இருப்பாளா அப்படின்னு கேட்டேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சச்சில் காட்டுறேன்டான்னாரு. அல்லையிலே சொல்லுங்க, அப்பா ஓஹோ அப்போ சச்சிலையும் இருப்பாளா? அல்லையிலே சொல்லுங்க, அப்பா நீ என்னடா இம்புட்டு லூஸ் ஆனார். அல்லையே சொல்லுங்க, அப்பா இந்த ஓவர் டெக்கரேஷனே இசபேலோட ஒரு ஸ்பிரிட்ரான்னாரு. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பயமாக இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அல்லையிலே சொல்லுங்க, அப்பா கத்திருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஓவர் டெக்கரேஷன் இன்னைக்கு நிறைய நடக்கு சொத்துறா. ஆமா, உலகத்துல இதுக்கு தான் இன்னைக்கு முக்கியத்துவம். ஆமா, உள்ளான மனுஷனுக்கு அது என்ன செய்யாது, ஆகாது. உள்ளான மனுஷன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது பாதிச்சிடும் சொத்துறா, பாதிச்சிடும் சொத்துறா. தேவ திட்டத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளை கமிட் பண்ணுவோம் சொத்துறா, நம்மளை ஒப்பு கொடுப்போம். இது சொதரா நம்முடைய நாட்களை வீணாய் கழிக்கிற காலம் அல்ல சொதரா. மரியாள் தன் சுயத்துக்காக செலவிடுகிற காலம் அல்ல சொதரா. ஐயோ நான் மனவாட்டி என்னை பார்த்துட்டு போயிருக்கிறாரு யோசேப்பு, நான் அழகாக டெக்கரேட் பண்ணி அப்படியே சொத்துறோம் அப்படியும் ஒரு மனவாட்டிக்கான ஒரு கோலத்தில் அப்படியே புது பொண்ணுக்கான ஒரு டெக்கரேஷனில் அப்படியே சொத்துறோம் சொத்துறோம். அதுக்கு தான் இப்போ நான் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். கண்ணாடிக்கு முன்னாடி சொத்துறோம், கண்ணாடிக்கு முன்னாடி அப்படியே டப்பா டப்பாவாக வச்சு சொத்துறோம். இது கண்ணுக்கு, இது உதட்டுக்கு, இது மூக்குக்கு, இது வாய்க்கு, இது கண்ணத்துக்கு அப்படின்னு போட்டு அப்படியே அழகு பண்ணி ஊ ஆ அப்படின்னு நான் நார நாட்களை செலவு பண்ணுற காலம் இது. என் மனவாளனுக்காக நான் அப்படியே என்ன டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கிற காலம் இல்லை. ஹை ஆளப்பார், அல்லே சொல்லுங்க, அப்பா ஆமே நிறுத்து டெக்கரேஷன் டப்பாலாம் தூக்கி ஓரமாக வை. அல்லே சொல்லுங்க, அப்பா
நீ பிள்ளைய சுமக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். இது கிறிஸ்துவ சுமக்க வேண்டிய காலம். அர்ப்பணியுங்கள், அனுசரணைகள் எழும்பும். பினகாஸ் அங்க சபையில அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு. சோத்ரா எல்லாரையும் ஆண்டவர் வாதையில கொண்டுகிட்டு இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் வாதையில செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரத்து வாசல்ல உட்கார்ந்து மோசையும் மூப்பர்களும் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, பொல்லம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டயத்துல சோத்ரா ஒரு இஸ்ரவேலன் ஒரு மோவாபிய பெண்ணை அழைச்சிக்கிட்டு அவன் போறான் வேசித்தனத்தை நடப்பிக்கிறதுக்கு. ஏற்கனவே வாதையில எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். தேவ இருதயமும் துக்கத்தில் இருக்கு. தேவனும் அழுதுகிட்டு இருக்கிறாரு. தேவ மனுஷன் மோசே அழுதுகிட்டு இருக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள் அழுதுகிட்டு இருக்கிறார். என்ன ஒரு துணிகரம்! இவங்க எல்லாரும் கண்களுக்கு முன்னால அதான் ஆசரிப்பு கூட அடுத்து வாசல்லையே ஸ்தோத்திரம். ஒரு மோவாபிய பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு போறான். பினகாஸ் பக்கத்தில் நிக்க ஆசாரிய மகன் இளையாசர் மகன் அப்படியே பாக்குறான். கடக்கண்ணல துட்டிக்குது புச்சம். அல்லே சொல்லுங்க என்ன பண்றேன்னு தெரியல. ரத்தமெல்லாம் கொதிக்குது. கட கட கட கட கட கட கடன்னு இன்னும் மோசே உட்காந்துருக்காரு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னாரு கொலை செய்யாத இருப்பாயாகனு. அல்லே சொல்லுங்க. அப்பா ஒரு இப்பதான் நியாயப்பிரமாணத்தை அவரு சட்டத்தை அமுல்படுத்திட்டு உட்காந்துருக்கிறாரு. சட்டத்தை ரிலீஸ் பண்ணவரே பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. கொலை செய்யாத இருப்பாயாக அப்படி சொன்னவரு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நாடி நரமெல்லாம் துடிக்குது. சோத்ரா கொலை செஞ்சா அவனுக்கு அதே மாதிரி தான் செய்யப்படும். சோத்ரா பனிஷ்மெண்ட்லாம் நிறையா எல்லாம் வேற சொன்னவர் உட்கார்ந்துருக்கா. என்ன செய்யறன்னு தெரியல. ஒரு முடிவுக்கு வர்றான். சோத்ரா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஆகணும். கத்தருக்கு சோத்ரா இவர் சொன்ன ஒரு இருந்தாலும் இருக்கட்டும். சோத்ரா சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவனை கொன்னா ஒருவேளை நம்மளை எல்லாரும் கல்லறிஞ்சு கொள்றதா கூட இருக்கட்டும். ஒரு ஆத்மாவை கொன்னதுக்காக நம்மளை கொள்றதா இருக்கட்டும். நம்ம சாகிறதாவே இருக்கட்டும். நம்ம சாகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் போட்டுடா. அல்லே சொல்லுங்க. அப்பா இந்த ரெண்டையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மோசே கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்கல. கூடி இருக்கிற ஆளுகிட்ட எந்த அனுமதியும் கேட்கல. தயவுசெய்து அழாதீங்க, நான் போகலாமா, ஒரு சீட்டு போடுங்க அப்படின்லாம் கேட்கல. சர்ரு புருனு எழுப்புனா ஒரே ஈட்டி. ஆமா சொத்துறோம். ஆமா ரெண்டாவது ஒரு குத்து குத்துனா கூட எஸ்கேப் ஆயிரும். சொத்துறோம் ஒரே குத்துல ரெண்டையும் போடணும். அல்ல சொல்லுங்க. ஆமே அல்லேலூயா. நீங்க ஆமே அல்லேலூயா சொல்லலனாலே எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க பைபிள் ஒழுங்கா படிக்கிறது இல்லைன்னு. பைபிள்லாம் படிக்கிற ஆளா இருந்தா கூடவே வருவோம். சக்கு சக்கு சக்கு சக்கு சக்குன்னு சுத்துறோம். ஏன்னா நாங்கெல்லாம் அப்படித்தான் பிரசங்கம் கேட்டு வளர்ந்தோம். அல்லேலூயாவா. அவர் பிரசங்கம் எங்க பாஸ்டர் பண்ணும்போதே நாலு விரலும் பைபிளுக்குள்ளதான் இருக்கும். சுத்துறோம். அடுத்து இதைத்தான் சொல்லுவாரு. இது சம்பந்தமா அங்கதான் போவாரு. அனுசரணா அங்க போவாரு, இங்க போவாரு. அப்படி நாங்க விரல வச்சிருப்போம். அவர் சொல்றதுக்கு முன்னாடி பைபிள் படிப்போம். இப்ப நான் வசனமே சொல்றது இல்லையா, உங்களை வாசிக்கவே விடுறது இல்லையா, அப்படி ஒரு நம்பிக்கை. சொல்லுங்க. அப்பா உங்க விரல்கள் எங்க வச்சிருக்கீங்க? பைபிளுக்குள்ள விரல் இருக்கிற மாதிரி தெரியலையே. பைபிள் இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆமென் ஹல்லேலூயா அப்படி கேக்குறத விட்டுட்டு அப்படியோ ஓஹோ இங்க பகவத்துக்கு இதுல இருந்து சொல்லுவாரு போல அப்படிங்கிற மாதிரில உட்காந்து இருக்கியே. ஆமென். ஆளுகளை பாரு ஸ்தோத்திரம். போனா ஒரே எட்டி ஒரே சொருவு. ரெண்டு மர்டரு, ரெண்டு போனா உழுகுது, ரெண்டு கொலை, ரெட்டை கொலை. அல்லே சொல்லுங்க. அப்பா இப்ப மோசையே தவிக்கிறான். ஆத்தாடி ஏண்டா ஏற்கனவே நாங்க அழுதுகிட்டு இருக்கோம், எல்லாம் செத்து விழுந்துட்டு இருக்காங்க, வேசித்தனை வேற பெருகி போச்சுன்னு நாங்க ஒப்பாரி வச்சுட்டு இருக்கோம். இதுக்கு இடையில இன்னொரு பாவத்தை நீ செஞ்சுட்டு வரையடா. கொலை செய்யாதிரு பாயாகனு மலையில கூட்டு போய் சொன்னாரேடா, எல்லாருக்காவது விழுகிற மாட்டான்டா சொல்லியிருக்கேன். இப்ப நீ போய் கண்ணுக்கு முன்னாடி அதான் ஆசரிப்பு கூட வாசல்லே கொண்டு விட்டேடா. ஆண்டவரை இன்னும் அதிக துக்கப்படுத்திட்டேடா. இப்ப உன்னை கல்லறிஞ்சாடா கொல்லணும். ஏண்டா இப்படி புது புது பிரச்சனையா கிளப்புறீங்க அப்படின்னு மோசே மண்டல மண்டல அடிச்சுக்கிட்டு ஒருவேளை கல்லறது கூட ஏற்பாடு பண்ணிருப்பாரு. சொத்துறா குறுக்க வந்துட்டாரு கத்தரு. அல்ல சொல்லுங்க. அப்பா எவனாவது பணகாசு குரோதமா பிளான் பண்ண முதல்ல உங்களை கொண்டு ஜாக்கிரதை சொல்லுங்க. அப்பா சொத்துறா இந்த விஷயத்தில் பினகாசு எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான். அல்லே சொல்லுங்க. அப்பா நேத்து சொன்னீங்க கொலை செய்யாதிருப்பாயாகன்னு. அல்லே சொல்லுங்க. அப்பா அது நேத்து சொன்னேன் தான். அல்லே சொல்லுங்க. அப்பா இன்னைக்கு மாத்திக்கிட்டேன். ஆமேன். எனக்காக அர்ப்பணிக்கும் எவனுக்காகவும் நானே அனுசரணையா எழும்புவேன். என்ன யோசேப்பு எழும்புறது, என்ன ஆரோன் எழும்புறது, மிரியாம் எழும்புறது, யோசுவா எழும்புறது, பெசலேல் எழும்புறது, அகாஸ்வேரு ராஜா எழும்புறது, தரியு எழும்புறது, நானே எழும்புவேன் நீ அர்ப்பணித்தால். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஸ்டான்லி ஏன் இவ்வளவு வைராக்கியமா பேசுறான் அப்படின்னா இந்த ஒரே ஒரு தில் தான், எனக்கு அனுசரணையாய் என்னை அபிஷேகித்தவரே எழும்புவார். அவர் அனுமதி இல்லாமல்
ஒன்றும் தரையிலே விழாத எழுப்புதலை பார்க்காம. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என் தேசத்துக்கு கிறிஸ்துவை பிறப்பித்து கொடுக்காம, கிறிஸ்துவ அவுட்புட் பண்ணாம சொல்றான், இந்த ஸ்டான்லியின் ஜீவன் ஓயாது. கைய உயர்த்தி ராமன் சொல்லுங்க. அப்போ அர்ப்பணித்தால் அனுசரணைகள் எழும்பும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கூட எனக்கு அனுசரணை பாஸ்டர் மூலமா எழும்பியிருக்கு. சுத்துறான் அவர் சொன்னாரு, நீங்க இன்னைக்கு போகல இல்லை? ஆமா போகல. நீ கடைசி நாள் கூட்டம் தானே? ஆமா கடைசி நாள் கூட்டம். சுத்துறான் அதனால நீங்க பாட்டுக்கு பேசுங்கன்னு இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன ஒரு அனுசரணை பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் பிரசங்கிக்க என்னை அர்ப்பணித்தபடியா அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பஸ் ஏற போகலை, இன்னைக்கு டிக்கெட் கேன்சல். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு நான் நாகர்கோவில்ல தங்குறேன். சோத்துறான் என் ஜனத்துக்காக இன்னைக்கு நான் பேசி ஆகணும் அப்படின்னு என்னை அர்ப்பணித்தபடியால் பாஸ்டர் ஜஸ்டின் அவர்களை எனக்கு அனுசரணையாக தேவன் எழுப்பினார். எல்லாம் ஒரு அனுசரணை தான் என் பாயிண்ட்டுக்கு. கைய உயர்த்தியாமே அர்ப்பணியுங்கள். ரெண்டாவது நான் சொன்னேன், ஆசீர்வாதங்கள் குவியும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ அர்ப்பணித்தால் ஆசீர்வாதங்கள் குவியும். திரும்ப மத்தேயுவின் சுவிசேஷம் அதே மத்தேயு தான், இரண்டாவது அதிகாரம். நான் படிக்கிறேன் 11 வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். நல்ல

அதுக்குள்ள பொண்ணு தூப வர்க்கம் வெள்ளை போலம் அது எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு முன்னால காணிக்கையா வைக்கிறாங்க. பிள்ளை மரியாதமா மடியில இருக்கிறாரு, அல்லையிலே சொல்லுங்க. உங்களை பார்த்தா வேற எங்கேயோ வீட்டுல இருந்து பாரு போலங்கிற மாதிரியே பாக்குறீங்களே, கள்ள போதகனை பாக்குற மாதிரியே பாக்குறீங்க. கள்ள போதகெல்லாம் விட்டுருங்க சொத்துறா. ஆமே பிள்ளை மரியாதமா மடியில தான் இருந்திருப்பாரு சொத்துறா. குழந்தை இயேசு அல்ல சொல்லுங்க அப்பா, குழந்தை இயேசு குழந்தையா இருக்காரு சொத்துறா. ஆமா அப்படியே சொத்துறம் மரியாதமா மடியில அப்படியே பச்சை பிள்ளை அப்படி குழந்தை அவரு சொத்துறம் அப்படியே சொத்துறம் இருந்திருப்பாரு அப்படித்தானே அல்ல சொல்லுங்க அப்பா. அந்த பிள்ளைக்கு முன்னால கொண்டு வந்து பொக்கிஷங்களை திறந்து பொண்ணை வைக்கிறாங்க, வெள்ளை போலத்தை வைக்கிறாங்க, தூப வக்கத்தை வைக்கிறாங்க. வச்ச உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு, அந்த குழந்தை இயேசு சொத்துறான். குழந்தை இயேசுக்கு முன்னாடி தானே வச்சாங்க பிள்ளை, உடனே பிள்ளை குழந்தை இயேசு எந்திரிச்சு உட்காந்துட்டாரு சொத்துறான். அப்படியே எந்திரிச்சு நின்று ஓ அப்படி கை தட்டிக்கிட்டே போய் சொத்துறான். அப்படியே அந்த பொண்ணையும் ஒரு பக்கம் அந்த தூப வக்கத்தெல்லாம் ஒரு பக்கமா அப்படி கையில அள்ளிக்கிட்டு அப்படியே குடு குடு குடு குடுன்னு மரியாதமா மடியில வந்து அப்படி படுத்துக்கிட்டாரு. அப்படியே எழுதியிருக்கேன், என்ன பேச மாட்டேறிய, ஏன்னா இயேசுக்கு தானே வச்சாங்க, குழந்தை இயேசுக்கு தானே வச்சாங்க. உடனே குழந்தை இயேசு ஓடி போய் அந்த பொண்ணையும் தூக்கிக்கிட்டு நம்ம பிள்ளை கள்ள முட்டா வச்சா தூக்கிட்டு போது பாருங்க சோதரன், சோதரன் கேக்கு வச்சா தூக்கிட்டு போது பாருங்க, எதை கொண்டு வந்தாலும் அப்படி மொத்தமாக தூக்கிட்டு போகும் பாருங்க. அந்த மாதிரியே இயேசுநாதரன் சோதரன் உங்க கற்பனைக்கு வருதா சோதரன், அப்படியே இயேசுநாதர் அப்படியே மூணையும் தூக்கிக்கிட்டு போய் இல்லாட்டா அப்படியே ஓடிட்டார் சோதரன். வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள ஓடிட்டார். அப்படியா இருக்கு, குழந்தை இயேசு எந்திரிச்சாருனா இருக்கேன், தூக்குனாருனா இருக்கேன், அவங்க வெள்ளிய வச்சாலும் பொண்ணை வச்சாலும் தூப உறக்கத்தை வச்சாலும் வெள்ளை போலத்தை வச்சாலும் அது குழந்தை இயேசுக்கு வச்சாலும் அனுபவிக்க போறது மரியாள் தான். அல்ல சொல்லுங்கப்பா, காணிக்க கத்தருக்கு தான் சாப்பிடுறது பாஸ்டர். அல்ல சொல்லுங்கப்பா, என்ன நான் சொல்றது புரியுதுங்களா? ஊழியத்தை செய்யறவனுக்கு ஊழியத்தினாலதான் என்ன உண்டு, பிழைப்பு உண்டு, போரடிக்கிற மாட்டேன் வாய்க்கட்டாயாக. அல்ல சொல்லுங்கப்பான், அப்போ அப்போ அப்போ அப்போ அர்ப்பணிச்சா மரியாதமா பொக்கிஷங்கள் திறக்கிறது, ஆசீர்வாதங்கள் குவிகிறது. ஆண்டுடைய திட்டத்துக்கு வார்த்தைக்கு அழைப்புக்கு இந்த மாலை வேளையில நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் சொல்றோம், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க சிந்தித்து கூட பார்த்திராத ஆசீர்வாதத்தின் பொக்கிஷங்கள் உங்களை தேடி வரப்போது, உங்க வாழ்க்கையில் அது குவிய போது. இன்னைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுனா நிறைய பேருக்கு யோசனை. ஆமா ஊழியக்காரங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லாம ரோடுகள் அப்படியே நின்றுட்டு இருக்காது. ஆளுகளை பாரு ஸ்தோத்திரம், எந்த எஜமானுக்குள்ள வேலை செஞ்சாலும் உருப்படியா சம்பளம் வந்து சேர மாட்டேக்கு சொத்துறோம், அப்பப்ப ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லையே சொல்லுங்க அப்பா, இதுதான் உலக எஜமான். ஆனா உன்னத எஜமானுக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணிச்சா, வேலை செய்ய அர்ப்பணிச்சா, ஒரு வார்த்தைக்கு அர்ப்பணிச்சா, ஐயோ ஓஹோன்னு வச்சிருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிள்ளைகளை ஒப்பு கொடுனா டாக்கிட்டு டாக்கிட்டு டாக்கிட்டு எல்லாம் டாக்கிட்டு ஊசியை போட்டு கொல்லு, எல்லாம் டாக்டருக்கு படிக்க வை, ஊசியை போட்டு கொல்லு அப்படின்னா இல்லட்டா கலக்கட்டு கலக்கட்டு. இருக்கிறதே 32 மாவட்டம், இதுல எல்லாத்தையும் கலக்கட்டு கலக்கட்டு. மாவட்டத்துக்கு எங்க வர்றது, மாவாட்டுறதுக்கு தான் போலாம். ஒண்ணும் இல்லையா ஆஞ்சநேயர் சி இன்ஜினியர் சொத்துற இன்ஜினியர் இன்ஜினியர் இன்ஜினியர் எல்லாம் இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பார்த்தா போண்டா சுடுறவன் பொட்டில் மடிக்கிறவன் அத்தனை பேர் இன்ஜினியராக தான் இருக்க போறான். ஏன்னா எங்க போறது வேலைக்கு, எல்லாம் இன்ஜினியர் இன்ஜினியர் இன்ஜினியர். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறாத டே ஸ்டாலி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற. அல்ல சொல்லுங்க அப்போ ஒப்பு கொடு, அர்ப்பணி ஆண்டுடைய வார்த்தைக்கு. ஆண்டுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்த யாரையும் நம்ம அப்பா சும்மா விடல. புறப்படு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்படு. 12:1 சொன்னார் ஆபிரகாம பார்த்து, அல்ல சொல்லுங்க அப்போ 75 வயது கிழவனை பார்த்து சொன்னாரு, புறப்படு கிளம்பு. அழைப்பு வருது ஆண்டுடைய வார்த்தைக்கு, அப்படியே கீழ்ப்படிந்து 4 வசனத்துல அவன் புறப்பட்டு போனான் என்று வசனம் சொல்லுது. அதை தொடர்ந்து வசனங்களை நம்ம படிச்சு பார்த்தோம், கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். தேவன் அவனுக்கு தந்த ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாததா இருந்தது. கர்த்தர் அவனை செல்வ சீமானாக்கினார். நேற்றைக்கு நான் பிரசங்கித்தேன், அல்ல சொல்லுங்க அப்பா, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, அதான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தார் ஈசாக்கு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வர வர வர வர வர அவன் விருத்தி அடைந்து தேசத்தில் மகா பெரியவனானான். வார்த்தைக்கு அர்ப்பணிச்சு பாருங்க, தேவனுடைய அழைப்புக்கு அர்ப்பணிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகும், ஐஸ்வர்யங்கள் பெருகும், நன்மைகள் பெருகும்.

0: மாலையிலே சொல்லுங்க அப்பா, வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது, உலகமும் அவருடையது, உலகத்தின் நிறைவும் அவருடையது, பூமியின் நிறைவும் அவருடையது. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு அர்ப்பணிச்சு பாருங்க, அத்தனையும் உங்களுக்கு வரும். கையை உயர்த்தி ஒரு ஆமேனா. அந்த லூக்கா 15 சொல்றாரு, அந்த மூத்த குமாரனை பார்த்து சொல்றாரு, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகளா இருக்கிறது. அல்லே சொல்லுங்க அப்பா, யூ ஆர் மை சன், ஐ எம் யுவர் ஃபாதர், நீ என்னுடைய மகன், நான் உன்னுடைய தகப்பன், நீ எப்போது ஏன் கூட இருக்கிற, நான் எப்போது ஓன் கூட இருக்கிறேன், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள். இந்தியா என் தேவனுடையது, ஜப்பான் என் தேவனுடையது, ஜமைக்கா என் தேவனுடையது, ஆப்பிரிக்கா என் தேவனுடையது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா, அத்தனையும் என்னுடையது. ஆமென். நான் அவர் விருப்பத்துக்கு என்ன அர்ப்பணிக்கணும், அவ்வளவுதான். அவர் வார்த்தைக்கு என்ன அர்ப்பணிக்கணும், அவ்வளவுதான். சோத்திரம். அல்லேலூயாவா, அல்லேலூயாவா, கர்த்தருக்கு தோத்திரம். ஆமா, அவனுடைய ஆஸ்தியை கேட்டானா இளைய குமாரன், கேட்ட உடனே சொத்துறான். இருப்பா, என்னப்பா அவசரப்பட்டு கேட்கற, இன்னும் கல்யாணமே பண்ணலையே. சொத்துறான், உனக்கு ஒரு பொண்ணை பார்ப்போம், அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்ப்போம், கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு பஞ்சாயத்தை வச்சு அதுக்கு பிறகு சொத்தை பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு அப்பா சொன்னார்னு எழுதியிருக்கு பைபிள்ல. இவன் கேட்டான், அவர் கொடுத்தார். அல்லே சொல்லுங்க அப்பா, அப்படியே கொடுத்தாருன்னு இருக்கு. வாங்கிட்டு போய் இவன் மாட்டுக்க தூர தேசத்துல துன்மா இருக்குமா ஜீவனம் பண்ணி அத்தனையும் அழிச்சு போட்டான். கடைசியில பண்ணி கூட படுத்து கிடந்து பண்ணி தவிடு, அதாவது நல்லா திங்குது, இவனுக்கு என்ன செய்ய மாட்டான், கிடைக்கலையா சுத்திரம் அப்படின்னு பண்ணி தவிட பார்த்து அவனுக்கு எச்சல்லாம் ஊறுது. சுத்திரம், பண்ணி தவிடு கிடைக்கலன்னுதான் புத்தியே வருது. சுத்திரம், அப்பதான் புத்தியே வருது. அப்பா சாப்பாடு சாப்பிட்டப்ப புத்தி மங்கிருச்சு. சுத்திரம், நல்ல பூரண சாப்பாடு சாப்பிட்டப்ப புத்தி மங்கிருச்சு. இப்ப பண்ணி சாப்பாடு சாப்பிடும் போது புத்தி தெளியுது. அல்ல சொல்லுங்க, சில சமயம் நமக்கு புத்தி தெளி பிள்ளைகளே பார்வர் சாப்புக்கு போயிட்டு வந்தானா, நம்ம பிள்ளையான்னு டவுட்டா இருக்கு. போகும்போது நம்ம புள்ள மாதிரி தான் போறான், வரும்போது ஏய் பக்கத்து வீடா இருக்கும்டா, இங்க இல்லடா உன் வீடு, இல்லம்மா நான் உன் புள்ளதான் அப்படின்றான். சொத்துறோம், உளம்புடிய கவுத்துன மாதிரி இருக்கு. அல்ல சொல்லுங்க அப்பா, இந்த உளம்புடி மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க, அதை மண்டையில கவுத்திட்டு வந்த மாதிரி வர்றான். சொத்துறோம், இந்த ஏரியாவே இருக்க மாட்டேங்குது. சொத்துறோம், ஆமா அப்படியே இப்படி இப்படி வர்றான். அதுல சொல்லுவாப்பா, இல்லட்டா ஒரு ஏரியாவை அப்படியே சொத்துறோம் கழிச்சிடுறாங்க. அப்பெல்லாம் நான் இப்ப கூட நாம பார்வர் சாப்புக்கு போனா கத்திரிக்கோளை தான் வச்சு வெட்டுறாங்க, இவங்க போனா மம்பட்டியை வச்சே எடுப்பாங்க போல தெரியுது. புரியல அவங்களுக்கு. சொத்துறோம், அப்போ பார்வர் சாப்பு இருக்கிற இந்த காலத்திலேயே நம்ம பயலுக்கு ஒரு மாதிரி வர்றாங்கன்னா, இவன் பண்ணி கூட படுத்து கிடந்தவன் எப்படி வந்திருப்பான், ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை, கட்டி பிடிக்கிறார். அல்ல சொல்லுங்க அப்போ, முத்தம் கொடுக்கிறார். சொத்துறோம், யாரங்க வர சொல்லுங்கள். சொத்துறான், எல்லாம் வரான், இவனை போய் குளிக்க வைங்கடா முதல்ல. சொத்துற, கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மே பண்றாரு, ரொம்ப நாடுறான். அல்ல சொல்லுங்க அப்போ, இவனை குளிக்க வைங்க, புதிய வஸ்திரம் கொடுங்க. சொத்துறோம், பாதரட்ச போடுங்க, மோதிரம் மாட்டுங்க, அடிங்கடா கண்ணு கூட்டிய. அல்ல சொல்லுங்க அப்போ, யோசிக்கவே இல்லைங்க, அப்படியே பிரமிச்சு போயிட்டான். இது எதையுமே அவன் கேட்கல. ஒரு நாள்ல சொத்தை கேட்டான், கொடுத்தாரு. இப்ப எதையுமே கேட்கல, கேளாதவைகளையும் தருகிறார். கேட்கிறதையும் தருவார், கேளாதவைகளையும் தருவார். அல்ல சொல்லுங்க அப்போ, நீ அர்ப்பணிச்சு பாரு. அல்ல சொல்லுங்க அப்போ, ஒப்பு கொடுத்து பாரு, அப்பா கிட்ட வந்து பாரு, அவர் வார்த்தையின் இடத்தில் வந்து பாருங்கள், அவர் பிரசன்ன தண்டை வந்து பாருங்கள், அவர் அழைப்புக்கு வந்து பாருங்கள். கேளாதவைகளையும் கொடுக்கிறார் எல்லாம். சொத்துறான், அண்ணனுக்கு வயிறு எறியுது. சொத்துறோம், கப்பக்க பக்க பக்க பக்க பக்க பக்க பக்க பண்ண. சொத்துறோம், 10 வயிறு எறிகிற மாதிரியே நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அல்ல சொல்லுங்க அப்போ, கத்த நம்மளை ஆசீர்வதிச்சாருனா ஒரு 10 வகிரி எரியணும். அல்ல சொல்லுங்க அப்போ, பெட்ரோலை ஊத்தி அமத்தட்டும். அல்ல சொல்லுங்க அப்போ, கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அர்ப்பணி, நீ உன்னை அர்ப்பணித்தால் ஆசீர்வாதங்கள் குவியும். ஆமேன் சொல்லுங்க அப்போ, ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் குவியும். அல்ல சொல்லுங்க அப்போ, ஈசாக்கு தன்னை அர்ப்பணித்தார் குவிந்தது, ஆபிரகாம் தன்னை அர்ப்பணித்தார் குவிந்தது, சொத்ரம் மரியாள் தன்னை அர்ப்பணித்தாள் குவிந்தது, சொத்ரம் இளைய குமாரன் தன்னை அர்ப்பணித்தான் குவிந்தது, சொத்ரம் குவிந்தது. take the right decision tonight to dedicate yourself for the calling of your father. உங்க தகப்பனின் அழைப்புக்கு வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன வேசனாலும் ஜஸ்ட் கமிட் பண்ணுங்க. நான் சொல்றேன், இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு ஆண்டவர் சொத்துற யாரை தேடுறாருன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய பாட்டுக்காரங்களா? நோ, பாடுற ஆளுகளை வச்சு எழுப்புதல் வந்துடும்னா என்னைக்கே வந்திருக்கணும். நல்ல பிரசங்கியாளர்களா, அப்படியே பிரசங்கம் பண்ற ஆட்கள், பாயிண்ட் பாயிண்டா பேசுற ஆட்களை வச்சு எழுப்புதல் வந்துருமா? நோ, அப்படின்னா நிறைய நாளுக்கு முன்னாடி வந்திருக்கணும். ஏன்னா நானும் ஒரு பிரசங்கியாரு, எல்லாருமே பிரசங்கியார் அல்ல சொல்லுங்க. அப்பா, God doesn't need the man of any talents. God doesn't need the man of preaching and singing and worshiping. இப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் தேடல to bring out the revival, எழுப்புதலை கொண்டு வருவதற்கு. But he needs only the man of obedience. Only the man of dedication. Whatever he says, என்னவெல்லாம் அவர் சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறவன், அதற்கு அப்படியே தன்னை தாழ்த்துகிறவன், அதற்கு அப்படியே கீழ்படுகிறவன். விடுறானா விடணும், போடுறானா போடணும், வாடானா வரணும், கொடுறானா கொடுக்கணும். அல்ல சொல்லுங்கப்பா, அர்ப்பணினா அர்ப்பணிக்கணும், போகாதனா போகக்கூடாது, பேசாதனா பேசக்கூடாது, பார்க்காதனா பார்க்கக்கூடாது, இச்சிக்காதனா இச்சிக்கூடாது, திரும்பானா திரும்ப கூடாது, தொட்டாதனா தொடக்கூடாது. ஆர் யூ ரெடி? அல்லேலூயா. உங்க மூலம் நிச்சயம் ஒரு எழுப்புதல். மரியாதை மட்டும் சொல்றாரு சோத்ரா, யோசேப்பை விட்டுரு, அந்த தாட்டை விட்டுரு, அந்த எண்ணத்தை விட்டுரு. ஆ, நிச்சயம் கல்யாணம், அதை விட்டு வெள்ளவா சோத்ரா, என் திட்டத்துக்கு விட்டு கொடு. அல்ல சொல்லுங்க அப்போ, அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே கமிட் பண்றா, பொக்கிஷங்கள் வந்து குவிகிறது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஊழியத்திற்கு, ஊழியங்களுக்கு, தரிசனங்களுக்கு இந்த வருஷம் கர்த்தர் பொக்கிஷங்களை கொடுக்க போறார். தரிசனங்களுக்கு பொக்கிஷங்களை கொடுக்க போறார். எகிப்தின் சம்பாத்தியம் வரப்போகுது, எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் வரப்போகுது, நெடிய ஆட்களாகிய சபையினுடைய வர்த்தக லாபம் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன். ஆமென். வரப்போகிற எழுப்புதலுக்கு நம்முடைய ஊழியங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் தேவை. ஆமென் சொல்லுங்கப்பா. அர்ப்பணிக்கிறவனுக்கு தான் தேவை. அல்ல சொல்லுங்கப்பா. ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க மாட்டேன், தேவ வார்த்தைக்கு அர்ப்பணிக்க மாட்டேன்னு உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். இருக்கிறத வச்சு வரட் கொரட் கொரட் வரட் கொரட் வரட் அப்படிதான் சவுண்டு வர்றோம் சோத்ரா. நீங்க ஆண்டவுடைய எழுப்புதலுக்கு, திட்டத்திற்கு அப்படியே உங்களை விட்டு கொடுத்து பாருங்க, கோடிகள் வந்து குவிய போது. I want to prophesy, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கோடிகள் குவிய போகுது. பவுல் அப்போஸ்தலன் தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான், அவனை பிச்சைக்காரனா வைக்கல ஆண்டவர் சொல்றா. ஒரு தேசாதிபதி அவன் தனக்கு ஏதாயிலும் கொடுப்பானு எதிர்பார்த்தான். அந்த அளவிற்கு ஐஸ்வர்யத்துல அன்றைக்கு அப்போஸ்தலர்களை கர்த்தர் மேன்மையா வச்சிருந்தார். அவங்க பாதத்துல கொண்டு வந்து கொட்டுனாங்கன்றிருக்கு. அர்ப்பணியங்கள் மூன்றாவது நான் சொன்னேன் சோதரா, மூன்றாவது நான் சொன்னேன். முதல்ல சொன்னேன் அனுசரணைகள் எழும்பும் நீ அர்ப்பணித்தால், இரண்டாவது சொன்னேன் ஆசீர்வாதங்கள் குவியும், மூன்றாவது ஆத்துமாக்கள் துள்ளும் சோத்ரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திற்கு நாம் வருவோம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் முதலாவது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் தேவ திட்டத்துக்கு 38வது வசனத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறாள். அர்ப்பணிச்சு முடிஞ்ச உடனே 39ல், அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. ஏ ஆத்தாடி, அல்லேலூயா சொல்லுங்க அப்பா, துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி நடந்திருக்கா சோதரா? வியப்பான ஒரு செயல். மரியாளம்மா தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிச்ச உடனே கிளம்பிட்டா. ஆமா சோதரா, ஏன்னா ஆண்டவர் இவளை என்கரேஜ் பண்றதுக்காக சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் நான் யோவானை கொடுக்க போறேன் சோதரா. அவ இப்ப கர்ப்பவதியா இருக்கிறா, அவளுக்கு இப்ப 6வது மாசம் இது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, வயது முதிர்ந்த கிழவி கர்ப்பவதியா இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. உடனே கிளம்பிட்டான் சோத்ரா, அவளை வாழ்த்துறதுக்கு, அவளை என்கரேஜ் பண்றதுக்கு சோத்ரா, அவளுக்கு வார்த்தையை சொல்றதுக்கு மரியாள் கிளம்பிட்டா. கைய வெறிச்சாமேனா? அல்லேலூயாவா. இவ போய் வாழ்த்துதல் சொல்றா, நடந்தது என்ன? அவ வயிற்றுக்குள்ள இருந்த ஆறு மாச குழந்தை என்ன செஞ்சிட்டா? துள்ளிட்டு. அப்போ அப்போ அப்போ அப்போ அப்போ யோவான் சாணகன் அந்த குழந்தை துள்ளிச்சுன்னா நான் நினைக்கிறேன் எலிசபெத்தும் துள்ளிருப்பா. பொதுவா கேட்பாங்க, மூமெண்ட்ஸ் இருக்கா கேட்பாங்க. நானும் ஒரு தகப்பேன், ரெண்டு பிள்ளைகளுக்கு கல்லில் சொல்லுங்க அப்பா. ஆமா கேட்பாங்க, குழந்தை மூவிங் இருக்கா சோத்திரம். சிலர் சொல்லுவாங்க உதைக்கான் பிள்ளை, என்ன செய்யறானா உதைக்கானா வகுத்துக்குள்ள. மூவிங்ஸ் அல்ல மூவிங்ஸ் தான் கேட்டிருக்கோம், இங்க ஒரே ஜம்பிங்கா இருக்கு. என்னவா இருக்கு சரித்திரப்படுத்தி நடந்ததே இல்லடா சாமி. நான் சொல்லவா, நான் சொல்லவா, நான் சொல்லவா, ஒண்ணு நான் சொல்லவா, தேவ திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. சரித்திரத்துல இதுவரைக்கும் நடந்திராதவைகள் உங்க மூலம் தேசத்துல நடக்கப்போதே, நடக்கப்போதே. இந்த மாதிரி நாங்க கேள்விப்பட்டதே இல்லையா? பைபிள்ல இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு. அந்த திமிர்வாதக்காரனை இயேசு எழுப்புவாரு மார்க்கு 2 அப்ப 12 வசனத்துல சொல்லுவாங்க, இப்படி ஒரு காலம் நாங்கள் கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்ல சொல்லுங்க அப்பா, உலகம் உண்டான தொடங்கி இப்படி ஒண்ணு நடந்ததே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த கடைசி கால எழுப்புதல்ல, எழுப்புதல்ல, உலகம் உண்டானது தொடங்கி இதுவரைக்கும் நடந்திராதவர்கள் உங்க மூலம் அர்ப்பணிக்கிறவர்கள் மூலம் நடக்க போது, உங்களை கத்தர் எங்கெல்லாம் கொண்டு போறாரோ அந்த குடும்பங்கள் துள்ள போது, தேசங்கள் துள்ள போது, பட்டணங்கள் துள்ள போது. அமேன். குதூகலத்தால், மகிழ்ச்சியால், சந்தோஷத்தால் உங்களை கொண்டு போய் நிறுத்துற இடமெல்லாம் ஒரு குதூகலம். அமேன். மற்றவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கும், இருக்கணும். மரியாளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஆமேனா. மற்றவங்க பிரசங்கம் பண்றதுக்கும் நம்ம பிரசங்கம் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கும், மரியாள் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கும். எத்தனையோ பேர் பைபிள்ல யார் யாரோ போய் வாழ்த்திருக்காங்க, யார் யாரோ அப்ப சொல்லியிருக்காங்க, ஆனா மரியாள் போய் சொல்றா ஜம்பிங். அல்லேலூயாவா. சகரியா வந்து பிரதான ஆசாரிய, அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஆசாரிய வீடுங்கிறது வந்து ஒரு பெரிய மேன்மையான ஒரு வீடு சொசைட்டியில. வந்து ஆசாரியன் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர். ஈஸியாக ஆசாரியன் கிட்டலாம் போயிட முடியாது, ஈஸியாக ஆசாரிய வீட்டுக்கெல்லாம் போயிட முடியாது, ஆசாரியனுக்கு பேர் வாழ்த்தலாம் சொல்ல முடியாது, ஆசாரிய மனைவிக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிட முடியாது. அல்ல சொல்லுங்க அப்பா. சகரியா அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தவர். இவ வந்து மரியாளம்மா வயசுல சின்னவ, எலிசபெத்தோட கம்பேர் பண்ணும்போது அனுபவத்தில் சின்னவ, எலிசபெத் அளவுக்கு அவளுக்கு அனுபவம் கிடையாது. அந்த ஸ்டேஜ்லையும் சொத்துறான், இவ சின்னவ, எல்லாத்துலயும் இவ சின்னவ. ஆனா ஒன்னே ஒன்னு, இவளுக்குள்ள கமிட்மெண்ட், தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சதுனால சொசைட்டில இவளை விட பல மடங்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற சகரியா வீட்டுக்குள்ள கத்தர் இவளை கொண்டு போறாரு. அல்ல சொல்லுங்க, நீங்க தேவ திட்டத்துக்கு அர்ப்பணிச்சு பாருங்க. நீங்க சாதாரணமான இருக்கலாம், அற்பமான இருக்கலாம். அல்ல சொல்லுங்க, உங்களை விட பல மடங்கு வளர்ந்த அனுபவம் உள்ள சொத்துறான். நாங்க சிறந்தவங்கன்னு சொல்றவங்களுக்கு உங்களை பலனா, ஆசீர்வாதமா, அற்புதமா பயன்படுத்துவார், பயன்படுத்துவார். என் பிரசங்கத்தை கேட்கிற உங்களை தேசத்தின் பல மூலைகளுக்கு கத்தர் அனுப்ப போறாரு, உலகத்தின் பல தேசங்களுக்கு கத்தர் அனுப்ப போறாரு. நீங்க போய் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் துள்ள போது. ஆமேனா. ஐரோப்பாவில் இப்படி ஒரு துள்ளல் வந்ததே இல்லை, ஆனா இந்தியாவில இருந்து சொத்துற இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற நீங்க தேவ திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணித்தால், விசுவாசத்தோடு என் வார்த்தையை கேட்டால் உங்களை ஐரோப்பாவுக்கு கொண்டு போவார். நீங்க போய் பிரசங்கம் பண்ற கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற இடமெல்லாம் ஒரு அசைவு, ஒரு எழுப்புதல், ஒரு துள்ளல் வரப்போது. கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்த போறார். கேன் யூ பிலீவ்? இருக்கிறீங்களா? ஆமேனா. அல்லேலூயாவா. எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அப்படி உங்களை பார்த்து சொல்லுவாங்க. இல்லை இல்லை சொல்லுங்கப்பா. எத்தனையோ பேர் என் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, ஆனால் நீ வந்துட்டு போனால் மட்டும் எங்கள் வீடே ஒரு மாதிரி. ஆ அல்லேலூயா. உங்களோட ஒரு 10 ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அப்படியே உள்ளமெல்லாம் சொல்லுது, ஓ ரக ரப கர ரக ரபு ஹா அல்லேலூயா. சில ஆளுகள்கிட்ட பேசுனா செத்து போயிடும் ஆவி. சில ஆளுகள்கிட்ட 10 பக்கத்தில் நின்னாலே போதும், நம்மளை குழி தோண்டி புதைச்சு மேலே ஒரு சிலுவை வச்சுட்டு தான் அது என்ன செய்யும், போகும். அப்படி ஸ்பிரிட்லாம் இருக்கு அல்ல சொல்லுங்க அப்பா. ஆனா மரியாள் ஸ்பிரிட் அப்படி இல்லை. அர்ப்பணிக்கிற ஆளு, இன்னைக்கு பிரசங்கத்துக்கு அர்ப்பணிக்கிற ஆளு, நீங்க போனா துள்ளல். ஆமேனா. சூசா நகரம் கலங்கிற்று. சூசா நகரம் கலங்கிற்று. 3:15 எஸ்தர் 3:15 அதே எஸ்தர் 8:15 சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. கலங்கிற்று, இப்போ மகிழ்ந்தது. Only because of the dedication of Esther. அல்லே சொல்லுங்க அப்பா. எஸ்தர்னுடைய அர்ப்பணிப்பு ஒரு பட்டணத்தையே துள்ள பண்ணிட்டு. ஆமே. 127 தேசத்தில் இருந்த யூத ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் ஒரு எஸ்தரி நிமித்தம் துள்ளினார்கள். அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் துள்ளியது. இன்னைக்கு உலகம் தேவையோடு இருக்குதுங்க. மக்கள் கவலையோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, பாரத்தோடு இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. நீங்க எழும்புனா அவங்க வாழ்க்கையில மலர்ச்சி வரும். நீங்க எழும்புனா தேசத்துல மாற்றம் வரும். ஜெபம் பண்ணவங்களுக்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பிரசங்கம் பண்ணவங்களுக்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சொத்துற எழுப்பி விட்டு ஆட்களே எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம். சொத்துறோம் பிரசங்கம் நாமே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆசீர்வாத நாமளே வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். நாமளே திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாமளே திரும்ப திரும்ப ஓ ரபரபரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சொத்துறோம் நாமளே கூட்டத்தில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சொத்துறோம் ஊழியம் செய்தவங்களுக்கே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப ஊழியம் செய்ய வேண்டியதா இருக்கு. என்னைக்கு தேசத்துக்குள்ள போறோம், என்னைக்கு ஜனங்களுக்குள்ள போக போறோம், என்னைக்கு கிராமங்களுக்குள்ள போக போறோம், என்னைக்கு பட்டணத்துக்குள்ள போக போறோம், என்னைக்கு தேவையான ஜனங்களுக்குள்ள போக போறோம். இது ஒருவேளை ஒரு கடைசி சந்தர்ப்பமா கூட இருக்கலாம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி பிளான் ஆஃப் காட். உங்க வாழ்க்கையை குறித்து தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். போதும், போதும் சுயநலமாய் வாழ்ந்தது, போதும் நாமளே நமக்குள்ள எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தது. நான், என் குடும்பம், என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைங்க அப்படின்னு இருந்த நாட்கள் போதும். இன்னைக்கு டெடிகேட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்களுக்காக தீவுகள் காத்திருக்கிறது, உங்களுக்காக பட்டணங்கள் காத்திருக்கிறது, உங்களுக்காக தேசங்கள் காத்திருக்கிறது, அநேக குடும்பங்கள் காத்திருக்கிறது. 430 வருஷம் அடிமைகளாக கிடந்தவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். கடைசியில் ஒரு கட்டத்தில் வசனம் சொல்லுது, கூக்குரலிட்டார்கள், அவர்கள் முறையிடுகிற சத்தம் என் சந்நிதியில் வந்து ஏற்றினதுன்னு சொல்றார். அப்ப எந்த அளவுக்கு அவன் வியாகுலத்தின் விளிம்புல நின்றுப்பான். 430 வருஷம் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள்னு ஒரு கால்குலேஷன்ல சொல்றாங்க. 30 லட்சம் பேருடைய வியாகுலம், தவிப்பு, கண்ணீர், கலங்குறான், புலம்புறான், அழுகிறான். ஒரு மோசேயின் அர்ப்பணிப்பு, ஒரு மோசேயின் அர்ப்பணிப்பு. கத்துடைய அழைப்புக்கு, கத்துடைய வார்த்தைக்கு ஒருவேளை ஆரம்பத்தில் அவன் நெக்லெக்ட் பண்ணாலும், 5 முறை அவன் மறுப்பு தெரிவிச்சாலும், கடைசியில் ஓகேப்பா 80 வயசா இருந்தாலும் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இந்த தள்ளாத வயசுல உங்க விருப்பத்துக்கு என்ன கமிட் பண்றேன்பா, உங்க வார்த்தைக்கு என்ன சப்மிட் பண்றேன்ப்பா, இனி என் பிள்ளைகளை நான் யோசிக்க மாட்டேன்ப்பா, இனி என் மனைவியை பத்தி யோசிக்க மாட்டேன்ப்பா, இனி என் சுயத்தை பத்தி யோசிக்க மாட்டேன்ப்பா, என் பலவீனத்தை பத்தி யோசிக்க மாட்டேன்ப்பா, என் தேவைகளை பத்தி யோசிக்க மாட்டேன்ப்பா, இனி உங்க கூட நான் சண்டை போட மாட்டேன்ப்பா, இனி நான் உங்களை மறுக்க மாட்டேன், உங்களுடைய வார்த்தைக்கு எதிராக பேச மாட்டேன். என் அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிச்சான் பாருங்க. 30 லட்சம் மக்கள், 430 வருஷ அடிமைத்தனம் அல்ல சொல்லுங்கப்பா. ஒரே நாள்ல, எவரி சிங்கிள் டே அல்ல சொல்லுங்க அப்பா, ஒரே நாள்ல டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்க பைபிள் இருக்கா? இல்லைன்னா வேற பைபிள் வாங்கி படிங்க. அல்ல இல்ல சொல்லுங்க அப்பா. ஒரே நாள், ஒரே நாள், ஒரே நாள், ஒரே மனிதனின் டெடிக்கேஷன். 30 லட்சம் மக்களுக்குள்ள ஒரு துள்ளல், ஒரு கழிப்பு, ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ஆனந்த களிப்போடு அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். அல்லே சொல்லுங்க அப்போ. கானானை நோக்கி ஒரு பயணத்தை தொடங்கினார்கள். இன்னைக்கு நீங்க அர்ப்பணித்தால் சோதரா, எத்தனையோ கிராமங்கள் துள்ளும். நீ தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின, பாழாய் போயின. சுயநலத்தை விட்டு வெளியில வாங்க. பிளீஸ் பிளீஸ் சுயநலத்தை விட்டு வெளியில. பிரசங்கங்களை ரசித்த நாட்கள் போதையா? பிரசங்கங்களுக்கு மார்க் போட்ட காலங்கள்லாம் போதையா? சுயத்துக்கு சுயத்துக்கு சுயத்துக்குன்னு வாழ்ந்த காலம் எல்லாம் போதையா? ப்ளீஸ் உங்க பார்டரை தாண்டுங்க, உங்க சுயத்தின் வட்டங்களை தாண்டுங்க, கமிட் பண்ணுங்க, அர்ப்பணிங்க. இன்னும் எத்தனையோ ஜனங்கள் துக்கத்தில் அழிந்து செத்து கொண்டிருக்கிறாங்க. எழுப்புதலை கொடுங்க, எழுப்புதலை கொடுங்கன்னு சும்மா 2 வார்த்தை சொல்லிட்டா போதுமா? எழுப்புதலுக்காக ஒரு 2 பாட்டு பாடிட்டா போதுமா? இல்ல ஏதோ ஒரு எழுப்புதல் பிரசங்கத்தை கேட்டு ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் ஹல்லேலூயா சூப்பர் ஓ ஹா ஓ அப்படின்ட்டா போதுமா? எத்தனை காலத்துக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்க போறோம்? நீங்களும் நானும் எழும்பணும், நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். கைய உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆத்துமாக்கள் துள்ளும் எழும்பினால் அர்ப்பணித்தால். கடைசி காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் சோதரம். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல சொல்லுங்க. அப்போ நீ அர்ப்பணித்தால் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். திருப்பிக் கொள்ளுங்கள், அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சு நான் முடிக்கிறேன். லூக்கா ரெண்டாவது அதிகாரம், லூக்கா ரெண்டாவது அதிகாரம் 25 நான் படிக்கிறேன். என்ன கவனிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். ஏசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறி, பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அல்ல இல்லையா சொல்லுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்க. சிமியோன் வயது முதிர்ந்த ஒருத்தர், அவர் எருசலேம்ல இருக்காரு தேவாலயத்துல. அவருக்கு ஆண்டவர் என்ன வாக்கு தத்துவம் வார்த்தை கொடுத்திருந்தார்னா, நீ கிறிஸ்துவ காண்றதுக்கு முன்னால கிறிஸ்துவ பாக்குறதுக்கு முன்னால சாக மாட்டேன் சொல்லுங்க. இது சிமியோனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வார்த்தை. வயசு போயிட்டே இருக்கு, வார்த்தை இன்னும் நிறைவேறல, ரொம்ப வயசாகிட்டு இருக்கு. சோத்ரா நான் நினைக்கிறேன் அந்த எருசலேமுக்கு பிரதிஷ்டை பண்ண கொண்டு வந்த ஆம்பளை பிள்ளையெல்லாம் எட்டி எட்டி பார்த்திருப்பாரு. அல்ல சொல்லுங்க. அப்போ இந்த பிள்ளையா இருக்குமா, இந்த பிள்ளையா இருக்குமா, இந்த பிள்ளையா இருக்குமா, இந்த பிள்ளையா இருக்குமா, இந்த பிள்ளையா இருக்குமா, அவர் ஏன்னா கிறிஸ்து இதுவா இருக்குமா, ஏன்னா அவரை பார்த்தப்பறம் தான் நான் ஜாமேன் அப்படிங்கறத வாக்கு தத்துவம் அப்படிங்கிறது வசனம், ஆண்டவர் வாக்கு. அல்ல இல்ல சொல்லுங்க. அப்போ இப்போ அந்த நாளும் வந்தது, அந்த நேரமும் வந்தது. நான் பிரசங்கத்தை முடிக்கும் நேரம். அல்ல சொல்லுங்க. அப்போ அந்த நேரமும் வந்தது. என்ன நேரம்? மரியாளமா பிள்ளைய தூக்கிட்டு உள்ள வர்றா சுத்தரா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா இன்னைக்கு நீ தேவாலயத்துக்கு போ அப்படின்னு. ஆவியின் ஏவுதல்னால தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார் சோதரன். வந்துட்டு அப்படியே கையை கட்டி நின்றுப்பாரு. அன்னைக்கு எருசலேமில் நிறைய பிள்ளைகளை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு நாளில் ஒரு பிள்ளை நாள் இல்லை, நிறைய பிள்ளை கூட வந்திருக்கும். நிறைய பிள்ளை என்ட்ராகிட்டே இருக்கு சோதரன். மரியாள் மூலமா இப்ப கிறிஸ்துவும் உள்ள என்ட்ராகிறார் சோதரன். அப்பா ஆவியான சொல்லிப்பார், இந்தா அண்ணா அண்ணா வருதுவார், என்ன வருதுவார், என்ன வருதுவார், அத்தான் அத்தான் போய் போய் பிடி பிடி தூக்கு தூக்கு தூக்கு நல்ல சொல்லுங்க. பொசுக்குன்னு போய் கையில் வாங்கிட்டார் சோதரன். கையில் வாங்கிட்டு தான் சொல்றாரு, வார்த்தையின்படி இப்பொழுது என்னை சமாதானத்தோடு போக விடுகிறேன். அதுல சொல்லுங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. மரியாளின் அர்ப்பணிப்பு சிமியோனுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறது. அப்போ நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். மரியாள் ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், ஒரு வாக்கு தத்துவத்தின் நிறைவேறுதல் சுத்தரம். ஆண்டவர் வாக்கு அங்க என்ன செய்யுதுங்க, பலிக்குது. நீங்க பைபிள்ல இந்த கான்செப்ட்ல பைபிள மெடிடேட் பண்ணுங்களேன். பலர் மூலமா தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறி இருக்கு. ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, ஜனங்கள் போவாங்க, அப்புறம் நான் விடுதலை ஆக்குவேன்னு, எகிப்தின் அடிமைத்தனத்தை பத்தி சொத்தரம். அந்த வாக்கு மோசேயின் மூலமா நிறைவேறுகிறது. மோசே ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். அல்ல சொல்லுங்க. அப்பா இந்த காரான சுதந்திரமா கொடுப்பேன், பங்கிட்டுக் கொள்வீர்கள், அந்த வாக்கு தத்துவம் ஜாஷ்வா மூலமா நிறைவேறுது. யோசுவா ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். அல்லேலூயாவா. சிம்சோன் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். யோவான் சானகன் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். எகு ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். எலியா மூலமா ஆகாப் குடும்பத்துக்கு என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னது எகு மூலமா நிறைவேறுது. எகு மூலமா நிறைவேறுது. யோவான் சானகன் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். இயேசு ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். பவுல அப்போஸ்தலர் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். ஏன் ஓசியாவில் ஏசையாவில் புரஜாதிகளுக்கு ரட்சிப்பு வரும், எனக்கு ஜனமல்லாதவளை என் ஜனமாக நான் ஏற்றுக்கொள்வேன், சேர்த்துக்கொள்வேன், சிநேகிப்பேன் அப்படின்னு புரஜாதிகளுக்கு வருகிற ரட்சிப்பை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசையா புத்தகத்தில் ஓசியா புத்தகத்தில் தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டது பவுல அப்போஸ்தலர் மூலமாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது. அல்லேலூயாவா. இப்போ ஒன்று சொல்லவா சதுரா, இது கடைசி நாட்கள். மத்தியாகத்தில் அப்பா வரப்போறார், நான் முடிக்க போறேன். மத்தியாகத்தில் அப்பா வரப்போறார். நான் விசுவாசிக்கிறேன் நம்ம தலைமுறைக்கு பிறகு இன்னொரு தலைமுறைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்காது. அது அவிசுவாசம். நான் மல்லு கட்டலை, உங்க கூட சண்டைக்கெல்லாம் வரல. அல்ல சொல்லுங்க அப்போ, இனி ஒரு ஜென்ரேஷன் வேணாம், அதான் என் ஜபம். அல்ல இல்லை சொல்லுங்க அப்போ, ஏன்னா இந்த ஜென்ரேஷனே லோடு தாங்கலை சோதரம். பாவம்னா என்னன்னு கேட்கான். இனி ஒரு ஜென்ரேஷன்லாம் வந்தா பாவத்தை பத்தி பிரசங்கம் பண்றதுக்கு பாஸ்டர் இருக்க மாட்டாங்க சோதரம், அதான் பிரச்சனை. அதனால இப்பவே வந்துடணும். அவர் வர்றதுக்கு வேற எல்லா ஏற்பாடுகளும் கிளியரா நடந்துகிட்டு இருக்கு சோதரம், கண்டிப்பா வந்துருவாரு நமக்கு சோத்ரா. அடக்காராதன பிரச்சனையே இருக்காது சோத்ரா. கல்லற தோட்டம் வேணாம் அல்ல இல்லை சொல்லுங்க அப்போ, பொட்டி செலவுலாம் இருக்காது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேனா? சிலருக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அது வரைக்கும் காலம் இருக்குமான்னு தெரியல. அல்ல இல்லை சொல்லுங்க அப்போ, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க, கையை உயர்த்தி ஆமே. ஸ்தோத்திரம், சீக்கிரப்பா வரப்போறார். நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்க்க தரிசனம் இன்னும் கொஞ்சம் இருக்கு பெண்டிங்கு. என்ன தீர்க்க தரிசனம்? முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கத்தறிந்து அறிக்கையிடும், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இதைத்தான் நம்ம எழுப்புதல்னு சொல்றோம். அல்ல சொல்லுங்க அப்பா, இந்த எழுப்புதலின் வாக்கு தத்துவம் ஏசாயா 60 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அந்த எழுப்புதலை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இன்னும் பூரணமா நிறைவேறல, பூரணமா நிறைவேறல. இதான் என் டைம், இதான் லாஸ்ட் டைம், இதான் லாஸ்ட் ஜெனரேஷன், நாம தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அப்ப அந்த வாக்கு தத்துவம் நம்ம ஆயுசு நாட்கள் தான் நிறைவேற போகுது, நம்மளை கொண்டுதான் நிறைவேற போகுது. அப்ப நாம் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலா மாற போறோம். அர்ப்பணித்த ஒரு மரியாள் மூலம், அர்ப்பணித்த ஒரு மோசே மூலம், அர்ப்பணித்த ஒரு யோசுவா மூலம், அர்ப்பணித்த ஒரு யோவான் சானகன் மூலம், அர்ப்பணித்த ஒரு சிம்சோன் மூலம், அர்ப்பணித்த ஒரு யெகுவின் மூலம் ஆண்டவருடைய வாக்குகள் எல்லாம் பலித்தது உண்மையானால், இன்றைக்கு என் பிரசங்கத்தை கேட்டு தேவ திட்டத்துக்கும் அழைப்பும் அழைப்புக்கும் எழுப்புதலின் ஊழியத்திற்கும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தம் என்றால், உங்க மூலம் ஆண்டருடைய வாக்கு பலிக்க போது, நாகர்கோவில் பட்டணம் ரட்சிக்கப்பட போது, முழங்கால் யாவும் முடங்க போது, நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தரென்று அறிக்கை பண்ண போது, நீங்கள் அர்ப்பணித்தால் உங்க மூலம் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எவ்வளவு ஒரு சாக்கியம் அல்ல சொல்லுங்க அப்பா. ஒருவேளை இந்த இதற்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் இந்த ஜென்ரேஷனுக்கு. அல்ல சொல்லுங்க அப்பா, இதுதான் கடைசி ஜென்ரேஷனா இருந்தா நம்மளை மாதிரி பாக்கியம் வந்து உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம மூலம் ஆண்டவர் வார்த்தைகள் நிறைவேற போது. சிமியோன் என்கிற மனுஷனுக்கு சொல்லப்பட்ட முன்னுரைக்கப்பட்ட ஆண்டவர் வாக்கு மரியாளின் அர்ப்பணிப்பின் மூலம் நிறைவேறினது என்றால், உங்கள் என்னுடைய அர்ப்பணிப்பு மூலம் வாக்குகள் நிறைவேற போகிறது. இதன் பேராம என் சொல்றீங்க, ஆண்டவர் வாக்கு பலிக்க போது இந்தியா ரட்சிக்கப்பட போது, ஆயிரங்கள் மனம் திரும்ப போறாங்க, லட்சங்கள் மனம் திரும்ப போறாங்க, ஒவ்வொரு மாநிலமும் மாநில முதலமைச்சர்களும் மாநிலத்தில் இருக்கிற எல்லா எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கல்விமான்களும் படித்தவர்களும் படியாதவர்களும் ஏழைகளும் பணக்காரர்களும் முழங்கால்கள் உள்ளவர்கள் நாவுகள் உள்ளவர்கள் அத்தனை பேரும் மனம் திரும்ப போறாங்க. ஆண்டவர் வாக்கு பலிக்க போது அனுசரணைகள் எழும்ப போது, ஆசீர்வாதங்கள் குவிய போது, ஆத்துமாக்கள் துள்ள போறாங்க. ஆண்டவர் வாக்கு பலிக்க போது, only because of your dedication, உங்க ஒரு நபருடைய அர்ப்பணிப்பு, உங்க ஒரு நபருடைய அர்ப்பணிப்பு. ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஏசாயா 60 சொல்லுது 22ல், சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாம் கத்தராகினான் ஏற்ற காலத்தில். அந்த ஏற்ற காலம் இதுதான், அந்த ஏற்ற காலம் இதுதான். தீவிரமாய் நடப்பிப்பேன், சக்கி சக்கி சக்கி சக்கி சக்கி சக்கி. இங்கிலீஷ் பைபிளில் ஸ்விஃப்ட்லி அப்படின்னு போட்டிருக்கேன், அந்த தீவிரமாங்கிற வார்த்தை. இந்த மாருதியில் ஒரு கார் வச்சிருக்கான் பாருங்க, ஸ்விஃப்ட்ன்னு, சூறாவளி மாதிரியா இவ்வளோ வேகமாக ஃபாஸ்டாக விரைவாக தீவிரமாக. இந்த ரிவைவல் அப்படி தான் இருக்க போது, எழுப்புதல் அப்படி தான் இருக்க போது. ஆமா, கற்பனை கெட்டாத அளவுக்கு ஜனங்கள் மனம் திரும்ப போறாங்க. ஞானதானம் கொடுத்து பாசமார்களுக்கெல்லாம் கை சோர்ந்து போகுது. ஆமா, ஒரு சர்ச்சுக்குள்ள கட்டடத்துக்குள்ள ஜனங்களை இனிமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆமா, சர்ச்சுகள்லாம் இடிச்சு கட்டணும், ஏக்கர் கணக்க தேவன் தரப்போறாரு. நீங்க அர்ப்பணிச்சா இது நடக்கும், நீங்க அர்ப்பணிச்சா இது நடக்கும், மரியாள் அர்ப்பணிச்சா இது நடக்கும், மரியாள் சுயத்தை பார்க்காம தன்னை விட்டு கொடுத்தா இது நடக்கும். Are you ready? இவ்வளவு நேரம் உங்க கூட பேசினாரே, ஆண்டவருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? கூட்ட முடிய போது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு காப்ரியல் கிளம்பிட்டான், நானும் புறப்பட போறேன். மரியாள் ஒரு பதில் சொல்லித்தான் காப்ரியல் அனுப்பினான். நீங்க என்ன அனுப்ப வேண்டாம், கர்த்தர் இங்க வந்திருக்கிறார்,
1: கர்த்தருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கர்த்தர் உங்க கூட பேசினது உண்மைன்னா கையை உயர்த்தி நான் ஆயத்தப்பா, நான் ரெடிப்பா, என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா.

காலால போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓட செய்வதற்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமாய் இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார், நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இந்த வார்த்தை எனக்கு அறிக்கை செய்யுங்க. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது. எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களில் பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரதுதன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற மாசில்லா களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்கு உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய இந்த வார்த்தை சொல்லுங்க, என்ன அணுகாது? ஆமே, என்ன அணுகாது? ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து, உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை இதை அணுகாது, உங்களை ஒன்றும் செய்யாது, தைரியப்படுத்துங்கய்யா. பாருங்க, அந்த நாட்களில் நான் பார்க்குறேன் பலர் பயமுறுத்ததான் செய்கிறாங்க. ஐயோ அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிரு, இப்போ ஐயோ போயிடுவேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ தேராது எல்லாம். நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்க, தைரியமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. எஸ், என் தேவன் பலப்படுத்துவார், என் தேவன் பாதுகாப்பார், உனக்கு ஒன்றும் செய்யாதியா, தைரியமாறியா, அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்ம ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்களேன். எஸ், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கல்வாரியிலே எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லமையின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யார பார்த்தாலும் ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துடுமா, இத்தனை மரம் ஒரு மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்கள், அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்கே விடுதலை உண்டு, அங்கே அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடிக்கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த

தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

ஆண்டவரே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலங்களை தாங்கி உம்முடைய கிருபையாலங்களை சுமந்து கொண்டு உம்முடைய கிருபையாலங்களை மீட்டு கொண்டு இதுவரைக்கும் நடத்தி வர்றீங்களப்பா. நாங்கள் அழியாமல் இருப்பது உம்முடைய கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருபை ராஜா, உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

காத்து வருகிற பரிசுத்தர், எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தர், நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்கிறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லையப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். வா, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

வாலிப வயதிலேயே திருமறையை கரைத்து குடித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு பாலும் புலாலும், மில்க் அண்ட் மீட். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 119 145 முதல் 160 வரை. முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், முத வசனத்துக்கு காத்திருக்கிறேன். முத வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாயிருக்கிறார்கள். கர்த்தாவே நீர் சமீபமாயிருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். இன்றைய மனப்பாட பகுதி சங்கீதம் 119 148 வசனம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். My eyes stay open through the watches of the night that I may meditate on your word. திருமறையானது பாலுக்கும் புலாலுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. துவக்க நிலையில் உள்ளோருக்கு அது பால், வளர்ந்தோருக்கும் முதிர்ச்சி அடைந்தோருக்கும் அது புலால். அப்படித்தான் எபிரேயர் 4 அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம், 13-14 வசனங்கள். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களுடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று எபிரேயர் நிருபி ஆக்கியோன் எழுதியுள்ளார். கறியை சவைத்து சாப்பிடுவதற்கு பால் குடிப்பதை விட நேரமாகும். நாம் கிறிஸ்தவ வாழ்வில் வளர வளர திருமறை தியானத்திற்கு செலவழிக்கும் நேரத்தை கூட்டிக்கொண்டே போக வேண்டும். வேதத்தில் புரியாத புதிர்கள் மற்றும் கடினமான கேள்விகள் நமக்கு எதிர்ப்படும். வேதாகம பொருளகதாரிகள், அதாவது பைபிள் டிக்ஷனரிஸ், நமக்கு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகமும் எழுதப்பட்ட சூழமைவை விளக்கி காட்டும். பல வேத டிக்ஷனரிஸ், பைபிள் டிக்ஷனரிஸ் பொருளகதாரில் உண்டு. 2 டிக்ஷனரிஸை நான் இங்கே அறிமுகம் செய்கிறேன். 1 நெல்சன்ஸ் இல்லஸ்ட்ரேட்டட் பைபிள் டிக்ஷனரி, அடுத்தது தி அப்ளைடு பைபிள் டிக்ஷனரி. இந்த 2 டிக்ஷனரிஸையும் நான் அடிக்கடி வாசிக்கிறேன். வேதாகம நாடுகள், வேதாகம பழக்கங்கள், அந்த கலாச்சாரங்களை குறித்து நன்றாக தெரிந்து கொள்வதற்கு இவைகள் எனக்கு பயனுள்ளவைகளாய் அமைகின்றன. நமக்கு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகமும் எழுதப்பட்ட சூழமைவை இந்த பைபிள் டிக்ஷனரிஸ், வேதாகம பொருளகராதிகள் நமக்கு விளக்கி காட்டும். ஒவ்வொரு நாளும் இவ்வித பொருளகதாரில் ஓரிரு பக்கங்களையாவது வாசித்தல் பெரும் பயனளிக்கும். அநேகர் இவ்விதமான பைபிள் டிக்ஷனரிஸை வாங்குகிறார்கள், ஆனால் வாசிப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு பைபிள் டிக்ஷனரியை நீங்கள்

வாங்கி தினமும் நீங்கள் வாசியுங்கள். உங்கள் வேத அறிவும் உங்கள் வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற உங்களுடைய அந்த அனுபவமும் எவ்வளவாக ஆழப்பட்டு கொண்டு போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வேதத்தின் ஒரு சிறு பகுதியை கூட மொழியாக்கம் செய்வதற்கு வேத மொழிபெயர்ப்பாளர்கள் எவ்வளவு நேரம் எடுக்க வேண்டியதிருந்து மட்டும் நாம் அறிந்திருந்தால் வேத தியானத்தை ஏதோ சும்மா இருக்கும் நேரத்தில் செய்ய வேண்டியதாக நாம் கருத மாட்டோம். இட்ஸ் நாட் அ லீஷர் டைம் ஆக்டிவிட்டி. முழு வேதாகமத்தையும் நமது தாய்மொழியிலேயே அதுவும் பல்வேறு திருத்திய மொழியாக்கங்களில் பெற்றிருப்பது எத்தனை சிலாக்கியம். வேதத்தில் உள்ள ஒரு வரி கூட இன்னும் மொழியாக்கம் செய்யப்படாத 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் உலகில் உண்டு. இந்த தலைமுறையினருக்கு கிடைத்துள்ள ஆராய்ச்சி வேதங்களையும் உதவி நூல்களையும் பார்த்தால் அப்பப்பா பொறாமையாயிருக்கிறது. கல்லூரி மாணவ பருவத்தில் எனது ஆன்மீக வாழ்வின் முதலாவது 8 ஆண்டுகளில், அதாவது 1962 முதல் 1970 வரை, ஒரே ஒரு ஆராய்ச்சி வேதம் கூட வாங்க எனக்கு பண வசதி இல்லை. ஒன்றாவது வேண்டும் என்று எத்தனை முறை என் கல்லூரி அங்கத்தினர் ஜப அங்கத்தினர்களோடு நான் ஜபித்திருப்பேன் தெரியுமா? 1970 நான் லில்லியனுக்கு நிச்சயிக்கப்பட்ட போது எனது மாமனார் எனக்கு வெகுமதியாக டேக்ஸ் அனோட்டேட்டட் ரெஃபரன்ஸ் பைபிள் ஒன்றை கொடுத்த போது எனது நெடுங்கால ஜபத்திற்கு பதில் கிடைத்தது. இந்த வேதம் தான் என்னுடைய என்கேஜ்மெண்ட் அன்று என்னுடைய மாமனார் எனக்கு வாங்கி கொடுத்தது. இந்த வேதத்தை நான் வாங்கின உடனே எனக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அன்றைக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதை விட இந்த வேத புத்தகம் எனக்கு கிடைத்ததே என்பதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமாயிருந்தது. ஏனென்றால் இது அவ்வளவு பெரிய பொக்கிஷம். ஃபின்னிஸ் ஜென்னிங்ஸ் டேக் என்ற தேவ மனிதன், 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர், இந்த ஆராய்ச்சி வேதாகமத்தை தயாரிக்க 43 ஆண்டுகளில் ஏறத்தாழ 100,000 மணி நேரம் அவர் ஆராய்ந்து படிக்க வேண்டியதிருந்தது. பைபிள் எழுதப்பட்ட எபிரேயு மற்றும் கிரேக்கு ஆகிய மூல மொழிகளை கற்காத நம்மை போன்றவர்களுக்கு புது புது மொழியாக்கங்கள் ஒரு வரப்பிரசாதமாகும். 100க்கு 100 சரியான மொழியாக்கமோ 100க்கு 100 பிழையான மொழியாக்கமோ எதுவும் கிடையாது. ஒவ்வொரு மொழியாக்கத்திற்கும் சிறப்புகளும் உண்டு, குறைபாடுகளும் உண்டு. எனவே பிரியமானவர்களே, வெறும் பாரம்பரியத்திற்கு பலியாகி புதிய மொழியாக்கங்களுக்கு கதவடைத்து விடாதீர்கள். இன்று அதிகமாய் புழக்கத்தில் உள்ள தமிழ் வேதாகமும் பல்வேறு தமிழாக்கங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்த பின்னர் அவற்றை ஒப்பிட்டு பார்த்து செய்யப்பட்ட இன்னொரு மொழியாக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தினசரி வேத வாசிப்பு பகுதிகளை வேறே 1-2 மொழியாக்கங்களிலும் வாசித்து பாருங்கள். புத்துணர்வு தரும் அர்த்தங்கள் பெற்று குதூகலிப்பீர்கள். ஆங்கிலத்தில் மட்டும் எத்தனை மொழியாக்கங்களை வாசிக்கிறோம், ஆனால் தமிழ் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் புதிய மொழியாக்கங்கள் என்றால் அவர்களுக்கு அப்படி ஒரு வெறுப்பு, அது வேண்டாம். எல்லா மொழியாக்கங்களிலும் நல்ல பொருள்கள் உண்டு. அவை எல்லாவற்றையும் எடுத்து மாறி மாறி வாசியுங்கள். வேதத்தினுடைய உங்களுடைய அறிவும் மூல பொருளும் உங்களுக்கு கூடிக்கொண்டே போகும். நம்மில் அநேகருக்கு ஞாயிறு ஒன்றுதான் விடுமுறை. மதிய உணவுக்கு பிறகு ஒரு சிறிய தொண்ட தூக்கம் போட்டுவிட்டு 2 அல்லது 3 மணி நேரம் உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நூல்களை வாசிக்கும் பழக்கத்திற்குள் வாருங்கள். என்னதான் நடக்கிறது, என்னதான் நடக்காது என்று பாருங்கள். முது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். மகாபெரிய தேவனே, கிருபையாய் இரக்கமாய் எங்களுடைய தாய்மொழியிலேயே வேத புத்தகத்தை நீர் மொழிபெயர்க்க செய்து ஈவாக கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனை ஆண்டுகள் முயற்சி எடுத்து வேதத்தை மொழியாக்கம் செய்தார்கள் கர்த்தாவே. கண்ணியத்தோடும் பயபக்தியோடும் மதிப்போடும் நடுக்கத்தோடும் உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் படிக்க, அவசரப்படாமல் உட்கார்ந்திருந்து தியானிக்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். லீவு நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மதிய வேளைகளிலே உம்முடைய வேத வசனத்தை மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஆராய்ச்சி நூல்களை வைத்து தியானிக்கிற பழக்கத்திற்குள்
எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கொண்டுவார். கர்த்தாவே, வெறுமனே பாலையே குடித்து கொண்டிருக்கிற குழந்தைகளானங்கள் இல்லாதபடி பலமான மாம்ச உணவை உம்முடைய வேதத்திலிருந்து எடுத்து சவைத்து சுவைத்து புசித்து நாங்கள் வளர்ந்து கம்பீரமாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு முனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா? வல்லமையின்

மகிமை ஊற்றுங்கப்பா. Lord, let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் உன் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யார்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: திடீரென்று நான் ஒரு வாரம் வெளியூர் பயணம் செய்ய வேண்டிய நிலை வந்தது. துவைத்து வைத்திருந்த துணிகளை எடுத்து ஒரு பையில் வைத்து வழக்கமாக எனக்கு தேய்த்து கொடுக்கும் கடைக்குச் சென்றேன். ஆனால் அவர் கடை அடைத்திருந்தது. அருகில் கேட்டபொழுது வெளியூர் சென்றிருப்பதாகவும் 2 நாட்களாகும் என்றும் அறிந்து கொண்டேன். எனவே அடுத்த தெருவில் இருந்த ஒரு லாண்டரியில் பையோடு துணிகளை கொடுத்து கொஞ்சம் அவசரமாக தேய்த்து வையுங்கள், மாலையில் வந்து வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று கூறிவிட்டு சமீபத்திலே எங்களுடைய அலுவலகத்திலிருந்து ஓய்வு பெற்ற நண்பர் ஒருவருடைய வீட்டிற்கு சென்றேன். அவரது வீடு ஊரை விட்டு சற்று வெளியே இருந்தது. அங்கே சென்று திரும்பி வரும்பொழுது இருட்டாகிவிட்டது. திடீரென கார் ஒரு பக்கமாக இழுப்பதை கவனித்த நான் காரை நிறுத்தினேன். காரின் முன்பக்க டயர் ஒன்றில் காற்று இறங்கியிருந்தது. அந்த நேரத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவரிடத்தில் பங்க்சர் பார்க்கும் கடை எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருக்கிறது என்று கூறினார். அவரிடம் கடையிலிருந்து ஒரு ஆளை அனுப்பும்படியாக கேட்டேன். அந்த மனிதரும் நான் கேட்டுக்கொண்டபடியே ஆளை அனுப்பி வைத்தார். வந்தவர் டயரை கலற்றி கொண்டு போய் சரி செய்து திரும்ப கொண்டு வந்து மாட்டினார். எவ்வளவு வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர் 300 ரூபாய் என்று கூறினார். வழக்கமாக 200 ரூபாய் தான் கொடுப்பேன் என்றேன். இல்லை இல்லை, இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நாங்கள் இந்த தொகைதான் எல்லோரிடமும் வாங்குகிறோம் என்று கூறினார். சரி என்று கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு லாண்டரி கடையில் வந்து துணியை பெற்றுக்கொண்டு ஏற்கனவே நான் கணக்கு போட்டிருந்தபடி 140 ரூபாய் கொடுத்தேன். ஆனால் அதற்கு அவன், இல்லை, நீங்கள் அவசரமாக கேட்டதால் 200 ரூபாய் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வாங்கிக் கொண்டான். ஆனால் என்னுடைய மனதில் பாரம் உண்டாகவில்லை. ஏனென்றால் அவரவர் எனக்காக செய்த வேலைக்கே நான் கூலி கொடுத்திருக்கிறேன். வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரன் என்றுதான் வேதமும் கற்றுக் கொடுக்கிறது. கடினமான வேலை செய்பவர்களுக்கு கசந்து கொள்ளாமல் கூலியை நாம் கொடுக்க வேண்டும். மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். என்ன செய்வோமா?

வந்த உபத்தனங்களையும் வேதனைகளையும் எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் இங்க கூடவே இருந்து கடக்க வைத்திர தேங்க்யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. 1 கொரிந்தியர் 12:11 இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்திலே ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, அதே போல வரங்களிலும் வித்தியாசம் உண்டு. ஆனாலும் இவைகளை எல்லாம் நடப்பிக்கிறவர் ஒரே ஆவியானவர். அவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய சித்தத்தின்படி அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த நாள் தியானத்திற்காக இந்த வார்த்தை எடுத்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்கு பரலோகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு நன்மைகளும், அது வரமாகட்டும் நன்மையாகட்டும் எந்த ஒரு ஈவாகட்டும், அது தேவன் தம்முடைய ஈவின் அளவுக்கு தக்கதாகவும் தம்முடைய சித்தத்தின்படியையும் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எது பிரயோஜனமா இருக்குமோ, எது நம்முடைய பின்னாட்களுக்கு நமக்கு நன்மையா இருக்குமோ, எது நம்மை அவருடைய பாதையிலே தொடர வைக்குமோ, அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் பார்த்து அதை நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த காரியங்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்டதை விட இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது நம்முடைய பார்வைக்கு அது இன்னும் அதிக மேன்மையாய் கனம் உள்ளதாக இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய திராணியும் அவருக்கு தெரியும், நம்முடைய நிலைமையும் அவருக்கு தெரியும், நம்முடைய பலமும் அவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனமும் அவருக்கு தெரியும், நாம் எதிலே நிற்போம் என்றும் அவருக்கு தெரியும், எதிலே விழுவோம் என்றும் அவருக்கு தெரியும். ஆமென். எந்த மகனாவது தன் பிள்ளைக்கு அப்பத்துக்கு பதில் கல்லை கொடுப்பானோ, மீனுக்கு பதில் பாம்பை கொடுப்பானோ, முட்டைக்கு பதில் தேளை கொடுப்பானோ? இல்லை. பிள்ளைக்கு எது பெஸ்டோ அல்லது பிள்ளைக்கு எது பிரயோஜனமா இருக்குமோ அதை தான் தகப்பன் கொடுப்பார். பிள்ளை கேட்டாலும் கல்லை கொடுக்க மாட்டார், பிள்ளை கேட்டாலும் பாம்பை கொடுக்க மாட்டார். சில காரியங்கள் நம்ம கேட்டும் தராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு தகப்பனாய் இருப்பதினாலே. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமே. நம்முடைய ஜபத்தின்படியில, நாம் கேட்டுக்கொண்டதின் படியில, தமது சித்தத்தின்படி. ஆமே. ஜான் சேவைக்கு இவ்வளவு போதும், இந்தந்த காரியங்கள் போதும். நான் கேட்பது 1000 கேட்பேன், ஆனா எனக்கு இவ்வளவு போதும்னு அவர் சித்தம் கொண்டு தருகிறார். நான் செய்ய வேண்டியது என்ன? அதை சந்தோஷமா வாங்கி, அவனுக்கு நிறைய கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவர், அவங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவர், இப்படி பொறாமைப்படுவதோ இப்படி புலம்புவதோ அல்ல. காரணம் இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற தமது சித்தத்தின்படி. இதை தீர்மானிக்கிறது கர்த்தர். நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். எனக்கு என்னது தேவை என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். எஜமான் வேலைக்காரர்களை அழைத்து, ஒருவன் கையில 5 தாலந்தையும் இன்னொருவன் கையில 2 தாலந்தையும் இன்னொருவன் கையில 1 தாலந்தையும் எஜமான் கொடுக்கிறார். இது அவர்கள் கேட்டு வாங்கினதல்ல. அந்த எஜமான், இவனுக்கு 5 தாலந்து இருக்கட்டும், இவனுக்கு 2 தாலந்து இருக்கட்டும், இவனுக்கு 1 தாலந்து இருக்கட்டும், இது அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்தது. கொடுக்கப்பட்டதை சந்தோஷமாய் வாங்கி, அது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை நாம் செய்யும் போது அவன் பரலோக தேவன் நம்மில் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, அந்த எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இன்னைக்கு தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறார், என்ன கொடுத்திருக்கிறார், அதிலே சந்தோஷப்படுங்கள். கொடுக்கப்படாததை குறித்து கலங்குவதை விட கொடுக்கப்பட்டதில் சந்தோஷமாயிருங்கள். இந்த கொடுக்கப்படாததின் மேல கவனத்தை திருப்புகிறவன் தான் பிசாசானவன். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கள். ஏதேனில் எல்லா கனிகளையும் புசிக்க கர்த்தர் கொடுத்தார், ஒரு பழத்தை கர்த்தர் விலக்கி வைத்தார். அந்த கொடுக்கப்படாததின் மேல கவனத்தை திருப்பும்படி சர்ப்பத்தின் வாயிலாக பிசாசானவன் வந்து வஞ்சித்ததை நாம் மறந்து விடவே கூடாது. ஆமேன். பல நேரத்தில் பிசாசு நம்முடைய பார்வை எங்க திருப்புவான் தெரியுமா? நமக்கு கொடுக்கப்படாததின் மேல. பிரியமானவர்களே, நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் எது மிகவும் நமக்கு தேவையோ,
பிரயோஜனமாக இருக்கிறதோ அதையே அவர் தமது சித்தத்தின்படி தந்திருக்கிறார். எனவே கொடுக்கப்பட்ட நன்மையை குறித்து சந்தோஷப்படுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு பாராட்டினும் உடைய கிருபை பெரியது. எங்களுக்கு என்னது தேவையோ அதையே தந்திருக்கிறீர். காரணம், நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றியுள்ளவர்களை கடைசி வரை உம்முடைய பாதையில் தொடர கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: ஜீஃபேன் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய இனிய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்வின் தலையங்கமாக பிதாவின் ஆவி என்ற தலைப்பிலே பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். மத்தேயு 10:20 இன்றைக்கான வசனத்தை நாங்கள் தியானிப்போம். இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து மிக அன்போடு சொன்ன ஆலோசனையின் வார்த்தைகள் தான் இவைகள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இவ்வாறு மத்தேயு 10:16-20 வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சீஷர்கள் படிப்பறிவற்ற பேதமையானவர்கள் தான். எப்போதுமே கடல் என்றும் வலை என்றும் மீன் என்றும் தான் அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள். அவர்கள் படித்தவர்கள் அல்ல, நாகரிகம் உள்ளவர்களும் அல்ல. பொதுவாக ஜூதேயா தேசத்தில் அறிவும் ஞானமும் உள்ள பரிசேயரும் சதுசேயரும் வேத பாரகரும் இருந்தார்கள். அவர்களோடு எந்த விதத்திலும் இயேசுவின் சீஷர்களை ஒப்பிடவே முடியாது. ஆனாலும் கர்த்தர் அவர்களை பார்த்து, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள் என்றார். மிக உயர்ந்த வேலைக்கு மிகவும் படித்த செல்வாக்குள்ள அநேகர் விண்ணப்பித்திருந்தார்கள். மிகவும் ஒரு ஏழையான கிறிஸ்தவரும் அதற்கு விண்ணப்பித்திருந்தார். நேர்முக தேர்வு மிக கடினமாயிருந்தது. இவரை விட மிக அதிகமாய் படித்தவர்கள் எல்லாம் நேர்முக தேர்விலே தடுமாறினார்கள். ஆனால் இவரோ மத்தேயு 10:20 சார்ந்து கொண்டு, பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு போதிய ஞானம் இல்லை, எப்படி பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை, என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது என்று ஜெபித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவரிடம், மகனே, நீ மாடிக்கு ஏறி போகும் போது எத்தனை படிகள் இருக்கிறது என்று எண்ணி சொல் என்றார். இவர் மொத்தம் 22 படிகள் இருக்கிறது என்று அறிந்தார். அவரிடம் கேட்ட முதல் கேள்வி, படியேறி வந்தாயே, எத்தனை படிகள் ஏறினாய் என்று கேட்டார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு துணை நின்றதனால் உடனே 22 படிகள் என்று சொன்னார். வேறு எந்த கேள்விகளும் அவரிடத்தில் கேட்கவில்லை. உடனே அவரை தேர்ந்தெடுத்து பெரிய உத்தியோகத்தை அவருடைய கையில் கொடுத்தார்கள். அவர் கண்ணீரோடு தேவனை ஸ்தோத்தரித்தார். தேவ பிள்ளைகளே, பிதாவின் ஆவியானவரில் சார்ந்து கொள்ளுங்கள். அவர் மனிதருடைய உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறவர். மட்டுமல்லாமல் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு போதிக்கிறவர். உங்கள் மேல் தம்முடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள். உங்களுடைய சுயஞானத்திலே நீங்கள் சார்ந்து கொள்ளாமல் பிதாவின் ஆவியானவரிலேயே 100க்கு 100 சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நினைவுக்கு, தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். சங்கீதம் 139:17 இவ்வாறு சொல்லி முடிக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். ஆமென்.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த இறைவழிக்காக நன்றி சொல்லுகிறோம். திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, எங்கள் ஆன்மீக வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக, வேதத்திலே காணப்படும்படியான பல்விதமான மலைகளையும் அதோடு கூட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்படியா நீ கொடுத்த இந்த கிருபையின் வேலைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து எங்களோடு கூட நீ பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உலகத்தையே மாற்றும்படியான சக்தி வாய்ந்த வல்லமையுள்ள உம்முடைய மலை பிரசங்கத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கிறதான வேளையிலே ஆவியார் தாமே எங்களோடு கூட பேசும்படியாய் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னை என்று உங்களாலே ஒன்றுமே செய்யக்கூடாது என்று நீ சொல்லியிருக்கிறீர். உண்மையன்றி நாள் எதையுமே தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள் ஆண்டுகிறேன். உண்மையன்றி எங்களாலே சரியாக வாழ தெரியாதவர்கள் ஆண்டுகிறேன். எங்கள் ஆண்டவராக இயேசு எங்களை பலப்படுத்தினால் ஒழியே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி எங்களை ஆட்கொண்டால் ஒழியே, நாங்கள் இந்த உலகத்தில் உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ முடியாதவர்களாக இருக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஞானமோ எங்களுடைய பக்தியோ எங்களுடைய சக்தியோ இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்கேற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு எவ்வளவேனும் எங்களை உதவி செய்ய முடியாது என்பதை நம்புகிறோம். அப்படியாக ஆண்டவர் தாமே மலை பிரசங்க சிந்திக்கிறதான வேளையிலே ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மலை பிரசங்கத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே இந்த வேளையிலே எங்களோடும் என்னோடு கூட தொடர்ந்து நீர் பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பரே கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாசிக்கேட்டு மத்தேயு சுவிசேஷம் திறந்து வைத்துக் கொள்வோம். வேதத்தினுடைய பல மலைகளை குறித்து தி காட் ஆஃப் தி மவுண்டன்ஸ் என்ற தலைப்பின் கீழே நாம் சிந்தித்து வருகிறோம். முதலாவது விசார்ட் அரராட் என்ற மலையை குறித்து வாசித்தோம். டிவைன் சீரியஸ்னஸ் ஆஃப் சின், பாவத்தை ஆண்டவராக தேவன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்கிறவர், விளையாட்டாக எடுத்துக்கொள்கிற கர்த்தர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட மிஸ்டேக்ஸ் இன் சீரியஸ்லி என்று அந்த மலையினுடைய செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக மோரியா மலையை குறித்து நாம் சிந்தித்தோம். தி சாக்ரிஃபைஸ் ஃபார் சின். ஸோ அப்படியாக மனுஷன் பாவத்திலே விழுந்து போன பிறகு அவன் தானாகவே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலையிலே இன்னொரு தியாகத்தின் மூலமாக மாத்திரமே மனுஷன் பாவத்திலிருந்து மீட்க முடியும் என்பதை அந்த மோரியா மலையிலே கண்ட அனுபவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். மூன்றாவதாக சீனாய் மலையை குறித்து வாசித்தோம். அந்த இடத்துல தி டிவைன் செக்யூரிட்டி ஃப்ரம் சின், இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், என்றால் பாவமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த பாவத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பு நமக்கு எந்த மனுஷனும் தர முடியாது, நம்முடைய பக்தி தர முடியாது, நம்முடைய சக்தியும் தர முடியாது. ஆகையினால தேவனுடைய கட்டளைகள் மூலமாகவே, கட்டளைக்குட்பட்டு நாம் வாழும்பொழுது இந்த பாவத்திலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று மவுண்ட் சைனாலிருந்து நாம் அந்த மலையின் மூலமாக இருந்து கொண்டோம். நான்காவது மலையாகிய நேபோ மலையை குறித்து வாசித்தோம். அந்த இடத்துல மோசஸ் தேவனுடைய தாசன் 39 வருடங்கள் இஸ்ரவேல் மக்களை கர்த்தருடைய கற்பனைபடியே வழிநடத்தி வந்த பட்சத்திலும், ஒரே ஒரு சிறிய காரியம் தன் கோபத்தை அடக்க முடியாத சூழ்நிலையிலே அவன் கோபப்பட்டது நிமித்தமாக அவன் இவ்வளவு காலங்கள் வாஞ்சித்து வந்த அந்த கானான் தேசத்தை அடைய முடியாதபடி போகிற சூழ்நிலை வாசித்தோம். அது சென்டென்ஸ் பர்சன், டிவைன் சென்டென்ஸ் பர்சன். பாவமானது கொடூரமானது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு, தான் எனதான் தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்த பட்சத்திலும், 39 வருடங்கள் இஸ்ரேல் மக்களை அவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லாக உண்மையாக நடத்தி வந்த பட்சத்திலும் கூட ஒரே ஒரு செய்து அந்த கோபத்தை அடக்க முடியாத சூழ்நிலையிலே அவன் இறுதியிலே கானான் தேசத்தை போக முடியாத சூழ்நிலை வந்ததை பார்க்க, டிவைன் சென்டென்ஸ் பர்சன். கடந்த வாரத்திலே நாம் இதை பார்த்தோம், கார்மேல் மலையை குறித்து வாசித்தோம். அதிலே டிவைன் சக்சஸ் ஓர்சன், பாவத்தின் மேலே உலகத்திலே பெரிய பாவம் கடவுளில் வைக்க வேண்டிய இடத்திலே வேறு ஒருத்தர் விக்கிற ஆராதனையும் மகா பெரிய பாவமாக வேதத்தில் வாசிக்கிறோம். 10 கட்டளை, முதலாவது கட்டளை, என்னை உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம். அதே அந்த மக்கள் அந்த டெம்டேஷனை மேற்கொள்ள முடியாதபடிக்கு பாவத்தில் வந்தபோது அங்கே எலியா பாவத்திலிருந்து எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதற்கு 3 கருத்துக்களை சொன்னதாக நாம் கடந்த வாரத்தில் வாசித்தோம். டிவைன் சக்சஸ் ஓர்சன் அல்ல, பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க, அது என்ன, அது கான் ஆட்டின் என்ற வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க கேள்விப்படாத வார்த்தை, வேதத்தில் இங்க சொல்லப்படாத ஒரு வார்த்தை. ஆனால் ஹிஸ்டாரியன் சே மவுண்ட் சர்மன் அந்த மவுண்ட் மலை பிரசங்கம் என்று சொல்ற மலையினுடைய பெயர் கான் ஹேட்டின் என்று சொல்கிறார்கள். கலிலேயாவில் இருக்கிற ஒரு மலையாக சொல்லப்படுகிறது. தி ஹிஸ்டாரியன்ஸ் பாயிண்ட் அவுட் இட் இஸ் கால்ட் கான் ஹேட்டின் என்று சொல்லக்கூடிய மலையில் தான் ஆண்டவராக இயேசு சிலுவையாகிய அந்த கல்வாரி மலைக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த மலையிலே தன்னுடைய சீஷர்களை அழைத்து பிரசங்கம் பண்ண அந்த மலைக்கு பேர் தான் கான் 18 இல் சொல்லப்பட்டிருக்கிறது. So what happened there was, and we have seen Con 18 is a divine standard in the midst of sin. நாம் வாழ்கிற இந்த பாவமடைந்த உலகத்திலே God has a standard by which you and I are supposed to be living in this world. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் கர்த்தர் பாவத்திலிருந்து எடுக்காதபடிக்கு He has set a standard for us. அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நீங்களும் நானும் வாழ்ந்தோம்னு சொன்னா பாவம் நம்மளை மேற்கொள்ளாது, நாம் பாவத்தை மேற்கொள்ளலாக வாழ்வோம். That is the last message for today. The divine standard in the midst of sin. That is going to be my last devotion in this Lenten series. What am I going to be saying? வாசிக்கேட்ட பகுதியிலே வாசித்தீங்கன்னா மலைப்பிரசங்க ஆரம்பிக்க தெரியுமா? 5வது அதிகாரம் மத்தையில் எங்க முடிகிறது? எங்க முடிகிறது? யாராவது 7:28 வாசியுங்கள். மத்த 7:28 சீக்கிரம். தேங்க்ஸ். எந்த வார்த்தைகளை? மலை பிரசங்கம் 5:1 என்ன சொல்கிறது? திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறின அங்கு உட்கார்ந்த போது சிஷ்யர்கள் வந்தார்கள். அப்பொழுது தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்தார். இங்கே பிரசங்கத்தை ஆரம்பித்து 7:28 இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தார் என்று வாசிக்கிறோம். So for 5th, 6th and 7th chapters, the மூன்று அதிகாரங்களும் மலை பிரசங்கத்தின் அதிகாரங்களாக சொல்லப்படுகிறது. வேறு சொல்லப்படால் Con 18 ஆண்டவராக இயேசு மேலே ஏறின உடனே சிஷ்யரை அழைத்து இந்த மூன்று அதிகாரங்களை தொடர்ச்சியாக அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லப்படுகிறது. So Christ was preaching chapter 5, 6 and 7 at one go. ஒரே சமயத்திலே ஒரே பிரசங்கத்திலே இவ்வளவு நேரம் பண்ணிருப்பாருன்னு பாத்துங்க. I don't know how many days it would have taken, but they say if you read this entire Malai Prasad mulumiyaga moonru adhiyala vaasthinga, it won't take more than 3 to 4 minutes. Sorry, what am I going to do? Verse by verse eduthona it will run into years. So summing up panmadiyaga indha 7 adhigarangalum ratna surukkamaga sollapatta mukkiyamaana karuthugalai salient features amatra eduthu ungalodu pagirndukollumbadi verumbugiren. There are some certain salient features which are there in these 3 chapters. So I'm going to pluck them out and then dish it up for you to understand and to take home and to pattern your life on the basis of these principles laid down for you and me. உங்களுக்காக எனக்காகவும் அருமையான பிரின்சிபிள்ஸை கொண்டுள்ள ரொம்ப அர்த்தம் நிறைந்த ஒரு பகுதி. ஒருவேளை சொல்ல போனால் என்டையர் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கே அதுதான் ஆணிவேர் என்று சொல்கிறார்கள். சர்மன் ஆன் தி மவுண்ட். Why Jesus was preaching the Sermon on the Mount in the first place? எதற்காக ஆண்டவராக இயேசு Sermon on the Mount preach பண்ணார்னு கேட்டீங்கன்னா, there are just couple of verses, read for me. 5:20 வாசிங்கள். வேதபார பரிசேயர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், thank you, 6:8 வாசிங்க, அவருடைய போல நீங்கள் செய்யாதீர்கள். யாரை போல? இந்த உலகத்திலே வாழும் மக்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். ரைட். 5:20 இயேசுசாமி சொன்னாரு, இஃப் யுவர் ரைச்சியஸ்னஸ் டஸ் நாட் எக்ஸீட் தி ரைச்சியஸ்னஸ் ஆஃப் தி பாரிசீஸ் அண்ட் தி டீச்சர்ஸ் ஆஃப் தி லா, யூ வில் நாட் என்டர் இன்டு தி கிங்டம் ஆஃப் காட். இயேசுசாமி தி என்டையர் சர்மன் ஆன் தி மவுண்ட் சம் அப் பண்ணீங்கன்னா, தட்ஸ் ஒன் வேர்ஸ், கீ வேர்ஸ், ரொம்ப பிரின்சிபல் வேர்ஸ். கீ வேர்ஸ் என்ன? 5:20 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேதபாரர் மற்றவர்களை காட்டிலும், மற்ற மக்களை, இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் அதிகமாக இராத பட்சத்திலே நீங்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்னு சொல்லியிருக்கார். யாரை சொன்னாரு? கிறிஸ்தவர்களை பார்த்து, டிசைபிள்ஸை பார்த்து சொன்ன வார்த்தைகள். அது எப்படி சொல்றாருன்னா, பல காரியங்களிலே சொல்லிவிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் வெறும் வார்த்தையில கிறிஸ்தவா வாழ்வது ரொம்ப ஈஸியான காரியம், ஆனால் உங்கள் வாழ்க்கையின் தரமானது வேதபாரகர் பரிசேரை தரத்தை காட்டிலும் உயர்ந்ததா இராத பட்சத்திலே நீங்கள் கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்வதற்கு வேஸ்ட். அப்படிதான், தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் சாய். பட் இன்ட்ரெஸ்டிங்லி, இட் இஸ் நாட் சம்திங் நியூ செட் ஒன்லி இன் தி நியூ டெஸ்ட்மெண்ட். இஃப் யூ கோ பேக் டு தி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், யூ ஃபைண்ட் தி சேம் தாட் வாஸ் எக்ஸ்பிரஸ் பை காட் ஹிம்செல்ஃப். வாட் காட் செட் இன் தி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், ஜீசஸ் சேஸ் இன் தி நியூ டெஸ்ட்மெண்ட். டர்ன் வித் மீ டு லெவிட்டிகஸ் சாப்டர் 18 வெர்ஸ் 1 அண்ட் 3 வாசிங்க. லேபியராகவும் 18 எடுங்க தயவுசெய்து. யாராவது வாசிங்க, 1 வாசிங்க. லேபியராகவும் 18 நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் குடியிருக்க எகிப்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் கானான் தேசத்தில் செய்கையின்படி செய்யாமலும் நடவாமலும் என்னுடைய நியாயங்களை செய்து நான் உங்கள் தேவனாகிய எக்ஸாக்ட்லி த சேம் தாட் ஜீசஸ் சேஸ் இன் தி சர்மன் ஆன் தி மவுண்ட். என்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே தேவனாக கர்த்தர் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்னது என்ன, எகிப்திய மக்களை போல நீங்கள் வாழாதிருங்கள், அல்லது போகிற கானான் தேசத்தில் வாழும்படியான ஏழு தேசத்து மக்களை போல நீங்கள் வாழாதிருங்கள், என்னுடைய வார்த்தையின்படி என்னுடைய கட்டளையின்படி நடவுங்கள் என்று சொல்லிவிட்டு நியூ டெஸ்டமென்ட் ஜீசஸ் சே இந்த சேம் திங் 6:8 வாசித்தீங்கன்னா, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள், இந்த உலகத்து மக்களை போல நீங்கள் வாழாதிருங்கள். டு நாட் மூவ் வித் த வேர்ல்ட், டு நாட் மூவ் வித் த டைட், டு நாட் மூவ் வித் த கரண்ட்ஸ். கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் டு மூவ் வித் த வேர்ல்ட், யூ ஆர் சப்போஸ்ட் டு மேக் த கிராஸ் கரண்ட். இந்த உலகத்திலே நாம் உலகத்தோடு கூட ஒத்து வாழும்படியாக வாழ்க்கை வாழ அழைக்கப்படவில்லை. இது பழைய ஏற்பாட்டிலே தேவன் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன, டு நாட் பி கன்ஃபார்ம் டு திஸ் வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட், ஐ ஹாவ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார் யூ, லிவ் அக்கார்டிங் டு திஸ் ஸ்டாண்டர்ட், நாட் அக்கார்டிங் டு ஸ்டாண்டர்ட் செட் பை த வேர்ல்ட். உலகம் கொடுக்கிற ஸ்டாண்டர்ட் பிரகாரம் வாழ்றது ரொம்ப ஈஸி, என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஐ எம் ரைசிங் த பார், கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் எங்கூர் மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார், பரிசரை காட்டிலும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறார். டிஎல் மூடி ஒரு சமயம் சொன்னாரு, த பைபிள் இஸ் கிவன் டு அஸ் நாட் டு இன்க்ரீஸ் யுவர் நாலெட்ஜ். பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, வேத அறிவை உங்களுக்கு உயர்த்துவதற்காக மாத்திரமே இந்த பைபிள் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இட் இஸ் டு சேஞ்ச் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுவதற்காகத்தான் இந்த வேதமானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நாட் டு ஜஸ்ட் இன்க்ரீஸ் யுவர் நாலெட்ஜ் ஆஃப் த பைபிள் or the knowledge of God even, right? And சொல்லிவிட்டு அவர் சொன்னாரு, the key factor is Christ-like character. கிறிஸ்துவை ஒத்த ஒரு கேரக்டர் உங்க வாழ்க்கையில் உருவாக்குவது தான் இந்த வேதத்தினுடைய அடிப்படையான நோக்கம் என்று சொன்னார். C.S. Lewis தன் புத்தகத்தில் சொல்லும்போது, Christ came into this world to make you and me a little Christ. ஏசாம் இந்த உலகத்தை வந்தது நோக்கம் என்ன தெரியுமா, உங்களை என்னையும் சின்ன சின்ன கிறிஸ்துவாக மாற்றுவதற்காகத்தான் வந்தாராம். If the church's whole interest, church's primary purpose was to make us all little Christs wherever we are, திருச்சபையினுடைய அடிப்படையான நோக்கம் என்ன சொன்னால், உங்களையும் என்னையும் கிறிஸ்துவர்களாக மட்டுமல்ல கிறிஸ்துவாக மாற்றுவதுதான் திருச்சபையினுடைய நோக்கங்களா, அந்த கேரக்டர் உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும். இருக்கிற ஆபீஸ்ல, இருக்கிற சூழ்நிலைகளில், இருக்கிற நெய்பர்ஹுட்ல, இருக்கிற சமுதாயத்தில் நீங்களும் நானும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க, கிறிஸ்துவருடைய கேரக்டரை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக வாழ வேண்டும். வார்த்தையிலே கிறிஸ்துவனான் சொல்வது ரொம்ப ஈஸிங்க, வாழ்க்கையிலே நம் பிரதிபலிக்க அழைக்கப்படுகிறோம். The first point I would like to highlight here is the dogma for the Christians. The entire மூன்று அதிகாரங்களும் சர்மன் ஆன் தி மவுண்ட்டியும் is a dogma laid down by Christ for the Christians. Mind that. இந்த டாக்மா கீப் அப் பண்ணா நாங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவோமா? No, that is not the purpose. டாக்மாவை கீப் அப் பண்ணா நீங்க கிறிஸ்டியன்ஸ் ஆக மாட்டீங்க. Because you are Christians, you have to follow the dogma. The dogma doesn't make you a Christian. Because you are a Christian, you are supposed to follow the dogma. In the dogma, in the three adhigalai solapatta indha pramanangalai indha kattalaigala keelpadinjana na paralogam poiduvana? No. Paralogam povadharkaga neemikkapattavargal indha three adhigalai solapatta principles padi vaazhavendum endru aandavar solugirar. These principles will not take you to heaven. This principle will not make you a Christian. Because you are a Christian, you are supposed to follow these principles. So in the principles of kadaipidudunala na paralogam poiduvana appdi kettingna, no, capital no. Yesamidhi yaarukku prasangam pannaar sister kirkku potra appdi na artham, yerkanave rakshikapattavargal verumba sollaponal, people are already liberated from the sins, are told how to live in this world. நமக்கு எல்லாம் தெரியும், ஒரே பிரச்சனை, how to live is a problem. We don't know how to live a Christian life. That is exactly what Jesus is laying down here. He is saying here, these principles are not going to take you to heaven at all. These are not going to make you Christians. Because you are already Christians, this is a standard by which you got to pattern your life. In the standard pragaram, in the ulagathil vaazhuvathukaga thaan, in the principles namakku kodukapattirukkirathu. ஓமர் பிராட்லி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஆப்சர்வேஷனை சொன்னார். அவர் சொன்னார், We have grasped the mystery of the autumns ஆட்டமுடைய மிஸ்ட்ரி, ஆட்டம் பாம்புடைய மிஸ்ட்ரியை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், புரிஞ்சு கொண்டோம். பட் வி ரிஜெக்டட் த சர்மன் ஆன் த மவுண்ட். சர்மன் ஆன் த மவுண்டை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு மிஸ்ட்ரி ஆஃப் த ஆட்டம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், ரைட்? அவர்ஸ் இஸ் எ வேர்ல்ட் ஆஃப் நியூக்ளியர் ஜெயின்ஸ் அண்ட் எத்திக்கல் இன்ஃபென்ஸ். நியூக்ளியர் ஜெயின்ஸ் உண்டாகிட்டோம், பெரிய பெரிய அறிவாளிகளை, ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷம். பட் ஆனா எத்திக்கல் இன்ஃபென்ஸ், எத்திக்கல் நீதி வாழ்க்கையிலே இன்னும் நம்ம இன்ஃபென்ஸாகவே இருக்கிறோம். 60 வயசு 70 வயசு ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையின் தரம் ஒருவேளை இந்த ஸ்டாண்டர்டோட வச்சு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, we are still infants, napkin babies. We are not grown into maturity in our lifestyle. வாழ்க்கையின் தரத்திலே இந்த மாறுதலை நாம் காட்டவில்லை. Then he says, we know more about war than about peace. We know more about killing than about living. நமக்கு வாழ தெரியல, கில்லிங் எப்படி பண்றதுக்கு நல்ல மிஷினரிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். We know more about war than about peace. We know more about killing than about living. என்று ஓமர் பிராட்லி தன் புத்தகத்தில் சொல்கிறார். So we grasp the mystery of autumn. We rejected the sermon on the mount. That the result, the world is what it is today. இந்த உலக இன்றைக்கு இருப்பு நடப்பது காரணம் என்னென்ன? We have created intellectual nuclear giants, but we also developed ethical infants. Franklin Roosevelt ஒரு சமயம் சொன்னாரு, he said, I doubt if there is one single problem in the world today, whether it's economical, social or political in this world, which will not find a ready solution if men and nations in this world live according to the plain teachings of the Sermon on the Mount. இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எக்கனாமிக் பிரச்சனையா இருந்தாலும் சரி, சோசியல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இஃப் எவ்ரி நேஷன் அண்ட் எவ்ரி மேன் லிவ்ஸ் அக்கார்டிங் டு தி பிரின்சிபல் லைட் டவுன் இன் தி சர்மன் ஆன் தி மவுண்ட், ஹி செட், தேர் இஸ் நோ ப்ராப்ளம் தட் கேன் நாட் பி சால்வ் பை மேன். இந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வேணும்னா சர்மன் ஆன் தி மவுண்ட் என்று பிராங்க்லின் ரூசவெல்ட் தன் புத்தகத்திலே சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திஸ் இஸ் வாட் ஐ அம் சேயிங், தி டாக்மா is laid down for every single Christians. This dogma will not make you a Christian. Because you are already a Christian, this is the dogma laid out for you and me. You got to live by this standard. So first point, the dogma for Christians. Secondly, who is the preacher? Preach பண்ணது யாரு? யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுல என்ன சந்தேகம் இருக்கா? இல்ல இல்ல, ரைட். So Christ was the preacher. In other words, the divinity of Christ. The dogma for the Christians are given, then the divinity of Christ is also narrated. If you read again Matthew chapter 5 verses starting from verse 22 vasinga yaradhu 22 vasinga, thank you, 28 vasinga, appuram 32 vasinga, 34 vasinga, 39 வாசிங்க, 44 வாசிங்க. நீங்க சொன்னது போதும், நிறுத்துங்க. See what is saying, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு 22லே, 28லே, 32லே, 34லே, 39லே, 44லே, இத்தனை வசனங்களிலும் சொல்லுகிறார், I say unto you, I say unto you, I say unto you. What does it mean? That means he is saying, the person that is giving you this new interpretation of the commandments is not just a man on the street, is somebody different. பழைய ஏற்பாட்டிலே கற்பனை, கற்பனை மீறுகிறது என்னது? பாவம். ஒரு மனுஷன் கற்பனை மீறினால் தண்டனை என்ன தெரியுமில்ல? அவன் கல்லிருந்து கொலை செய்யப்பட வேண்டும். If a man breaks the commandment of God in the Old Testament, he is supposed to be stoned to death. Death is a penalty paid for a person who doesn't keep the law of God. In the New Testament, God is taking the Old Testament laws and he gives a new interpretation to the people, right? And who dares to do this in this world? Who can take the commandment of God in the Old Testament and say, I say unto you, I say unto you. Jesus repeats it. 22, verse 28, 32, 32, 34, 39, 44. நான் உங்களுக்கு சொல்லுங்க, என்ன மீன் பண்ற? There is one person under the sun who has had all the authority and power to take the Old Testament commandment and gives it a new interpretation. That's me. Because I'm not an ordinary human being, I'm a divine incarnate. I'm God incarnate. I got all authority to take the law of God and reinterpret it, right? It gives a new interpretation. புதிய விளக்கத்தை நான் சொல்ல எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லும் வகையிலே ஆண்டவர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். So I'm talking about the divinity of Christ. ஏசாமி பேசுகிற சாதாரண மனிதன் அல்ல. இந்த சர்மன் ஆன் தி மவுண்டன் சொன்னது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு பெரிய ரிஃபார்மர் அல்ல, ஒரு பெரிய திங்கர் அல்ல. He is God incarnate. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராக தேவன் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் எடுத்து அது புதிய விளக்கத்தை கொடுக்கும்படியான ஒரு அதிகாரம் யாருக்கு உண்டு என்றால் எனக்கு தானே உண்டு என்று ஏசாமி சொல்றார். 7 அதிகாரத்தினுடைய 28-29 வசனங்களை வாசியுங்கள். 7:28-29 ப்ளீஸ். இந்த வாசனையை சொல்லி முடித்த பின்பு அவர் வேதக்காரரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். வாட் அன் எக்ஸலன்ட் சேயிங். பாருங்க என்ன மீன் பண்றேன்னா, ஆண்டவராக இயேசுவாம் கடைசியிலே மலை பிரசங்கம் முடிகிறது. முடித்த உடனே வாட் இஸ் சோ சர்ப்ரைசிங் வாஸ் தி அத்தாரிட்டி வித் விச் ஜீசஸ் ஸ்போக். ஹி டிட்ன்ட் ஸ்பீக் லைக் an ordinary preacher with no power in it. He spoke like somebody who came from God straight. That is what he is saying. I say unto you. That shows the divinity of Christ. So the dogma for the Christians given, the divinity of Christ is given, establishing I am not an ordinary person giving this commandment to you. I am a God incarnate. கடவுளுடைய கட்டளை எடுத்து அது புதிய இன்டர்பிரேஷன் கொடுக்கிற சாதாரண மனுஷன் யோசிக்காதீங்கப்பா, நான் கடவுளுடைய இன்கார்னேஷன். ஆகையினால ஜனங்கள் அந்த போதகத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். அண்ட் தேர்ட்லி அண்ட் ஃபைனலி, யூ திங்க் ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் இட் ஏர்லி? நோ, திஸ் இஸ் வேர் தி ஆக்சுவல் சர்மன் ஸ்டார்ட்ஸ். தி லாஸ்ட் பாயிண்ட் ஐ வுட் லைக் டு சே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபார் ஹெவன் சேக் ஃபிக்ஸ் இட் த பேக் ஆஃப் யுவர் மைண்ட். இஃப் யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட், இஃப் யூ ஆர் நாட், கைண்ட்லி டேக் டவுன் தி நோட்ஸ். Go home and do your homework. If you want to know what Christianity is all about, I want to say it in 3 quick points. The definition of Christianity. First is the dogma for the Christians. Secondly, the divinity of Christ. And thirdly and finally, the definition of Christianity. If you ask me what Christianity is all about, this is where I must take you to. The definition of Christianity, beautifully Jesus says, I'm going to take the entire 3 chapters, nearly 111 verses or so, and sum it up under 3 heads. மூன்று தலைப்பின் கீழே, வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி என்ற கேள்விக்கு மூன்று அருமையான விளக்கத்தை இந்த 3 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா விரும்புகிறேன். டாக்டர் தேயம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய தாசன் கிறிஸ்டியானிட்டி பத்தி ஒரே சென்டென்ஸ்ல சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் என்று சொன்னார். கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது என்னது? ஒரு உறவு. யாரோடு கொள்ளும் உறவு? முதலாவது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவோடு கொள்ளும் உறவு. ரெண்டாவது ஒரு உறவு கொள்ளும்படியான உறவு. இந்த ரெண்டு உறவுகள் இல்லாதவன் கிறிஸ்துவன் என்று சொல்வதற்கு லாய்க்கில்லை. As simple as this. Jesus is going to say this here. He is saying Christianity is not following certain rites and rituals. திருச்சபையில மெம்பராக இருக்கிறவங்களாம் கிறிஸ்டியன் கிடையாதுங்க. டிஎல் மூடி சொன்னாரு, எனிதிங் தட் கோஸ் இன் டு தி காராஜ் இஸ் நாட் அ கார். காராஜுக்குள்ள போறதெல்லாம் கார் கிடையாதுங்க. நீங்க கூட தான் உள்ள காராஜுல போயிட்டு வழி வரீங்க. யூ டோன்ட் பிகம் அ கார். தி சேம் வே இஸ் எனிபடி ஹூ கோஸ் டு ஸ்கூல் இஸ் நாட் அ ஸ்காலர். ஸ்கூலுக்கு போறவங்கலாம் ஸ்காலர் கிடையாது, ரைட்டா? 35 மார்க் வாங்கினாலும் பாஸ் பண்ணலாம், 90% வந்தாலும் பாஸ் பண்ணலாம். So everybody gets out of the school is not a scholar either, right? So what he says essentially is Christianity is having relationship with Christ. If you do not have a relationship with Jesus Christ, you may have a relation with the church, with the pastor, with everyone else in the church. You may be somebody in the church. You may be a pastor, a bishop, or a pope. If you do not have a relationship with Jesus, if you don't have intimate and personal relationship with Christ Jesus, the Bible says you are not a Christian yet. You may have a Christian name. You were baptized in all the known rivers and the ponds in this world. உலகத்தில் இருக்கிற எல்லா ரிவர்லயும் நீங்க ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். You know, you may know the bishop or the pope as a personal friend, but still that doesn't make you a Christian. What is Jesus saying here? Christianity, number one, is not a religion, it's a relationship. Let me explain. Go on to chapter 5. 48 ஆம் வசனம் வாசிங்க. 5:48. ஆகையால் பரலோகத்திலும் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல. ரைட், ஒன்பதாம் வாசம் 6:9 வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண விதமானது பரமோனில் இருக்கிறீர்கள் பிதாவே. என்ன பிதாவே, என்ன சொல்றாரு பிதாவே, என்ன மீன் பண்றாரு? 17 ஆறாம் அதிகாரத்து 17 உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர் காணப்படாது, அந்த ரகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு. இந்த ஆல் தி த்ரீ பிளேசஸ் ஜீசஸ் இஸ் சேயிங் பிதா, அவர் உங்களுடைய தந்தை என்று சொல்லுகிறார். In other words, Jesus is saying, Christianity is not sets of rites and rituals. சில ரைட்ஸ் சில ரிச்சுவல்ஸ் காலைல ஏஞ்சிட்டு கிரீடு புரிந்தோ புரியாமல் சொல்லுகிறோமே, அது கிறிஸ்தவம் அல்லப்பா. இட் இஸ் ஹேவிங் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், தந்தை மகன் என்ற உறவுக்குள்ளே வருகிறாயே, அதுதான் உண்மையான கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறார். தட் இஸ் வாட் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபவுட். மார்டின் பியூபர், ஜூயிஷ் ஸ்காலர், கிரேட் ஸ்காலர், ஹஸ் ரிட்டன் நம்பர் ஆஃப் புக்ஸ், யூ மஸ்ட் ஹவ் ரெட் இட். அவரை வந்து ஒரு சமயம் கேட்டாங்க, வேர் இஸ் காட், கடவுள் எங்க இருக்காருன்னு கேள்வி அவரை பார்த்து கேட்கப்படுது. இஸ் அ கிரேட் ஸ்காலர், is a great philosopher, is more for his philosophy than for his theology. Where is God in the kelly or at the ketkapattadu avu sonara, if you ask me where God is, I will not say God is everywhere. Kadavul ella adathil irukkarar matha solran andha badhil naan solla maten. I will not say God is in the churches, no. I will not say God is in the synagogues, synagogue la kadavul irukkarar naan sollavum maten. I will say God is in relationships, uravugalukkulle kadavul irukkarar. He is not in people, he is between peoples. அவர் வந்து ஜனங்களுக்குள்ள இருக்கிறார் நான் சொல்ல மாட்டேன், ரெண்டு ஜனங்களுக்கு நடுவுல கடவுள் இருக்கிறார். When a man is attuned to another man, God comes down and fills his space. ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு இடையில இருக்க அந்த கேப்ல, அந்த அந்த இடைவெளியிலே கடவுள் வந்து அந்த இடைவெளியை நிரப்புகிறாராம். That means he says, God is in relationships. உறவு இல்லாத இடத்துல கடவுள் இருப்பதில்லை என்று மார்டின் பூபருடைய சிம்பிளஸ்ட் டெஃபினேஷன் ஃபார் காட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஃப் யூ ரீட் திஸ் வெர்ஸ், ஆண்டவராக இயேசு என்ன சொல்றாருன்னா, பிதா குமார் என்ற உறவுக்குள்ளே, இந்த குடும்ப சூழ்நிலைக்கு நெருக்கமான உறவுக்குள்ளே நீ வராத பட்சத்தில் கிறிஸ்டியன், யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன் எட். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். ஆண்டவரோடு கொள்ளும்படியான உறவு. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்க வாசின 5 வாசின 21-22 வசனங்களிலே, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவார்ப்பான் என்றும் பூர்வ காலத்தில் உழைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சகோதரனை நியாயம் இல்லாமல். ரைட், 21-22 23 பலிப்பிடத்திலே காணிக்க வைத்து உன் சகோதரன் பிரிவில் உனக்கு குறையுண்டு நினைவு கூர்ந்தால் காணிக்க வச்சுட்டு முதல் அவனோடு கூட ரிகன்சைல் ஆகுங்கிற. தொடர்ந்து நீங்க வாசினா 38 வாசினா, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பயக்கர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. டேஷ் தொடர்ந்து நீங்க வாசினா என்ன சொல்றாரு இந்த வசனங்களில் எல்லாம், ஒரே சிம்பிளஸ்ட் டெஃபினேஷன், வெர்டிகல் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப் அலோன் வில் மேக் யூ எ கிறிஸ்டியன். கிறிஸ்தவன்னா யாருன்னா, மனப்பாடமா 10 மனப்பாடம் பண்ணி சொல்றவன் இல்லையா, அல்லது ஒருவேளை பைபிள வசனங்களை அப்படியே மனப்பாடமா சொல்றவன் இல்ல, அவனுடைய ரெண்டு உறவுகளும் அவன் வாழ்க்கையில சரியாக இல்லாத பட்சத்தில் இஸ் நாட் எ கிறிஸ்டியன். டாக்டர் பில்லி கிரஹாம் வாஸ் ஆஸ்க்ட், டெல் மீ இன் ஒன் சென்டென்ஸ் வாட் கிறிஸ்டியன், ஹூ இஸ் எ கிறிஸ்டியன். அவர் சின்ன விளக்கம் என்ன சொன்னால், எ கிறிஸ்டியன் இஸ் லைக் அன் எலக்ட்ரிக் என்ஜின். ஒரு கிறிஸ்தவன் வந்து எலக்ட்ரிக் என்ஜின் மாறியா, இஃப் யூ ஹாஸ் டு மூவ் ஹாரிசான்டலி யூ ஷுட் பி கனெக்டட் வெர்டிகலி. ஒரு மனுஷன் வந்து, கிறிஸ்தவன் வந்து ஒரு எலக்ட்ரிக் என்ஜின் மாறியா, எலக்ட்ரிக் என்ஜின் கீழ் நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் அது மேல் நோக்கி இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மேல் இணைப்பு இல்லைன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கரண்ட் சப்ளை வராது. சப்ளை இல்லைனா இட் கேனாட் மூவ் ஹாரிசான்டலி. இஃப் கிறிஸ்டியன்ஸ் கேனாட் மூவ் வித் ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் பிகாஸ் தி வெர்டிகல் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் கரெக்ட். இனி அநேக கிறிஸ்தவங்க மற்றவங்களோடு சரியா உறவு கொள்ள முடியாதபடி இருப்பதற்கு காரணம் என்னன்னா, மேல இணைப்பு சரியில்லை என்று சொல்லுகிறார். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஜீசஸ் இஸ் சேயிங். He's talking about both relationships. தந்தை உறவு மகன் என்ற உறவுக்குள்ளே நீங்க வரணும் முதல்ல அப்பாவோடு, அதோடு நிற்காதபடிக்கு உன் சகோதரன் உன் சகோதரன் என்று பல இடங்களிலே சொல்லி சத்துருக்களையும் நீங்கள் சேவிக்காத பட்சத்திலே நீங்க பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்னு சொல்லிட்டார். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இட்ஸ் எ வெரி சவுண்ட் அண்ட் ஸ்ட்ராங் டீச்சிங். வி திங்க் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஜஸ்ட் கோயிங் டு சர்ச் அண்ட் பிரேசிங் காட் அண்ட் ஜஸ்ட் வாக்கிங் அவுட் ஆஃப் தி சர்ச். நோ நோ நோ, அப்சல்யூட்லி நோ. Jesus is saying Christianity is not a religion, it's a relationship. அது உறவு. பிரெயின் ஹேத்வே என்று சொல்லக்கூடிய கிரீக் ஸ்காலர், நியூ டெஸ்டமென்ட் ஸ்காலர், ஹி செட் ஒன்ஸ், இஃப் நியூ டெஸ்டமென்ட் நீங்க வாசித்தீங்கன்னா 44% ஆஃப் த நியூ டெஸ்டமென்ட் டாக்ஸ் அபவுட் கெட்டிங் அலாங் வித் ஒன் அனதர், எப்படி ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்பது, ஒரு வாரத்தை ஒரு சுமப்பது, ஒருவருக்கா ஒருவருக்கு ரெண்டு வார்டு மட்டும் 44% நியூ டெஸ்டமென்ட் டீச்சிங்ல இருக்கான். 44% ஆஃப் த நியூ டெஸ்டமென்ட் டீச்சிங்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஹவு டு கெட் அலாங் வித் ஒன் அனதர், எப்படி ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்பது, ஒருவர வாரத்தை ஒருவர் எப்படி சுமப்பது, ஒருவருக்கா ஒருவர் எப்படி வாழ்வது, ஒருவருக்கு அன்பளை எப்படி வாழ்வது குறித்து 44 விழுக்காடு நியூ டெஸ்டமென்ட் டீச்சிங். ஆவியினுடைய வரங்களை குறித்து இந்த காலத்தை மிகைப்படுத்தி நாம் காண்பிக்கிறோம். ஆறு வர இல்லடா, நீ கிறிஸ்தவம் இல்லைன்னு. ஆனால் ஆவியின் வரங்களை குறித்து எத்தனை பர்சன்டேஜ் நியூ டெஸ்டமென்ட்ல? 4%. Only 4% talks about the gifts of the Spirit, whereas 44% talks about how to get along with one another, right? Our problem is not the gifts, our problem is how to get along with one another. That's a man, human problem, that is a problem in the churches these days. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப் வித் காட், வெர்டிகல் அண்ட் தி ஹாரிசோனல். அண்ட் டாக்டர் பில்லி யூசஸ் another analogy, I would like to pass it on to you. He said, ஒரு பேட்டரியில், டார்ச் லைட்ல, ஒரு பேட்டரியில ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது, ரெண்டுமே ரெண்டுமே இணைந்தாதான் லைட் எரிய ஆரம்பிக்கும். 5:16 வாசிங்கள், மத்தேயு சுவிசேஷம் 5:16 வாசிக்கிறோம், மனுஷர் உங்கள் நற்கரியை கண்டு பரலோகத்தில் பிதாவை மகிமைப்படுத்தும் படிக்கு உங்கள் வெளிச்சம் என்ன பண்ணணும், பிரகாசிக்கணும்னு போட்டுக்குது. அநேக கிறிஸ்தவங்க வெளிச்சம் பிரகாசிக்கல, ஏன் தெரியுமா? பல வருடங்கள் கிறிஸ்தவா இருந்த பட்சத்திலும், பல வருடங்கள் ஒரு கோயில்ல ஊழியத்துல இன்வால்வ் ஆயிருந்தும், அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேடியேஷன் இல்ல, ஒரு பிரைட்னஸ் கிடையாது, ஒரே டல் கிறிஸ்டியன்ஸ். யூனோ வை? ஏன் வெளிச்சம் பிரகாசிக்கலன்னா, the relationships with positive and negative rendu bay senda da battery la eppadi velichum varum andha mari positive relationship with god and negative relationship with man rendu me ininda dan andha manushura vaalkire oli velichum vara aarambikkeenga inik velichum illada kristhavalaga na vaalgrom aneega samayangalile inga aandavara kudukku simplest definition enna check your vertical relationship அந்த ஹாரிசோனல் ரிலேஷன்ஷிப் ரெண்டு உறவுகளையும் நீ சரிபடுத்திக் கொண்டால் வாழ்க்கையில பிரகாசம் வர ஆரம்பிக்கும், வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை கண்டு எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன் பட் இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். அடோல்ஃப் ஹிட்லர் 6 மில்லியன் யூதர்களை கொலை செய்தவன், மெயின் கேம்ப் என்று தன்னுடைய சுய சருதி எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்ற ஒரே ஒரு கொட்டேஷனை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் சொன்னாரு, my conduct, நான் செய்த காரியங்கள் எல்லாம், it is always in accordance with the will of the almighty creator. அந்த கிரியேட்டர் இருக்கிறாரே கடவுள், அவர் சொன்னதன்படி தான் நான் எல்லாத்தையும் செய்தேங்கிறார். தப்பே, அவருடைய சித்தத்தை தான் நான் நிறைவேற்றிருக்கிறேன். Just imagine, right? How many times we do the same? நம்ம என்ன சொல்றோம்னா, கடவுள் சித்தத்தின்படி சொல்லிவிட்டு 6 மில்லியன் பீப்புளை கொலை செய்த ஹிட்லர் கடவுள் சித்தப்படி நான் செய்தேன் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பேரை சொல்லி, கடவுளுடைய நேமை யூஸ் பண்ணி, we cannot break relationships. உறவுகளை உடைத்து 6 மில்லியனை கொலை செய்த ஹிட்லர் கடவுள் நாமத்தில் தான் செய்தேன், அவர் சித்தத்தின்படி தான் நான் செய்தேன் என்று கடவுள் மேலே பிளேமை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செக் யூர் ரிலேஷன்ஷிப் வித் காட். சம் ஆஃப் அஸ் ஆர் வெரி குட் அட் தட், but horizontal relationship as well. Nilandu kaalangalile, this is what I want everybody to take oath in your life. Lord, I am okay with my relationship with God. Kadavuloda relationship romba smart, I am good at that, and I am enjoying a beautiful relationship with him. How is your relationship with one another is a question we need to be asking. Martin Buber sonna mari, I find God, where is God? God is in relationships. Uravulukulle vaasam pandugira kadavul உறவு இல்லாத பட்சத்திலே கடவுள் இங்கே வருகிறதில்லை என்று வாசிக்கிறோம். So 44% the New Testament talks about how to get along with one another. 4% talks about the gifts of the Spirit. Do not exaggerate the gifts of the Spirit more than how to get along with one another, which is law. Secondly, second point I would like to highlight here is, not only is talking about Christianity is not a religion, but what? Relationship. Secondly, Christianity is not a religion, but a regeneration through Christ. Regeneration anna mean pandrana verthu vasanatha vaasi paathira yesa unnu mukkiyamaana karthu kristu vathu pathi solugirar yara vaasippom 6th adhigarathile முதல் ரெண்டு வசனங்கள், மனுஷன் காண வேண்டும் என்று சொல்லி முன்பதாக தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், பரலோகத்திற்குள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. தர்மம் செய்யும் போது மனுஷனால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயத்திலும் வீதிகளிலும் செய்வது போல உங்கள் முன்பதாக தாரை உதவியாதே பலனை அடைத்து தீர்ந்தது. நீயோ தர்மம் செய்யும் போது அந்தரங்கத்துக்கு போ. அப்புறம் அஞ்சாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல வேண்டாம், மனுஷன் காணும்படி ஜப ஆலயங்களிலும் டேஷ். ஆறாம் வசனத்தில் ஜபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பிதாவினுக்கு ஜபம் பண்ணேன், கரெக்ட். அப்புறம் வாசித்தீங்கன்னா 14 ஃபாஸ்டிங் பத்தி பேசுறார், உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதே. அவள் உபவாசித்து மனுஷன் காணும் போட்டாக தன் முகளை வாட பண்ணுகிறார்கள். 17 வசனம், நீங்கள் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்திலே குப்பதாக காணப்படும்படிக்கு உன் தலைமுறை டாஷ். எஸ் ஆம், என்ன மீன் பண்றார் தெரியுமா? வாட் இட் மீன்ஸ் இஸ், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எக்ஸ்டர்னல், இட் இஸ் இன்டர்னல் ரிலிஜன். மற்ற மதங்களில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க உள்ளே இருக்கின்ற எப்படி இருந்தாலும் கவலையே இல்லைங்க, போயிட்டு அங்க போய் அங்க போய் சில ரிச்சுவல்ஸ் அண்ட் ரைட்ஸ் செய்து முடிச்சா கடவுள் பூஜை முடிந்தது. That is not the way Christianity says. God is not looking at the action, he is looking at the intention behind the action. நேற்றுக்கு CNN பேப்பர்லாம் அவங்களுக்கு தெரியும், ஜெர்மன் ஃபார்முலா 1 டிரைவர் யாரு, மைக்கேல் ஷூமேக்கர் இஸ் கம்மிங் பேக் அகேன். 7 times he was a world champion. Such a terrific driver he was. He is coming back. அவனை இன்டர்வியூ பண்றாங்க, மெர்சிடஸ் ஓட்ட போறீங்க, பெரிய world is looking forward to your coming back again into the fray. ரொம்ப பெரிய ரேஸ் ரன் பண்ண போறீங்க சொல்லும் போது, வாட் இஸ் செட் வாஸ், ஜட்ஜ் மீ ஆன் மை ரிசல்ட்ஸ், என்னுடைய ரிசல்ட்டை பார்த்து என்னை ஜட்ஜ் பண்ணுங்கோ அப்படிங்கிறார். லெட் மீ டேக் தட் அண்ட் கம்பேர் திஸ் வாட் ஜீசஸ் சேயிங் ஹியர். வாட் ஜீசஸ் சேஸ் ஹியர் இஸ், தர்மம் செய்யும் போதும் சரி, ஜெபிக்கும் போதும் சரி, ஃபாஸ்ட் பண்ணும் போதும் சரி, வெளியிருக்கிற ஆக்ஷன் எனக்கு முக்கியம் இல்லை. ஐ எம் நாட் ஜட்ஜிங் யூ பை தி ஆக்ஷன். ஆக்ஷன் இஸ் ஃபைன். தர்மம் செய்யறது நல்லது, ஜெபம் பண்றது நல்லது, ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது, ஆல் ஆக்ஷன்ஸ் ஆர் குட். பட் ஐ எம் லுக்கிங் அட் நாட் அட் ஆக்ஷன்ஸ், ஐ எம் லுக்கிங் அட் தி இன்டென்ஷன்ஸ் பிஹைண்ட் தி ஆக்ஷன்ஸ். நல்ல காரியம் எல்லாமே பயட்டிஸ்டிக் ஒர்க், ரைட்? கர்த்தருக்கு உகந்த காரியங்கள். I am not criticizing fasting, I am not criticizing alms giving, I am not criticizing prayer, but God is saying I will not be carried away by the actions, I'm concerned about the intentions behind the actions. ஐயா நீ வந்து எந்த ஆக்சன் பண்றன பார்த்து ஏமாந்து போதல்ல. மற்ற இடங்களிலே பார்க்கும்போது ஆலயத்துக்கு அவங்க டெம்பிள் போறாங்க, மேலே ரிச்சுவல்ஸ் பார்த்துட்டு ஓகே நல்ல பூஜை பண்ணாருன்னு சொல்றோம். God is not looking at what you are doing in the church, whether you are praying or preaching or whatever it is. What is the intention behind what you are doing? நீ பண்ற fasting க்கு என்ன intention என்ன? நீ பண்ற prayer க்கு பின்னால intention என்ன? நீ பண்ற alms giving க்கு பின்னால intention என்ன? God is saying Christianity is not an outward religion, it's an inward religion. If inwardly your heart is not in the right place, absolutely there is no fun in coming to church and praising God and doing all kinds of spiritual things. That is what he is saying here. In other words, degeneration of inner self. வாழ்க்கையில் மாறுதல் என்பது வார்த்தையில் இல்ல பேச்சில் இல்லையா, உள்ள இருந்து மாறுதல் வர வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு இந்த பகுதியில் சொல்லுகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, 21 வசனத்திலே கொலை செய்யாதிருப்பாயாக என்று கொலை செய்வன் பூர்வ காலத்தில் உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கிறோம். தட் மீன்ஸ் வாட் இஸ் தி ஆக்ஷன் இஸ் ராங், பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஈவன் தி தாட் தட் கோஸ் வித் ஆக்ஷன் இஸ் டெரிபிளி ராங். பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு அடிப்படையான வேற்றுமை உங்களுக்கு தெரியுமா? பழைய ஏற்பாடு என்ன சொல்றது, கொலை செய்யா இருப்பாயாக, ரைட்? தட் பீரியட் ஆக்ஷன் இஸ் கண்டெம்ட். திருடாதிருப்பாயாக, action is condemned, right? பொய் சாட்சியாய் action is condemned, right? எல்லாமே action is condemned. No intention is talked about there. But when you come to the New Testament, 1 John 3 அதிகாரத்தின் 15 வசனத்தை யார் வாசிங்க? 1 John 3:15 quick வாசிங்க. 1 John 3:15 வாசிங்க. அப்புறம்
1: பொல்லாதவன் உண்டாயிருக்கிறது, தன் சகோதரனை கொலை செய்த காயத்தை கொலை செய்ய வேண்டாம்,
0: ஒன்று யோவான் 3:15, சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைப்பாளனா இருக்கிறான், மனுஷ கொலைப்பாளன் அவனுக்குள் நித்திய ஜீவன் இராது. என்ன போட்டிருக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே கொலை செய்யாதிருப்பாயாக, ஆக்ஷன் இஸ் கண்டம், ரைட். நியூ டெஸ்டமென்ட்ல ஏசாம் என்ன சொல்றாருப்பா? வெறும் ஆக்ஷன் மட்டும் பாவம் இல்லப்பா, இன்டென்ஷன், கோபம் உள்ள வருது பத்தியா, அதுதான் அந்த கொலைக்கு காரணமாகிறது, ரைட். வெறும் கொலை செய்த குற்றத்துக்காக மாத்திரம் உன்னை தண்டிக்கல, உள்ளிருந்து வர்றது அந்த இன்டென்ஷன் வருது பத்தியா, அதையும் தாட்டையும் சேர்ந்து நான் கண்டம் பண்றேங்க. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஒரு ஸ்திரீ விபச்சார எண்ணத்தோடு கூட விபச்சாரம் செய்யாதிருப்பாக இருந்தது பழைய ஏற்பாடு, ரைட். ஆக்ஷன் இஸ் கண்டம். Adultery as an action is condemned in the Old Testament. When it comes to the New Testament, Jesus said, 20, என்ன சொல்றாரு? ஒரு ஸ்திரீயை விபச்சார எண்ணத்தோடு பார்க்கிறவர்களோடு கூட இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று. Intention is condemned. So what I am trying to say is, Old Testament, all the outward actions are condemned. New Testament, the thoughts inside your heart is as deadly as the actions themselves. உன் ஆக்ஷனை மாத்திரம் கண்டம் பண்ணலப்பா, உனக்கு உள்ள ஒரு எண்ணத்தையும் நான் கண்டம் பண்ண. அதே தான் நல்ல காரியம் செய்யும் போதும் கூட, இப்போ டூ குட் திங்ஸ், ஃபாஸ்டிங் இஸ் குட், ப்ரேயிங் இஸ் குட், ஆம்ஸ் கிவிங் இஸ் குட், பட் வாட் ஆர் தி இன்டென்ஷன்ஸ்? எதற்காக செய்றீங்க? என்னை எல்லாரும் பாராட்டணும், அதனால ஜெபம் பண்றீங்களா, அதனால ஃபாஸ்ட் பண்றீங்களா, ஆகையினால ஆம்ஸ் தர்மம் போடுறீங்களா? அப்படி இருந்தா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டார். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் ரிலிஜன், இட்ஸ் அன் இன்டர்னல். Regeneration should start from within you, not outside you. இங்கிருந்து ரீஜெனரேஷன் ஆரம்பிக்கணும்ன்ற ஏசாம் இருதயத்துக்குள்ள இருந்து வரணும். ஒரே பத்தி பேசுறாரு மத்தேயு சுவிசேஷம் 6:25 வசனத்திலிருந்து 33 வசனம் வரைக்கும் பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே கம்ஸ் ஃப்ரம் வேர்? அவுட்சைட் ஆர் இன்சைட்? இட் ஃப்ரம் இன்சைட். Again he is saying, Christianity is an internal religion. Check it, check your heart. Check what is going on from inside. இருதயத்தில் தான் எல்லா பிரச்சனையும் வருதுங்கிற. So what a wonderful religion is Christianity. It's not an outward religion. Regeneration starts from inside of you, not outside of you. You may have the change of name and all kinds of things. If there is no change inside of you, you don't call yourself a Christian, right? So first, a religion. Christianity is not a religion, but a relationship. Secondly, Christianity is not a religion, but what? Regeneration through Christ. And thirdly, and finally, if you read again, Christianity is not a religion but a representation of Christ. I said 3 points to you, very important. Kindly please keep it at the back of your mind. Go back home and read through them and examine your life in the light of what God, Jesus himself has said in this passage. Christianity is not a religion, right? It's a relationship. Check your relationship with Jesus Christ and with one another. Secondly, Christianity is not a religion but a regeneration from inside. உள்ளிருந்து மனமாறுதல் வரணும், உள்ளிருந்து மாற்றுதல் வரணும், வெளியே ஆக்ஷன்ல இல்ல,

நீங்களே நானும் ஏந்திரம் அந்த உலகத்தில் இருக்கிறோம், அவர் இங்கே இருக்க முடியாது, வரல இன்னும். அவர் வர வரைக்கும் நீங்களே நானும் ரெப்ரசன்டேஷனுக்காக வந்திருக்கிறோம், ரைட்டா? When they see us, they may see Christ in us. That is the representation I'm talking about. Let me quote some verses to you, right? உங்களுக்கு எல்லாரும் begins with beatitudes, right? I no time to go into the beatitudes. Beatitudes உங்களுக்கு தெரியும், ஆவியில் எளிமையில் பாக்கியவான்கள், துயரப்படுகள் பாக்கியவான்கள், சாந்தமுள்ள பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நிறைய இதெல்லாம். அப்போ இவ்வளோ பியாட்டிடியூட்ஸ் குவாலிட்டியெல்லாம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா, ஒரே பர்சன் இஸ் கிரைஸ்ட். ஒன்லி கிரைஸ்ட் ஹாஸ் ஆல் தீஸ் கேரக்டர்ஸ் இன் ஹிம். பூரண புருஷன் சொல்கிறோமே, அந்த மாதிரி பூரண புருஷன் ஆண்டவராக இயேசு மாத்திரமே, அவர்கிட்ட மாத்திரமே இந்த பியாட்டிடியூட் சொல்லப்பட்ட அத்தனை குவாலிட்டிஸும் காணப்பட்டதா, சரியா? ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, ஈ ரெப்ரசன்டட் காட் இன் திஸ் வேர்ல்ட். ஜீசஸ் is a representation of God for you and me, right? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், right? பிலிப்பு கேக்குறாரு, அப்பா பிதாவைங்களை காண்பியும், அவர் பார்க்கணுமே நாங்கள் சொல்றச்சு. ஏசாமி 14 அதிகாரம் யோவான் என்ன சொன்னாரு, என்னை கண்டவன் அவரை கண்டான். That means I am a representation of God. If Jesus is the representation of God, the church is supposed to be representing God and Christ in this world. இந்த ஏலியனான உலகத்தில் நீங்களும் நானும் இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இட் இஸ் நாட் டு பிராக்டிஸ் அட் ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ், நோ நோ நோ நோ நோ. இட் இஸ் டு ரெப்ரசன்ட் ஜீசஸ் இன் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் இன் யுவர் டீட்ஸ். உங்க வார்த்தையிலும் உங்க வாழ்க்கையிலும் இயேசப்பாவோட பிரதிநிதிகளாக அந்த உலகத்தில் வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். பட் ஆர் பி ரெப்ரசன்டிங் காட். யோவான் மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரத்தில் கடைசி பகுதியிலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பரலோகத்திற்கு பிதா 21 வசனம், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறனே பிரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்லாதில் பிரவேசிப்பது இல்லை. அதனால அநேகரனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, இந்த நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, இந்த நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றார்கள். அப்போது இயேசாமி என்ன சொல்வாரா, ஒரு காலம் உங்களை அறியேன், என்ன செய்யக்காரர்கள், அக்கிரம செய்கள். ஐயா எல்லாமே அற்புதங்கள், தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது நல்லதான். All your actions, right? Your intention is wrong. நீங்க எதுக்கெல்லாம் பண்ணது காரணம் என்ன தெரியுமா, எனக்கு பேர் உண்டாக்கல, உனக்கு பேர் உண்டாக்குறதுக்காக பண்ணிட்டேன். உனக்கு பேர் உண்டாகணும், இவர் எவ்வளவு பேர் ஊழியக்காரன் சொல்றதுக்காக நீ தீர்க்கதரிசனம் சொல்ல, எல்லாமே நல்லதுதான், தீர்க்க சொல்ல தப்புன்னு சொல்லல, ஆனா இன்டென்ஷன் ராங்க இருக்கே, ஆகையினால அந்த ஆக்ஷனை நான் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அக்கிரம செய்கி என்று அதை வர்ணிக்கிறார். We are let to be warned. The standard is so high here, I tell you, right? That's why Martin Luther was asked, இப்படி ஐ ஸ்டாண்டர்ட் வச்சிட்டார இயேசாமி, எப்படி அப்படி வாழறது? பெர்ட்ரான் ரசல் நாத்திகின் ஒரு சமயம் சொன்னாரு, ஜீசஸ் வாஸ் அன் இம்ப்ராக்டிக்கபிள் ஐடியலிஸ்ட். இயேசாமியினுடைய ஐடியல் வந்து ரொம்ப இம்ப்ராக்டிக்கலா இருக்கு, இந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் யாருங்க வாழ முடியும்? மார்ட்டின் லூத்தர் அதுக்கு விளக்கமாக சொன்னார், ஏன் தெரியுமா இவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்ட் இயேசாமி பார் இவ்வளவு ரைஸ் பண்ணிட்டாரு? டு டெல் அஸ் வி இன் அவர் ஓன் ஸ்ட்ரென்த் cannot reach the standard. நம்முடைய பாவ தன்மையை உணர்ந்து கொள்வதற்காகவே கர்த்தர் இவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்ட் வச்சு, உன் பலத்தில் உன்னால முடியாது ராஜா, பட் என்னுடைய பலத்தில் உனக்கு அந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வரக்கத்தை நான் ஏற்பாடு செய்ய முடியும்னு சொல்றார். I will come to that later, finally, right? So what I am trying to say is, என்ன போட்டிருக்கு, கர்த்தாவே கர்த்தாவே என்று நோக்கி சொல்றவங்கலாம் கிறிஸ்தவன் இல்லை. I want to say, three types of Christianity is talking about here. Just listen to me carefully. Verse 21-22 ல வாசித்தீங்கன்னா, கர்த்தாவே கர்த்தாவேன்னு என்ன பார்த்து சொல்றவெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்கிற, ரைட்? தட் மீன்ஸ் இஸ் தேர் கால் லிப் கிறிஸ்டியன்ஸ், உதட்டு கிறிஸ்தவர்கள். உதட்டில் வந்து பிரைஸ் லார்ட் அல்லேலூயா சொல்லுவோம், நல்லா பாடுவோம், எல்லாம் செய்வோம், ரொம்ப நல்லதுங்க. ஐ எம் நாட் கண்டெமிங் திஸ். பட் ஜீசஸ் இஸ் சேயிங், லிப்ஸ் கிறிஸ்டியன்ஸ் தே ஒன்லி ஸ்டிக் வித் லிப்ஸ், இட் டசன்ட் கம் ஃப்ரம் த ஹார்ட். லைஃப்ல இல்லை, வெறும் லிப்ல இருந்தா they call lip Christians. Second type of Christians, பாஸ்திங்கனா என்ன போட்டிருக்காரு, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அப்புறமா 24 நான் உங்களுக்கு சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவன் கண்மணியின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் கூப்பிடுவான், பெருமணி வந்து பெருமளம் வந்து காற்றடித்த வீட்டும் விழவில்லை, ஏனென்றால் கண்மணியின் மேலே நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி செய்கிறவன் செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் டேஷ். First one, he talks about lip Christians. கத்தாவே கத்தாவே கூப்பிடுறவங்க ஆனால் சித்தத்தை செய்யாதவங்க. ரெண்டாவது டைப் வந்து listening Christians. They listen to all kinds of sermons. ஒரு மீட்டிங் விட மாட்டாங்க, எல்லா மீட்டிங் போவாங்க, நல்லது போங்க, எல்லாத்தையும் லிசன் பண்ணுவாங்க. They are only listening Christians. But what is important?

countries, not live Christianity, not listening Christianity. Jesus wanted living Christians. அந்த கேட்டதுபடி வாழணும் பாரு, அதுதான் இயேசாமி சொல்றாரு. வார்த்தையை மட்டும் கேட்டு சுகம் இல்லப்பா, என்ன கர்த்தாவகத்தில் கூப்பிட்டு சுகம் இல்ல, என் வார்த்தையின்படி வாழ்கிறாயா என்று கேள்வி. ரைட், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஆல் சேயிங், இட் இஸ் ஆல் டூயிங் ரிலிஜன். கிறிஸ்துவின்படி, கிறிஸ்துவின் வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி வாழலன்னா மலை நல்ல கவனி, மலை பிரசங்கத்தினோட இறுதியிலே இதை கொண்டு வந்து வைக்கிறார். ஏன் சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கப்பா, யூ ஆர் நல்லா லிசன் பண்றீங்க, என்ன கத்தாவ கத்தாவே டிசைபிள்ஸ் நீங்க கூப்பிடுறீங்க. சோ யூ ஆர் எ லிப் கிறிஸ்டியன், யூ ஆர் எ லிசனிங் கிறிஸ்டியன், ஆர் யூ லிவிங் கிறிஸ்டியன். உங்க வாழ்க்கையை, கிறிஸ்துவ வாழ்க்கையை அன்றாடக வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுறீங்களான்னு கேட்கிறார். யூ ஆர் நாட் எ லிவிங் கிறிஸ்டியன், பட் யூ ஆர் எ லிப் கிறிஸ்டியன் அண்ட் எ லிசனிங் கிறிஸ்டியன். வசனம் நல்லா கேட்கிறார், ரொம்ப சந்தோஷம், வாயில் என்ன அப்பா பிதாவையும் போகவே ரொம்ப சந்தோஷம், ஆனால் லைஃப்ல காட்ட மாட்டேங்கிறியப்பா. தட் இஸ் வெரி டிராஜிக் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெப்ரசன்டேஷன் இஸ் தட். ஒன் சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் ஐ வாண்ட் டு பிரிங் மை சர்மன் டு எ க்ளோஸ். சமீபத்தில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, எஃபிஐனுடைய டபுள் ஏஜென்ட் யூஎஸ் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெட்லியஸ்ட் எஸ்பினாஜ், ஒரு ஏமாற்றுக்காரன் சொன்னால் டபுள் ஏஜென்ட் என்று வர்ணிக்கப்படுகிற அந்த ராபர்ட் ஹேன்சனை பற்றி நீ வாசிச்சிருப்பீங்க. ஐ வாஸ் ரீடிங் அன் ஆர்டிக்கல் அபவுட் ஹிம். யூ நோ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், ஹி வாஸ் எ சீக்ரெட், எல்லா சீக்ரெட் இன்ஃபர்மேஷனையும் ஹி வாஸ் பாசிங் டு ரஷ்யா ஃபார் த பாஸ்ட் 15 இயர்ஸ். 15 வருஷமா யாருக்குமே தெரியாதபடிக்கு சீக்ரெட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஹி வாஸ் பாசிங் ஆன் டு ரஷ்யா. ஹி வாஸ் காட் 2001 பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே they examined his life. You know something very startling about this man, he was a man of an organization called Opus Dei, that is work of God, கடவுளுடைய ஊழியம் என்ற ஒரு அந்த ஆர்கனைசேஷன்ல he was a very active member. அவ்வளவு பக்தி உள்ளவன், he was a Catholic. I'm not saying all Catholics are bad, please don't get me wrong. He was a Catholic. He never missed a mass in all his life. And he was defending family values. குடும்பத்தில் அபார்ஷன் பண்ணக்கூடாது, குடும்பம் வந்து உண்மையா இருக்கணும், குடும்பம் நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும், குடும்பத்தை டிஃபெண்ட் பண்ணவனா. இஸ் அ ஃபாதர் ஆஃப் 6 children. வெரி வெரி ஸ்பிரிச்சுவல் மேன், எங்க போனாலும் ஜெபம் பண்ணி தான் எல்லாத்தையும் ஆரம்பிப்பான். கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே, 15 இயர்ஸ் he was selling the secret, very secret information to Russia. Let us say, what kind of Christianity is that? Totally hypocritical Christianity. ஆண்டவராக தேவன் மாயக்காரரை போல இருக்கமானு ஒருத்தர் கான்ட்ராஸ்ட் பண்றார். 6 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, மாயக்காரரை போல முகவாடலா இருக்காதீங்க, மாயக்காரரை போல செய்யாதீங்க, உங்கள் கல்ச்சர் உங்கள் லைஃப் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கணும்னு சொல்றார். தட் இஸ் நாட் த ட்ரூ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசாமை ரெப்ரசன்ட் பண்றவங்க ஏசாமியுடைய கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணணும். இயேசுவை போல நாம் கிறிஸ்து அவருடைய பரிசுத்தமாய் வாழ்வதிலே நாம் ரெப்ரசன்ட் பண்ணணும், அவருடைய வாழ்க்கையை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் அட் திஸ் பாயிண்ட் ஹியர். சோ ஐ வாண்ட் சம் அப் வாட் ஐ ஹவ் செட் சோ ஃபார். ஃபர்ஸ்ட் வி செட் தி டாக்மா ஃபார் தி கிறிஸ்டியன்ஸ். இந்த 10 சர்மன் ஆன் தி மவுண்ட் என்டையர் ஸ்டோரியும் இட் இஸ் அ டாக்மா ஃபார் தி கிறிஸ்டியன்ஸ். நல்ல கவனிங்க, கிறிஸ்தவர்கள் ஆய்விட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கற்றுக் கொடுப்பதுதான் இந்த டாக்மானுடைய நோக்கம். ரைட், dogma for the Christians. Secondly, as in the divinity of Christ. The preach panna yaarna, Jesus Christ himself is not an ordinary preacher, he is a superman. In other words, he was a God incarnate. Naan ulukku solugiren endru solluvadhan moolamaga kathrudey kattalai eduthu adukku new interpretation kudukkira alavukku adhigaram ulla aandavaraga Yesu Christ. Irudhiyile the definition of Christianity, kristha matham endral enna nu kettingna, first I said it's not a religion, it's what, relationship. It's not what, religion, but regeneration of inner self. And finally, it's not a religion, but representation of Jesus. Let us, three points, kindly fix the back of your mind. In the lente, close pandra, in the vellile, I want to just go back home, read through it, the entire text again and again. Christianity is not external. It's not coming to church. It's not a Sunday go to meeting thing, right? It's not singing certain songs or saying certain prayers knowingly or unknowingly. It is something deeper, something more than that. How are you practicing Christianity? The way Christianity has to be practiced. Jesus laid down 3 important principles as a definition of Christianity. Christianity is not a religion but a relationship.
it's not a relation, it's a religion, but a regeneration of inner self. Ullirundu varanum religion, not veli action ah paathu yesam yemaru povadillai, ullagra intention ah paakkara, avangal thoughts ah paakkara, right? And finally we said Christianity is not a religion but the representation of Jesus Christ. Not lip Christians, not listening Christians, but you must be living Christians. Chompana parisuthamum kirubai nirandavare inda aashirvadamaana velikaga nandri solugirom. இந்த உலகத்திலே நாங்கள் கிறிஸ்துவம் என்றால் அநேக சமயங்களிலே திருச்சபைக்கு போகுது, அல்லது சில ஒழுங்கு முறையின்படி வாழ்கிறது, அல்லது சில காரியங்களை திருச்சபையில் ஒழுங்கின்படி செய்வதுதான் கிறிஸ்துவம் என்று அநேக சமயங்களில் யோசிக்கிறோம். யா, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன் பட் இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். அது உறவுகளின் மதம் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். ஐயா, அது வெறும் சடங்காச்சாரங்களை சார்ந்த மதங்கள் அல்ல, அது ஒரு மதம் அல்ல சாமி, அது ஒரு உறவுக்குள்ளே நீ அழைக்கிற ஒரு அழைப்பு ஆண்டவரே. இந்த வேளையிலே இந்த இறுதி வெள்ளி அன்று வந்திருக்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க கிருபை தாரும். எப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை நாங்கள் கிறிஸ்துவம் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. பல வருடங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவோடு கூட எனக்கு உறவு இருக்கிறதா, மற்றவர்களோடு கூட திருச்சபைக்கு வர மற்றவர்களோடு கூட என் உறவு எப்படி இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ள கிருபை தர வேண்டுமா நாங்கள் சபிக்கிறோம். ஐயா, ரெண்டாவது, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன் பட் ரீஜெனரேஷன் ஆண்டவரே. கிறிஸ்துவம் என்பது வெறும் ரிலிஜன் மதம் அல்ல சாமி, அது இன்னையில் உள்ளிருந்து வருகிறதான ஒரு பெரிய ரீஜெனரேஷன், ஒரு மாற்றம் ஆண்டவரே. ஆமாண்டு, அநேக இடங்களிலே நீர் ஆக்ஷனை பார்த்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணல சாமி. அந்த இன்டென்ஷனையும் அந்த ஆக்ஷனுக்கு பின்னால் இருக்கிற தாட்டையும் எண்ணத்தையும் நீர் பார்க்கிறீர் சாமி. நீ வெறும் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரே, வெறும் ஆக்ஷன்ஸ் ஆர் கண்டெம்ட் ஆண்டவர். நியூ டெஸ்டமெண்ட்ல ஆக்ஷன் பிளஸ் த இன்டென்ஷன் போத் ஆர் கண்டெம்ட் ஆண்டவரே. நல்ல நல்ல காரியங்களை நல்ல எண்ணங்களோடு கூட எங்களுக்கு மகிமை வேண்டும் வேண்டும், எங்களை மற்றவர்கள் பாராட்ட வேண்டிய எண்ணத்துக்கு செய்யாதபடிக்கு இயேசு மகிமைப்பட வேண்டிய எண்ணத்தோடு கூட செய்ய எங்களை பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஐயா, அநேக சமயங்களில் செய்யும் காரியங்கள் எல்லாம் எங்களுடைய மகிமைக்காக அமைந்து விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய மகிமைக்காக, எங்களுடைய மகிமைக்காக எதுவும் செய்யாதபடிக்கு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டிய எண்ணத்தோடு கூட செய்ய எங்களுக்கு கிருபை தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மூன்றாவது, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன் ஆண்டவர் பட் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிறைஸ்ட். கிறிஸ்துவ இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிற கண்ணாடிகளாக பிரதிநிதிகளாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் சாமி. ஆமாண்டவரே, ஹிப்போக்ரட்டிகளாக வாழாதபடிக்கு ஆண்டவரே, வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலே தொடர்பில்லாத வாழ்க்கையை வாழாதபடிக்கு வார்த்தையோடு வாழ்க்கை இணைத்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். லிப் கிறிஸ்டியன்ஸாக இராதபடிக்கு, அண்ட் லிஸ்னிங் கிறிஸ்டியனாக மாத்திரம் இராதபடிக்கு லைஃப் கிறிஸ்டியன்ஸாக எங்களை மாற்றும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

Right, oh God. Hallelujah. We are not greater people, oh God. Great people than them, oh God. செத்து போன அந்த ஜனங்களை காட்டிலும் ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அதனால அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் நாள் உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நம்பி நீர் வைத்திருக்கிறதான் அந்த வேலையை, என் ஆண்டவர் தந்திருக்கிற வேலையை உத்தமமா உண்மையா செய்து முடிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஹல்லேலூயா முடிப்பதற்கு, ஜெயத்தோடு நல்ல சாட்சியாய் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு, ரெண்டு

ஜீசஸ் சொல்லிட்டு many left him. அநேகர் ஒரு பக்கத்துல அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது பின்பற்றுவதற்கு கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பட் ஜீசஸ் did not.

ஹல்லேலூயா. ரொம்ப வருஷமா சொல்றாங்க வராரு வராருன்னு வரலையே. ஹல்லேலூயா. நோவாவின் நாட்களையோ ஹல்லேலூயா வென் நோவா ப்ரீச்ட். Many mocked at him. Hallelujah. They did not understand. There's going to be a flood that they will be. Hallelujah. Wiped away. Amen. Ulle andavare. Janangal nirvasara aaviyodu illada padiki. Nammudaiya varugaikku ayathamaakkapadugire. Hallelujah. Oru nilamaiyile. Andavare eppozhudhu solvathu pole. Indha bhoomiyila pala kaariyatha naam ilandhu pogalam. Many things. Hallelujah. ஒருவேளை ப்ராஸ்பரிட்டி இல்லாமல் இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் விரும்பினது எங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் எதை இழந்து

ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, ரெண்டு கைகளை உயர்த்தி தேவ சித்தத்தை மாத்திரம் செய்கிறவர்களாக. Help us, O God, that we will be doers of your will, O God. Many times there is a temptation that we want to compete with the world to do the best. Hallelujah. நிறைய பேருடைய பேச்சு வருதான், ஹாலலூயா ஆண்டவருக்கு பெஸ்டா செய்யணும், தப்பு இல்லைங்க. ஹாலலூயா ஹாலலூயா, அதை காட்டிலும் ஆண்டவர் எங்கேயும் பெஸ்டா நீ எனக்கு செய்ய அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஹால நெவர் காட் சார். ஹாலலூயா, ஒரு இடத்துல

some years of that before everything could, hallelujah, come back to the normality. Amen. சரியான சீரான ஒரு நிலைமைக்கு இந்த தேசத்தை எக்கானமி வேலை மற்ற காரியங்கள்ல ஒரு சீரான நிலைமைக்கு வருவதற்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகள் எடுக்கும். எல்லாருக்கும் தெரியும், ஹல்லேலூயா. ஆனா அதன் மத்தியிலே நாங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே விசுவாசத்திலே துவண்டு போகாதபடிக்கு ரெண்டு கை உயர்த்தி

உங்க சமூகத்துல வருங்க, கூட்டமா நாங்க ஈராதபடிக்கு. Hallelujah, hallelujah. We will be the dwellers in your presence, oh God. We will not be the visitors, oh God. We will be the dwellers, hallelujah, in your presence, hallelujah. அப்படிப்படுதான உள்ளத்திலிருந்து வருகிறதான ஆராதனையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. Change the yoke, oh God. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த நேரத்திலே ஆராதிக்கிற எங்க குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க பட்டணங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் தேசங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க வாலிப சந்ததி மீது, ஹல்லேலூயா, எதையும் பணத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக, ஆண்டவரே, ஹல்லேலூயா.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: நான் எத்தனை தடவை கடவுள்கிட்ட கேட்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படவே மாட்டேங்குது அப்படின்னு சிலர் வருத்தப்படுறாங்க. ஐயோ, என் பிரார்த்தனை கேட்கப்பட்டு நான் ஆசைப்பட்ட மாதிரி கிடைச்சிட்டுதேன்னு சொல்லி வருத்தப்படுறவங்கள நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஆச்சரியமா இருக்குதா? ஒரு நகைச்சுவை கதை சொல்றேன், கேளுங்க. ஒரு ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தன் இருந்தானான். அவனுக்கு சாவே வரக்கூடாதுன்னு ஆசை. அதுக்காக கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தானான். ஒரு நாள் கடவுள் அவன் கிட்ட வந்து, நீ என்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு அதை தர்றேன்னு சொன்னாராம். குப்புசாமிக்கு ஒரே சந்தோஷம். அவன் ஆசைய கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு எப்பவும் சாவே வரக்கூடாதுன்னு சொன்னானாம். கடவுள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி, நீ ரொம்ப ஆசைப்படுற, நீ விரும்பியபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு. குப்புசாமிக்கு தலகால் புரியல. சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ரோட்ல போயிட்டு இருந்தான். ரோட்ல போய்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் இவனை பார்த்தாரு. இவன் துள்ளி குதிச்சு போறத பார்க்க அவருக்கு வினோதமா இருந்துச்சு. அவனை கூப்பிட்டு, உன் பேரு என்னப்பான்னு கேட்டாரு. அதுக்கு குப்புசாமி அவரை பார்த்து, குப்பு மீன் சொன்னான். தப்பா சொல்லிட்டோமேன்னு திரும்பவும் சொல்ல மறுபடியும் குப்பு மீன் சொன்னான். எத்தனை தடவை சொன்னாலும் குப்பு மீன் தான் அவன் வாயில வந்துச்சான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, சா அப்படிங்கிற எழுத்த அவனால உச்சரிக்க முடியலங்கிறது. பாவம், கடைசி வரைக்கும் அவனுக்கு சாவே வரலையாம். கடவுள்கிட்ட சாவே வரக்கூடாதுன்னு கேட்டான், அதே மாதிரி கடவுள் அவனுக்கு சாவே வராம பண்ணிட்டாரு. இந்த கதை வேடிக்கையா இருந்தாலும் இதுலயும் நாம படிக்க வேண்டிய பாடம் இருக்குதுங்க. நாம ஜபம் பண்ணும்போது கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி நாம கேட்கணும், விசுவாசத்தோட கேட்கணும். இத பற்றி வேத வாக்கியம் என்ன சொல்லுது? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அதனால எதை கேட்டாலும் தேவ சித்தப்படி கேட்போம்.

1 சாமுவேல் 19 அதிகாரம். தாவீதை கொன்று போடும் படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனாத்தானோடும் தன் ஊழியக்கார எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனாத்தானோ தாவீது மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனாத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்தே மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிடும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றார். அப்படியே யோனாத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடு தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லையே. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதனால் குற்றமில்லாத இரத்தத்துக்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனாத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனாத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய்விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்பிவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகால் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியிலே உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகால் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டார். அவன் தப்பி ஓடி போனான். மீகாலோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினாலே மூடி வைத்தார். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றார். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதுக்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடு அவனை என்னிடத்துக்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டில் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாலிடத்தில் கேட்டான். மீகா சவுலை நோக்கி, என்னை போக விடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றார். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்ததை எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கி இருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாய் நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகரை மேல் தேவனுடைய ஆவி இறங்கினால் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் இருக்கிற பெரிய கிணற்றண்டையில் வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரும் மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கலட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான்.
ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: சகோதரன் ஞான ரவி அவர்களுடைய சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: நான் வந்து ஜாதியில கிறிஸ்துவல பாதியில, அதாவது முழு கிறிஸ்துவம் கூட இல்லை, நான் பாதியிலே வந்து வந்தான். இங்க இருக்கிறதான அரிகாமில், இங்கெல்லாம் அரிகாமில் சிந்தாதிரிப்பட்டு என்ற ஊர்ல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். சிந்தாதிரிப்பட்ட ஊர்னு சொன்னா ரொம்ப பேருக்கு தெரியும், அது ரொம்ப நல்ல ஊருங்கன்னு சொல்லி. சிந்தாதிரிப்பட்டுன்னு சொன்னா ரொம்ப பேர் சிரிக்கிறீங்க, ஒரு பொண்ணு கொடுக்க பயப்படுவாங்க, ஒரு ஆட்டோக்காரங்க வர பயப்படுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஊர். அந்த ஊர்ல தான் பிறந்த வளர்ந்தேன். சென்ட்ரல் ஜெயிலெல்லாம் இங்க இருந்து இந்த கேட் கூட இருக்காது, இந்த கேட்டுக்கு கொஞ்சம் அண்ணண்டா இருக்குன்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் அப்பா ஒரு கிராமத்து மனுஷன். அவர் எங்கேன்னு சொன்னாக்கா ஈசர் ரோட்டில் இருக்கிறதான கல்பாக்க பக்கத்தில் கூவத்தூர் கிராமம். அந்த கூவத்தூரில் தான் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரராக இருந்தார். அங்கேருந்து அவர் இங்கே சென்னையில் C1 போலீஸ் ஸ்டேஷன் பூக்கடையில் வந்து மாற்றப்பட்டு எங்கள் அம்மாவை திருமணம் பண்ணினார். ரெண்டு பேர் பிள்ளைங்கள் நாங்கள் பிறந்தோம். எங்கள் ரெண்டு பேரையும் எங்கள் அம்மா அப்பா ஸ்கூலுக்கு எங்களை படிக்க வைக்கும்படி ஸ்கூலுக்கு எங்களை அனுப்புனாங்க. நானும் எங்கள் அக்காவும் ஸ்கூலுக்கு போவோம், ஆனால் நான் ஸ்கூலுக்குள்ளே போக மாட்டேன், எங்கள் அக்கா ஸ்கூலுக்கு போயிடும். இப்படி நான் பிள்ளைங்களோடு கூட சேர்ந்து கோழி விளாட்றதும் காத்தாடி விடுறதுமாக தான் இருந்தேன். கரெக்டாக அக்கா கூட ஸ்கூல் விட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்போ எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவோம்னு சொன்னால், என்னை கையை காலை கட்டி போட்டு வெங்காயம் சாரு இந்த பச்சை மொழி சாரில் அந்த காதலும் கண்ணில் விடுவாங்க. எப்படியாலும் நான் படிக்க போகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ சித்திரவதை பண்ணி கூட அந்த படிக்க போகணுன்ற அந்த புத்தியால் ஒன்றுமே இல்லைங்க எனக்கு. இதனால் என்ன நடந்துச்சு சொன்னால், நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்கப்படும் போது எங்கள் அப்பா போலீஸ்காரராக இருந்ததுனால என்னை எங்கள் அக்காவை எங்கள் அம்மாவை அனாதை விட்டுட்டு அவர் ஊரோடு கூட போயிட்டார். அந்த நாட்டில் நான் குழந்தையாக சின்ன பண்ணாக்கும் போதே என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்கள் அம்மா கூட பிறந்த 5 பேர் அண்ணன் தம்பிங்க சிந்தாதிரிப்பேட்டில் உண்டு. அப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க, எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, ஒரு அண்ணன் தம்பிங்க வீட்டில் கூட ஒரு நாள் கூட எங்கள் அம்மா ஒரு வேளை சாப்பாடு கூட எங்களை அனுப்புனதே இல்லை. எப்படியாக என்னையும் எங்கள் அக்காவும் காப்பாற்றணும்னு சொல்லி எங்கள் அம்மா வெக்கப்படாத பெரிய பெரிய பங்களா வீட்டில், பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் போய் வீட்டு வேலை செஞ்சு அங்கே கொடுக்குற ஆகாரத்தையும் காசை கொண்டு வந்து என்னையும் எங்கள் அக்காவையும் எங்கள் அம்மா வளர்த்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம், அந்த வறுமைக்கு சாபத்துக்கு தரித்துக்கு காரணமே ஒரே காரணம், எங்கள் அப்பாவை தெய்வம் போல நேசித்தோம், ஆனால் அவரே எங்களை கைவிட்டு விட்டார். சங்கீதம் 27:10 வாசிக்கிறோம், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அலையிலையா சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, எங்கள் அப்பா எங்களை கைவிட்டாரு, பிறகு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எப்படி எப்படியே எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி இப்படிலாம் பண்ணாங்க. கடைசியிலேயே வறுமை கஷ்டம் சாப்பாடு கூட வழியில்லாத காணப்பட்டோம். எங்கள் அம்மா என்ன செஞ்சு சொன்னால், எங்கள் அப்பா எந்த ஊரில் இருக்கிறாரு, அவர் எந்த கிராமத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எங்கள் அக்காவை பிடிச்சிட்டு என்ன அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் ஆம்பளை போல எப்படி வேணாலும் மெட்ராஸில் பொழைச்சோன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமாம், அதன் பிறகு என்னுடைய அம்மா அப்பா, அதாவது அம்மா இருக்கும்போது ஒரு நாள் கூட ஒரு தாய் மாமா வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு கூட எங்களை அனுப்பலை. இப்போ எல்லாரும் போயிட்டு போயிருக்கு, என்னை அனாதையை விட்டு போனாங்க. அப்போ என்னோட சொந்த தாய் மாமா கூட வீட்டில் போய் ஒரு வேளை சாப்பாடுக்கெல்லாம் அவங்க என்னை வந்து ஒரு அடிமை தண்ணி போல வேலை வாங்கினாங்க. அவங்க துவைக்கிற துணிகளுக்கு நான் தண்ணி அடிச்சு கொடுக்கணும், அவங்க குழந்தைங்களை நான் தூக்கணும், இதெல்லாம் செஞ்சால் தான் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாங்க. கடைசி என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, 1976 வருஷத்தில் நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்து எல்லாம் அந்த மழை வெள்ளத்தில் இந்த குடிசை வீடுங்கள்லாம் தண்ணியில் அடிச்சுன்னு போச்சு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே கீழ்ப்பாக்க கார்டன் டிபி சத்தத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. அப்போ அந்த நாட்கள் என்னோடய தாய் மாமா பொண்ணு அவங்களுக்கு திருமணமாகி 3 பிள்ளைங்க உண்டு. அவங்களோடு கூட நான் இந்த கீழ்ப்பா கார்டன் டிபி சத்திரம் ராணிய நகருக்கு நான் வந்துட்டேங்க. அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் வாழ்ந்தேன், கொஞ்ச நாள் இருந்தேன், கட்சியில் அவங்களாலும் கைவிடப்பட்டேன், தோத்துறோம். இப்போ மெட்ராஸில் பிழைக்கணும்னு சொன்னால் ஒன்று வேலை செய்ய தரணும் அல்லது படிக்க தரணும். எனக்கு 1 கிளாஸும் படிச்சதில்ல. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, நீ 2வது படித்தப்பா, எங்கப்பா நீ மேடையில் பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கல படிக்கலன்ற, நீ 2வது படிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் பாருங்கள், உண்மையாக நான் போவேன், ஆனால் அம்மா சொல்கிறாங்க. அப்போ 1 ஒரு எழுத்து கூட எனக்கு படிக்க தெரியாது, அல்லது எந்த ஒரு வேலையும் எனக்கு செய்ய தெரியாது. இப்போ மெட்ராஸ் போடுங்க, எல்லாருடைய அன்பு நான் இழந்துட்டேன், எல்லாருடைய ஆதரவு நான் இழந்துட்டேன், யாருமே எனக்கு இல்லை. ஒரு நாள் இந்த டீப்பு சத்தில் அண்ணா சம கூடன்ற ஒரு சத்திரம் இருந்தது. இந்த சத்திரத்தை அந்த பார்த்தீங்கன்னா நான் வாசப்படலாம், நான் அப்படியே படுத்துட்டேன். நைட்டு எதுவுமோ சாப்பிடல, ஒன்றுமே காசும் இல்லை, கத்துட்டு சொத்து. அப்படி இருக்கும்போது அந்த பொழுது வடிஞ்ச பிறகு அங்கே ஒரு பக்கத்தில் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற ஒரு ரிக்ஷா ஸ்டாண்ட் இருந்தது. அந்த சகோதரன்லாம் என்னை கவனித்து என்னை கேட்ட பொழுது அவங்கக்கிட்ட என்னுடைய கதையெல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்க. என்னன்னாக்கா, எனக்கு சைக்கிள் ரிக்ஷா ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. 16 வயசில் நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்ட ஆரம்பித்தேன். காற்று மழை புயல் வெயில் எது அடித்தாலும் எனக்கு அந்த சைக்கிள் ரிக்ஷா தான் ஒரு வீடு போல். கத்துட்டு தோத்துறோம். நீங்கள் சைக்கிள் ரிக்ஷாலாம் பார்த்தீங்கன்னாக்கா சீட்டு இருக்கும், சீட்டுக்கே ஒரு சின்ன பெட்டி ஒன்று இருக்கும், அந்த பெட்டிக்குள்ளே தான் நான் அதில் எந்த துணிமணிலாம் வச்சுக்க. அப்போ சைக்கிள் ரிச்சா ஓட்டு கற்று கொடுத்தவங்க 10 ரூபா 5 ரூபா சவாரி அந்த டிபிச்சத்துலேருந்து பொர்ஷாவுக்கு போவோம். அப்போ பாதி காசு ரிச்சா ஓட்டுன்னு கொடுக்கணும், பாதி காசு வச்சு நான் ஜீவனம் பண்ணும். இப்படி இருந்து இது போல் நாட்டிக்காம அந்த ரிச்சா ஓட்டுங்க என்ன பண்ணாங்கனாக்கா என்னை சினிமா பார்க்க இட்டுன்னு போனாங்க. அப்போது நான் பார்த்த படம் அவங்களோட கூட சேர்ந்து முதலாவது எம்ஜிஆர் நல்ல நேரம் படம் பார்த்தேன். முதல் எம்ஜிஆர் நல்ல நேரம் படம் பார்த்து எல்லா ரிச்சாக்காரரும் இந்த எம்ஜிஆர் பச்சையும் இதை கையில் குத்திக்கணும், கத்திரிக்கை தோற்று கொண்டாட்டம். இப்படி எம்ஜிஆர் ரசிகனாக மாறி அது எவ்வளோ பேர் தேட்டரோ அது எவ்வளோ பேர் டிக்கெட் வந்தாலும் போய் படம் போய் பார்த்துணும். எம்ஜிஆர் ஸ்டிக்கர் தான் அந்த ரிச்சா முழுவதும் ஒட்டிக்குவேன். அவ்வளோ எம்ஜிஆர் மேலே ஒரு வெறி வந்துச்சு. படிக்க தெரியாதனால பாட்டு பாடுவேன், இசையெல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் நல்லா பாடுறேன்னு சொல்லிட்டு எங்கள் ரிச்சா சனில் ஒரு பெரியவர் இறந்துட்டார். அப்போ தான் இந்த கானான்றது எனக்கு தெரியும். கானானா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. செத்தவங்களுக்கு அது பாட்டெலாம் பாடுவாங்க, அதில் என்ன பாட வைப்பாங்க. இப்படி ஊர் உலகத்தில் எவன் செத்தாலும் அந்த செத்தனுக்கு போய் பாட்டெல்லாம் போய் பாடணும். செத்தன் சொந்தக்காரர் கூட இருக்க மாட்டான், போய் பாட்டு பாடினோம். இந்த ரிச்சா மறிச்சுன்னு போவோம். பாருங்கள் சினிமாவில் எனக்கு கற்றுக் கொடுத்தங்க நாளடைய பயங்கரமான துன்மார்க்க பழகத்துக்கு நான் அடிமை ஆகிட்டேன். பீடி சிகரெட் பிடிக்க கற்றுக் கொடுத்தாங்க, பீடி சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் இரும்பில் வந்து அப்படிலாம் இருந்தது. அப்படியே கடைசியாக கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, கஞ்சா போட்டு எனக்கு கற்றுக் கொடுத்துறாங்க. அந்த கஞ்சானாக்கா அந்த பீடி சிகரெட்டில் போட்டு அடிப்போம், அது பேர் பகடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாது இந்த கஞ்சா அடிக்கணும்னு கேளுங்க, அது பேர் பகடின்னு சொல்லுவாங்க. அதில் அடிக்கிறதுன்னு போதான்னு சொல்லப்பட்டு பழுப்பு, அந்த பழுப்பு பேர் சிம்பிளின்வாங்க. அது உள்ள ஒரு கல் தேய்ச்சி போட்டால் அது பேர் டிகிரி, மேலே ஒரு துணி போட்டால் அது பேர் சாபின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பேர் சொன்னால் தான் அதுக்கு அழகு. இந்த பழுப்பு கிழப்புலாம் சொன்னால் அதெல்லாம் தெரியாது. போலீஸுக்காருக்கு நாங்கள் பூசாரிவோம், போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா கோயில்னு சொல்லுவோம். எங்களோட பாசங்க அது அப்படி இருந்தங்க. அந்த கெஞ்சா அடிக்கிறத அந்த பழுப்பில் போட்டால் அதை சிம்பிளியில் போட்டு அடிச்சு இப்போ ஒரு துன்மார்க்கனாக இருந்தேன். சூதாட்டம், சூதாட்டம்னா தெரியுங்களா, ஜூத ஆட்டம்வாங்க, சூதாட்டம். 52 காயத்தில் எனக்கு தெரியாத ஒரு விளையாட்டும் இல்லை. அது டிக்டரி ரெமி சான்ஸு மங்கத்தா 21 தரதர இந்த விளையாட்டெல்லாம் அதெல்லாம் இருக்குது. அந்த சூதாட்டங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அந்த விளையாட்டெல்லாம் விளாட்ணும். அது எங்கே விளாட்னா சர்ச்சுக்கு வெளியில் தான் நாங்கள் சூதாட்டம் ஆடினுக்கிறோம். இந்த சூதாட்டம் ஆடிக்கொண்டிருக்கும் போது அங்கே ஆவியில் ஆண்டவர் கொடுத்து நல்லா துதிப்பாங்க, நல்லா ஸ்தோத்திரம். எனக்கு அந்த அன்னிய பாசெல்லாம் அன்றைக்கணும் ஒன்றுமே தெரியாதுங்க. அப்போ என்ன நினைப்போம்னா, இந்த தோத்துட்டு காசு விட்டு போகிற நேரத்தை தான் இவங்க குதிப்பாங்க. அது எங்களுக்கு ஒரே இதுவாக இருக்கும். ஒரு நாள் போலீஸ் வந்தபோது நான் இப்படி தான் உட்காந்து வளர்ந்து இப்படி சுற்றி இருக்கிறோம். பின்னாடி போலீஸ் வந்தவங்க எல்லாம் எனக்கு தெரியல, எல்லாரும் ஓடிட்டானு என்ன போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். போலீஸ்காரன் மூஞ்சில் காப்பி ஊற்றிட்டு ஓடிட்டேன். அப்போ என்னை எப்படியே தெத்தினு வந்து பிடிச்சி கொண்டு இல்லாத பொல்லாத கேஸை போட்டு ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டாங்க. இப்போ ஜெயிலில் பார்த்தீங்கன்னா மனு போட்டு பார்க்குறோம். அவங்க சொந்தம் பந்தம் உற்றா வருவாங்க. எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளி பார்த்தா நம்ம விசாரிக்க போகிறோமோ அது போல் அங்கே வருவாங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்போ பெற்றோருக்கும் தெரியாது, சொந்த பந்தங்களும் யாருக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது, தோத்துறோம். அப்போது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலில் எல்லாருக்கும் மன உரிமை எல்லோரும் ஓடுவாங்க, எனக்கு யாரும் வரமாட்டாங்க. ஜெயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் சாப்பாடு கூட நம்ம யாரும் சாப்பிட மாட்டேன், என்னெல்லாம் கொடுத்துட்டுப்பாங்க. அங்கே புயல் ஜெயிலெலாம் இப்போ சிக்கன்லாம் வருதாம், அங்கே சென்ட்ரல் ஜெயிலில் அதெல்லாம் இல்லவே இல்லை, ஒரே ஒரு லைட் தான் இருக்கும். அங்கே 2nd பிளாக்லேருந்து 10th பிளாக் வரைக்கும் ஜெயிலில் எங்களுக்கு தெரியாத இதுவே இல்லைங்க. அவன் அடிக்கிறது மட்டும் நம்ம அஸ்ட்ரா தாங்க. அதே போல் அங்கே பார்த்தினாங்க பீடி சிகரெட் எல்லாமே கிடைக்கும். அங்கே உள்ள நீ என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும், பவுடர் போத ஊசி கஞ்சா என்னென்ன சாரியமே கூட போலீஸுக்காரனே வாங்கினு சொல்லலாம். 50 ரூபா அது கோட்டை 25 அப்போ சொல்கிறார், கோட்டை 25 ரூபா 50 ரூபாட்ட கொடுத்தா அவர் வாங்கி கொடுத்துருவார். அவ்வளோ ஒரு பொல்லாத துன்மாரம் நான் ஜீவித்தேன். இந்த ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா வாரம் ஒவ்வொரு நாட்டிகமாக வந்து இயேசுவை பற்றி அங்கே சொல்ல வருவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பழம் ரொட்டி பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. கத்தருக்கு தோத்துருண்டா ஜெயிலுக்குள்ளே இப்போ திருட ஆரம்பிச்சு. என்னையா திருண்ண அங்கே இஸ்லாமில் நான் ஊழியம் சேர்த்து யாரும் தப்பாத நான் செய்கிற ஊழியம், நான் துன்மார்க்கனாக இருந்து பொல்லாத குட்டிக்காரங்க ரவுடிங்க இருக்கிறது தான் ஊழியம். அவங்க தான் மனம் திரும்பணும். ஆமே படிச்சவங்களாம் மனம் திரும்பணும். எல்லாருக்கும் ஏசு தேவை. ஆமாம் சொல்லுமா, ஏசு யாருக்கும் தெரியும், எல்லா ஜாதிக்கும் ஏசு தேவை. அப்படி இருந்த ஒரு இடத்துல ஆண்டு ஜெயிலுக்குள்ளே இருந்தேன். ஏசப்பை பற்றி வாரம் வந்து சொல்லுவாங்க கொல்லுவாங்க, சரி ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி ஜவம் பாருங்க, ஜெயிலுக்குள்ளே என்ன நீ திருடுன்னு சொன்னாக்கா அதை அடுத்தவனுக்கு வர மனு நான் திருட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அவனுக்கு பழம் ரொட்டி பீடு கட்டு, நீங்கள் பீடு கட்டு கொடுத்தினா சொட்டை முடி வெட்டி விடுவான், ஷேவ் பண்ணுவோம், 2 கேன் தண்ணி கொடுப்பான். அங்கே காசுக்கு மதிப்பு இருக்குதோ இல்லை பீடி சிகரெட் மதிப்பு. வேலை வேலைக்கு எல்லாம் வந்துடும். காலையில் 6 மணிக்குள்ளே உப்புமா பொங்கல்லாம் வந்துடும். காலையில் பிளாக்கை திறந்து விட்டு அவன் பிளாக்கில் போய் அவன் ஒருத்தர் கதை பேசிக்கலாம். இப்போ ஜெயிலே என்னை ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே என்னன்னாக்கா அங்கே செல்லுன்னு இருக்காங்க, ஒரு ஒரு ஆள் தான் போட முடியாது. அதாவது பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16:25 பவுலும் சீலாவும் ஒரு உட்காவில் இருந்து, அதான் உட்காவில்னா அந்த ஒரு ஜெயில் தான், பிளாக்னா அந்த இவ்வளோ பேருக்கு எல்லாம் ஒரு ஒரு கதை பேசி ஞானம் போட்டு தெரிஞ்சிடான். ஆனால் ஒரு ஜெயிலில் ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், அவன் சூப்பரஸ் காலில் விழுந்து ஐயா என்னை பிளாக்கில் போட்டுன்னு கேட்பான். ஏன்னா எப்படிப்பட்ட பட்ச பெரிய பட்டத்தை இருந்தாலும் மென்டலாக ஆகிடுவான். அந்த மாதிரி இடத்துல என்ன போடும்போது நான் கையை காலில் விழுந்து என்ன பிளாக்ல போட்டுருங்கய்யா. அவ்வளோ வரும், அவ்வளோ பொல்லாத துன்மார்கள். யாக்கோப்பு 1:15 சொல்லுது, பின்பு இச்சா அந்த கற்பத்தறிந்து பாவத்தை பிறப்பிக்க, அந்த பாவம் பூர்ணமான பின்பு அவனுக்கு மரணத்தை பிறப்பிக்கும். சிடிமால ஆரம்பிச்ச என்னுடைய வாழ்க்கை துன்மார்க்கமான பாவ ஜீவியமான வாழ்க்கை கடைசியாக பொல்லாத வழியில் என்ன கொண்டு போய்விட்டது. இப்போ நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதான் இப்போ சொல்கிறேன், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாடே, மச்சான் கூட்டிய ரவுடி தானே இதெல்லாம் விடணும்னா, நான் சொல்கிறத கேட்டானா என்னன்னாக்கா, மாலை போடணும். கடை வாங்கி கடன் வாங்கி எல்லாமே மாலை போட ஆரம்பிச்சுங்க. உண்மைக்கு சொல்கிறேங்க, 40 நாள் குடிக்க முடியாது, 40 நாள் குடிக்கக்கூடாது, 2 வேளை குளிச்சுனா கவுச்சி சாப்பிடக்கூடாது, யார்கிட்டையும் பேசவும் கூடாது. இப்போ இருக்கிற சாமியெலாம் சிகரெட்லாம் பிடிக்கிறாங்க, மாலை போட்டவங்க எல்லாம் குடிக்கிறாங்க. இல்லவே இல்லை, நாங்கள் மாலை போட்ட நாட்களில் யார்கிட்டையும் பேசக்கூடாது, கவுச்சி சாப்பிட, 2 வேளை குளிச்சிடணும். அவ்வளோ ஒரு பக்தி. பூஜன் சொன்னால் நைட்டில் போய் என்ன பாடுறதுக்கு என்ன கூட்டின்னு போயிடுவாங்க. இந்த கானாவில் நான் தபலாலாம் வாசிப்பேங்க, சிந்தாரப்பட்ட நாதன் நரேன்ட்டு அந்தன் பவர் ஹவுஸ் பண்ண நானுகள் சுப்பர ஆயுள் செல்வம் குச்சேரி குமார் எல்லா பாடல்களுக்கு போய் நைட்டில் போய் தபலா டோலை கடிக்கிறது. என்ன கிடைக்காங்க, கஞ்சா தான் கிடைக்கும். தோத்துறோம் அந்த நமக்கு கொடுக்குற அந்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா, ஆஹா அந்த மாதிரி வரவேற்பு கிடைக்கும். காலையில் எவனோ யாரும் நம்மளை மதிக்க மாட்டான், ஓர் சில்லி பைசா விட நம்மளை மதிக்க மாட்டாங்க. அன்னைக்கு நைட்டு போய் பாடுறதுக்கு வாசித்து கூப்பிட்டுன்னு போ கொடுக்குற மரியாதை வேற. அப்படியெல்லாம் ஒரு பொல்லாத துன்மார்க்கனா ஜீவித்தேன். நிம்மதியில் சமாதானம் பாருங்க, மாலை போட்டுச்சோன்னு சரி, 4 வருஷம் மாலை போட்டேன். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாரும் சாமி சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் வரும்போது அட பாவின்னு சொல்கிற அளவுக்கு வருவேன். அட பாவி சாமின்னு கூப்பிட்டுங்களோ இப்போ என்ன பாவின் ஆகிட்டாங்க. அதன் பிறகு திருப்பதிக்கு என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த திருப்பதிக்கு ஆனக்கோணை பிரிட்ஜிலேருந்து திருப்பதிக்கு நடந்தே போவோம், கொடை கூடவே நடந்து போவோம். எல்லாரும் நாமும் 3 இங்கே விட்டாங்கண்ணா பின்னாடிலாம் விட்டுவேன். உண்மை பலனுக்குள்ள கஞ்சா எடுத்துன்னு போவோம், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு பலனுக்குள்ள கனகமா சத்திரம் தெரியுமா, உங்களுக்கு கனகமா சத்திரம் திருப்பதிக்கு போகிற வழி எங்கே இருக்கிற ரவுடி சூதாடிலாம் அங்கே பார்க்கலாம், எங்கே இருக்கிற என்ன நம்பி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி காசு கொடுப்பாங்க. அங்கே போய் சூதாடி தோத்துட்டா வந்துடணும், ஜெயிச்சிட்டா போயிடணும். என்ன ஒரு பயங்கர அப்படியெல்லாம் இருந்து கூட என் வாழ்க்கை மாறலைங்க. இனி வரைக்கும் பார்க்கும்போது 22 மணி நேரம் பல மணி நேரம் தரிசிக்கிறாங்களாம், பணக்காரனுக்கு ஒரு கீழ்வான், ஏழைக்கு ஒரு கீழ்வான். இனி வரைக்கும் இந்த 9ஆம் தேதி நாங்கள் திருப்பதி போனோம், 120 ஊழியக்காரங்க போனோம், ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா. திருப்பதிக்கு போய் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எல்லா சிட்டியில் இருக்க எல்லா லீடர்ஸ் பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் போனோம். அங்கே போகும் பொழுது 2 பாஸ்டர் அங்கே சாட்சி சொல்ல வச்சார், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் கூப்பிடும் பொழுது அங்கே நாங்கள் என்ன தலைப்பு கொடுத்தோம், திருப்பதியே ஆண்டவர் பக்கம் திரும்பு, அதான் தலைப்பு. சாதிக்க முழங்கால் ஜபக்கூடு நடத்தும் சிறந்த ஒரு உபவாச கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பதியே ஆண்டவர் பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரசங்கித்தாங்க. அம்மா அது திரும்பணும், நம்ம திரும்பணும் முதலாது ஒரு அல்ல செல்வம். அப்போ சொன்னேன், இங்கே பாருங்க, இங்கே வந்த இந்த மலைக்கு நாங்கள் வந்தோம், கீழ் திருப்பதிக்கு 4 நாள் ஆயிடுச்சு, மேல் திருப்பதி போகிறதுக்கு 1 நாள் போய் 1 நிமிஷம் கூட இருக்காதுங்க, ஒரு நொடி பொழுதில் தள்ளி விட்டுருவான், உடனே டக்குன்னு தள்ளி விட்டுறான். நீங்க போய் பார்த்து பாருங்க, அப்படி பார்த்து என்ன பண்றான், என்னடா இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு இது பண்ணி வந்தோம் பார்க்க முடியலையே தோத்துறோம், வாழ்க்கை மாறவே இல்லைங்க. இப்படியெல்லாம் இருந்த என் ஜீவிதத்துல கொஞ்சம் சமாதானம் இல்லை, கொஞ்சம் சந்தோஷம் இல்லை, பாவத்துல இருந்து விடுதலை இல்லை, பயங்கர துன்மார்க்கனா மாறினேன். ஒரு நாள் அந்த ரிக்ஷா ஸ்டாண்ட்ல ரிக்ஷாவில் கவலையோடு கூட நான் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, ஒரே ஒரு கைப்பிரதி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க, இயேசுநாதருடைய சரித்திரத்தை பிடிச்சி போட்டிருக்கிற அந்த ஒரு கைப்பிரதி கொடுத்து சொன்னேன், அம்மா எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, படிக்க தெரியலன்னா இயேசை நம்புனாங்க, சிலுவை போட்டு வாங்கி என்னோட ரிச்சாவில் பேச்சுக்கிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா ஒரு பெரிய நோட்டீஸை கொண்டு வந்து, 3 நாள் கூட்டம் வச்சுருந்த கூட்டத்துக்கு வாங்க. சரி நாங்கள் கூட்டத்துக்கு போகணுன்னு போலங்க, கடவுளுடைய சமத்துல சொல்கிறேன், கூட்டத்துக்கு போகணுன்னு நாங்கள் போகல. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ரிச்சா ஓட்டுறோம், நாங்கள் 2 பேரும் டீபி சத்தில் கஞ்சா அதான் டம்முன்னு வாங்க, கஞ்சா அங்கே தான் போகிறோம். போகும்போது பார்த்தா ஒரு பெரிய மைதானத்தில் நல்ல பெரிய மேடை போட்டு ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டம் எங்கே நடக்குதுனாக்கா, அங்கே கில்பா காட்டில் ஒரு பெரிய மைதானத்தில் அது ஒரு பாஸ்டர் நடத்துறாரு. அப்போ அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஜபராஜின்ற ஒரு ஐயா, நிறைய பாஸ்டர் ஐயாக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்ல ஜபராஜின்ற ஒரு ஐயா பிரசவம் பண்ணுறாரு. நானும் என்னோடய சகோதரன் நானும் என்னோட நண்பனும் ரிக்ஷாவில் போய் உட்காடுறேங்க, அவ்வளோ கூட்டம். அந்த ஐயா சொல்கிறாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுத்து அவரோட வாழ்க்கையில் சாட்சி கொடுத்து சொல்லும் போது அது என்ன தான் கை நீட்டி பேசணும் போல இருந்தது. அவர் சொன்னார், இன்றைக்கு ஏசாமிக்கு ஒப்பு கொடுக்கணும்னு யாராக இருந்தாலும் நீங்கள் முன்னாடி வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். அந்த கூட்டத்தில் நிறைய பேர் கை தூக்கணும், நானும் கை தூக்கினேன். என் நண்பன் நான் கூப்பிட்டாக்கா அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான், சரின்ட்டு நான் போய் இங்கே எல்லாரும் நாடு நிற்கும் போது அந்த ஐயா எல்லாருக்கும் ஜபம் பண்ணும்போது என் தலையில அவர் கையை வச்சு ஜபம் பண்ண ஆரம்பிச்சார். அவர் அப்படி ஜபம் பண்ண பண்ண பண்ண பண்ண எனக்குள்ளே இருக்கிற ஒரு இருளான ஆவி போனதை நான் உணர ஆரம்பித்தேன். கையில் தட்டி ஆண்டு சோத்திரம் பண்ணுவேன். நான் சைக்கிள் வச்சா ஓட்டு கூட எனக்கு லுங்கி சட்டம் நினையாதுங்க. அன்னைக்கு அவர் ஜபம் பண்ணும்போது அப்படியே எனக்கு நனைஞ்சு போச்சு. உடனே சர்ச்சுக்கு கூட ஆரம்பித்தாங்க. சின்ன சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அதனால தான் இன்றைக்கும் எங்கள் சர்ச்சில் சொல்லுவேன், யாருன்னா புதுசாக வந்தால் அவங்கள விசாரின்னு சொல்லுவேன். ஒரு நல்ல சொல்ல மாட்டீங்களா? அன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா நான் சர்ச்சுக்கு போனால் ஜபானானு தெரியாது, பைபிள் நானு தெரியும், ஒன்றுமே தெரியாது. உட்கார்ந்தேன், கடவுளோட வார்த்தையை கேட்டேன். அந்த பாஸ்டர் பார்த்து பார்த்துட்டே இருந்தார் தோத்துறோம். அப்புறம் என்ன செஞ்சேன்னு சொன்னாக்கா, நீ கொஞ்ச நாள் நான் ஆண்டோட வார்த்தை கேட்டு கேட்டு ஆராதனை முடிஞ்ச பேருக்கு அவங்க எல்லாம் நல்லா நல்லா நீட்டாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. என்னை பார்த்து அவங்க வந்து விசாரிக்கும் போது என்கிட்ட கேட்கும் போது அது எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக ஆகி போச்சுங்க. நல்ல சொல்ல மாட்டீங்களா? என்னடா நம்ம இப்படி இருக்கிறோம், அவங்க வந்து இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது, அவங்க விசாரிக்கும் போது ஒரு தெய்வீக ஒரு ஆறுதல் எனக்குள்ளே வந்தது. நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு போக போக ரிச்சாவட்டும் சர்ச்சுக்கு வந்துடும், ரிச்சாவட்டும் சர்ச்சுக்கு வந்துடுவேன். இப்படி பாஸ் சொன்னார், இப்பா நீ உன் அட்ரஸ்ன்னு கேட்டேன், நான் தான் ரிச்சா ஸ்டாண்டாச்சே, ஒரு அல்ல சொல்ல மாட்டோமா? உடனே சொன்னார், நீ ஞானசன் எடுக்கணும்னு சொன்னார். ஞானசந்துக்கு எனக்கு ஒப்பு கொடுத்தங்க. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஞானசந்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு, ஞானசன் எடுத்த பிறகு, ஆண்டோருக்காக இப்படிதான் வாழணும், ஆண்டோருக்காக இப்படிதான் ஜீவிக்கணும்னு சொல்லி அன்றைக்கு அந்த வாலிபத்தில் நான் ஆண்டோருக்காக தியாகம் பண்ணேன். என் ஆண்டவர் படிப்படியாய் படிப்படியாய் படிப்படியாய் என் இயேசுனை உயர்த்த ஆரம்பித்தேன். முதலாவது என் கடவுளாகி இயேசு என் வாழ்க்கை செஞ்ச முதல் நண்பனை தெரியுமா, என்னை விட்டு எல்லா தீய பழக்கங்களும் ஆண்டவர் எடுத்து போட்டார். இன்னைக்கு கோடி லட்ச ரூபாய் கூட என் கால் மாட்டில் கொட்டினா நான் எதுனா செய்ய நான் செய்ய மாட்டேன். அலையில சொல்ல மாட்டீங்களா? அப்படி என்னை கடவுள் உயர்த்த ஆரம்பிச்சாருங்க. வேத சொல்கிறது 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழவிகள் எல்லாம் ஒழிந்து போன எல்லாமே புதிதாயின. கையில தட்டி ஆண்டவர் சோத்திரம் பண்ணுவோமா? ஒரு சைக்கிள் ரிச்சா ஓட்டு இருந்தாங்க. அந்த சைக்கிள் வச்சா ஓட்டும்போது கூட எக்காரத்தை கொண்டு சவாரியை நாத்திக்கமாக நான் போக மாட்டேங்க. சர்ச்சைக்கு வழியில் நான் நிறுத்தி வைப்பேன் வண்டியை. அன்றைக்கு என்ன தான் சவாரி இருந்தாலும் போக மாட்டேன். அதன் பிறகு நான் ஆண்டவர் அப்படியே படிப்படியாக படிப்படியாக, ஐயா ஆட்டோ டிரைவருங்களாம் கொஞ்சம் வருவாங்க கொஞ்சம் சொல்லுங்க ஆனார். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? அங்கே கருத்துக்கு தோத்திரம் உண்டு. ஆட்டோ நல்லா கவனிங்க, ஆட்டோ டிரைவராக நான் ஆண்டவர் மாற்றினார். ஆட்டோ ஓட்டும் போது தாங்க நான் பேண்ட் சட்டையை போட ஆரம்பித்தேன். ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். ஆட்டோ வந்து நான் அப்போ வந்து நைட் டிரைவர்கள்லாந்து 55 ரூபான்னு கொடுத்துருந்தேன், 50 ரூபா என்ன கொடுத்துருந்தேன். அப்புறம் இந்த பென்ட்ரின் அந்த ஃப்ரண்ட் இன்ஜின் ஆட்டோ ஒன்று இருக்குது, அது வந்து 25 ரூபா. ஸோ பாருங்கள், இந்த ஆட்டோ எடுப்பேன், ஆட்டோ எடுத்துகிட்டு ஜவமண்டு வண்டி ஓட்டுவேன், நாத்திக்கம்மா எக்காரத்தை கொண்டு வண்டி ஓட்டவே போக மாட்டேன். இத்தனைக்கும் வாடகை. அப்போது ஏசப்பாட்டு சொல்லப்பா, எப்படி இப்படி ஜவம் பண்ணுறேன், ஏசப்பா நாளைக்கு காலையில் நான் ஜவமண்டு வண்டி எடுக்கும்போது எனக்கு இன்றைக்கி வேண்டிய கலெக்ஷனு, எனக்கு வேண்டியதான சம்பளத்தை எனக்கு நாளைக்கு கொடுக்கணும்னு சொல்லுவேன். 11 மணிக்கு ஏசப்பானை கொடுத்துருவார். ஜவமண்டு எங்கே சவாரி கூப்பிட்டும் சரிங்க, எனக்கு வராதுங்க, அங்கே போவாதுங்க, எனக்கு சவாரி எனக்கு கிடைக்க அதெல்லாம் சொல்லவே மாட்டேங்க. ஆண்டவர் எனக்கு எங்கே போனால்

அது சாப்பிட்டா தான் அதோட ருசி தெரியும். அது போல நான் இயேசுடைய அன்பு அதிகமாக ருசித்தப்படினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்கள் நான் எங்கள் மனசு நேரத்தில் ஆட்டோவில் போயிடும், அப்போ போகும்போது அவங்க போயிடுவாங்க, அவர் எப்படியே வந்து ஆட்டோக்காரங்க எதுனா சொல்லிட்டு வருவார், ஒரு லட்சம் என்ன சொல்லிட்டு வர, ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு வருவார், ஒரு லட்சம் சொல்ல மாட்டீங்களா. ஆட்டோ ஓட்டும்போது கொடுங்க, அந்த ஆட்டோவில் ஆண்டவர் கொடுக்குற அந்த வருமானத்தில் ஏசப்பாவுக்கு ஒரு சின்ன காணிக்கை நான் எடுத்து வச்சுருவேன். ஏசப்பா எனக்கு கொடுத்தீங்களே நமக்கு தோற்றுரும், அது கொஞ்சம் கொடுத்தாரோ நிறைய கொடுத்துரும், அதில் நம்ம உண்மையாக இருக்கணும். அப்போ ஜெபம் பண்ணிட்டுருப்பேன். அந்தே சர்ச்சில் ஒரு சகோதரர் எனக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தார், ஒரு நல்ல சொல்ல மாட்டீங்க. அதே சர்ச்சில் எனக்கு ஆண்டவர் ஒரு கார் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரே நைட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார், கார் ஓட்ட ஆரம்பித்தேன். இந்தியாவில் ஏழாவது பணக்காரன் வர்கீஸ்ன்ற ஒரு மலையாளிக்கு கார் ஓட்டும்படி ஆண்டவர் உதவி செய்தார், ஒரு நல்ல சொல்ல மாட்டீங்களா. வேத சொல்ல சங்கீதம் 113:7, அவர் சிறியவனை புழுதிலிருந்தும் இளையவனை குப்பிலிருந்து உயர்த்துக்கிறாரியா, அவனை பிரபுகளோடு கூட ராஜாக்களோடு கூட உட்கார பண்ணுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு பேதையாக இருந்த எனக்கு ஆண்டவர் இந்த முழு வேதாந்தத்தை பல முறை படிக்கும்படி உதவி செய்தார். அப்போ சொல் 4:13 நீங்கள் படிச்சினாக்கா, பேதுரும் யோவானும் அவர்கள் படிப்பு அறிவுள்ளாதில் இருந்தோம் அவர் பேசுகிற தைரியத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஆச்சரியப்பட்டார்களாம், வரல சொல்ல மாட்டீங்களா. ஐயா 1 Cor 1:20 நீங்கள் படிச்சினாக்கா, ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் பேதைகளை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெக்கப்படுத்தும்படி பலவன்களை தெரிந்து கொண்டாராம், ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டான, அது மாட்டம் இல்லாதுங்க. அதே சபையில் என்னுடைய ஊழியக்காரர் என்னுடைய பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல திருமணம் பண்ணும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனைவி கொடுத்தார், கையில் தட்டி ஆண்டவர் சோத்திரம் பண்ணுவோம். அவங்க படித்தாங்க, நான் படிக்காத ஒரு பேதை. ஐயா இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு ரவுடி, ஒரு துன்மார்க்கு, ஒரு கேடி, ஒருத்தர் பொறுக்கிய அல்லது கெட்டு போகணுன்னு ரட்சித்தவன சமுதாயத்தில் நல்ல ஆசீர்வாதமாக மாட்டுக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தாங்க சட்டம். அதனால தான் நாங்கள் இந்த 12, 13, 14 கன்வென்ஷன் கூட்டி நடத்தினோம். அடுத்த வருஷம் கத்திர சித்தம்னு ஆண்டோட வருகை தமிழ்னா ஐயாவை நான் நாங்கள் போடுவோம் ஸ்டேஜ் போட்டு. நான் பயங்கரமாக சொன்னேன், போலீஸ் வந்துட்டாங்க, ஏற்கனவே நாங்கள் பர்மிஷன் வாங்க நாங்கள் கூட்டம் நடத்தினோம், 3 போலீஸ்காரன் வந்துட்டாங்க, சபை மக்கள் இருக்காங்க, குடும்பமும் வந்திருக்கிறோம். அப்போ என்னடா நம்ம பர்மிஷன் கேட்டு தான் நடத்தினோம். இப்போ ஒரு நாள் சொன்னேன், இந்த சிட்டியில் எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாவது போயிட்டு எங்களால் ஜபம் பண்ண முடியல, ஃபோன் அட்டன் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல, எங்கேயாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிறிஸ்தவ ரிப்போர்ட் கொடுத்து பார்த்துக்கிறீங்களா, எங்கேயாவது ஒன்று காட்டியானுவேன். சொல்லுங்கள் அல்லையில் சொல்ல மாட்டேன், நாங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜபம் பண்ணுறையா. ஆமாம், எத்தனை அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஒரு முறை நாங்கள் டிபிசியில் போடும்போது அந்த எஸ்ஐ சொன்னார், ஏதாவது ஒரு சில நடக்கிற போது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னார். அதுக்கு பிறகு ஒரு சில என்ன நடந்து தெரியுமா சார்னு, நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணுன்னா எங்களுக்கு தான் முதலாவது கொடுக்கணும், ஏன்னா எங்கள் கூட்டத்தில் எத்தனை குடிகார மனம் திரும்பியிருக்கிறான், எத்தனை குலகார மனம் திரும்பியிருக்கிறான், ஒரு கையில் ஒருத்தர் நல்ல சொல்லுவோம், எத்தனை தற்கொலைக்கு போகிற மனம் திரும்பியிருக்கிறான், கையில் டேனல் சோதனை பண்ணுங்க. அல்லேலூயா, நல்ல ஒரு கோட்டிஸ் பண்ண நடக்காத ஒரு திருமணம் எங்களுக்கு நடந்ததுங்க. ஆமாம், எல்லா ஊழியக்காரங்க எல்லா கத்துடைய பிள்ளைங்க எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நமக்கு ஒரு திருமணம் நடக்குதுலப்பா. அல்லேலூயா, எத்தனை ஊழியக்காரங்கய்யா இன்னைக்கு எந்த ஊரில் நான் துன்மார்க்கணும் ரவுடியோ கொலகாரம் ஊரில் வர சாவி உனக்கெல்லாம் வரலன்னு சொல்கிற வாயெல்லாம் இன்னைக்கு நேர ஜாமலாத ஃபோன் பண்ணுறாங்க, ஜவுமனை கூப்பிட்றாங்க. நாங்கள் ஒன்றுமேலங்க உங்களை போல சாதாரண மனுஷன் தான், எதை கை வச்சா ஆண்டவர் சுகமாக்கிறார், விடுதலாக்கிறார். இன்றைக்கி இந்தியாவில் பல இடங்கள், ஒரிசா, குஜராத், பீகார், ராஜஸ்தான், பஞ்சாப், வாரணாசி, அருணாச்சல பிரதேஷ், இந்த இடத்துலலாம் போய் இயேசு பற்றி சொல்லிட்டு வரோம். நேரில் சொல்ல மாட்டீங்களா, எல்லா பட்டி தொட்டி கிராமங்கள் தூரம் போய் இயேசப்பை பற்றி அரிசி வரங்க, ஏன்னா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஒருத்தர் கேட்ட எங்கள் சபையில் பாஸ்டர் குமார்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏசியில் இருக்கிற பாஸ்டர் சாம் சுந்தரக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவர் எங்கள் சர்ச்சுக்கு வந்தார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எல்லோரும் தெரு பிரசனத்துக்கு போனோம். அப்படி தெரு பிரசனத்துக்கு போகும்போது நோட்டீஸ் கொடுத்து போனோம். அதில் என் பேர் பழைய பேர் ரமேஷ். அதில் ஒரு சகோதரன் கேட்டார், என்னப்பா ரமேஷ் எப்போ பாரு இயேசு வரார், இயேசு வரார், இயேசு வரான்னு சொல்கிறார், எனக்கு இது 50 வயசுக்கு மேலே ஆகுது, எப்போயா வரான்னு கேட்டார். நான் இப்போ சொன்னேன், இயேசு பிறப்பன்னு சொன்னார் பிறந்தார், அவர் மறிப்புன்னு சொன்னார் மறிச்சார், உயிரோடு கூட எழுந்துன்னு சொன்னார் உயிர் தேர்ந்தார். ஒரு நல்ல சொல்ல மாட்டீங்களா, அவர் உயிர் தேர்ந்த கல்லறை இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் வந்தாங்க, சமுதாயம் படித்தாங்க, எல்லாம் ஞானிகளாக வாழ்ந்தாங்க, எல்லாரும் படித்தாங்க, ஆனால் ஒருத்தர் மறித்து உயிரோடு எழுந்த சரித்திரம் இல்லை. ஏசு கிறிஸ்து மாற்று உயிர்த்தோட எழுந்தார், ஆனால் அவர் வரப்போகிற சீக்கிரமாக, அவர் வருகைக்கு முன்பாக இன்றைக்கு உலகத்தில் எல்லாமே இன்றைக்கு நடக்குது. அதுக்கு ஆதாரம் என்னையா, டெலிவிஷனு, பேப்பரு, ஏன் உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அண்ணா அவர் கூட இருக்கிற இயேசு கூட இருக்கிறவங்களே கேட்டாங்க, நீ எப்போ வரன்னு சொல்லும்போது அதில் சொல்கிறாரு மத்திய அதன சுவிசேஷம் 25 சொல்கிற, பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள், கொள்ள நோய்கள், பஞ்சங்கள் இதெல்லாம் வரும். இயேசு கிறிஸ்து வருகைக்கு என்னத்தம்மா தாமதம், ஒன்று அவர் உலகமெங்களோட சுவிசேஷம் ராஜ்யம் போகணும், ராஜ்யத்தினோட சுவிசேஷம் உலகமெங்களும் போகணும், ரெண்டாவது

0: வசனத்துடைய சத்தியத்தின்படி இயேசுடைய வருகை ஏன் தாமதிக்கும் சொன்னா, ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் 9 வசனத்தை மாத்தம் வாசித்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். 2 பேதர் 3:9 சீக்கிரம் தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை
1: குறித்து
0: தாமதமாயிராமல்
1: ஒருவரும் கெட்டு போகாமல்,
0: சகோதரனே நல்லா கவனிங்க, ஒருவரும் கெட்டு போகாமல்
1: எல்லாரும் மனம் திரும்ப,
0: எல்லாரும் மனம் திரும்ப, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
1: நம்மேல் நீடிய பொறுமை,
0: நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து இருக்கிறார்.
1: கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற,
0: கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற போல வருமா? இயேசு கிறிஸ்து வருகை எப்படி வருமா? ஒருத்தரும் கெட்டு போக கூடாது, ஒருத்தரும் நரகம் போறதுக்கு அவர் விரும்பலங்க, எல்லாரும் மனம் திரும்ப. அதான் அவர்கிட்ட சொன்னா, ஏன் இயேசு வருகை தாமதம் சொன்னா ஒருத்தரும் கெட்டு போக கூடாது, ஒருத்தரும் மனம் திரும்பாமல் போக கூடாது. அப்ப இயேசு இந்த நிமிஷத்துல இந்த நொடி பொழுதுல வந்தா எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் கைவிடப்படுவாங்க தெரியுமா அவனுக்கு? அதனாலதான் இயேசு தாமதிக்கிறாரு. அது எப்படி ஒரு வர திருட வருகிற போல ஒரு வரம் நீ நைட்டு சொல்லுவான, திருடமா நான் வரமா, நல்லா ஒரு 20 நகையத்து வைங்க, ஒரு கட்டுப்பான எத்தனை சொல்லுவானா தோத்துறோம். அது போல இயேசு சொல்றாரு, எப்படியா திருடனுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு அருமையான தேவப்பிள்ளை, இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல பணமோ நக்கோ அல்லது வீடோ நலத்தை கேட்கல, உன் இருதத்தை தான் இயேசு கேட்கிறேன், உன் இருதத்தை தான் கேட்கிறார் இயேசு. ஏன் இருதத்தை காட்டாரு தெரியுமா? Mark 7:21 படிச்சுனா, வெளியிலேருந்து போறதெல்லாம் மனுஷன் தீட்டுப்படுத்தாது, தொட்டா தீட்டல குளிகளான தீட்டு இல்லையா? வெளியிலேருந்து உள்ளே போகிறதா மனுஷன் தீட்டுப்படுத்தாதான், உள்ளேருந்து ஒருத்த பற்றியா அதுதான் தீட்டுப்படுத்துது. எப்படி ஆனால் Mark 7:21 பொல்லாத சிந்தனை, என்னதான் போட்டு நீ குளிச்சாலும் மேல இருக்கிற அழுக்குதான் போவையா? உள்ளான இருதத்துல இருக்கிற அழுக்கு போனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். கையில தட்டி ஆண்டவர் சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் என் ஆண்டவரை என்ன கேட்டேன்னா, நீதிமன்றங்கள் 23:26 என் மகனே உன் இருதத்தை எனக்கு தா, அம்மா உன் நிலத்தை கூட உன் வீட்டை கூட அதெல்லாம் இல்ல, உன் இருதத்தை கூட. இந்த இருதத்தை எவ்வளவு கவலை வேதனை சஞ்சலம் பாடுகள் தோத்துரும் இருதத்தை கிடையா? இருதுனாக்கா நம்ம இருதம் எப்படி இருக்குதான்? எருமையா நீங்கள் 17:9 படிச்சுனா, எருமையா 17:9 மனுஷனுடைய இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதா இருக்கிறது. இந்த கேடுள்ள இருதத்தை நல்ல இருதயமா மாற்றுகிற ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்ததாயா. அதனால இந்த மாலை வழியில யாராகலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறியாமல் இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவிப்பலானால், இன்றைக்கு இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீ இந்துவா இருக்கலாம், அல்லது நீ கிறிஸ்துவனா இருக்கலாம், அல்லது முஸ்லீமா இருக்கலாம், நீ எந்த மதத்தை சேர்ந்தனா இருக்கலாம், நீ ஒருவேளை ஏழையோ பணக்காரனோ, நீ படிச்சனோ படிக்காதனோ, நீ குடிசில இருக்கிறோ கோபுரத்தில் இருக்கிறோ, அதெல்லாம் என் இயேசு பார்க்கவில்லை. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் Matthew 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் பாருங்க, எல்லாரும் சேர்க்கிறார் பாருங்க, எல்லாரையும் சேர்க்கிறார் பாருங்க, எல்லாரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இன்னைக்கு நாத்திக்கும் போது எல்லா காரியத்துக்கும் எல்லாம் பணக்காரலாம் என்ன பண்ணுவாங்க, பீச்சில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த கொஞ்சம் இளைப்பாறுவாங்க. ஐயா சினிமா விபச்சாரம் சீட்டாட்டம் சூதாட்டம் சாரம் இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமான சந்தோஷம் தராதியா? நீ தேடுகிற நிம்மதி சந்தோஷம் சமான் இந்த உலகத்தில் ஒன்றும் கொடுக்க முடியாது. நீங்கள் சரவணில் போனால் 1,00,000 எத்தனை போனால் கூட 10 காசில் நீங்கள் வரலாம், எல்லாமே நீ அங்கே வாங்கிட்டு வரலாம். நீ இப்ப இருக்கிற புருஷகத்துல டி நகர்ல இருக்க எந்த சரவணில் போன 1,00,000,000 நீ எடுத்துட்டு போனாலும் 10 காசுல கூட வரலாம், அந்த அளவுக்கு எல்லாமே அங்க வாங்கிட்டு வரலாம். சோ வாழ்க்கையில உன் பாவ மன்னிப்புக்கு ஒரு சமாதானத்துக்காக நீ அங்க கேட்க முடியுமா? தோத்துறோம் வரல சொல்ல மாட்டீங்களா? இந்த ராத்திரி வரல நீ தேடுகிற விடுதலை, நீ தேடுகிற ரட்சிப்பை, நீ தேடுகிற சமாதானத்தை, நீ தேடுகிற சந்தோஷத்தை, நீ தேடுகிற நிம்மதியை கொடுக்க கூட ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசும் உள்ளத்தை கேட்கிறார். என்னுடைய சாட்சிக்கு ஆரம்பமாக ஒரு பாடல் நான் பாடுறேன், கர்த்தர் உங்களை ஆசிரியர் ஏன்னா கானால பாடிட்டு இருந்தேன் சத்தவனுக்கலாம். இன்னைக்கு ஏசப்பா என்னோட வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கிறார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு தோத்துறோம். காலங்கள்

அல்லேலூயா. தாய் தகப்பெல்லாம் கைவிட்டாங்க, இன்னைக்கு அவங்கெல்லாம் என்கிட்ட வந்துட்டாங்க. அவளுக்கு ஞானசானம் கொடுத்துட்டு ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? என்னை அடிச்ச போலீஸ்காரனு கேட்டா, நீ எப்படி மாறணும்னு சொன்ன, ஏசப்பா மாத்தினார். இன்னைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஞானசானம் எடுத்து, இன்னைக்கு அவர் சைதாப்பேட்டில் இருக்கிற ஒரு ஐயா ஏஜி சர்ச்சுடைய பாஸ்டர் அந்த சர்ச்சுக்கு போறார். ஐயா இன்னைக்கு ஒரு சட்டம், ஒரு சமுதாயம், அரசாங்கம், அரசியல்வாதி, போலீஸுடைய கண்டிப்பு, சிறைசாலை தண்டனைலாம் எந்த விதத்தில் ஒரு மனுஷனாலும் நான் மாற்ற முடியாது. இயேசு ஒருத்தர் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அதுக்கு ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை சாட்சி விட்டா நாட்களெல்லாம் போதாது. ஜெபமுனோமா? ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஓசியா 8:12. எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் ஒரு சிறந்த ஆங்கில கவிஞர். அவர் குயின் விக்டோரியா காலத்தைச் சேர்ந்தவர். தன்னுடைய குடும்பத்தில் 12 பேரில் முதலாவதாக அவர் பிறந்தார். இவர் தன்னுடைய 6 வயதிலிருந்தே கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். அவர் ராபர்ட் ப்ரௌனிங் என்பவரை திருமணம் செய்தது எலிசபெத்தின் தந்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. திருமணத்திற்கு பின் தன் மகளை அவர் மிகவும் வெறுத்தார். அவளை பார்க்க விரும்பவில்லை. மனதில் கூட தன் மகளை மன்னிக்க அவர் விரும்பவில்லை. ஆனால் எலிசபெத்தோ அவள் தகப்பனுக்கு மிகவும் அழகாக நெஞ்சம் உருகி கடிதங்களை எழுதி கொண்டே இருந்தாள். தகப்பனோடு துண்டிக்கப்பட்ட உறவை மீண்டும் எப்படியாவது ஏற்படுத்திவிட வேண்டும் என்று நினைத்து மிக நேர்த்தியாக வார்த்தை பிரயோகம் செய்து கவிதை வடிவில் பல கடிதங்களை எழுதி அனுப்பி கொண்டே இருந்தாள். ஆனால் எலிசபெத்தின் தகப்பனோ அவள் அனுப்பிய கடிதங்கள் ஒன்றை கூட பிரிக்கவே இல்லை. அதை அப்படியே இத்தாலியிலிருந்து தன் மகளுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார். அதை அவர் ஒருவேளை பிரித்து படித்திருந்தால் அந்த உருக்கமான கடிதத்தை படித்து தன் மகளை மீண்டும் நேசிக்க ஆரம்பித்திருப்பார், பகை விலகியிருக்கும். ஆனால் அவர் அதை வாசிக்காததால் தன் மகளின் மனநிலையை அவர் விளங்கிக் கொள்ளவே இல்லை. மகளோடு அவர் ஒப்புரவாகவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் தமது கடிதங்கள் அடங்கிய வேத புத்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை வாசிக்காமல் அப்படியே விட்டுவிடுகிறோம். ஆகவேதான் தேவன் ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று உரைத்தார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவன் தமது எண்ணத்தையும் ஏக்கத்தையும் தமது வேத புத்தகத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை, பராக்கிரமம், ஆளுமை, தேவன் நம்மீது காட்டிய தம்முடைய அன்பு, நம் வாழ்க்கையில் தாம் வைத்திருக்கும் நோக்கம், தம்முடைய 2வது வருகை போன்ற பல ரகசியங்களை நமக்கு எழுதி கொடுத்துள்ளார். ஆனால் நாமோ அதை அந்நிய காரியமாக எண்ணினோம். தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை அழிவிலிருந்து காப்பாற்றும்படி அவர்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் அவர்கள் செவிகொடாமற் போனார்கள். ஆகவே அவர்கள் அழிந்து போனார்கள். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேதம்

ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கொலோசேயரின் புஸ்தகம் 2 அதிகாரம், கொலோசேயர் 2 அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம்.
2: நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக.
1: இந்த 3 வசனங்களிலே 3 வித்தியாசமான காரியங்களை நம்மால் வாசிக்க முடிகிறது. முதலாவது, சிலுவையிலே ஆணி அடித்து. அடுத்த வசனத்திலே, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 3 வசனத்திலே, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் சிலுவை. மாம்ச கண்களிலே பார்க்கும் பொழுது இது ரொம்ப வினோதமான ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, சிலுவை ஒரு வெற்றியின் சின்னமாகவும் தெரியவில்லை, ஒரு பலத்தின் சின்னமாகவும் தெரியவில்லை, மாறாக ஒரு சாபத்தின் சின்னமாய், பலவீனத்தின் சின்னமாய், வெறுக்கப்படுகிற ஒரு சின்னமாய், தோல்வியின் சின்னமாய், மரணத்தின் சின்னமாய் காணப்படுகிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் நினைத்திருந்தால் கிரீடத்தை கிறிஸ்தவருடைய சிம்பலாய் அல்லது சின்னமாய் கொடுத்திருக்கலாம், சிங்காசனத்தை கொடுத்திருக்கலாம். ஏன்னா அவர் ராஜாதி ராஜா அப்படிங்கறனால கொடுத்திருக்கலாம், நல்ல மேய்ப்பன் என்கிறதுனால மேய்ப்பனை ஒரு அடையாளமாக கொடுத்திருக்கலாம், அல்லது ஆவியானவருக்கு அடையாளமாக ஒரு புறாவை கொடுத்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் ஒரு காலியான மர சிலுவையாக காணப்படுகிறது. கிறிஸ்தவத்தின் அடையாளம் என்ன? காலியான மர சிலுவை. திரும்ப சத்தமா சொல்லுங்க, என்ன அடையாளமா இருக்குது? காலியான ஒரு மர சிலுவை. ஏன் தேவன் சிலுவையை நமக்கு முக்கியப்படுத்துகிறார்? ஏன் அப்படின்னு சொன்னா, சிலுவையில என்ன நடந்ததோ அதுதான் மனுக்குலத்துக்கு ஒரு திருப்பு முனையாக காணப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் சிலுவை பத்தி கேட்டு சிலுவைனா சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், சிலுவை சும்மா ஒரு அடையாளம் நினைக்கிறோம். ஆனால் இந்த சிலுவை தான் மனுக்குலம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, பூமியிலே வாழ்கிற, உலகத்தில் வாழ்கிற அத்தனை மனுஷருக்கும் ஒரு திருப்பு முனையாக, ஒரு மாற்றத்தின் துவக்கமாக சிலுவை காணப்படுகிறது. இயேசுவினுடைய மரணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது, சிலுவையில இயேசு மரித்த பொழுது என்ன நடக்கிறது, என்ன நடந்தது அப்படிங்கறத அவர் எழுதுகிறார். அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் ரோமர்களுடைய ஆட்சியில இருந்தார்கள். ரோம ஆட்சியில இருந்த மக்கள் அவர்கள் அடிக்கடி பார்க்கிற 2 நிகழ்வுகளை அவர்களுக்கு அவர் பவுல் எழுதுகிறார். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ரோமர்கள் ஆளுகை செய்கிற இடங்களிலே எப்பொழுதெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த சட்டங்களை மீறுகிறார்களோ, அந்த சட்டத்திட்டங்களை உடைக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் ஒரு சில குற்றங்களுக்கு அவர்கள் வைத்திருந்த தண்டனை என்ன அப்படின்னா, சிலுவை மரணம். இது ஊருக்கு வெளியே இருக்கும், ஊருக்கு வெளியே மட்டும் இல்ல, சாலை ஓரமாக அது இருக்கும், போகிற வருகிறவர்கள் எல்லாம் அவரை பார்ப்பார்கள். சிலுவை மரணம் என்பது பயங்கரமான ஒரு மரணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலை 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மரித்த பொழுது மாலை 3 மணி. சிலர் மரிக்கவும் மாட்டார்கள், ஆனால் காகங்கள் வந்து அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்கள் மேல் உட்கார்ந்து அவர்கள் கண்களை கொத்தும் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் அவ்வளவு பயங்கரமான ஒரு சிலுவையை தேவன் நமக்கு ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார் என்பதை தான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு குற்றவாளியையும் அவர்கள் குற்றம் விசாரித்து அவர் குற்றவாளி என்று நிரூபித்த பிறகு அந்த சிலுவையிலே அவர்களை அடித்து அவர்களை கொலை செய்வார்கள். அப்பொழுது அந்த சிலுவையிலே அவர்கள் செய்த குற்றமும் எழுதப்படும். அவன் கொலை செய்திருந்தால் இவன் கொலைக்காரன் எழுதப்பட்டிருக்கும், அவன் விபச்சாரம் செய்கிறவனா விபச்சாரக்காரன் எழுதப்பட்டிருக்கும். என்ன குற்றத்திற்காக அவர்கள் சிலுவையிலே அறையப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு மேலெழுத்தால் அந்த சிலுவையின் மேல் அது ஆணி அடிக்கப்படும். இயேசுவுக்கும் அப்படியே செய்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:37 மத்தேயு 27:37 நம்ம வாசிக்க கேட்போம்.
2: அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிறசுக்கு மேலாக வைத்தார்கள்.
1: இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது ஏன் அறைந்தார்கள்? அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், யூதருக்கு இவர் ராஜா என்று தன்னை சொன்னார். ரோம பேரரசன் தான் ராஜா, அவனை தவிர வேறு ராஜா கிடையாது. வேறு யார் தங்களை ராஜா என்று சொன்னாலும் அவங்களை என்ன பண்ணிடுவாங்க, சிலுவையில் அறைந்து கொலை செய்து விடுவார்கள். இயேசுவை அதனால தான் அவர்கள் கொலை செய்தார்கள் என்று அவரை அடையாளப்படுத்துவதற்கு அந்த குற்றத்தை அவர்கள் மேலே எழுதினார்கள். என்ன எழுதினாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு யூதருடைய ராஜா என்று அவர்கள் எழுதினார்கள். இதை பவுல் மனதிலே வைக்கிறார். எதற்கு பவுல் மனதிலே வைக்கிறார்? எப்படி ரோம சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட குற்றவாளிகள் சிலுவையிலே அறையப்பட்டு அவர்கள் கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்பதை மனதிலே வைத்து இங்கே எழுதுகிறார். கொலோசியர் 2:14 வாசிங்க. கொலோசியர் 2:14
2: நமக்கு
1: எதிரடையாகும். இப்ப நம்ம பத்தி சொல்றார். இவ்வளவு நேரம் யாரை பத்தி சொன்னாரு? ரோமர் காலத்திலே நடந்த ஒரு பழக்கத்தை பற்றி அவர் சொன்னார். இப்ப நமக்கு சொல்றாரு, நமக்கு எதிரடையாகும். நமக்கு சத்தமா சொல்லுங்க, நமக்கு எதிரடையாகவும்
2: கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும்
1: இருந்த கையெழுத்தை குலைத்து
2: அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து
1: இந்த வசனம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவன் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னார், என்னை அன்றி வேற தெய்வம் உனக்கு இருக்கக்கூடாது, நீ பொய் சொல்லக்கூடாது, நீ திருடக்கூடாது, நீ பிறனுடையதை இச்சிக்க கூடாது. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த கட்டளைகள். ஆனால் மனிதர்கள் அதை மீறும் போதெல்லாம், எப்பெல்லாம் அந்த கட்டளைகளை நாம் மீறுறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த குற்றம் எழுதப்படுகிறது, அந்த குற்றம் குறிக்கப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பொய் சொல்லிட்டே இருக்கிறேன், ஒன்றும் நடக்கலை, அங்கே லிஸ்ட்ல என்ட்ரி ஆயிட்டே இருக்குது, எழுதப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை ஒரு கவனத்தில் வைக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அந்த தப்பெல்லாம் பண்றோம், ஒன்றும் நடக்கல அப்படின்னா கடவுள் பார்க்கலையா, ஆண்டவர் அதை கவனிக்கலையா? நினைக்கவே நினைக்காதீங்க, எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்திருக்க எல்லா கணக்கு இருக்குது. ஒவ்வொரு முறை கட்டளைகள் மீறப்படும் பொழுது நமக்கு விரோதமாக ஒரு எழுத்து எழுதப்படுகிறது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் அது நிறைவும் கர்த்தருடையது. அதில் வாழ்கிறவர்கள் எப்படி வாழ வேண்டும், அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ வேண்டும். எப்பொழுதெல்லாம் அதை மீறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு விரோதமான சில எழுத்துக்களை அங்க எழுதுறார். பொய் சொல்றோமா? அங்க இன்றைக்கு இத்தனை நாள் இத்தனை மணிக்கு என்ன சொல்லப்பட்டது சொல்லுங்க. ஆமா, எழுதுற எழுதி வைக்கிறார். கணக்கில் அது இருந்து கொண்டே இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. வாகனம் ஓட்டுகிறவர்கள்லாம் தெரியும், சாலையில சில விதிகள் இருக்கிறது. சிகப்பு விளக்கு எரியும் போது தாண்டி போகக்கூடாது. 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும்னா அங்கே 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும். தமிழ்நாட்டில் கொஞ்சம் சில இடங்களில் கம்மியாக இருக்குது. மற்ற கேரளாவோ கர்நாடகாவோ நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நீங்கள் சிக்னலை கிராஸ் பண்ணி நிற்கும் போதோ அல்லது மதிக்காமல் போகும்போதோ சின்ன ஒரு லைட்டு மட்டும்தான் அடிக்கும். அடுத்த 5 வினாடிக்குள்ளே உங்கள் மொபைல் ஃபோனில் 1000 ரூபா அபராதம் அப்படின்னு உங்களுக்கு மொபைலில் தகவல் வந்துடும். தகவல் வந்த பிறகு நீங்கள் உடனே ஓடி போய் கட்டணும்னு அவசியம் கிடையாது. அரசாங்கம் பொறுமையாக இருக்கும். எவ்வளோ வேணா நீ ரோட என்ன பண்ண, சட்டங்களை உடைச்சிக்கிட்டே இரு. நீ உடைக்க உடைக்க உடைக்க உடைக்க அபராதம் என்ன செய்யப்பட்டிருக்குது சொல்லுங்க, என்ன அது? ஆமாம், அங்கே மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது, மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது, ஏறிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் இதை தெரியாமல் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன நினைக்கிறவங்க அப்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. விசுவாசிகள்னு சொல்கிறவங்க கூட, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்கன்னு சொல்கிறவங்க கூட நிறைய நேரங்களில் சட்டங்களை உடச்சு உடச்சு உடச்சு உடச்சு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லை, யாரும் பார்க்கல, ஒன்றும் நடக்கலை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறை சட்டத்தை மீறும் பொழுதும் அங்கே ஒரு பாதிப்பு நமக்கு விரோதமாய் ஏறிக்கொண்டே இருக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் ஒரு நேம் டிரான்ஸ்ஃபருக்கோ இல்லை வாகனத்தை விற்கிறதுக்கோ போய் நிற்கும் போது தான் சொல்லுவாங்க, ஐயா உங்கள் பேரில் 15,000 ரூபா என்ன இருக்குது, அபராதம் இருக்கிறது. என்ன இருக்குது சொல்லுங்கள்? அன்னைக்கு நீங்கள் சொல்ல முடியாது, நான் பண்ணலையே, யாருமே என்னை நிறுத்தி சொல்லலையே, எந்த காவல்துறை அதிகாரம் நிறுத்தி சொல்லலையே, ஐயா இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி இந்த இடத்துல இருக்கிற சிக்னலை நீங்க மீறினீங்க, இந்த இடத்துல நீங்க 60 கிலோமீட்டர் வேகத்துல போக வேண்டிய நீங்க 100 கிலோமீட்டர் வேகத்துல போனீங்க, டேட்டு டைமோட அங்க ரெக்கார்டா இருக்கும். மனுஷனே இப்படிப்பட்ட ஒரு ஒரு சிஸ்டம் அவன் வச்சிருப்பான். அப்படின்னா நம்மை படைத்த தேவன் எவ்வளவு கவனமாய் நம்மை நோக்கி பார்ப்பார். இன்னைக்கு பிரச்சனை என்ன, அந்த தெய்வ பயம் இல்ல. என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். கணவன் மாதிரி வீட்டுல மனைவிய கை நீட்டி அடிக்கலாம், ஏன்னா என் மனைவி. கத்தர் கணக்கில் எழுதிடுவாரு, அக்கௌண்ட்ல அங்க ஏறிட்டே வரும், ஏறிட்டே வரும். ஒரு நாள் இந்த அபராதத்தை நாம் செலுத்த வேண்டிய கட்டாயம். இப்ப நம்ம போறோம், நமக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. சொல்றாங்க இவ்வளவு தப்பு செஞ்சிருக்க, இவ்வளவு ஃபைன் இருக்குது, நீ கட்டிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும்னு தகச்சு நிக்கிறோம். நம்ம யோசிக்கிறோம், நான் விற்கிறோம்னு நினைக்கிற வண்டி கூட இவ்வளவு விலை கிடையாதுங்க, இந்த வண்டிக்கு கூட இவ்வளவு விலை கிடைக்காது, கிடைக்காது. இதை நான் விற்கணும், நான் இவ்வளவு அபராதம் கட்டணுமா அப்படின்னு நீங்க மலைச்சு நிற்கும் போது ஒருவர் வந்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் அந்த அபராதத்தை கட்டுறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சிலுவையை சாதாரணமா நினைக்காதீங்க. நாம சட்டத்தை மீறும் பொழுதெல்லாம் எழுதப்பட்ட கணக்கு அதுதான் சிலுவையின் மேல் ஆணி அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, நான் மீறினதெல்லாம், நான் தப்பு செஞ்சதெல்லாம், நான் எதெல்லாம் தாண்டி வந்தனோ அந்த பட்டியல் இருக்கு பாருங்களேன், அது கையெழுத்து போட்ட பட்டியல். அந்த பட்டியலை தான் இயேசு சிலுவையில சுமந்தார். அவர் சிலுவையில அறையப்பட்டதற்கு அவர் மேல் இருந்த பாவம் அல்ல, நம்மேல் இருந்த பாவம் தான் காரணமாயிற்று. இப்ப சொல்லுங்க, சிலுவை அடையாளம் எவ்வளவு மேன்மையானது. நமக்கு எதிரடையா இருந்த அந்த பட்டியல் தான் இப்ப அந்த வசந்த வாசிங்களேன், நமக்கு எதிரிடையாகவும், சொல்லுங்க, நமக்கு எதிரிடையாகவும், கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும். கட்டளைகள் தான் நமக்கு என்ன சொல்லுது, எது சரி எது தவறு, எது பாவம் எது பாவம் இல்லை என்பதை காட்டுகிறது. அங்க ரோட்ல 60 கிலோமீட்டர் பெரிய போர்டு போட்டிருக்காங்கல்ல, அது சட்டம், அதுதான் சொல்லுகிறது நீங்க இவ்வளவுக்கு வேகத்துக்கு மேல இங்க என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. அந்த சட்டம் இருக்கிறதுனாலதான் அது மீறப்படுகிறது. பொய் சொல்லாதுன்னு சொன்னனாலதான் நம்ம மீறும் பொழுது அது குற்றமாக மாறுகிறது. வசனத்தை வாசிங்க, நமக்கு எதிரடையாகவும், அடுத்தது
2: கட்டளைகளால்
1: நமக்கு விரோதமாகவும் இருந்த
2: கையெழுத்தை,
1: சொல்லுங்க கையெழுத்தை என்ன பண்ணாராம், கொலைத்து. அடுத்தது
2: அதை நடுவில் இராதபடிக்கு
1: எடுத்து. நான் சொன்ன ஒருத்தர் வந்து நமக்கு நம்முடைய ஃபைனை கட்டுறாரு பாத்தீங்களா, நம்முடைய அபராதத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா, அது போலதான் இயேசு நம்முடைய தவறுகளை மீறுதல்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அதை சிலுவையின் மேல் என்ன பண்ணாரா, சிலுவையின் மேல் என்ன பண்ணாரு. இப்ப சொல்லுங்க, சிலுவையின் சின்னம் எதற்குள்ள சின்னமா இருக்கிறது, தேவனுடைய ஞானத்தின் பலத்தின் சின்னமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷன் நினைச்சான் அவரை சிலுவையில் அறிஞ்சிட்டேன்னு, ஆனா தேவன் அது ஒரு பெரிய திட்டம் வைத்து அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக என்னுடைய பாவத்தை எல்லாம் பரிகரித்து விட்டார். ஆமே ஹல்லேலூயா. பணம் கட்டப்பட்டுச்சு, கட்டியாச்சு, கட்டின பிறகு உங்களை ஒருத்தர் வழியில மறிச்சு சொல்றாரு, ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், வழியில மறிச்சு சொல்றாரு உங்க பேர்ல இவ்வளவு ஃபைன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன், நீங்க என்ன சொல்லுவீங்க, அதெல்லாம் கட்டி எவ்வளவு நாளா சொல்லுங்க சத்தமா, அதை கட்டி ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா. இப்போ பிசாசனுடைய வேலை என்ன தெரியுமா, நீ 10 வருஷம் முன்னாடி செஞ்ச தப்பு, 5 வருஷம் முன்னாடி செஞ்ச தப்பு, 20 வருஷம் முன்னாடி நீ செஞ்ச தப்பு கண்ணுக்கு முன்னாடி கொண்டாடும். அப்போ நீங்க சொல்லணும், அதை சிலுவையிலே ஆண்டவர் ஆணி அடித்தர்றாரு, இதை என் மேல நீ சொல்லவே முடியாது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனை குற்றப்படுத்த முடியாது, நீங்க சொல்லணும், இதற்கான தண்டனையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஆகையால் நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், அதுல ஒன்றும் என்னை பாதிக்க முடியாது, உன்னுடைய குற்றச்சாட்டு நிக்கவே நிக்காது. சத்தமா சொல்லுங்க, குற்றச்சாட்டு நிக்கவே நிக்காது, என்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார், என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். சிலுவை என்பது சாதாரணமான ஒரு சின்னம் அல்ல, என்னுடைய மன்னிப்பின் சின்னமாக இருக்கிறது, என்னுடைய ஜீவனின் சின்னமாக இருக்கிறது, நான் நீதிமான் என்பதற்கு அது என்னவா இருக்குது, அடையாளமா இருக்குது. சும்மா நம்ம அதை சொல்ல முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம், யோவான் 19 அதிகாரம் 30 வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 19 அதிகாரம் 30 வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு என்ன சொன்னாரு,
2: முடிந்தது என்று சொல்லி.
1: சத்தமா சொல்லுங்க, என்ன சொன்னாரு, எல்லாரும் சொல்லணும், என்ன சொன்னாரு, இயேசு சிலுவையில் என்ன சொல்றாரு, முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. ஏன் சிலுவையில் ஆண்டவர் முடிந்ததுன்னு சொன்னாரு, என்ன முடிஞ்சது? என்னை குற்றப்படுத்துகிற குற்றங்கள் முடிந்தது. சிலுவையில் அதான் சொல்ற முடிந்ததுன்னு சொல்லும் பொழுது மூல பாஷையில டெட்டலஸ்டாய் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா முழுவதும் செலுத்தப்பட்டது. முழுவதும் செலுத்தப்பட்டது. ஆங்கிலத்தில் சொன்னது பெய்ட் இன் ஃபுல். முழுமையாக என்னுடைய கடன் தீர்க்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் கர்த்தர் சிலுவையில் என்ன பண்றாரு, பயன்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லணும், என்னுடைய பாவங்களுக்கான தண்டனை அல்லது கடன் அல்லது அபராதம் முழுவதுமாக இயேசுவால் சிலுவையிலே செலுத்தப்பட்டது. இனி நான் செலுத்த வேண்டியது ஒண்ணுமே இல்லை. நான் செலுத்த வேண்டியது ஒண்ணுமே இல்லை. இந்த அறிவு நமக்கு இல்லை. அதான் விஷயம். உங்களுக்கான அபராதத்தை ஒருவர் செலுத்தி விட்டார், உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. இதை உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா யாருனாலும் உங்களை மறுச்சு உங்கள்ட்ட கேட்க முடியும், பாரு உனக்கு அன்னைக்கு அபராதம் இருந்துச்சுல கொடு அப்படின்னு கேட்க முடியும். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப இந்த வெளிச்சம் நமக்கு வேணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லணும், சிலுவையில இயேசு என்னுடைய பாவங்களையும் என்னுடைய மீறுதல்களையும் சுமந்து அதை தீர்த்து விட்டார். தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். இனிமேல் நான் அவரை விசுவாசித்தால் போதும், இதில் இருந்து நான் விடுதலை ஆக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. அழகான ஒரு பாடல். சிங்காசனம் விட்டு இறங்கி வந்து என் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்த என்னுடைய ஆண்டவர் சொல்றார், என் குற்றங்கள் நீக்கப்படும்படியாகவே இயேசு பூமியிலே வந்தார். ஆமென். சிலுவையை கொண்டாட ஒருவர்களாக நாம் இருக்கணும். சிலுவை என்ன செய்யணும்? கொண்டாடுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், அன்னைக்கு சாபத்தின் சின்னம், அசுத்தத்தின் சின்னம், வேதனையின் சின்னம், தனிமையின் சின்னம், வெறுக்கப்பட்ட ஒரு சின்னம் இன்னைக்கு தங்கத்திலையும் வெளியிலும் போட்டு என்ன பண்ணிக்கிறோம் சொல்லுங்க? காதலையும் கழுத்துலையும் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமா, எல்லா பக்கமும் போட்டுக்கிறோம். அது என்ன, ரோமர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும், அது சிலுவையா? அதை பார்க்க கூட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு உருட்டி உருட்டி எங்க போட்டுக்கிறோம்? இங்க அங்கெல்லாம் அதை போட்டுக்கிறோம். அழகான அந்த பாடல். நம்ம பாடல் பாடும்போது கால ஆராதனையில கவனிச்சேன், தேவன் இங்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தேவனை ஆராதிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தர் இங்க இருக்கிறாரு? ஹல்லேலூயா. கர்த்தர் இங்க இருக்கிறார், அவர் பிரசன்னத்துல இருக்கிறோம். இன்னைக்கு சில காரியங்களை கர்த்தர் எனக்கு கொடுக்க போறாரு, என் வாழ்க்கையில சில காரியங்களை மாற்றப்படுறாரு, ஒரு விசுவாசத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும்.

0: செலுத்த முடியாத நிலையில ஒருத்தர் வந்து நமக்காக என்ன பண்ணாரு, அபராதத்தை செலுத்தி நம்மை விடுதலை ஆக்கினார். அதான் சிலுவையை நான் நேசிக்கிறேன். ஆமென். விசுவாசின்னு சொல்றாங்க, பல வருஷமா சபைக்கு போறாங்க, அந்த ஆண்டவருடைய அன்பை என்ன செய்யல, இன்னும் ருசிக்கலன்னா தெரியல. சிலுவை எவ்வளவு பெரிய காரியன்றது அவங்களால என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. அறியாமல் இருக்கிறவர்கள் பாவத்தை போக்குன்னு என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன செய்யறாங்க, எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, வாழ்க்கையின் பாவத்தை நான் தொலைக்கணும். முயற்சி எடுக்கிறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க, திருப்தி வர்றதே இல்லை. வசனம் அழகாய் சொல்லுகிறது, என்னுடைய மீறுதல்களுக்காக என்னுடைய இடத்தை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. ஆகையால் தான் சிலுவை நம்முடைய சின்னமாக இருக்கிறது. ரெண்டாவது ஒரு நிகழ்வு பவுல் சொல்லுகிறார், கொலோசியர் 2:15, ரொம்ப முக்கியமான வசனம். ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு இயேசுவை நம்புகிறவர்களும் அறிந்திருக்க வேண்டிய இந்த 2 வசனங்கள். 14 வசனத்திலே சிலுவையிலே ஆணி அடித்தார். எதை சிலுவையில் ஆணி அடித்தார்? எனக்கு விரோதமாயிருந்த பட்டியலை ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணாரு? ஆமா, ஏன் பாவத்தின் பட்டியலை ஏன் ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணாரு? ஆணி அடித்தார். 15 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு
1: வெளியரங்கமான
0: கோலமாக்கி
1: அவைகளின் மேல்
0: சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த 2வது நிகழ்வும் ரொம்ப முக்கியம். அந்த நாட்களிலே ரோமர்கள் யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தத்துக்கு போகும்போது இவர்களை பயமுறுத்துகிற அல்லது இவர்களுக்கு எதிராக இருக்கிற அந்த ராஜாக்களுக்கு விரோதமாய், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தத்துல போய் அவங்க ஜெயிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பட்டணத்துக்கு வருவாங்க. திரும்ப அவங்க பட்டணத்துக்கு வரும் பொழுது யுத்தம் முடிஞ்சோன்னா அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஒரு பெரிய பவனி நடக்கும், ஒரு பெரிய ப்ரொசஷன் நடக்கும். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, எந்த தளபதி, எந்த ஒரு அந்த தலைவர் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரோ அவர் அந்த தெருக்களிலே பவனி வருவார். அவர் வரும்பொழுது அவர் முன்னாடி ரதத்துல போவாரு. பின்னாடி யார் வருவாங்க அப்படின்னு சொன்னா, எதிரி ராஜா சங்கிலியிடப்பட்டு நேத்து வரைக்கும் மிரட்டிட்டு இருந்தான்ல, நேத்து வரைக்கும் பயமுறுத்தி கொண்டிருந்தால, அவனை சங்கிலி போட்டு, அந்த எதிரியினுடைய ராணுவ வீரர்களை சங்கிலி போட்டு, இந்த ராஜாவுக்கு இந்த இந்த இந்த யுத்த வீரனுக்கு பின்பதாக, ஜெயம் எடுத்தவருக்கு பின்பதாக அவங்களெல்லாம் சங்கிலியிடப்பட்டு அப்படியே வருவாங்க. திருத்தருவா போவாங்க. ஏன் திருத்தருவா போவாங்க? அங்க இருக்கிற மக்களுக்கு அது என்ன தகவலை சொல்லுகிறது? உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தவன் இப்பொழுது பலனற்று இருக்கிறான், அவனால் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். உங்களை யார் அடிமைப்படுத்து படுத்துவேன்னு சொன்னானோ, உங்களை யாரு மிரட்டிக்கிட்டு இருந்தானோ, உங்களை யாரு கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தானோ, அவன் கையில ஒண்ணுமே இல்ல பாரு, விளங்கிட்டு என்னுடைய கையில அவனே இருக்கிறான். அதான் வசனம் சொல்லுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். முதலாவது சொன்ன, என்னுடைய பாவங்கள் அவருடைய சிலுவையின் மேல் ஆணி அடிக்கப்பட்டு அதனுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இது முதல் காரியம். இரண்டாவது முக்கியமான காரியம் என்ன? என்னை பயமுறுத்தி கொண்டிருந்த சாத்தானின் சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் உறிந்து கொண்டு அவன் இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டாரு. அவங்க கிட்ட இருந்த எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் எடுத்து விட்டார். எப்படி அவன் கைக்கு அதிகாரம் போச்சு? ஆதாம் ஆகிய முதல் மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கிட்ட இருந்த அதிகாரம், அவனுக்கிட்ட இருந்த ஆளுமை எல்லாம் பிசாசு எடுத்துக்கொண்டான். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் பூமியிலே வந்து எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றி இப்போ சிலுவையிலே குற்றமற்றவராய் அவர் மரித்த பொழுது சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தையும் அவன் கையில என்ன பண்ணிட்டாரு? எடுத்து விட்டார். ஹாலேலூயா. சத்தி இப்படி எப்படி யோசித்து பார்க்கலாம், நம்மை மிரட்டி கொண்டிருந்த ஒரு கூட்டம், அவர்கள் கையில ஆயுதத்தோடு நம்மை மிரட்டி கொண்டிருந்தார்கள். இப்ப அந்த ஆயுதத்தெல்லாம் ஆண்டவர் எடுத்து யார் கையில கொடுத்துட்டாரு? நம்ம கையில கொடுத்துட்டாரு. இனி பேய், பிசாசு, சத்ரு, போராட்டம், இன்னைக்கு பாருங்க நிறைய விசுவாசிகள் அதிகமாக குறை சொல்றது, யாரதான் குறை சொல்லுவாங்க? சாத்தான் இப்படி பண்ணிட்டான், பிசாசு அப்படி பண்ணிருச்சு, இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு, அப்படி ஒரு காரியம் நடந்துச்சு. ஒருத்தர் இந்த கதையை சொன்னாரு, ஒருத்தர் தெருவோரமா நடந்து போகும்போது ஒரு மனுஷன் முக்காடு போட்டு அழுகிறான் இவருக்கு என்ன, அந்த மனுஷன் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. இது கதை, சரியா புரிஞ்சுக்கணும், இது கதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற கதை. ஓகே, நடந்தது அல்ல. அந்த முக்காட விலைக்கு என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டா சாத்தான் ஓட அழுகிறான். ஏன்ப்பா நீயே அழுகிறிய, என்ன விஷயம் அப்படின்னு. ஐயோ, ஒரு கூட்டம் ஜனங்க இருக்கிறாங்க, எல்லா தப்பையும் அவங்க பண்ணிட்டு பழியெல்லாம் யார் மேல போடுறாங்க? ஆமா, சாத்தான் பண்ணிட்டான், பிசாசு பண்ணிடுச்சு. வசனம் அழகா சொல்லுது, அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவனோட அதிகாரத்தில் ஆண்டவர் உறிந்து கொண்டார். அதிகாரம்லாம் ஆண்டவர் கையில் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டார். அவன் கையில் ஒரு ஆயுதம் இல்லாமல் கர்த்தர் மாற்றி விட்டார். இப்ப பலனற்றவனாய் அன்னைக்கு எப்படி ஏதேன் தோட்டத்திலே வஞ்சனையாய் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருந்தானோ அதே வஞ்சனையை தான் இன்னைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அடிக்கடி நம்ம செய்தியில பாக்குறோம் பாருங்க, போலி ஆபீசர் அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சில காரியத்தை பண்றாங்க, மக்கள் நினைச்சு ஏமாந்துட்டாங்க, ஒரு ஒரு அதிகாரி தான் போல வந்திருக்கிறாங்க, கடைசி பார்த்தா ஒரிஜினல் கிடையாது, டூப்பு. இன்றைக்கு அதே காரியம் தான். வசனம் சொல்றது, எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி. சிங்கம் முழுங்குமா கடிக்குமா சொல்லுங்க? சிங்கமே பார்த்தது இல்லையோ, உருமும் கடிக்கும். விழுங்குதுன்னா பல்ல தட்டிட்டார் ஆண்டவர், அப்படிதானே அர்த்தம். வசனம் அப்படிதானே சொல்லுது, கெர்ஜிக்கிற சிங்கம் போல சத்தம் பயங்கரமா இருக்குது, ஆனா பலவீனம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுடைய அதிகாரத்தை சொல்ற துறைத்தனங்களையும், இப்ப வாசிக்க புரியும், துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, வெற்றி சிறந்தார். இப்ப நாம சொல்லுவோம், அந்த சிலுவையின் சின்னம் இதற்காக தான் நான் என்னுடைய சின்னமாய் எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. மதமா பார்த்தோம்னா மதம் தான், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் பரலோகத்தின் வாசலாய் நீங்க எப்ப இயேசுவை பாக்குறீங்களோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப அழகா அவர் நான்கு காரியங்களை சிலுவையிலே கர்த்தர் மேற்கொண்டார். ஒன்று, குற்றப்படுத்துகிற சாத்தான் மேற்கொள்ளப்பட்டான். நம்ம குற்றப்படுத்துகிற சில நேரம் உட்காந்துருப்போம், திடீர் ஞாபகம் பாருங்க, அன்னைக்கு நீ இந்த தப்பு பண்ணியே, இந்த நீ தப்பு பண்ணியே, அந்த உணர்வு நமக்குள்ள வந்தோடனே, குற்ற உணர்வு வந்தவொடனே சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும். ஐயோ நான் இப்படி செய்திருக்கோம், அப்படி செய்திருக்கோம். சொல்லுங்க, என்னுடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார், இனி அது ஒன்றும் என்னை பாதிக்க முடியாது. சொல்லணும், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்த உடனே உடனே நமக்கு என்ன வருது, இல்லை அன்னைக்கு நான் அதை செஞ்சேன் அதனால தான், இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அதை மன்னிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் என்று வசனம் நமக்கு சொல்லுது. ரெண்டாவது, எது மேற்கொள்ளப்பட்டது, பாவத்தின் அதிகாரம். இயேசு சிலுவையில மறிப்பதற்கு முன்பதாக அது வரைக்கும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, ஏன்னா அதிகாரம் சாத்தானுடைய கையில் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதை கர்த்தர் மாற்றி இருக்கிறார், சிலுவையில் அவனை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நம்ம சும்மா சொல்லக்கூடாது. சில பேர் பாருங்களேன், யார் யாரையும் பிளேம் பண்ணுவாங்க. குடிக்கிற ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, குடிக்கிற ஆட்கள், அவங்களுக்கு அதுக்கு அடிமை ஆயிடுவாங்க. அது குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. நிறைய பேரை நான் சந்திக்கும் போது நான் கேட்பேன், அந்த குடி அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஏன்பா குடிச்ச அப்படின்னு. ஐயோ என் ஃப்ரெண்டு இறந்துட்டான், அந்த சாவுக்கு போனேன்னா அந்த துக்கம் தாங்காமல் நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க. ஆமாம், இன்னொரு கூட்டம் இருக்குது, ஊட்டிலெல்லாம் குடிக்காமல் இருக்க முடியாது. எப்படி எப்படி சொல்லுங்க? ஆமாம், குளிர் குளிருக்கு என்ன பண்ணுறான், ஆமாம் குடிக்கிறாராம். ஊட்டி குளிரே தாங்கலைன்னா மைனஸில் இருக்குது சில கண்ட்ரியில், அங்கே போனால் அந்த குடி பாட்டிலே உள்ளே உட்காந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் கூப்பிட்டு கேளுங்க, ஏன்பா நேற்று குடிக்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து இன்றைக்கி ஏன்பா குடித்தேன், அடே ஒரு கல்யாணத்துக்கு போனேன்னா அந்த ஜாலியாக இருந்தாங்களா, அதில் காரண சூழ்நிலை கிடையாது. இவர் மனசு எதை மாதிரி விளங்குது, நம்முடைய தேசத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குடியின் அடிமைத்தனம். ஒரு காலத்தில் பெரியவங்க ரகசியமாக வீட்டில் குடிச்சிட்டு கிடப்பாங்க, இப்போ குடிச்சிட்டு தெருக்கு வந்துட்டாங்க, குடிச்சிட்டு சரீரம் பாதிக்கப்படுது, பலவிதமான பிரச்சனைகள் குடியினால் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுக்காக நம்ம என்ன செய்யணும், செப்பிக்கணும். நீங்கள் நினைக்காதீங்க ஒரு கம்பெனிக்காக குடிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த சரீரம் உங்கள் நீங்கள் தங்குகிற ஆலயம். இங்கே யாராவது ஒருத்தட்ட பாட்டில் கையில் குடிச்சா குடிங்கண்ணா குடிப்பீங்களா, ஐயோ இது என்னங்க, ஆமாம் ப்ரே பண்ணுற இடம், இங்கே என்ன செய்யக்கூடாது, அவ்வளோ புத்தி இருக்குல்ல, இதில் தான் தேவன் ஆலயம்னு சொல்கிறார். சொல்லுங்கள், என்னுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. சத்தமாக சொல்லுங்கள், என்னுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது, இதை தீட்டுப்பட விட மாட்டேன். தீட்டுப்பட தீர்மானம் பண்ணுங்கள், உறுதியாக இருங்க அதில். நோ சோஷியல் ட்ரிங்கருன்னு வாங்க, டீசன்ட் ட்ரிங்கர் அதெல்லாம் கிடையாது, குடிகாரம் குடிகாரம் தான். எங்கள் ஆண்டோட சொல்லுங்கள், இதிலேருந்து நான் வெளியே வாரணும், கொஞ்சம் குடித்தாலும் குடிக்காரன்தான். அப்படி தானே குடிக்கிறவன் பேர் தானே குடிக்காரன், சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், கொஞ்சம் குடித்தாலும் குடிக்காரன்தான், நிறைய குடித்தாலும் குடிக்க. வாலிப பசங்க மாட்டியிருக்காங்க அதில், வாலிப பசங்களெல்லாம் வரையும் வர முடியல. இன்றைக்கி போதைப் பொருட்கள் ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் மேற்கொள்ள நீர் எனக்கு பலன் தருவீர், இதிலேருந்து நான் வெளியே வருவேன். ஆமேன். யார் அப்படிப்பட்ட பழக்கத்துக்குள்ளே இருந்தீங்கனாலும் இன்றைக்கி ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சாத்தானுடைய அதிகாரம், பாவத்தினுடைய அதிகாரம் சிலுவையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, ஆகியால் நானும் ஜெயமெடுப்பேன். மூன்றாவது, மரணம் மேற்கொள்ளப்பட்டது. இயேசு சிலுவையில் மறிக்கிற வரைக்கும், அவர் உயிர்த்தெழுகிற வரைக்கும் பயத்து மரணத்துக்கு பின்னாடி என்னன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் இயேசு எப்பொழுது மறித்தாரோ, உயிர்த்தெழுந்தார், அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என்னையும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. நான்காவது பயம் மேற்கொள்ளப்பட்டது. நான்காவது என்னங்க? பயம் மேற்கொள்ளப்பட்டது. பயம் மேற்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை விஷயத்துக்காக பயந்து உட்காந்துருக்குறோம். சில பேருக்கு அவங்களுடைய படிப்பை பற்றி, சில பேருக்கு அவங்க எதிர்காலத்தை பற்றி, சில பேருக்கு அவங்களுடைய பிள்ளைகளை பற்றி, சில பேருக்கு குடும்பத்தை பற்றி, சில பேருக்கு வேலையை பற்றி, சில பேருக்கு ஆரோக்கியத்தை பற்றி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஒரு பயமும் எனக்கு கிடைக்காது கிடையாது. ஏனென்றால் இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே மேற்கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில் மேற்கொண்டிருக்கிற ஆகையால் இதை என்னுடைய அடையாளமாய் நான் பார்க்கிறேன். எனக்கு எந்த விதமான பயமும் எனக்கு இல்லை. அல்லேலூயா. சரி, இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது கவனிங்க, மாம்ச கண்களில பார்க்கும் பொழுது ஒரு மரணம், ஆனால் அவர் சிலுவையில் மரித்த பொழுது சில நிகழ்வுகள் நடந்தது. கிறிஸ்தவர்கள் வருஷம் வருஷம் அவருடைய மரணத்தின் நினைவு கூறுவாங்க. குட் ஃப்ரைடே அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவாங்க. ஆனால் மரணத்தின் போது என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறதே கிடையாது. வசனம் சொல்லுகிறது, இயேசு மரித்த பொழுது 3 மணி நேரம் இருள் இருந்ததுதான். 3 மணி நேரம் இருள் இருந்தது. எப்ப தெரியுமா? மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் 3 மணி நேரம் இருள் இருந்தது. அடுத்தது வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:50-51 வசனங்கள். மத்தேயு 27:50-51.
2: இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது.
0: இப்ப ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் போது என்னென்ன நடந்தது? முதல்ல இருள் இருந்தது. ரெண்டாவது என்ன நடக்கிறது? தேவ ஆலயத்திலிருந்து திரைச்சீலை 2 மேலிருந்து கீழே கிழிக்கப்பட்டது. அது 60 உயரம் இருக்கிற, 4 அங்குலம் மொத்தம் இருக்கிற ஒரு திரைச்சீலை, சும்மா கர்டன் கிடையாது. அடுத்தது என்ன நடக்குது? பூமியும் அதிர்ந்தது. ஆல்சோ பூமியும் அதிர்ந்தது. அதுக்கு அடுத்தது சொல்றாரு, கண்மலைகளும் பிளந்தது. போன வாரம் நம்ம பூமி பிளந்தது எப்படி என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த நாள் நம்ம தியானிக்க போற கண்மலைகளும் பிளந்தது. என்ன நடந்துச்சா? கண்மலைகளும். ஆமா, அப்படிதான் வசனம் சொல்லுது இல்லையா. சரி, இப்போ இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு பழைய ஏற்பாட்டின் ஒரு நிகழ்வை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி, அந்த எலியா என்ற தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி, கடவுளுடைய மனுஷன், அவருக்கு பயங்கர ஒரு வருத்தம். ஒரு வாழ்ந்த நாட்கள் ஏன்னு சொன்னா, அநேக ஜனங்களை, தேவனை அறிந்தவர்கள் ஆண்டவரை விட்டுட்டாங்க. பலவிதமான அந்நிய ஆராதனைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். வைராக்கியம் கொண்டு இந்த மனுஷன் என்ன பண்றாரு? ஒரு மலைக்கு உச்சிக்கு போய் இந்த பாகால் என்று சொல்லப்படுற தீர்க்கதரிசி எல்லாரும் வர சொல்லி அவங்க 2 பலிபீடத்தை கட்டி 2 பலியை செலுத்தி அவர் சொல்றாரு, அக்கினி போடக்கூடாது, பரத்திலிருந்து அக்னி வரணும், வானத்திலிருந்து அக்னி வரணும். அப்படி பதில் சொல்லுகிற தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு ஒரு சவாலை அங்கே வைக்கிறார். நமக்கு நடந்தது தெரியும். அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டி கத்துறாங்க, கதறாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனால் எலியா தீர்க்கதரிசி ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரேன்னு கேட்ட உடனே அக்னி இறங்கி பலியை பட்சித்தது. ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள். ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஆனால் அந்த பட்டத்து ராணி எசபேல் எலியாவுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்புகிறாள். சொல்றா, என்னுடைய தீர்க்க தரிசனம் நீ கொண்டுட்டல, நாளைக்கு உன்னை கொல்றேன். இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த மனுஷன் என்ன பண்றாரு? பயந்து ஓடுறாரு. மனுஷன் என்ன பண்றாரு? பயந்து ஓடுறாரு. ஓடி போய் என்ன செய்யறாருன்னா, ஒரு மலை, எங்க போறாருன்னா சீனாய் மலைக்கு போறாரு. எங்க போறாரு? சீனாய் அல்லது ஓரேப் என்ற மலைக்கு அவர் போய் ஒரு குகையிலே ஒளித்துக் கொள்கிறார். இப்போ இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நெருக்கம், ஒரு பெரிய ஒரு ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் அவருடைய லைஃப்ல. அவர் சொல்ற, இனி ஒன்றும் வேண்டாம், இனி ஒன்றும் வேணாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா, எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குது. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சொல்லுவீங்களா அப்படி? எங்கேயாவது போயிட்டாதான் எனக்கு நிம்மதி. பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க பாருங்க, எப்படா +2 வரும், எப்படா காலேஜுக்கு போகலாம். அதுவும் ஊட்டியில் ரொம்ப விசேஷமாக என்ன சொல்லுவாங்க, ஊட்டியில் எந்த காலேஜும் சரியில்லை, கீழே மட்டும் சரியா? கீழே போகணுன்னு சொல்லு, உங்கள் அப்பா அம்மாவுடைய கட்டுப்பாடு வேணான்னு சொல்லு, எங்கள் அப்பா அம்மா 99 சொல்கிறாங்க சொல்லு, அதனால நான் கீழே போய் படிக்கிறேன்னு சொல்லு. ஆனால் அது ஓகே, இங்கே எதுவும் சரியில்லை இன்றைக்கி எதுவுமே. ஆமாம், என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? போயிடணும், எங்கேயாவது போகணும், தனியாக போகணும், நான் பாட்டுக்கு இருக்கணும், என்னை யாரும் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, சொல்ல கூடாது. வாலிப பிள்ளைங்க கவனம், எவ்வளவு நாட்கள் அல்லது எவ்வளவு ஆண்டுகள் உடைய பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க முடியுமோ அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக உலகம் உங்களை பிடித்து விடும். உலகம் காத்துக்கிட்டே இருக்குது, வா வா ராஜா வா, உனக்கு தான் நான் காத்துட்டு இருக்கிறேன், எவ்வளவு நாள் பெற்றோருடைய அரவணைப்பிலே, பெற்றோருடைய பாதுகாப்பில் இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் இருங்க. நிறைய பேர் சொல்ற, பெரியவங்க சொல்றாங்க. ஒரு வாலிப பையன் போன வாரம் என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னான், பிரச்சனை தாங்க முடியல குடும்பத்துல, மனைவி ரெண்டு பிள்ளைகள். அவன் சொல்றான், நான் வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போறேன். நான் சொன்னேன், உள்ளூர்ல ஓணம் பிடிக்கும், கத்தர் உன்னை நம்பி ஒரு மனைவியை கொடுத்துருக்கிற, ரெண்டு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, நீ வடநாட்டுக்கு போற, எல்லாரையும் விட்டுட்டு. என்ன காரணம்? ஊழியத்தை நேசித்து அல்ல, இந்த சூழ்நிலை தப்பிச்சு ஓடுறாரு. சூழ்நிலை என்ன செய்யறாரு? தப்பிச்சு ஓடணும். ஒரே விஷயம் தான் சொன்னா, 6 மாசம் கழிச்சு உங்க வீட்டுக்கு திரும்பி நீ வந்த அப்படின்னா ஊழியத்தெல்லாம் வெற்றிகரமா முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உன் பிள்ளை உன பார்த்து அங்கிள் அப்படின்னு கூப்பிடும். ஏன்னா அப்பான்ற தொடர்பே. தனிமைப்படுத்துவது பிசாசனுடைய வேலை, நல்லா கவனிச்சுக்கோங்க. தனிமைப்படுத்துவது யாருடைய வேலை? பிசாசனுடைய வேலை. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அவர் ரூம்குள்ளே போயிடுவாங்க, கதவெல்லாம் அடைச்சிருவாங்க, ஸ்க்ரீன்லாம் திக்காக போட்டுருவாங்க, தூங்குவாங்க தூங்குவாங்க தூங்குவாங்க தூங்குவாங்க. அப்படியா பத்தியில அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, அது வந்து ஆரோக்கியமான மனநிலை அல்ல, பாதிக்கப்பட்ட மனநிலை. எனக்காண்டு சொல்லுங்க, சந்திங்க, எந்த ஒரு சூழ்நிலை எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளுங்க. வசனம் சொல்லுது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சில தோல்விகள், சில வீழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், வராமல் இருக்காது. ஏற்ற தாழ்வுகள். இங்கே மருத்துவத்துறையில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த உங்கள் பல்ஸ் காட்டும்ல ஒரு மீட்டர், அது பேர் என்ன என்னங்க? பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஒன்று இப்படி இப்படி இப்படி காட்டும், அது என்னது என்னங்க? ஆமாம், அது பிரச்சனையே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்தால் அப்படி இருக்கும், கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். அது ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும், அப்போ தான் ஆள் என்ன இருக்காரு சொல்லுங்க. அப்போ வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும் பொழுது அதை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன். எளியா போய் உட்கார்ந்துக்கிட்டாரு, கத்தர் விட்டுல ஆண்டவர் சொல்ல, எப்பா நீ என்னப்பா பயந்தாங்கொழி, உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கத்தர் அவனோடு பேசுற. இந்த வசனத்தை வாசி முடிக்கலாமா? வாசிங்க, 1 ராஜாக்கள் 19 அதிகாரம், 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:11.
2: அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை.
0: கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று சொல்லுங்க. கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கீங்களேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற எந்த சூழ்நிலையும் உங்கள் கைக்கு மீறினதாக தெரியலாம், ஆனால் தேவனுடைய கைக்கு மீறினதும் ஒன்றும் கிடையாது. திரும்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சூழ்நிலை சில நேரத்தில் உங்க கையை மீறி போனது மாதிரி இருக்கும். இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது உங்களுடைய மனதில் தோன்றும், ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய கைக்கு மீறின சூழ்நிலை ஒண்ணுமே கிடையாது. இந்த கண்மலை என்று சொல்லுகிறது தான் ஸ்திரத்தன்மைக்கு நம்ம ஒரு அடையாளம் சொல்லுவோம், மலையை போல அசையாம அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அந்த மலையை நொறுக்குவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினது வெறும் காற்று, வெறும் என்னங்க? அல்லேலூயா. நீ ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் என் சூழ்நிலையை மாற்ற நீர் வல்லவர், நான் இனி போய் தனிமையா உட்கார்ந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி நினைச்ச மாட்டேன், உட்காரவே மாட்டேன் என்றால் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். தேவனுடைய ஜனங்கள் வனாந்திரத்துல போறாங்க, கர்த்தர் அவங்களை நடத்துறாரு, ஒரு சூழ்நிலை தண்ணியே இல்லை, அவங்க கண்ணுக்கு முன்னாடி மரணம் தான் நிற்குது. கண்ணுக்கு முன்னாடி என்ன நிற்குது? அடுத்து மறிக்க வேண்டிய தண்ணி இல்லாமல் போயாச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் சொல்றாரு மோசேகிட்ட, அந்த கண்மலையை அடி. அந்த கண்மலையை மோசே அடித்தாரு, அடிக்கும் போது கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தது. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால எனக்கு ஜீவன் உண்டு, எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. சிலுவை ஒரு புனித சின்னம், சிலுவை ஒரு தேவனுடைய அடையாளமாக இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, இந்த இடத்துட்டு போகும்போது ஆண்டவரே நீர் எனக்காக பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்க நம்புகிற, எந்த சூழ்நிலையிலும் பார்த்து நான் சோர்ந்து உட்காந்துடவே மாட்டேன். இந்த எலியா தீர்க்கதரிசி அன்னைக்கு கத்த தட்டி எழுப்புறாரு, கொகைக்குள்ளேருந்து கொண்டு வர்றாரு. இன்னைக்கு உங்களுடைய அறைக்குள்ளேருந்து கத்த உங்களுக்கு அழைக்கிறார், வெளியே வா வெளியே வா, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்குது, நீ சோர்ந்து போய் உட்காந்துடாத. அவனை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் மீண்டும் அவனை ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வச்சு, 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் கர்த்தர் அவரோடு அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. சபை இன்னைக்கு அப்படிதான். சபை என்று சொன்னா நீங்க தான் சபை. ஒவ்வொருவரும் தேவனுடைய சபையா இருக்கிறோம். உள்ள பூட்டிட்டு உட்காராதீங்க. என்னை கொண்டு தேவன் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதை செய்ய வேண்டும் என்றால் நான் குகையிலிருந்து வெளியே வரணும். சொல்லுங்களேன், காத்து அனுப்பி கண்மலையை கத்தர் உடைக்க முடியும்னா எலியா உள்ளிருந்து தூக்கிட்டு வர முடியுமா? முடியாதா? தூக்கிட்டு வரலையே. நீ தான் வரணும்ன்றாரு. நீ தான் வரணும். ஏன் அந்த காற்றை வச்சு வித்தியாச வித்தியாசம் வேக்யூம் கிளீனர் இருக்குதுல்ல, அப்படி தானேங்க. அப்படி காட்டினா எல்லாத்தையும் என்ன பண்ணிருது? உறிஞ்சி எடுத்துருது. கத்தரை எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாம தான் எழும்பி வரணும். அவர் சொல்ல, நீ எழும்பி வா, நீ வெளியே வா. வர்ற வரைக்கும் அவன் கத்தர் காத்திருக்கிறாரு. அந்த மெல்லிய சத்தத்தோட அவனோடு கூட பேசுகிறார். நீ காண்டவுடைய பிள்ளைகள் சொல்லுங்க, ஒருவேளை உணர்வு இல்லாமல் போயிருக்கலாம். வருஷம் வருஷம் சிலுவை பத்தி கேட்டு கேட்டு நம்முடைய மனசு கல்லா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, எனக்காய் நீர் அடிக்கப்பட்டீர், எனக்காக தண்டனையை சுமந்து கொண்டீர், என்னை விடுதலை ஆக்குகிற அந்த ஆக்கினை உங்க மேல நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. இன்னைக்கு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்போடு இந்த இடத்தை விட்டு போவோம். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியத்தை கர்த்தர் நல்ல கைவதி சொல்ல, என்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பார், நான் ஒளிவிலிருந்து வெளியே வருவேன். கண்களை மூடும். கர்த்தருடைய சமூகத்தை நம்ம ஜெபிக்க போறோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். நீங்க கேட்ட அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களோட கூட நிச்சயமாய் பேசியிருக்கிறார். திட்டமும் தெளிவா, நீங்க நினைக்காதீங்க தற்செயலாம் வந்தேன், தற்செயல இந்த வசனம் கிட்ட இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார். ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். இது அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. நீங்க ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசின அந்த வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன். சிலுவைய நான் லேசா நினைச்சிட்டேன், சிலுவைய பெருசா நான் நினைக்கல. ஆனா இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறீர், எனக்காக செய்தீர் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், உணர்வு அடைகிறேன். எனக்கு உதவி செய்யும். எப்படிப்பட்ட குகைக்குள்ள நீங்க உட்கார்ந்திருந்தாலும், எப்படிப்பட்ட மனநிலையில வந்திருந்தாலும், இனி ஒன்னும் நடக்காதுன்ற ஒரு சோர்வோடு வந்திருந்தாலும், கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது கண்ட வீழ்ச்சி, இது இறுதி அல்ல, இது முடிவு அல்ல. இட்ஸ் நாட் தி எண்ட். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கேளுங்க, இயேசுப்பா ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை கொண்டு நீர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புக அதை செய்து முடிக்கும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அவருடைய விலாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. விளக்கப்பட்ட அவருடைய சரீரத்திலிருந்து துவங்கினதான் சபை. நீங்களும் நானும் ஒரு புதிய துவக்கத்துக்குள்ள இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். பாதியில விடவே மாட்டார், தூக்கி எடுப்பார், ஆசீர்வதிப்பார், உருவாக்குவார், பயன்படுத்துவார். அவர் வந்து நம்மை அழைத்து கொண்டும் நாள் வரைக்கும் அவருக்காக பிரகாசிக்க தீர்மானம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. குனிந்து தூக்கினார்.

ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீ உமக்கு விருப்பமான பாத்திரங்களாய் அவர்களை வணைந்து அவர்களை நிரப்பி அவர்களை பயனுள்ளவர்களாய் நீர் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. மீண்டும் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய ஒளியை பெற்றவர்களாய், உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் அவர்கள் நிற்க கர்த்தருக்கு கிருபை செய்யும். சிலுவையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு எங்களுக்கு விளக்கி சொன்னதற்காக உமக்கு நன்றி. இதை நாங்கள் கிரகித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஊழியனாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் அமர்ந்திருக்கட்டும். கர்த்தரவர்களை பிடிங்க, கர்த்தரவர்களை நடத்துங்க, கர்த்தரவர்களை ஆசீர்வதிங்க, கர்த்தரவர்களுக்கு ஜெயத்தை தாங்க, கர்த்தருடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுங்கப்பா. இப்படி செய்கிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

உள்ள ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறேன், உடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன், என்னை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், என்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் பெரியவர், பரிசுத்தர், அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் எங்களை கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை உமக்கு பிரியமாயிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இந்த ஆண்டவரை நான் கும்பிட வேண்டும்? இவரை ஏன் நான் ஆராதிக்க வேண்டும்? ஆண்டவருடைய படைப்புகளிலே ஒன்று சூரியன். ஆண்டவர் அநேகத்தை படைத்தார், அந்த உலகத்தை படைத்தார், சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார். இதெல்லாம் படைத்த தேவன் அவைகளை காட்டிலும் மிகவும் பெரியவராயிருக்கிறார். ஆமென். அவர் படைத்த அந்த சூரியனை நம்ம கண்ணால பார்க்க முடியல, பார்த்த கண்ணு குருடாயிரும். அவ்வளவு பெரிய தேவன். ஆனால் மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த கடவுளுக்கு ஒரு உருவம் உண்டு என்று சொல்லி பெரிய ஒரு உருவத்தை செய்து ஒரு பிரமிப்பு உண்டாக்கி இதை நீ வணங்கு என்று சொன்னான். அதை எவ்வளவுதான் பார்த்தாலும் கண்ணு கூசாது, அது எவ்வளவுதான் பார்த்தாலும் அது நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய படைப்புகளான ஒன்றான சூரியனை பார்த்தாலே கண்ணு தெரியாம போயிடும். அதை படைத்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சூரியனை படைத்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவரா இருப்பாரு, எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருப்பார், எத்தனை மகிமை உள்ளவராக இருப்பார். அந்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் மறந்து பக்கத்தில் இருக்கவங்களும் மறந்து, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன், என் ஆவி ஆத்துமா சரீரத்தோடு உம்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு முறை கூட நாம் பாடப்போகிறோம்.

ஹலிலூயா. இந்த ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லைங்க. அவரை போல நமக்கு பலன் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், ஆறுதல் கொடுக்கிறவர் ஒருவருமே இல்லை. நன்றி ஆண்டவரே. உமையே நான் ஆராதிப்பேன் சொல்லுவோமா? உமையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதனைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே. எத்தனை பெரியவர், எத்தனை மகிமை உள்ளவர், எத்தனை அதிசயமானவர். உமை நான் துதிக்கிறேன், துதிக்கிறேன். மூச்சு இருக்கிற வரைக்கும் உமை துதிப்பேன், பலன் இருக்கிற வரைக்கும் உமை ஆராதிப்பேன் ஆண்டவரே. நன்றி.

ஞாயிற் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே உடைய கண்கள் என்னை கண்டது. அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள்.

ஆண்டவரே, செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை நடத்தின அற்புதமான விதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு உதவி செய்கிறவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா.

எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிறேன். மனிதன் எனக்கு உதவி செய்தான் என்று பார்த்துக் கொண்டிருந்த கண்கள் எல்லாம் உயரட்டும். மனிதன் எனக்கு உதவி செய்வான் என்று பார்த்துக் கொண்டிருந்த கண்கள் எல்லாம் உயரட்டும். தலை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எந்த மனிதனும் உதவி செய்ய முடியாது, எந்த மருத்துவரும் உதவி செய்ய முடியாது, எந்த வழக்கறிஞரும் உதவி செய்ய முடியாது.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: நான் எத்தனை தடவை கடவுள்கிட்ட கேட்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படவே மாட்டேங்குது அப்படின்னு சிலர் வருத்தப்படுறாங்க. ஐயோ, என் பிரார்த்தனை கேட்கப்பட்டு நான் ஆசைப்பட்ட மாதிரி கிடைச்சிட்டுதேன்னு சொல்லி வருத்தப்படுறவங்கள நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஆச்சரியமா இருக்குதா? ஒரு நகைச்சுவை கதை சொல்றேன், கேளுங்க. ஒரு ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தன் இருந்தானாம். அவனுக்கு சாவே வரக்கூடாதுன்னு ஆசை. அதுக்காக கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தானாம். ஒரு நாள் கடவுள் அவன் கிட்ட வந்து, நீ என்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு அதை தர்றேன்னு சொன்னாராம். குப்புசாமிக்கு ஒரே சந்தோஷம். அவன் ஆசைய கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு எப்பவும் சாவே வரக்கூடாதுன்னு சொன்னானாம். கடவுள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி, நீ ரொம்ப ஆசைப்படுற, நீ விரும்பியபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு. குப்புசாமிக்கு தலகால் புரியல. சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ரோட்ல போயிட்டு இருந்தான். ரோட்ல போய்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் இவனை பார்த்தாரு. இவன் துள்ளி குதிச்சு போறத பார்க்க அவருக்கு வினோதமா இருந்துச்சு. அவனை கூப்பிட்டு, உன் பேரு என்னப்பான்னு கேட்டாரு. அதுக்கு குப்புசாமி அவரை பார்த்து, குப்பு மீன்னு சொன்னான். தப்பா சொல்லிட்டோமேன்னு திரும்பவும் சொல்ல மறுபடியும் குப்பு மீன்னு சொன்னான். எத்தனை தடவை சொன்னாலும் குப்பு மீன் தான் அவன் வாயில வந்துச்சான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, சா அப்படிங்கிற எழுத்து அவனால உச்சரிக்க முடியலங்கிறது. பாவம், கடைசி வரைக்கும் அவனுக்கு சாவே வரலையாம். கடவுள்கிட்ட சாவே வரக்கூடாதுன்னு கேட்டான், அதே மாதிரி கடவுள் அவனுக்கு சாவே வராம பண்ணிட்டாரு. இந்த கதை வேடிக்கையா இருந்தாலும் இதுலயும் நாம படிக்க வேண்டிய பாடம் இருக்குதுங்க. நாம ஜபம் பண்ணும்போது கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி நாம கேட்கணும், விசுவாசத்தோட கேட்கணும். இத பற்றி வேத வாக்கியம் என்ன சொல்லுது? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அதனால எதை கேட்டாலும் தேவ சித்தப்படி கேட்போம்.

ஒன்று கொரிந்தியர் 5 அதிகாரம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாயிருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோடே கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே இரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தீர்ப்பு செய்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும் படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். விபச்சாரக்காரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஆமீன்.

நமக்காக மரித்து உயிர்த்து இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குற்றம் சாட்டும் குந்தகன், The Accusing Adversary. வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் 8:26-29. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னது என்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே ரோமர் 8:33. கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? ஹூ வில் பிரிங் எனி சார்ஜ் அகெயின்ஸ்ட் தோஸ் ஹூம் காட் ஹஸ் சோசன். பிசாசின் பெயரே சகோதரர் மீது குற்றம் சாட்டுகிறவன் என்று வெளிப்படுத்தல் 12:10 இருந்து காண்கிறோம். அக்யூசர், இதை அவன் பகலும் இரவும் செய்து கொண்டே இருக்கிறானாம். இதை எதிர்த்து கிறிஸ்து எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். அவன் பகலும் இரவும் குற்றம் சாட்டுகிறான். இயேசு நமக்கு எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இடையறாது குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு, இடைவிடாது பரிந்து பேசுகிறவர் கிறிஸ்து. தனது பாவங்கள் என்னவானது என்பதை விட முக்கியமான அறிவு கிறிஸ்தவனுக்கு வேறு இல்லை. தான் காணாமல் போனதை அவன் உணர்ந்து கண்டபடி நடப்பதில் இருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவை தன் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்ட அதே நொடியில் அவனது பாவங்கள் யாவும் நீக்கப்பட்டன. அவனது பாவங்களை கர்த்தர் தமது முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டார். அது அவருடைய அன்பின் நீளம். அவனுடைய பாவங்களை அவர் மேகத்தை போல் அகற்றிவிட்டார். அது அவருடைய அன்பின் உயரம். அவனுடைய பாவங்களை கிழக்கிற்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் விலக்கிவிட்டார். அது அவருடைய அன்பின் அகலம். அவனுடைய பாவங்களை அவர் ஆழ் கடலில் அமுத்து விட்டார். அது அவருடைய அன்பின் ஆழம். நமது பாவங்களை ஆண்டவர் மன்னித்ததோடல்லாமல் அவற்றை மறந்தும் விட்டார். நினைக்க மாட்டேன், இனி அவற்றை நினைக்க மாட்டேன் என்று கடவுள் சொல்பவைகளை நினைக்க உங்களுக்கும் எனக்கும் என்ன உரிமை உண்டு? நீங்கள் ஒருபோதும் பாவமே செய்யாதது போல கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பனியை போல் வெண்மையாக்கிற்று. அதைத்தான் ஏசாயா 1:18 வாசிக்கிறோம். நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிபிகேஷன் என்றால் அதன் பொது பொருள் இதுதான். நீங்கள் வெறுமனே மன்னிக்கப்படவில்லை, முழுவதும் நீதிமான்களாக்கப்பட்டு விட்டீர்கள். பரிசுத்தமான கடவுளின் அனைத்து நிபந்தனைகளையும் கிறிஸ்து நிறைவேற்றி அவரை திருப்திப்படுத்தி விட்டார். இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவியதோடு உங்களை மூடிக்கொண்டும் இருக்கிறது என்று பிசாசிடம் சொல்லுங்கள். வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கிறோம். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொண்டார்கள். ஆதாம் பாவம் செய்த பிறகு அல்ல, உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே உலகின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு விட்டார். உலகம் முடிந்த பின்னரும் யுகா யுகமாய் இந்த நற்செய்தியே பாடலாய் தொனித்துக் கொண்டிருக்கும். தனக்கு பாவம் இல்லை என்று எந்த விசுவாசியும் சொல்ல முடியாது.
அவன் அப்படி சொன்னால் அது தன்னையே ஏமாற்றுவதாகும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். செய்ய வேண்டியதை செய்யாதது என்னும் பாவங்கள் வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவைதான் செய்யக்கூடாதவற்றை செய்தது என்னும் பாவங்களை விட அதிகமாயிருக்கும். Sins of omission outnumber the sins of commission. இம்மானுவேலின் இரத்த வெள்ளத்தில் எப்பொழுதும் அமிழ்ந்து கிடப்பதே நம்முடைய வெற்றிக்கு ரகசியம். கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றோ. ஆகவேதான் பவுல் இவ்வளவு ஆணித்தரமாக ரோமருக்கு எழுதும் பொழுது தன்னுடைய ஆவேசத்தை, தன்னுடைய ஆத்திரத்தை அவன் இங்கே காட்டுகிறான். 33:34 வரை, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ரோமர் 8:5. தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மறித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று அவன் வெற்றி முழக்கம் கொடுத்தான். பிசாசு உங்கள் மீது குற்றம் சாட்டும் போது அவன் காதில் இந்த வேத பகுதியை கத்திவிடுங்கள், வாளை சுருட்டிக்கொண்டு உயிர் தப்ப அவன் ஓட்டம் பிடிப்பான். உங்கள் பழைய காலத்தை பிசாசு உங்களுக்கு நினைப்பூட்டினால் நீங்கள் அவனது எதிர்காலத்தை அவனுக்கு நினைப்பூட்டுங்கள். இஃப் த டேபிள் ரிமைண்ட்ஸ் யூ ஆஃப் யுவர் பாஸ்ட், யூ பெட்டர் ரிமைண்ட் ஹிம் ஆஃப் ஹிஸ் ஃபியூச்சர். அவன் தோன்றிய விதம் ஒருவேளை நமக்கு தெளிவாக தெரியாவிட்டாலும் அவனது முடிவு தீர்க்கமாக திருவசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவனும் அவனை சேர்ந்த தூதர்களும் ஆழ்கடலிலே அக்னியிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். எனவேதான் ஞா சாமுவேல் ஐயர் அவர்கள், தரங்கம்பாடியை சேர்ந்தவர்கள், அழகான ஒரு பாடலை கீர்த்தனையிலே பாடினார்கள். நான் அதை பாட முயற்சிக்கிறேன். என்

ஞானமே. கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும்? எங்கள் மகாபெரிய தேவனே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்கள் பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, அவைகளை மறந்தும் விட்டீர் ஆண்டவரே. நீர் மறந்தவற்றை நினைப்பூட்டுவதற்கு எங்களுக்கு என்ன உரிமை உண்டு ஆண்டவரே? ஆனால் அந்த பாவங்களை திரும்ப திரும்ப பிசாசு எங்களுக்கு நினைப்பூட்டும் பொழுது இன்றைய தியானத்தை தேவரீர் எங்களுக்கு நீர் நினைவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசுக்கு எதிராக ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை கொண்டும் சாட்சியின் வசனத்தை கொண்டும் நாங்கள் போராட எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். என் மீட்பர் உயிரோடு இருக்க என்ன குறைவு எங்களுக்கு உண்டு? ஒரு குறைவும் இல்லை ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

கர்த்தருடைய பிரசன்னம் இந்த கால வேளையிலும் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஆவியானுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாக. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை துதிக்கவும், அவரை உயர்த்தவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. துதிப்பதே என்

ஆராதிப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருமித்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. கர்த்தர்

நான் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறாரே, அவரை துதிப்பது எவ்வளவு பெரிய வாக்கியம். ஹாலலூயா, ஹாலலூயா. அவரை துதிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை மனிதனாக படைத்தார். ஹாலலூயா. அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவதற்காக அவர் சொல்றாரு, இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஹாலலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்த சுகம், நமக்கு தந்த ஐஸ்வர்யம், நமக்கு தந்த பலன், நமக்கு தந்த விடுதலை, தேவன் நமக்கு தந்த சகல காரியங்களையும் உங்கள் மனதில் நினைவு கூர்வீர்களானால் நீங்கள் அந்த ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க முடியும், அந்த தேவனை துதித்து கொண்டே இருக்க முடியும். அவரை உயர்த்துவது ஒரு பெரிய பாக்கியமே, அவரை துதிப்பது ஒரு பெரிய பாக்கியமே. ஆமென். பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். ஆமென். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி பலிகளை செலுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.

இருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது இருக்கும்படி ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். கர்த்தருடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

பாதம் ஒன்றே எனக்கு போதுமே, உம்முடைய பாதம் எனக்கு இன்பமானதல்லவா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து பெற்றுக்கொண்டது போல உம்முடைய பாதம் எனக்கு இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஓசியா 8:12. எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் ஒரு சிறந்த ஆங்கில கவிஞர். அவர் குயின் விக்டோரியா காலத்தைச் சேர்ந்தவர். தன்னுடைய குடும்பத்தில் 12 பேரில் முதலாவதாக அவர் பிறந்தார். இவர் தன்னுடைய 6 வயதிலிருந்தே கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். அவர் ராபர்ட் ப்ரௌனிங் என்பவரை திருமணம் செய்தது எலிசபெத்தின் தந்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. திருமணத்திற்கு பின் தன் மகளை அவர் மிகவும் வெறுத்தார். அவளை பார்க்க விரும்பவில்லை. மனதில் கூட தன் மகளை மன்னிக்க அவர் விரும்பவில்லை. ஆனால் எலிசபெத்தோ அவள் தகப்பனுக்கு மிகவும் அழகாக நெஞ்சம் உருகி கடிதங்களை எழுதி கொண்டே இருந்தாள். தகப்பனோடு துண்டிக்கப்பட்ட உறவை மீண்டும் எப்படியாவது ஏற்படுத்திவிட வேண்டும் என்று நினைத்து மிக நேர்த்தியாக வார்த்தை பிரயோகம் செய்து கவிதை வடிவில் பல கடிதங்களை எழுதி அனுப்பி கொண்டே இருந்தாள். ஆனால் எலிசபெத்தின் தகப்பனோ அவள் அனுப்பிய கடிதங்கள் ஒன்றை கூட பிரிக்கவே இல்லை. அதை அப்படியே இத்தாலியில் இருந்த தன் மகளுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார். அதை அவர் ஒருவேளை பிரித்து படித்திருந்தால் அந்த உருக்கமான கடிதத்தை படித்து தன் மகளை மீண்டும் நேசிக்க ஆரம்பித்திருப்பார், பகை விலகியிருக்கும். ஆனால் அவர் அதை வாசிக்காததால் தன் மகளின் மனநிலையை அவர் விளங்கிக் கொள்ளவே இல்லை. மகளோடு அவர் ஒப்புரவாகவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே தேவன் தமது கடிதங்கள் அடங்கிய வேத புத்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை வாசிக்காமல் அப்படியே விட்டுவிடுகிறோம். ஆகவேதான் தேவன் ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று உரைத்தார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவன் தமது எண்ணத்தையும் ஏக்கத்தையும் தமது வேத புத்தகத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை, பராக்கிரமம், ஆளுமை, தேவன் நம்மீது காட்டிய தம்முடைய அன்பு, நம் வாழ்க்கையில் தாம் வைத்திருக்கும் நோக்கம், தம்முடைய 2வது வருகை போன்ற பல ரகசியங்களை நமக்கு எழுதி கொடுத்துள்ளார். ஆனால் நாமோ அதை அந்நிய காரியமாக எண்ணினோம். தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை அழிவிலிருந்து காப்பாற்றும்படி அவர்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் அவர்கள் செவிகொடாமற் போனார்கள். ஆகவே அவர்கள் அழிந்து போனார்கள். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேதம் மகத்துவமானது. அதை வாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். அவருடைய எண்ணங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த வேதத்தை வெறுக்காமல் நாம் அதை விரும்பி வாசிக்கும் போது தேவனோடு ஒப்புரவாவோம். தேவனோடு நமக்கு இருக்கும் உறவு சீர்படும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்நாள் தியானத்திற்கு நாம் நீதிமொழிகள் 21:5 நாம் வாசிப்போம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். செல்வம் தரித்திரம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதை விரும்புவோம்? தரித்திரத்தை விரும்புவோமா, செல்வத்தை விரும்புவோமா? செல்வத்தை உலக பிரகாரமா பார்த்தா தரித்திரத்தை யாரோட நினைச்ச மாட்டோம், விரும்ப மாட்டோம், செல்வத்தை தான் விரும்புவோம். அதே மாதிரி ஆவிக்குரிய காரியத்திலையும் தரித்திரம் செல்வம் இருக்கு, தரித்திர செல்வம் இருக்கு. ஆவிக்குரிய காரியத்துல சத்தியமே தெரியாத தரித்திரா இருக்கிறவங்க விட்டு நல்லா நிறைய தெரிஞ்ச செல்வந்தராகவும் ஆவிக்குரிய செல்வந்தரா இருக்கிறவங்களும் உண்டு. இப்ப செல்வம் அப்படின்னாலே ஒரு ஒரு செழிப்பு குறிக்கிறது இல்லையா. அப்ப உண்மையிலே நாம எல்லாம் உலக பிரகாரமா செல்வந்தரா இருக்கிறோமோ இல்லையா, ஆவிக்குரிய செல்வந்தரா இருக்கிறோன்ற ஒரு ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு இன்னைக்கு. அதனால்தான் கண்ணீர் வடிச்சேன் நான். ஏன்னா நிறைய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறாரு. ஒன்னு கிடையாது, அது ஆண்டவருடைய தியானம், ஆண்டவர் கொடுக்கிற ரகசியம். அதை டெய்லி கேட்கும் போது நாலொரு மணி பொழுதொரு வண்ணமும் அவங்க என்ன செய்யறாங்க, ஆவிக்குரிய தரித்திரத்திலிருந்து என்ன செய்யறாங்க, விடுதலை ஆகுறாங்க. அவர் நம்ம லோக்கல்ல தான் அவங்க வக்கீலுடைய லாயருடைய மனைவி அவங்களாம். அவர் லாயர் தான் வந்து சொல்றாரு, டெய்லி உங்க செய்தியை கேட்கறாங்க எங்க மனைவி. எனக்கு சந்தோஷம், ஏன்னா எனக்கு எப்படியாகிலும் சத்தியத்தை அறிந்து நம்ம எல்லாம் என்ன செய்யணும், விடுதலை பெறணும், வெற்றி அடையணும். தரித்திர நிலைமையிலிருந்து, ஆவிக்குரிய தரித்திரத்திலிருந்து நம்ம செல்வந்தரா மாறணும். இங்க ஆண்டவர் அதனால தான் விரும்புறார், அதையே ஆண்டவர் விரும்புறார். அதுதான் அந்த என்ன சொல்றாரு, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். பதறுகிறவனுடைய நினைவு தரித்திரத்துக்கு ஏதுவாகின்ற. அவ பதறுகிறவன் அப்படின்னா யாரு, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுனா என்ன, இதுதான் இன்னைக்கு நம்ம பா. ஏன்னா அதுதான் செல்வத்தை கொடுக்கும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்தை கொடுக்குது, பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கு ஏதுவாக இருக்கிறதுன்னு பாருங்க. அதுதான் இந்த பாட்டை ஞாபகப்படுத்த.

அந்த நினைவுகள். இல்லைன்னா பதற மனசுதான் நமக்குள்ள இருக்குது, அது பிசாசு கொடுக்கிற காரியம். பதற மனசு, யோபனுடைய பொண்டாட்டி எப்படி பதறனா பார், என்னன்னு பதறனா, ஏன் உன் ஜீவனை வச்சிட்டு இருக்கிற, ஆண்டவரை தூஷித்து ஜீவனை எங்க போயிட்டா அவளுடைய கோபம். கஷ்டம் வந்தாலே நம்ம கோபம் எங்க போகுது, அதுதான் பதறுகிற மனம். அதுதான் என்னது, நான் ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டீங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு அப்படின்றோம்ல, அந்த மாதிரி அந்த பதறுகிற மனசு நமக்கு தரித்திரத்தை உண்டு பண்ணும் இந்த நினைவுகள். அதனால்தான் ஆண்டவர் இந்த பாட்டை பாடும்போது எனக்கு கண்ணீர் வந்தது. யாக்கோபு நடுங்கிடுவானோ, ஏன் யாக்கோபின் தேவன் துணையே. அப்ப இன்னைக்கு யாக்கோபனுடைய தேவன் தான் உன் தேவன், என் தேவன், ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். அப்ப யாக்கோபு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இன்னாண்ட பக்கம் ஏசா திருத்திட்டு வரா, இன்னாண்ட பக்கம் அவங்க மாமனார் என்ன செஞ்சா திருத்திட்டு வரா, உயிருக்கே ஆபத்தான ஒரு கட்டம். நம்ம அடுத்த ஒரு மணி நேரத்துல வாழ்வுமா சாவுமான்னு தெரியாம ஒரு பிரச்சனை வரும்போது, ஆனா அதை பத்தி கவலையே பண்ணல. நான் ரெண்டு குடும்பத்தையும் என்ன செஞ்சான், ரெண்டா பிரிச்சு நீ அங்க போ இங்க போன்னு சொல்லிட்டு இவன் எங்க போயிட்டான், நேரம் ஆண்டவர் சமூகத்துல போயிட்டான், போய் விடிய விடிய ஜெபிக்கிறான். அந்த மாதிரி உன் பிரச்சனைக்காக நாம யாக்கோபை போல விடிய விடிய ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சி நீ ஆசீர்வதிக்கலாம் நினைச்ச மாட்டேன், விட மாட்டேன்னு உறுதியா ஜெபம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு யாக்கோபை பத்தி நாம பாடுகிறோம். யாக்கோபு பதறுவானா பதறானா, இல்ல செய்யல, கூலா போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்காந்தான். இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பதறனா தீந்துது. அந்த பதட்டத்தை பிசாசு கொண்டு வந்து உன்னுடைய ஆவிக்குரிய தரித்திரத்துல உன்னை கொண்டு போகிறான். நம்ம பதறாதபடிக்கு, அதனால்தான் அந்த ஜாக்கிரதை உள்ள நினைவுகள் அப்படின்றார். அப்ப இந்த காரியத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போடாத, நாம அந்த மாதிரி இடம் போடவே கூடாது. இதுக்கு மேல உள்ள வசனத்தை பார்த்தா கூட தெரியும், இந்த 21:4 படிங்களேன், மேட்டுமையான பார்வையும் அகந்தியான மனமும் உள்ள துன்மார்க்கரோடு போடும் வெளிச்சம் பாவமேன்றார். வெளிச்சம்னா ஷோ, அவன் ஷோ காட்டிட்டு எப்படி அவனுடைய உள்ளத்துல எப்படிப்பட்டதான இருக்குதான், மேட்டுமையான பார்வை. அந்த நீ பாக்குற பார்வையே மேட்டுமையா இருக்குது. அந்த தாழ்மையான பார்வை நமக்குள்ள வரும், நம்ம தாழ்மையான மனசு வரணும்னு வேண்டோம், குணம் வரணும்னு வேண்டோம், இன்னும் கொஞ்சம் வேண்டணும், இன்னும் அதிகப்படியா அதுல ஒரு ஸ்டெப் அதிகமா என்ன வேண்டணும், அந்த ஒரு தாழ்மையான பார்வையை கொடுங்க. சில பேர் பார்வையில மேட்டுமை இருக்கும் இல்லையா, அதான் நான் சொன்னேன், ஒரு புது ட்ரெஸ் போட்டு வந்தாலே கொஞ்சம் எப்படி இருக்கும், நான் புது ட்ரெஸ் போட்டுட்டு இவ்வளவு பார் அப்படின்னு. இல்ல ஒரு நகை போட்டு வந்தாலே, ஒரு 5 பவுன் நகை வாய போட்டு வந்தாலே போதும், நகை போடாத ஒரு பொண்ணு தாலிகையத்தோட வருதுன்னு வச்சுக்க, அதை பார்த்தேன்னு அப்படின்னு. அந்த மாதிரி பார்வையே நமக்கு மேட்டுமையா இருக்குதான். அகந்தையான மனசும் ஆண்டவருக்கு என்ன செய்யதான், கோபத்தை உண்டு பண்ணுது. அது வந்து துன்மார்க்கர் போடும் வெளிச்சம்ன்றாரு, துன்மார்க்கம்ன்றார். அந்த மேட்டுமையான நினைவுகளையும் கண்ணையும் கொண்டவன துன்மார்க்க லிஸ்ட்ல வச்சிருக்கிறார் பாரு, எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. அதெல்லாம் அறியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசு அறிந்து கொண்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறணும், சிந்தையில செயல்ல பேச்சில பார்வையில, நம்ம பாக்குற பார்வை தான் அது, அடுத்தவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த பார்வை மேட்டுமையா இருந்ததுன்னா அது துன்மார்க்க செயலுக்கு சமம்ன்றார். அப்ப இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தரித்திரத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம், இந்த குணத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு இதுல இருந்து நம்ம விடுதலை அடையணும்னு ஆண்டு ஒவ்வொரு நாளும் நாள் ஒரு மேனி போது வண்ணமா நம்மள என்ன செய்யறாரு, அதிக நீதியின் பாதையில நடத்தி எப்படியாவது நீ நானும் பரலோகத்துல வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு நம்மளை அதிகமா நேசித்தார். அப்ப அப்படி நேசிக்கும் போது கண்ணால தண்ணி தானா வருமோ வராதா, அப்படிதான் வந்துச்சு இன்னைக்கு காலையில எனக்கு. எப்படியெல்லாம் நம்மள வந்து நேசிச்சு இவ்வளோ சத்தியத்தை கொடுக்கிறாரு, இவ்வளோ புதை பொருளை ஆராய்ந்து பார்க்கும் மாதிரியே புதையில தோன்ற மாதிரி இதெல்லாம் நமக்கு இப்ப இதை கண்டுடுச்சு. இப்போ ஒரு முத்தை எடுத்துட்டோம், என்னத்தை எடுத்துட்டோம், பதறக்கூடாது என்ற ஒரு முத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த முத்தை உன் கையில எப்பயுமே இருந்தா அது உனக்கு என்ன செய்யணும், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும். அது பதறக்கூடாது, என்னது பதற நினைவுகள் தரித்திரத்தை கொண்டு வரும்ன்றார். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத அந்த காரியம் அது, பதற காரியம். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையுள்ள சிந்தனை, நினைவுகள் ரொம்ப நமக்கு வேணும்ன்றாரு. ரொம்ப அலாட்டா இருக்கணும், நம்மளுடைய நினைவுகளை ரொம்ப அலாட்டா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும்ன்றார். அப்போ உன் நினைவுகளையும் காரியங்களையும் நம்ம எப்படி வச்சிருக்கிறோன்றதுதான் இப்ப நம்ம யோசிக்கணும். பிசாசு நம்மளை போட்டு தர அந்த மதியினத்தை கொண்டு வந்தான்னு சொல்றான்ல, நான்

அடிக்கடி நினைப்பேன், அடிக்கடி எல்லாரையும் முட்டாள முட்டாளேன்னு திட்டாண்டவரே, நான் நடந்து போயிட கூடாது ஆண்டவரே. ஏன் அந்த மாதிரி செய்யறானுங்க? அந்த மாதிரி கோபம் வரக்குள்ளார எனக்கு அந்த வார்த்தை தான் வருது. அது நான் ரொம்ப நாளா ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த வார்த்தையே எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. என்ன நான் முட்டாளாக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி பாக்குறேன். அப்ப இப்ப இங்க வந்து கூட அதை நினைச்சேன். என்னன்னா அது அதுதான் மதியினம். அதுதான் என்னது, அவன் வந்து மதியனமா செஞ்சு நம்மளை கோபத்தைப்படுத்தி நம்மளை என்ன செய்யணும், முட்டாளா திட்ட வைக்கிறது தான் பிசாசுடைய செயல். அதை கூட நம்ம உஷாரா என்ன செய்யணும், பதறாத. ரைட்டு, ஓகே ரைட்டு, உடைச்சிட்டியா, நன்றி. அந்த துதிக்க கற்றுக்கொள்ளும், அதுதான் யோபு கத்து கொடுத்தார். என்னத்தை கத்து கொடுத்தாரு, துதிக்க கற்று, எது நடந்தாலும் நன்றி சொல்லு, சோத்திரம் ஆண்டவரே. அப்ப அந்த சோத்திரம் சொல்லும் போது அந்த பதற வைக்கிற பிசாசு நமக்குள்ள என்ன செய்ய முடியாது, கிரியே செய்யவே முடியாது. அப்ப அந்த பதறாத மனமும் சிதறாத, பதறாத நல்ல பாட்டு இல்ல அந்த சிந்தனை, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் அந்த மனம்னாலே நினைவு. நம்ம மனசு அப்படியே சிதறடிக்கிறான் பிசாசு. அதனால்தான் ஜாக்கிரதை உள்ள மனசு வேணும்ன்றார். ஏதாவது ஒரு வார்த்தை முறுமுறுத்துறோம், ஆண்டவரே முறுமுறுத்துறோம், மற்றவங்களை குறை சொல்லிடுறோம், மனசு சிதறுது, பதறுது, சிதறுது, எல்லாம் செய்யுது. அது அப்புறம் சிதறா நம்ம தர்த்தத்தில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். இப்ப யோபு பேசுறோமா, யோபு மனைவியை பத்தி பாராட்டி பேசுறோமா, சொல்லுங்க. யோபு பத்தி தான் பாராட்டி பேசுறோம். யோபு மனைவியை தூக்கி வச்சுட்டு ஆடுறோமா இன்னி வரைக்கும் இல்லை. ஜீவன வீடுன்னு சொன்னவ அவளை என்ன பண்ணுவோம், அதான் பெண் புத்தி பின்புத்தின்றோம். அப்ப பாருங்க, நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நீ இந்த பெண்கள் வந்து அதை கேட்கும் போது எப்பயுமே யோபுனுடைய பொண்டாட்டி மாதிரி நான் இருக்கக்கூடாதுதான் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாம எப்பயுமே ஆண்டுகிட்ட என்ன செய்யக்கூடாது, வழக்குக்கு வம்புக்கு போக கூடாது. நாம தான் நம்ம திருத்திக்கணும், நாம தான் யோப போல நம்ம கத்துக்கணும். அந்த பதறாத ஒரு மனசை யோபு கொண்டு இருந்தானா இல்லையா, எந்த சூழ்நிலையும் அவன் என்ன செய்யல, பதறவே இல்லை. பிள்ளைக செத்து போச்சு, நாங்க அது நாங்க என்னென்னோ போச்சு, சொத்தே போச்சு, நாங்க பதறவே இல்லை. ஆனா நம்ம எல்லாம் கொஞ்சம் சின்ன விஷயத்துல என்ன செய்யறோம், பதறோம். அந்த வீக்னஸ் நம்ம கிட்ட இருக்குது, அந்த பலவீனம் நம்ம கிட்ட இருக்கு. அதுல இருந்து நம்ம விடுதலை அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், செபிக்கணும். அதுதான் நமக்கு வந்து ஆய்க்குரிய ஐஸ்வர்யத்தை தருகிறதுன்றார். அந்த பதற இருதயத்தை கொண்டுராதபடிக்கு ஜாக்கிரதை உள்ள நினைவு நம்ம கொண்டிருந்தோம்னா ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செய்து தருது. அப்ப ஜாக்கிரதை உள்ள நினைவுகளை மனசை கொண்டுராம நம்ம எப்பயும் போல நம்ம மனசை விட்டுட்டோம், அலபாய விட்டுட்டோம், தரகண்ட தரமா திரிய விட்டுட்டோம்னாக்கா அது பதறதுக்கு சமம். அந்த பதற நினைவுகள் எதை கொண்டு வந்துடுது, ஆவிக்குரிய தரித்திரத்தை கொண்டு வருது. நேற்று கூட நானும் என் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், ஜாக்கிரதைகளுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும் போது அந்த பதறுகிற புத்தியை என்னை விட்டு எங்களை விட்டு எடுத்து போடும்னு நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அந்த பதறுகிற அந்த காரியம், ஆண்டவரே அந்த யோபனுடைய மனைவியை போல நான் பதறக்கூடாது சுவாமி, நாங்கள் பதறக்கூடாது ஆண்டவர், இதை கேட்குற ஒவ்வொருவரும் பதறக்கூடாது ஆண்டவரே. அந்த ஜாக்கிரதை உள்ள நினைவுகளை நாங்கள் பெற்று இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யவனாய் மாற அநேக ஆண்டவரே டெய்லி நீங்கள் ஆண்டவரே இந்த டிவோஷனில் இந்த தியானத்தின் மூலமாக எங்களுடைய ஆவிக்குரிய தரித்திரத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குறீர். அதுக்காக உமக்கு நன்றி சுவாமி. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் விரும்புகிற வண்ணமாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே நம்முடைய ஆவிக்குரிய மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்து உங்களை அதிசயமாய் நடத்துவாராக. மார்க்கு சுவிசேஷம் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஆராதிக்கிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் பெரியவராயிருக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்ததே. சீஷர்கள் இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார், அனுப்பி விடுகிறார். சீஷர்கள் படவில் ஏறி அக்கறைக்கு போக புறப்பட்டு நடுக்கடல் வரைக்கும் வருகிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு எங்கு இருக்கிறார் என்றால், 47 சொல்லப்பட்டிருக்கிறது, சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். படகு நடுக்கடலில் இருக்கிறது, இயேசு கரையிலே தனிமையாய் இருக்கிறார். இப்பொழுது காற்று எதிராய் வீச ஆரம்பிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகால இதுக்கு மேல போக முடியல, அது அலைவுபட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து, அதன் பிறகு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, காற்று இன்னும் அடித்து கொண்டுதான் இருக்கிறது, கடல் கொந்தளித்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த காற்று படகை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அதே இடத்துல இயேசு நடந்து அவர்களை கடந்து போகிறார். அவரை இந்த காற்றால தடுக்க முடியவில்லை. சத்ரு நம்மிலும் பெரியவனாய் இருக்கலாம், ஆனால் நம்மோடு இருக்கிறவரை விட அல்ல. இந்த நிச்சயம் இருக்குமானால் நாம் இந்த கடலை கடக்க முடியும், இந்த மதிலை தாண்ட முடியும், இந்த சேனையை ஜெயிக்க முடியும் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகும். ஏன் கோலியாத்தை இஸ்ரவேல் சேனையால் மேற்கொள்ள முடியவில்லை தெரியுமா? அவர்கள் ஆமென் கோலியாத்தை தங்களோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். ஆனால் தாவீது வந்து எளிதில் கோலியாத்தை வீழ்த்த காரணம் என்ன? அவன் அவனை பார்க்கவில்லை, அவன் தன்னோடு இருக்கிற தேவனை பார்க்கிறான். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்பீடமாக உடைய தேவனுக்கு முன்பாக கோலியாத் ஏமாத்துறான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் தேவன் பெரியவர். ஆமே, நம்மை தடுக்க முடியும் அடிக்கிற எதிரான காற்றுக்கு, ஆனால் நம் தேவனை தொடக்கூட முடியாது. அந்த காற்றிலும் அவரால் கடந்து போக முடியும். இந்த நாளில் அதை தான் கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிறார். உன்னால் முடியவில்லை என்பது அவருக்கு தெரியும், உன்னால் இதுக்கு மேல கடக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இதோடு நீ நம்பிக்கை இழந்து விடாதே, தேவனை நோக்கி காத்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும், நிச்சயமாய் முடிவு உண்டு, கர்த்தர் அழைத்து செல்வார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. பிரச்சனை பெருசா இருக்குதா? நீங்க சொல்லுங்க. ஒருவேளை பிரச்சனையே ஆமே பிசாசே சத்ருவே, நீ என்னை விட பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், எனக்காக ஒருவர் வருகிறார். அவரை விட நீ பெரியவன் அல்ல, நீ பெரிய பிரச்சனை அல்ல, நீ பெரிய மதில் அல்ல, நீ பெரிய சேனை அல்ல. இதை கர்த்தர் கடக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணுவார், இந்த மதிலை கடக்க பண்ணுவார். ஆமே, நான் வருத்தப்படுகிறதை கண்டு என்னிடத்தில் வருகிறவர், அவர் வருவதை எந்த காற்றுக்கும் தடுக்க முடியாது, எந்த கொந்தளிப்புக்கும் தடுக்க முடியாது. காரணம், அவர் பெரியவர். இங்கே பாருங்கள், அவர் படகில் ஏறின போது 51 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது. காற்று அமர்ந்தது, படகு கடலை கடந்தது. 53 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கடலை கடந்து. ஆமே, இதுவரை கடக்க முடியவில்லை, நடுக்கடலிலே நின்று தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை கடக்க வல்லவர் இப்பொழுது அந்த படகில் ஏறின போது அந்த படகும் கடலை கடந்தது. எதை எதை உன்னால கடக்க முடியவில்லை? இயேசுவை கூப்பிடு, இயேசுவை வாரும், எனக்கு விடுதலை தாரும், எனக்கு மீட்பை தாரும், எனக்கு ரட்சிப்பை தாரும், இந்த மதிலை கடக்க பண்ணும், இந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணும், இந்த கடன் என்னும் நுகத்தை கடக்க பண்ணும் என்று உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடு. உன் வாழ்க்கை படகிலே அவரை ஏற்றுக்கொள். அவர் பெரியவர், கடக்க முடியாத அத்தனை எல்லைகளை
கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை கடக்க பண்ணுவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன இரக்கமுள்ள பிதாவே, நீர் பெரியவராய் இருக்கிறீர். எங்களை எதிரான காற்றுக்கு தடுக்க முடியும், ஆனால் உம்மை தடுக்க முடியாது. நீர் எங்கள் படகில் இருந்தால் ஆண்டவரே, இந்த படகு கடலை கடந்து கரையை காணும். ஆண்டவரே, அப்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கூட இருந்து கடக்க முடியாத காரியங்களை கடக்க செய்து உடைய பிள்ளைகளை சாட்சிகளாய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஜீஃபேன் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய இனிய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்வின் தலையங்கமாக பிதாவின் ஆவி என்ற தலைப்பிலே பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். மத்தேயு 10:20 இன்றைக்கான வசனத்தை நாங்கள் தியானிப்போம். இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து மிக அன்போடு சொன்ன ஆலோசனையின் வார்த்தைகள் தான் இவைகள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இவ்வாறு மத்தேயு 10:16-20 வசனங்கள் வரையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் சீஷர்கள் படிப்பறிவற்ற பேதமையானவர்கள் தான். எப்போதுமே கடல் என்றும் வலை என்றும் மீன் என்றும் தான் அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள். அவர்கள் படித்தவர்கள் அல்ல, நாகரிகம் உள்ளவர்களும் அல்ல. பொதுவாக ஜூதேயா தேசத்தில் அறிவும் ஞானமும் உள்ள பரிசேயரும் சதுசேயரும் வேத பாரகரும் இருந்தார்கள். அவர்களோடு எந்த விதத்திலும் இயேசுவின் சீஷர்களை ஒப்பிடவே முடியாது. ஆனாலும் கர்த்தர் அவர்களை பார்த்து, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள் என்றார். மிக உயர்ந்த வேலைக்கு மிகவும் படித்த செல்வாக்குள்ள அநேகர் விண்ணப்பித்திருந்தார்கள். மிகவும் ஒரு ஏழையான கிறிஸ்தவரும் அதற்கு விண்ணப்பித்திருந்தார். நேர்முக தேர்வு மிக கடினமாயிருந்தது. இவரை விட மிக அதிகமாய் படித்தவர்கள் எல்லாம் நேர்முக தேர்விலே தடுமாறினார்கள். ஆனால் இவரோ மத்தேயு 10:20 சார்ந்து கொண்டு, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு போதிய ஞானம் இல்லை, எப்படி பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை, என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது என்று ஜெபித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவரிடம், மகனே நீ மாடிக்கு ஏறி போகும் போது எத்தனை படிகள் இருக்கிறது என்று எண்ணி சொல் என்றார். இவர் மொத்தம 22 படிகள் இருக்கிறது என்று அறிந்தார். அவரிடம் கேட்ட முதல் கேள்வி, படியேறி வந்தாயே எத்தனை படிகள் ஏறினாய் என்று கேட்டார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு துணை நின்றதனால் உடனே 22 படிகள் என்று சொன்னார். வேறு எந்த கேள்விகளும் அவரிடத்தில் கேட்கவில்லை. உடனே அவரை தேர்ந்தெடுத்து பெரிய உத்தியோகத்தை அவருடைய கையில் கொடுத்தார்கள். அவர் கண்ணீரோடு தேவனை ஸ்தோத்தரித்தார். தேவ பிள்ளைகளே, பிதாவின் ஆவியானவரில் சார்ந்து கொள்ளுங்கள். அவர் மனிதருடைய உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறவர். மட்டுமல்லாமல் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு போதிக்கிறவர். உங்கள் மேல் தம்முடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள். உங்களுடைய சுய ஞானத்திலே நீங்கள் சார்ந்து கொள்ளாமல் பிதாவின் ஆவியானவரிலேயே 100 சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நினைவுக்கு, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். சங்கீதம் 139:17 இவ்வாறு சொல்லி முடிக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். ஆமென்.

ஓட அமைதியா இருக்கிற கணவன் வேண்டும். பிள்ளைங்க சொன்ன பேச்ச கேட்கணும். ஆசிரியரா இருக்கிறவங்களுக்கு தெரியும், கோயட் கிளாஸ் எடுக்கிறது கஷ்டம், கோவிட் கிளாஸ் எடுக்கிறது அதோட கஷ்டம். ஃபுல் பாடி செக்கப் எடுத்தாலும் ரிசல்ட் நார்மல்னு வரணும். இப்படி நாம பேராசையில இருந்தோம்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. எல்லாம் நல்லபடியா இருக்கிற காம்பினேஷன்ல வாழ்க்கை அமையாது. அடுத்து பொறாமை. நான் ஒண்ணுமே அவ்வளவா சாப்பிட மாட்டேன், எனக்கு சுகர், அவன் எல்லாத்தையும் அடிச்சு தின்றான், அவனுக்கு ஒன்னும் இல்ல, வச்சு வளைச்சு திங்கிறான் பாரு, ஒன்னும் வரல, மண்ணுல பிடுங்கின கிழங்கு மாதிரி இருக்கிறான். அடுத்தவை சாப்பிடறத பார்த்து காதுல இருந்து நமக்கு புகை வருது. நமக்கு நடக்கல அப்படிங்கறத விட அடுத்தவன் நல்லா இருக்கான்னு பொறாமப்படும் போது வாழ்க்கை கசந்துருது. வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே ஒரு விதமான முரண்பாடு தாங்க. நம்ம கேக்குறது கிடைக்காது, கேட்ட நேரத்துல கிடைக்கவே கிடைக்காது, பிடிச்சது நடக்காது, நடப்பது நிலைக்காது, பசிச்சவன் இலைக்கு பழைய சோறும் புளிச்ச ஏப்பக்காரனுக்கு பாயாசமும் பந்தியில வந்து விழும். காலோடு கையும் முறுக்கேறிய பருவத்துல சட்டப்பையில காசு இருக்காது. சர்க்கரையும் கொதிப்பும் மூப்பை பாடாப்படுத்தும் போது என்ன ஆளின்றி கட்டுக்கட்டா ரூபா கிடக்கும். இறுக்கி பிடிச்சா கையெடுக்கல இருந்து காணாம போகும் மணல் துகள்களைப் போல இது அத்தனைக்கும் இடையிலதான் வாழ்க்கை நொடி நொடியா கரைஞ்சு போய்கிட்டு இருக்குது. பேராசப்படாம பொறாமப்படாம எது வந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு சந்தோஷமா வாழுவோம். ஆண்டவர் கரிசனையா சொல்ற வார்த்தைகளை கேளுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனம் ஆறுதலா இருக்குதா?

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:3-4 மீண்டும் வாசிக்கலாம்.
2: Let us again read Proverbs chapter 3:3-4.
1: நீதிமொழிகள் 3:3-4.
2: Proverbs 3:3-4.
1: கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியும் பெறுவாய்.
2: Let not mercy and truth forsake thee. Bind them about thy neck, write them upon the table of thine heart, and so find favor and high esteem in the sight of God and man.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் ஒரு சில நாட்களாக தயையை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God, we are meditating upon this favor for past few days.
1: நான் கடந்த சில தினங்களாக தேவனுடைய தயவை குறித்து உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
2: And for past few days, I am speaking about the favor of God to you.
1: இன்றைக்கு நான் இந்த வசனத்தில் இன்னொரு பகுதியில் இன்னொரு தயவு இருக்கு பாருங்க.
2: So here in this word, we have one more favor present here.
1: தேவனுடைய பார்வையில் தயவு மாத்திரமல்ல, மனுஷருடைய பார்வையிலேயும் நமக்கு தயவு தேவை.
2: So it is not only finding favor in the sight of God, but we need to find favor in the sight of men as well.
1: மனுஷருடைய பார்வையிலும் தயவு.
2: Favor in the sight of man.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் நீதிமொழிகள் 22:1 வாசித்தால்,
2: If you read Proverbs 22:1,
1: திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம் என்று வாசிக்கிறோம்.
2: A good name is rather to be chosen than great riches, and loving favor rather than silver and gold.
1: பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயை நல்லது என்று வாசி.
2: Loving favor is better than silver and gold.
1: நீங்கள் தேவனுடைய கரத்திலே பயன்படுத்தப்பட்டவர்களை, தேவ மனிதர்களை பார்ப்பீர்களானால், இந்த மனித தயவு என்பது அவருடைய வாழ்க்கையிலே பிரகாசித்திருக்கிறது நீங்க பார்க்கலாம்.
2: If you look at people who are being used by the Lord, you can see them, they have received the favor also in the sight of men.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: 1 Samuel 2:26 வாசித்தால்,
2: Read 1 Samuel 2:26.
1: சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுண்டாக நடந்து கொண்டான்.
2: And the child Samuel grew on and was in favor both with the Lord and also with men.
1: பிரியமுண்டாக அப்படின்னா தயவு பெற்றவனாக வளர்ந்தான்.
2: So he grew up with favor.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதும் பொழுது பார்ப்பீர்களானால்,
2: Even when it was written about the Lord and Savior Jesus Christ,
1: லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:52 வாசித்தால்,
2: If you read Luke chapter 2 and verse 52,
1: இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம்.
2: We read, and Jesus increased in wisdom and stature and in favor with God and man.
1: இயேசுவானவர் ஸ்தாபித்த சபையை பாருங்க.
2: Look at the church that is established by Jesus.
1: அப்போஸ்தலர் 2:47 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read Acts chapter 2 and verse 47,
1: அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம்.
2: We read there praising God and having favor with all the people.
1: எல்லா ஜனங்களிடத்திலேயும் தயவு பெற்றவர்களா இருந்தாங்க.
2: They were the people who received favor from all the people.
1: அது அர்த்தம் என்ன?
2: What does it mean?
1: ஜனங்களுடைய பிரியம் அவர்கள் மேல் வந்தது.
2: The delight of people came upon them.
1: ஜனங்கள் அவர்களுக்கு காரியங்களை உதவி செய்ய முன் வந்தார்கள்.
2: People came forward to assist them.
1: அவர்களுக்கு ஒத்தாசையா இருந்தார்கள்.
2: They were helping them.
1: அவர்கள் கேட்டது அவர்களுக்கு கிடைத்தது.
2: They received what they asked for.
1: அவர்களுடைய பிரியம் அவர்கள் மேல் வந்தது.
2: Their delight and their pleasing was upon them.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நான் நினைக்கிறேன், நாம தேவனிடத்தில் தயவு பெறுவது மாத்திரமல்ல, மனிதருடைய பார்வையிலேயும் நமக்கு தயவு என்பது மிக மிக அவசியம்.
2: It is not only receiving favor from the sight of God, but it is also necessary for us to receive favor from the sight of men.
1: நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்ன்றதும் ரொம்ப முக்கியம்.
2: So it is also important that we should also live and stay well like our soul is well.
1: வாழ்க்கை அப்படின்றது வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில சமுதாயத்துல நாம நடந்து கொள்ற விதம் அல்லது நமக்கு இருக்கிற அந்தஸ்து நமக்கு இருக்கிற வரவேற்பும் ஒரு முக்கியமான பகுதின்றத மறந்துடக்கூடாது.
2: So when you consider your life, it is not only your spiritual life but also your lifestyle, your life in the society, that also plays an important role which we should never forget.
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மனிதனுடைய தயவு இருந்ததானால் நமக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கணும்.
2: So if even our Lord and Savior Jesus Christ could have the favor of men, then how much more should we have?
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆகவே கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு மனிதர்கள் கண்களிலேயும் தயவு கிடைக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை.
2: And truly when the Lord is with us, we will surely receive favor in the sight of men.
1: அந்த தயவு இருந்தால் தான் நாம் பெருக முடியும். அந்த தயவு இருந்தால் தான் நாம் இந்த உலகத்துல ஜீவனம் பண்ண முடியும்.
2: Only when we have that favor, we can increase in our life and live in this world.
1: இந்த தயவு இருந்தால் தான் நம்முடைய உறவுகளை நாம் நல்ல உறுதியா கட்ட முடியும்.
2: And only when we have this favor, we can build our relationships very
1: strongly. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த மனுஷ தயவு அப்படின்னு சொல்றதுல அநேக பகுதிகள் இருக்கு.
2: There are many parts, many kinds in the favor of men.
1: நான் இன்றைக்கு ஒரே ஒரு பகுதியை மட்டும் உங்களோடு பேச விரும்புறேன்.
2: So I want to speak about one important portion today.
1: இந்த மனித தயவு என்று நான் பேசும்போது அதுல ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால் நம்முடைய சொந்த குடும்பத்தினிடத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய தயவு.
2: So when I speak about favor in the sight of men, there's an important field or area that we cover is finding favor in our family.
1: நம்முடைய சொந்த இனஜன பந்துக்கள், நம்முடைய உற்றார் உறவினர், நம்முடைய குடும்பத்தினருக்கு நடுவிலே நமக்கு தயவு தேவை.
2: We need favor in our family, in our acquaintances or around the people that we live with.
1: இந்த தயவு எப்படி கிடைக்கும்?
2: How can we receive it?
1: நீங்கள் ஆதியாகமம் 33 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்பீர்களானால்.
2: If you read Genesis chapter 33 and verse 8.
1: ஆதியாகமம் 33:8.
2: Genesis 33 and verse 8.
1: அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தை எல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்று சொன்னான்.
2: And he said, what meanest thou by all this dough which I met? And he said, these are to find grace in the sight of my Lord.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த சம்பவம் நமக்கு தெரியும்.
2: This incident is very familiar.
1: பல ஆண்டுகள் கழித்து அண்ணனும் தம்பியும் ஏசாவும் யாக்கோபும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற சந்தர்ப்பம் தான் இது.
2: So this is an incident where Esau and Jacob, two brothers, meet after a long period.
1: நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த ஏசாவும் யாக்கோபும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது.
2: We all know very well, at one point of time, this Esau and Jacob had to separate from each other.
1: இந்த யாக்கோபு ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை திருட்டளவாக அவன் வந்து களவாடி கொண்டான்.
2: So this Jacob looted and robbed the blessing of Esau.
1: ஒரு பெரிய ஏமாற்றம் ஏசாவுக்கு வந்தது.
2: Esau had a great disappointment.
1: ஒரு மன வேதனை அவனுக்குள்ளே வந்தது.
2: He had a great agony and pain in himself.
1: அவனுடைய கோபத்துல வந்து தன்னுடைய தம்பியை தன்னுடைய தகப்பனுடைய மரணத்துக்கு பின்பாக நான் கொன்று போடுவேன் என்று சபதம் எடுத்தான்.
2: So therefore he made a vow saying that I will kill my brother after my father's death.
1: இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலையில ஒரு வருத்தத்தோடு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. யாக்கோபு ஓடி போயிட்டான்.
2: So they both had to get separated during this horrible situation where Jacob fled away.
1: ஆனால் இப்பொழுது யாக்கோபு பல ஆண்டுகள் கழித்து தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் பெரிய சம்பத்தோடு அவன் திரும்ப வருகிறான்.
2: But now Jacob returns after a very long period of years with all his wives, children and all his possessions.
1: அப்போ அவன் திரும்ப வர்ற வழியில ஏசாவை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை உண்டாகிறது.
2: On his return, there came a compulsory situation where he has to meet Esau.
1: இந்த சம்பவம் அதை குறித்தான் பேசுது.
2: This incident speaks that.
1: அப்ப யாக்கோபு ஒரு பெரிய ஒரு ஒரு ஒரு ஒரு பெரிய gift, ஒரு வெகுமானத்தை தன்னுடைய மந்தையிலிருந்து எடுத்து இந்த ஏசாவுக்கு கொடுக்கும்படி முன்பாக அந்த வெகுமதிகளை அனுப்புகிறான்.
2: So here therefore Jacob took a gift from his flock and he sent before him to give as a gift to his brother Esau.
1: அதுல எதுக்குப்பா நீ இந்த gift எல்லாம் கொடுக்கறேன்னு கேட்டா.
2: So when Esau asked, why do you give me this gift?
1: இது எல்லாம் உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கிறதற்காக.
2: Just to find grace or favor in your sight.
1: நீங்கள் 33:8 மாத்திரம் இல்ல, 33:15 வந்து பாருங்க ஆதி ஆகமம்.
2: Again you can read in Genesis 33:15.
1: அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்கள் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்தி விட்டு போகவா போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு, என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்று யாக்கோபு சொன்னார்.
2: And Esau said, let me now live with thee some of the folk that are with me. And he said, what needeth it? Let me find grace in the sight of my Lord.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டதா.
2: Glory be to the name of the Lord.
1: நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு வசனங்களை வாசித்தேன்.
2: I read both the verses.
1: அதுல ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா தயவை குடும்பத்துல பெற வேண்டுமானால் அண்ணனும் சரி தம்பியும் சரி ஒருவருக்கொருவர் தங்களுடையவைகளை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக கொடுத்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக அவர்கள் மாற வேண்டும். மாறின போதுதான் அந்த தயவு உண்டானது.
2: So here in both the verses when I read, only when both the brothers, it is Esau and Jacob, when they came to share willingly, only then they received favor in each other's eyes.
1: நீங்கள் மறுபடியும் அதே அதிகாரம் 10 வசனம் வாசித்து பாருங்க.
2: If you read the same chapter in verse 10.
1: அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும்.
2: And Jacob said, nay, I pray thee, if now I had found grace in thy sight, then receive my present at my hand.
1: கொடுக்கிறதுக்கும் இஷ்டப்பட்டாங்க.
2: He also desired to give.
1: பெற்றுக்கொள்றதுனாலயும் நீங்க தயவு என் மேல வச்சிருக்கீங்கன்றதுக்கு அடையாளமா பார்த்தாங்க.
2: And also when you receive it, it shows as a significance or a sign that you have favor on me.
1: நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே, மனுஷருடைய தயவை நம்முடைய குடும்ப அங்கத்தினர்ல பெற வேண்டுமானா எப்பொழுது வந்து பகிர்ந்தளிப்பு இருக்கிறதோ அங்கதான் தயவு உண்டாகும்.
2: Actually my dear ones, when you want to receive favor from your family, where there is a sharing, only then you can find a grace or favor.
1: ஒரு காலம் யாக்கோபுடைய சுபாவம் எப்படி இருந்ததுன்னா, எப்படியாவது தன்னுடைய அண்ணன் தந்து எல்லாம் களவாடணும்னு நினைச்சான்.
2: So once the character of Jacob was that he want to loot somehow from his brother.
1: கூளை கொடுத்து சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் திருடிட்டான்.
2: He gave a gruel and he got his birthright from his brother.
1: நல்ல ஆகாரத்தை சமைத்து கொடுத்து மூத்த மகனுடைய ஆசீர்வாதத்தை திருடி விட்டான்.
2: So he gave the good food and he looted the first born blessing.
1: அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவரை ஒருவர் முகம் கொடுத்து பார்க்க முடியாத மாதிரி ஆயிருச்சு.
2: And as a result of it, they were not able to face each other.
1: ஒருவரை ஒருவர் கொன்று போடுற அளவுக்கு அவங்களுக்கு வெறி, அவர்களுக்குள்ள கோபம் உண்டது.
2: They had anger and enmity in them to the extent of killing each other.
1: ஆனால் இந்த திருடுகிறவன்ல இருந்து கொடுக்கிறவனா மாறினான் பாருங்க, அப்பதான் தயவு அவனுக்கு உண்டானது.
2: But only when Jacob moved from being a looter to a lender, only then he received favor.
1: அவனுடைய தன்னலமான சுபாவத்திலிருந்து பகிர்ந்து கொடுக்கிற ஒரு எண்ணம், ஒரு சுபாவம் அவனுக்குள்ள வரும்போதுதான் அந்த உறவுகளில ஒரு தயவு உண்டாகி உடைந்து போன உறவுகள் திரும்ப கட்டப்பட்டது.
2: Only when a selfish attitude became sharing attitude, only then his relationships were built up and grace and favor was found.
1: நீங்க குடும்பத்துல கூட எந்த உறவா இருந்தாலும் சரி, தகப்பன் தாய் அல்லது கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதரன் சகோதரி, இப்படிப்பட்ட உடன் பிறந்தவர்கள், இப்படியெல்லாம் நீங்க உறவை நீங்க வந்து வளர்த்து அவர்கள் நடுவில் அவர்களுக்கு முன்பாக நீங்க தயவை நீங்கள் பெறணும் நீங்க விரும்புவீர்களானா, நீங்க கொடுக்கிறவர்களாய் மாறினால்தான் அந்த தயவு உங்களுக்குள்ள பெருகும்.
2: No matter whatever relationships might be in a family, it might be father or mother, husband or wife, children or parents, or even between siblings, only when you have the attitude or habit of giving and sharing, only then you will receive favor in the family.
1: கொடுக்கிறது அப்படின உடனே நீங்க உடனே ஃபைனான்சியலா கணக்கு போடாதீங்க. நான் வந்து எவ்வளவு செலவு பண்ணணும், எவ்வளவு கொடுக்கணும், என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத உடனே அது மாத்திரம் தான் கொடுக்கறது நீங்க நினைக்காதீங்க.
2: So when I say giving, don't think it only financially giving, not how much should I give, on making a calculation as what to give.
1: என்ன வாங்குறது,
2: what to get for them.
1: என்ன அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறது,
2: what can I take and give them.
1: என்ன அவங்களுக்கு போய் நம்ம இப்ப இன்வெஸ்ட் பண்றது,
2: what can I invest for them.
1: அது தப்பு கிடையாது,
2: that is not wrong.
1: ஆனால் கொடுக்கிறதுன்றது அது மாத்திரம் கிடையாது.
2: But giving is not only that.
1: சில பேரில பாத்தீங்கன்னா, சில வீடுகள்ல வந்து எல்லா பொருளையும் கொடுத்திருப்பாங்க.
2: So sometimes in certain homes they would have given all the goods and products that is necessary.
1: ஆனா எதை தான் கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த உறவுல வந்து நேரத்தை கொடுத்துருக்கவே மாட்டாங்க.
2: They would have not given time in that relationship.
1: அப்போ அந்த மனைவி சொல்லுவாள், நீங்க எல்லா பொருளையும் வாங்கி போட்டுறீங்க, என்னோட நேரம் தான் செலவு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு
2: சொல்லுவாங்க. So therefore wife would say, you get me all the products or goods I want, but I want you to spend some time with me.
1: சில வேளையில வந்து நமக்கு வந்து வீட்லயே தான் இருக்கலாம், ஆனா சில வேளையில உறவுகள்ல வந்து தயவு கிடைக்கிறதுக்கு சில வேளையில ஆழ்ந்த அன்பை நெருக்கத்தை நாம கொடுக்க வேண்டியதா இருக்கலாம்.
2: Sometimes we might be at the home, but to receive favor we may have to show some intimacy with each other.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நாம சில வேளையில சில வெகுமதிகளை கொடுக்க வேண்டியதா இருக்கலாம்.
2: Sometimes we may have to give certain gifts.
1: சில வேளையில வந்து உங்களுடைய உறவுகளை நீங்கள் எடுக்கிற முக்கியமான தீர்மானங்கள்ல அவர்களுடைய ஈடுபாடையும் நீங்க உள்ள எடுத்துட்டு வந்து அவர்களும் இந்த குடும்பத்துல முக்கியமானவர்கள் அப்படின்றத நீங்க வரவேற்கும் போது பாருங்க, தயவு உண்டாகிறது.
2: Sometimes when you include your family people or family relationships into things, when you make important choices and decisions, that actually invites favor in you.
1: முக்கியமானது என்னவென்றால்,
2: what is more important,
1: எங்கே ஒரு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு தாராள இருதயம் இருக்கிறதோ அங்கதான் அங்க உறவு வளரும்.
2: So only when you share willingly, only there the relationship will grow.
1: சிலருக்கு வந்து ஒரு இறுகின இருதயமா இருக்கும், ஒரு கஞ்சத்தனமா இருப்பாங்க, தாங்கள் பெற்றுக்கொண்டது எதையுமே பகிர்ந்து கொள்ளவே விரும்ப மாட்டாங்க.
2: Some people will be very like misers, they don't share anything they have.
1: எதையுமே அவங்க கையில இருந்து நீங்க வாங்கிட முடியாது.
2: You cannot get anything from them.
1: ஆனா உறவு வேணும், உறவு வேணும்னு சொல்லுவாங்க.
2: But they always say we need the relationship, we need that family acquaintances.
1: அல்லது இவர்களோடு நான் வந்து ஐக்கியத்தில் இருக்கிறேன்னு சொல்லி வெளியே சொல்லிடுவாங்க.
2: They just say outwardly that I'm in a relationship with this person.
1: நீங்கள் உலகம் முழுவதும் உண்டாக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளையும் பாருங்களேன்.
2: Look at all the creation that are created in this world.
1: ஒன்றோடு ஒன்று உறவு இருக்கணும்னா அது ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து பெற்றுக்கொள்ளும்.
2: So if they have to have fellowship with each other, they will give and share and receive it.
1: நீங்க பறவைகள்ல பாருங்க,
2: look at birds.
1: மிருகங்கள்ல பாருங்க,
2: look at animals.
1: தன்னுடைய சொந்தங்களுக்கு வந்து அது உறவு கொண்டாடுற, தனக்கு பிறந்த குட்டிகளுக்கு வந்து உறவு கொண்டாடணும்னா அங்கமெங்கும் தேடி அலைஞ்சு கொண்டு போய் இரையை எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளைக்கு ஊட்டும்போது தான் அந்த பிள்ளைக்கும் அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் ஒரு பெரிய உறவு கட்டப்படுகிறது.
2: So only when the mother or the father, bird or animal bring the prey and feed the little ones, only then the relationship between them is built up.
1: எந்த உறவை எடுத்துக்கொண்டால் நீங்க கொடுக்க மனம் இல்லைன்னு சொன்னா அந்த உறவு சீக்கிரமா உதிர்ந்து போகும்.
2: No matter whatever relationship it might be, if you don't have heart to give, then that relationship will be broken very
1: soon. அதுவே வேதம் சொல்கிறது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் அல்லது ஆசீர்வாதமானதுன்னு போட்டிருக்கு.
2: So that is why the Bible says it is always better to give than receive.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: உண்மையான அன்பு அதுதான் செய்யும்.
2: Even true love does it.
1: 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்தால்,
2: If you read 1 Corinthians 13:5,
1: அன்பு என்பது அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது என்று பார்க்க.
2: Love doth not behave it itself unseemly, seeketh not our own.
1: தற்பொழிவை, தனக்குரியவைகளையே அது தேடாது.
2: It will not keep seeking its own.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: குடும்பத்துல எத்தனை பேர் நாம வந்து நமக்குரியவைகளை தேடுறோம், அல்லது நாம எப்படி நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு உரியவைகளை நாம தேடுறோம்.
2: So even in a family, how many of you seek things of your own or seeking things of your family?
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் த கிஃப்ட் ஆஃப் த மெஜாய் அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஒரு கதை ஒன்று இங்கிலீஷ் ரீடரில் இருக்கும்.
2: ஸோ டியூரிங் ஆர் ஸ்கூல் டேஸ் வி ஹேட் அ குட் ஸ்டோரி நேம் கிஃப்ட் ஆஃப் தி மெஜாய் இன் ஆர் இங்கிலீஷ் ரீடர்ஸ்.
1: இது எந்த வகுப்பில் கொடுத்தாங்க எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு படித்த ஞாபகம் உண்டு.
2: ஐ டோன்ட் ரிமெம்பர் த ஸ்டாண்டர்ட், பட் ஐ ரிமெம்பர் தட் ஐ ரெட் இட்.
1: இதில் வந்து இந்த கதை வந்து இந்த இதான் இந்த கதை என்னன்னு சொன்னால், ஜேம்ஸ் அப்படின்ற கணவன், அவருக்கு மனைவி வந்து டெல்லா அப்படின்றவங்க, அவங்க ஒரு நடுத்தரம் அதாவது மேபி லோவர் மிடில் கிளாஸில் ஹேண்ட் டு மவுத் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
2: ஸோ ஹியர் இன் திஸ் ஸ்டோரி யூ கேன் ஃபைண்ட் ஜேம்ஸ் அஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் டெல்லா, ஹூ லிவ்ட் அ மாடஸ்ட் லைஃப் இன் அ லோவர் மிடில் லைஃப்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இவங்களுக்கு அதிகமான சொத்துக்கள் எல்லாம் கிடையாது.
2: They did not have much of assets.
1: இவங்களுக்கு வந்து சொத்து அப்படினு பார்த்தா ரொம்ப விசேஷம் ரெண்டு பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனைவியாகிய டெல்லாவுக்கு வந்து நீண்ட தலைமுடி இருந்தது.
2: So what is the only possession they had is like this wife Della had beautiful long flowing hair.
1: அதே போல அந்த கணவனாகிய ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து அவருக்குன்னு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய தாத்தா வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்த திருப்பி அவங்க அப்பா வந்து தனக்கு கொடுத்த ஒரு அழகான லெதர் ஸ்ட்ராப் போட்ட ஒரு கோல்டு வாட்ச் ஒன்று அவருக்கு இருந்தது.
2: ஸோ அண்ட் ஆல்சோ திஸ் ஜேம்ஸ் ஹேட் ஒன்லி ஒன் கோல்ட் லெதர் ஸ்ட்ராப் கோல்டு வாட்ச் விச் பிலாங் டு ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இப்போ அவள் கிறிஸ்மஸ் வந்ததாம்.
2: ஸோ இட் வாஸ் கிறிஸ்மஸ் ஈவ்.
1: அவங்க கிறிஸ்மஸ்க்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சா காசே அவங்களுக்கு இல்லை.
2: ஸோ பட் வென் தே வாண்ட் டு கிவ் அ கிஃப்ட் டு ஈச் அதர் தே டிட் நாட் ஹேவ் எனி மணி.
1: அப்போ இந்த டெல்லா யோசித்தாளா.
2: ஸோ திஸ் டெல்லா தாட்
1: என்னுடைய கணவனுக்கு வந்து நான் வந்து அவருடைய வாட்சுக்கு வந்து அந்த ஸ்ட்ராப் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, அவருக்கு பிளாட்டினமில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராப் வாங்கணும்னு அவள் ஆசைப்பட்டாள்.
2: ஸோ ஷீ டிசையர் டு கெட் அ பிளாட்டினம் ஸ்ட்ராப் ஃபார் தி ஃபார் த ஜேம்ஸ் வாட்ச் பிகாஸ் இட் வாஸ் டோட்டலி ஓன் அவுட்.
1: அதே போல் இந்த ஜேம்ஸும் வந்து தன்னுடைய மனைவிக்கு இருந்த நீண்ட தலைமுடி இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான கிளிப் ஒன்று வாங்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார்.
2: ஸோ ஆல்சோ திஸ் ஜேம்ஸ் ஆல்சோ டிசையர் டு கெட் அ கைண்ட் ஆஃப் ஹேர் அக்சசரிஸ் ஆர் கிளிப் ஃபார் ஹர் வைஃப்.
1: ஒரு முறை அவங்க எங்கேயோ ஷாப்பிங் போகும்போது அந்த மனைவி வந்து அந்த கிளிப்பே பார்த்துட்டு இருந்தாங்களா, அது விலை உயர்ந்த ஒரு கிளிப்.
2: ஸோ தட் வாஸ் அன் எக்ஸ்பென்சிவ் கிளிப் விச் ஹஸ் வைஃப் வாஸ் ஸ்டேரிங் அட் இட் வென் தே வென்ட் ஃபார் ஷாப்பிங் வான்ஸ்.
1: இவங்க கையில் இருந்ததுக்கும் அவங்க வாங்கணும்னு நினைச்சதுக்கும் காசு இல்லை.
2: பட் தே டிட் நாட் ஹேவ் மணி ஃபார் தி திங் தட் தே டிசையர் டு பை.
1: ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணுமே அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க.
2: ஸோ தே போத் வாண்ட் டு சர்ப்ரைஸ் ஈச் அதர் தேர்ஃபோர் தே டிசையர் டு டு சம்திங் ஃபார் ஈச் அதர்.
1: அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா?
2: யூ நோ வாட் இட் தே டு?
1: கிறிஸ்மஸ் முன்னாடி ரெண்டு பேரும் தனித்தனியாக சொல்லாம கொள்ளாம போய் மறைஞ்சிருந்து ஷாப்பிங் பண்ணாங்க.
2: ஸோ பிஃபோர் கிறிஸ்மஸ் போத் ஆஃப் தெம் வென்ட் டு ஷாப்பிங் வித்வுட் இன்ஃபார்மிங் ஈச் அதர்.
1: அந்த டெல்லா என்ன பண்ணாங்க தெரியுமா?
2: திஸ் டெல்லா டிட் திஸ்.
1: இவள் வந்து ஷாப்பிங் போயிட்டு திரும்ப வந்தா.
2: She went to shopping and returned back.
1: அவனுடைய கடமனுக்கு இந்த எக்ஸ்பென்சிவா அந்த $20 கிட்டத்தட்ட $20 உள்ள அந்த ஸ்ட்ராப் வாங்கிட்டா.
2: So she got that platinum strap which was almost $21 for her husband.
1: எப்படி வாங்கنا தெரியுமா?
2: You know how did she get it?
1: தன்னோட நீண்ட தலைமுடி இருக்கு பாருங்க, அத வெட்டிட்டு விற்று போய் அத வாங்கنا.
2: So she sold her hair which was long flowing and she got that strap for that money.
1: இந்த கணவனும் போய் ஷாப்பிங் போனாரு.
2: This husband also went for shopping.
1: அவர் என்ன பண்ணாரு தெரியுமா?
2: You know what did he do?
1: தன்னுடைய கோல்டு வாட்ச் இருக்கு பாருங்க, தன்னுடைய தாத்தா தான் அப்பாட்ட கொடுத்தது, அப்பா இவர்ட்ட கொடுத்தது பாருங்க, இந்த வாட்சை வித்துட்டு அவர் மனைவிக்கு வந்து கிளிப் வாங்கிட்டு வந்தார்.
2: சோ ஹி சோல்ட் தட் கோல்டு வாட்ச் which he got it from father and grandfather and he got that hair accessory to his wife.
1: ரெண்டு பேரும் சாயங்காலம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்தாங்க.
2: சோ when the evening they both came together and they saw each other's face.
1: பார்த்தா
2: when you saw that
1: இந்த மனைவியினுடைய தலையில பொருத்தலாம் நினைச்சு அந்த கிளிப்புக்கு அந்த அம்மா கிட்ட இப்ப முடியல, முடிய வெட்டிட்டாங்க.
2: This man brought this clip so but it is not suiting for her hair because she has cut that hair.
1: இந்த அம்மா வந்து அவருக்கு வாட்சுக்கு ஸ்ட்ராப் போடலான்னு போய் கேட்டா அவர் வாட்சை வித்துட்டாரு.
2: பட் திஸ் வுமன் பிராட் அ ஸ்ட்ராப் சோ தட் ஷி பிரசன்டட் ஹிம் பட் ஹி குட் நாட் ஹேவ் அ வாட்ச்.
1: ரெண்டு பேரும் வாங்கின கிஃப்டை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் என்ன செய்ய முடியல, பகிர்ந்து கொள்ள முடியல.
2: தே போத் வேர் நாட் ஏபிள் டு ஷேர் தி கிஃப்ட் விச் தே பிராட் ஃபார் ஈச் அதர்.
1: ரெண்டு பேராலும் பயன்படுத்த முடியாத கிஃப்டை வாங்கிட்டாங்க.
2: தே போத் பாட் அ கிஃப்ட் விச் வாஸ் டோட்டலி நாட் யூஸ்ஃபுல் ஆர் யூஸ்லெஸ்.
1: ஆனால் இந்த கதையினுடைய கருத்து என்ன தெரியுமா?
2: பட் வாட் இஸ் அ மோர் of the story.
1: ஒருவேளை ரெண்டு பேருமே அவங்க வாங்கி கொண்டு வந்த கிஃப்ட்டை ரெண்டு பேரும் பயன்படுத்த முடியாம போயிட்டாலும்
2: though the gifts they bought were not able to be used by both of them
1: அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் கொண்டிருந்த ஆழமான அன்பை அந்த கதை வந்து சொல்லுது.
2: That story reflected the deep love they had for each other.
1: தங்களோட அன்பை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளவு தூரமோ தங்களுக்கு ரொம்ப பிரியமானதையும் விட்டு கொடுக்க அவங்க ஆயத்தமா இருந்தாங்க அப்படின்றது அந்த கதை சொல்லுகிறது.
2: So this story tells that they were really ready and prepared to give up their most desired thing to show their love for each other.
1: நாம எப்படி கொடுக்கிறவர்களா இருக்கிறோம்?
2: So how are we as givers?
1: நம்முடைய தயவு குடும்பத்துல பெறணுமானா நம்ம கஞ்சர்களா இல்ல பகிர்ந்து கொடுக்கிறவர்களா இருக்கணும்.
2: So if you want to receive favor in your family, we should share willingly, not as misers.
1: எல்லாமே எனக்கு தான் அப்படின் நாம இழுத்து வச்சிட்டோம்னா தயவை நாம இழந்துருவோம்.
2: So if you keep everything for yourself, you will lose favor.
1: யாக்கோபு வந்து இந்த கொடுக்கிற ஒரு தயாள சுபாவம் அவனுக்கு வர்ற வரைக்கும் தயை என்பது அவனுக்கு கிடைக்க போறதே கிடையாது.
2: So this Jacob, unless he had or until he got this attitude of sharing, he is not going to receive this favor.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது எப்போ தெரியுமா தயை உண்டாகும் குடும்பத்துக்குள்ள?
2: Second, when we will receive favor in the family.
1: நீங்கள் சங்கீதம் 47 சங்கீதம் 29 வசனம் வாசித்து பாருங்க.
2: Psalm 47 verse 29.
1: இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து. ஆதியாகமம் 47:29.
2: Genesis 47:29.
1: இன்மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து இன்மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனுமாய் இரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக என்றான்.
2: And the time drew nigh that Israel must die, and he called his son Joseph and said unto him, If now I have found grace in thy sight, put, I pray thee, thy hand under my thigh, and deal kindly and truly with me. Bury me not, I pray thee, in Egypt.
1: முதலாவது நான் சொன்னேன்,
2: First I told you,
1: தயை குடும்பத்துக்குள்ள வரணும்னா முதல்ல பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சுபாவம் இருக்கணும்.
2: First, if you want to receive favor in your family, you should share willingly.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது, குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்குள்ளே மனித தயை உண்டாக வேண்டுமானால் இரண்டாவது ரொம்ப முக்கியமான சுபாவத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்று கேட்டா, உண்மையை அல்லது சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் நீங்க பேச பழகணும்.
2: So second, if you want to find favor in your family, you have to know to speak truth with each other.
1: நான் சொல்லுகிறது பாருங்க, என்மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என் பேல் பட்சமும் அல்லது தயவும் உண்மையும் உள்ளவனுமாயிரு.
2: So here he says, if now I have found favor in thy sight, put, I pray thee, thy hand under my thigh and deal kindly and truly with me.
1: உண்மை இல்லாத இடத்துல தயவு உண்டா இருக்காது.
2: In a way there is no truth, there will not be a favor.
1: எங்க சத்தியம் பேசப்படாம பொய் பேசப்படுதோ அந்த உறவுல வந்து மனித தயவு கிடைக்கவே கிடைக்காது.
2: Where there is no truth in a relationship and where the lies alone exist, there will not be a favor in the family.
1: உங்க குடும்ப அங்கத்தினர்கள் நடுவுல நீங்க தயவு பெறணும்னு விரும்புறீங்களா?
2: If you want or if you desire to receive favor in the family.
1: அவருடைய பிரியம் உங்க மேல வரணும்னு விரும்புறீங்களா?
2: If you desire that their delight should be on you.
1: அவருடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கணும்னு விரும்புறீங்களா?
2: If you desire to receive their approval.
1: உங்கள் உறவுகள் பலப்படுத்த வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களா?
2: If you want to strengthen your relationships.
1: நான் தாழ்மையா சொல்றேன்,
2: I humbly tell you.
1: பொய்யை களைந்து உண்மையை மாத்திரம் பேசுங்க.
2: Remove lies but speak truth alone.
1: உண்மையை பேசுங்க.
2: Speak truth.
1: அநேக குடும்ப உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஏன் அவர்களுக்கு வந்து ஒருவருக்கு ஒருவர் நடுவில் தயவு கிடைக்காம போயிடுது அப்படின்னு கேட்டா, இருக்கிறத இருக்கிற வண்ணமா பேசுறது இல்ல, இல்லாததை இருக்கிற வண்ணமாகவும் இருக்கிறத இல்லாத வண்ணமாகவும் சித்தரித்து காட்டுவதனால உறவுகளுக்குள்ள தயவு உண்டாகிறது இல்ல.
2: So why the reason why there is no favor in many families is because they don't speak truth, they speak the thing not existing as existing and the thing existing as non existing.
1: அதாவது எதிலுமே ஒரு உண்மையே பேசாம இருக்கிறவங்க வந்து தயவை நீங்க பெறவே முடியாது.
2: People who don't speak truth at all, they can never expect favor in their family.
1: நம்மளுடைய வாழ்க்கையில இத ஒரு நம்பர் பழக்கமா வைத்துக் கொள்ளணும்.
2: We should keep this as an habit in our life.
1: உறவுகளை நீங்கள் உறுதியாக வளர்க்க வேண்டுமா?
2: If you want to grow up your relationship firmly,
1: சத்தியத்தை பேச பழகணும்.
2: Get habitual to speak truth.
1: உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் சொல்ல பழகணும்.
2: So we should know to say yes as yes and no as no.
1: குடும்ப அங்கத்தினருக்குள்ள நீங்க பொய்யை பேச ஆரம்பிப்பீங்களானா, நீங்க காரியங்களை ஒளித்து மறைத்து நீங்க செய்வீர்களானா, தயவை இழந்து போயிடுவீங்க.
2: So if you start speaking lies or if you conceal and hide things in your family, then you will start losing favor.
1: பாருங்க, அநேக பெற்றோர் வந்து தங்கள் பிள்ளைகள் மேல் ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க, அவர்களுக்காக எல்லாம் சேமிச்சு அவங்க வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் கொடுக்கணும், சிறந்ததை கொடுக்கணும்னு ஆயத்தமாயிட்டு இருப்பாங்க.
2: Many parents love their children so much, they store and gather up so much things for their children, they want to give the best thing to their children in their life.
1: தங்களோட சக்திக்கு மிஞ்சி கூட அவங்க செய்யறதுக்கு விருப்பமா இருப்பாங்க.
2: They also have the desire to do beyond their ability.
1: அவங்க வந்து தங்களுடைய எல்லையை தாண்டி கூட கடன் வாங்கி ஆகியும் தங்க பிள்ளைகளுக்கு வந்து நல்லதை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க.
2: They also desire to cross their limit or boundaries and also get debts, borrow money and do the best to the children.
1: நீங்கள் பொதுவாக பெற்றோரை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பிறந்ததிலிருந்தே அந்த பிள்ளையினுடைய திருமணத்துக்காக சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க.
2: Generally when you look at parents right from their birth they will just store up things for their marriage.
1: ஒருவேளை சேர்க்கலனா கூட கடைசி நிமிஷத்துல எப்படி இத நடத்துறதுன்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க.
2: So even if they don't store it up they have the plan how to conduct or store it up at the end.
1: பெரும்பாலான பெற்றோருக்கு இந்த மனசுல விருப்பம் இருக்கும்.
2: Most of the parents will have this desire in their hearts.
1: தன்னோட பிள்ளைக்கு நல்ல திருமணம் பண்ணணும்.
2: So they should get their children good in marriage.
1: ஆனா அந்த பிள்ளைட்ட உண்மை இல்ல அப்படினு கண்டுபிடிச்சிட்டாங்க வெச்சிடுங்களே.
2: But if they don't find truth with their children.
1: காரியங்களை தன்னிடத்திலே அந்த பிள்ளை மறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க வெச்சிடுங்க.
2: If they find their children are hiding or concealing things from them.
1: கொடுக்க மனம் உள்ளவர்கள் கூட கொடுக்காமலே போய்டுவாங்க.
2: So this parents who have the heart to give will not give at all.
1: தாராள இதயம் உள்ளவங்க கூட கொடுக்க மாட்டாங்க.
2: The people who have generous heart will stop giving.
1: அந்த பிள்ளையின் மேல் ஒரு பாசமோ அன்போ வராது.
2: They will not have the love or affection on their children.
1: அதை கெடுத்து போட்டது என்ன தெரியுமா?
2: Now what it spoiled that?
1: உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை.
2: So a life without truth.
1: பாருங்க ஒரு மனைவி ஒரு கணவன் ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராய் கூட நேசிக்கலாம்.
2: So even a husband or wife may love each other so deeply.
1: ஆனால் அவர்கள் எவ்வளவு ஆழமாய் நேசிக்கிறாங்களோ அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டா தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி தன்னிடத்துல உண்மையை தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க.
2: The more they love each other, the more they expect is that they should not speak lies with each other.
1: அவங்க தாராளமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து சந்தோஷமா அந்த உறவு நல்ல தயவோட வளர்ந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய கணவனோ தன்னுடைய மனைவியோ தன்னிடத்துல வந்து நடந்த காரியங்களை மறைத்து விட்டார்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க வச்சுக்கிட்டுங்க.
2: So when the things are going well, when they share with each other the love, but when one day when they find out the husband or wife that the one is concealing or hiding things from them or telling lies, then that they will not receive favor in the family.
1: அன்புள்ள மனைவி கூட ஆத்திரம் நிறைந்தவளாய் மாறிவிடுவாள்.
2: A loving wife will become a angry wife.
1: ஒரு காலத்துல கேட்காமலே கொடுத்தவர்கள் கூட கேட்டாலும் கொடுக்காம போயிடுவாங்க.
2: Once people who gave even without asking they will not give even when you ask.
1: ஒரு காலத்துல மனப்பூர்வமாய் காரியங்களை கொடுத்தவங்க அந்த உண்மை கேட கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கட்டாயப்படுத்தினா கூட கொடுக்க மாட்டாங்க.
2: So once the people who gave generously but once they find out that you told lies or you speak lies then they will never give it at all.
1: உறவுகள் வந்து நம்பக தன்மையில தான் கட்டப்படுது.
2: So these relationships are built only on trust.
1: என்றைக்கு நம்பக தன்மை உடைஞ்சிருச்சோ அங்க வந்து நீங்க தயவை இழந்துருவீங்க.
2: The day the trust is broken then you will lose the favor.
1: நீங்க எத்தனையோ திரளான பொருட்களை கொண்டு வந்து அதையெல்லாம் சமாளிச்சிரலாம் நீங்க ட்ரை பண்ணலாம்.
2: Even if you may think that you can bring or buy many products and goods and try to manage it.
1: ஆனா நீங்க நம்பிக்கைய திரும்ப கட்டற வரைக்கும் நீங்க நினைக்கிறது நடக்காது.
2: But until you build that trust again that will not happen.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் நீதிமொழிகள் 3:3 வாசிக்கிறோம்.
2: That's why we read in Proverbs 3:3.
1: கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக.
2: Let not mercy and truth forsake thee.
1: அது எப்பொழுதும் உன்னோடு இருக்கணும்.
2: Let it be always with you.
1: அப்படி இருந்தால் தான் அதினாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியையும் பெறுவாய்.
2: So shall thou find favor and good understanding in the sight of God and man.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப முதலாவது வந்து பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சுபாவம் வேணும்.
2: So first we should have a habit of sharing.
1: கொடுக்கிற சுபாவம் இல்லை என்றால் தயவு குடும்பத்துல வராது.
2: When you don't have the habit of sharing there will not be favor in your family.
1: இரண்டாவது உண்மையே பேச வேண்டும்.
2: Second you have to speak truth.
1: உண்மை இல்லாத சுபாவங்கள் குடும்பத்துல வந்து தயவை உண்டாக்காது.
2: Speaking lies or speaking
1: falsehood
2: will not bring favor in your family.
1: மூன்றாவது குடும்பத்துல எப்பொழுது தயவு கிடைக்கும்.
2: Third, when you will receive favor in your family.
1: நீங்கள் ஆதியாகமம் 48 அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்தால்.
2: Free Genesis 48 verses 5 and 6.
1: நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே எனக்கு உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் இரண்டு குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயீமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் சகோதரருடைய பேரால் அழைக்கப்பட்டு அவர்களுடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள் என்று பார்க்கிறோம்.
2: Your two sons born to you in the land of Egypt before I came to you in Egypt are now mine. Ephraim and Manasseh belong to me just as Reuben and Simeon do. Children born to you after them will be yours and will be recorded under the names of their brothers with regard to their inheritance.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: பாருங்க இங்க ஒரு சம்பவம் நம்ம பார்க்கிறோம்.
2: Here the, we see an incident.
1: இங்க யாக்கோபு சொல்றாரு.
2: Jacob says.
1: இந்த யோசேப்புக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க.
2: These two sons of Joseph.
1: அவர் சொல்றாரு இந்த ரெண்டு பிள்ளைகளையும் ரெண்டு ஜாதிகளாக நான் வந்து என் பிள்ளைகள் கணக்கிலேயே அவங்களை கொண்டு வர போறேன் ரெண்டு மடங்கு பங்கு அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்றேன்
2: So here he says I'm going to give them a double fold blessing I'm bringing them under my tribes under the names of my tribes
1: உன் பிள்ளையா இருந்தாலும் நான் என் பிள்ளையாகவே கணக்கு வைத்து யோசேப்பா யோசேப்பா நான் பார்க்காம அவனை ரெண்டு ஜாதியாக நான் பார்ப்பேன்னு சொல்றேன்
2: So here he says though he is your children I don't look at Joseph as my as one tribe but I see them as double fold or two tribes
1: எப்படி இந்த ரட்டிப்பான ஆசீர்வாதம் இந்த யோசேப்புக்கு வந்தது
2: How did this Joseph receive this double fold blessing?
1: உண்மைய பாத்தீங்கன்னா இந்த ரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்து முதல் பிள்ளைக்கு தான் கொடுப்பது அன்றைக்குள்ள வழக்கம்.
2: Truly those days it is a habit of giving this double fold blessing to the first born.
1: ஆனா யோசேப்புக்கு வந்தது.
2: But this came to Joseph.
1: அது காரணம் என்ன தெரியுமா?
2: You know what is the reason?
1: அந்த யோசேப்பு பஞ்சகாலத்தில் தன்னை தேடி வந்த சகோதரர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டார்.
2: This Joseph forgave his brothers who came seeking him in the times of famine.
1: அவர்களை கொன்று போடாமல் அவர்களை வாழ வைத்தார்.
2: He did not kill them but he spared them.
1: அவர்களுக்கு நன்மை செய்தார்.
2: He did good to them.
1: அதுல விளைவு என்ன தெரியும்ல?
2: And as a result of it,
1: தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தார்.
2: The Lord gave double blessing to his children.
1: அன்பானவர்களே,
2: my dear ones,
1: குடும்ப அங்கத்தினர்கள் நடுவில் நீங்க தயவு பெற வேண்டுமா?
2: If you want to receive favor in your family,
1: குடும்பத்தில் நடக்கும் சந்தடிகள் பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் நடுவில் நாம் எவ்வளவு அதிகமாக அவர்களை நாம் மன்னிக்கிறோமோ அப்போதான் பாருங்க நமக்கு வந்து குடும்பத்துக்குள்ள தயவு உண்டாயிருக்கும்
2: The more we forgive amidst disagreements or strife or struggles or problems or fights in your family only then this favor will increase in your family
1: நடந்து முடிந்தவைகளை வாழ்நாள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம்
2: We can speak keeping on speaking and talking about things that happen
1: பழைய காரியங்களை உட்கார்ந்து விவாதித்து கொண்டே இருக்கலாம்
2: We can continue to argue on things that happened earlier
1: ஆனால் நான் சொல்வேன் உங்களுடைய வாழ்க்கையில வந்து தயவு வர வேண்டுமா
2: But if you want to receive favor in your life
1: குடும்பத்துக்குள்ள தயவை நீங்க அனுபவிக்க வேண்டுமா
2: if you want to experience favor in your family
1: கடந்ததை மறந்துருங்க
2: forget the past
1: கடந்ததை நீங்க மன்னிச்சிருங்க
2: forgive the past
1: காரியங்களை விட்டு கொடுங்க
2: and just give or compromise or give up
1: தவறுகள் ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ குடும்பங்களுக்குள்ள நடக்கலாம்
2: mistakes may happen aware or unaware in your families
1: நம்ம கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கணும் நினைப்போமானால் தயவை இழந்து போயிடும்
2: if you continue to live in the past then you will lose favor
1: பாருங்க யோசேப்பு வந்து பழி வாங்கணும் நினைத்திருந்தா அது அவனுக்கு ரொம்ப பெரிய வேலையா இருந்திருக்காது
2: if joseph want to take revenge that was not a big deal for him
1: தான் கூட அதை செய்திருக்க வேண்டியது இல்ல ஒரு சின்ன கட்டளை கொடுத்தா போதும் ஒரு சின்ன வார்த்தை சொல்லியிருந்தா போதும் அவனுக்கு இருந்த அதிகாரத்துல அந்த எகிப்தினுடைய போர் சேவகர்களால பழிக்கு பழி தீர்த்திருக்கலாம்
2: even he did not enter or get into doing it directly he would have given a command to his servants and they would have just taken revenge of him
1: அவ்வளவு அதிகாரம் அவன் கையில இருக்கும்போது
2: so when he had so much of authority and power
1: பழிக்கு பழி வாங்க எல்லா வாய்ப்பும் கிடைத்த போது
2: when he had all the chances of taking revenge against them
1: தனக்கு இருந்த அந்த கோபத்தை எரிச்சலை விட்டுட்டு தனக்கு தீங்கு செய்த தனக்கு துன்பம் விளைவித்த சகோதரர்களை அவன் மன்னித்தான்
2: he just gave up that revenging or avenging attitude and forgave his brothers
1: பாருங்க அவர்களுக்கு தேவை என்று ஒன்று வந்தபோது அந்த தீங்கை பார்த்து அவன் சந்தோஷப்படாம பசியோடு வந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுத்தான்
2: so when they came for a need he did not rejoice looking at their need but rather he fed them with food
1: ஒரு காலம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு
2: they knew very well what happened in the past
1: எவ்வளவோ தூரம் தனி மனிதனாக 10 பேருக்கு சாப்பாடு தூக்கிட்டு வந்த பையனை கையையும் காலையும் கட்டி தண்ணீர் இல்லாத கணத்துல அவங்க தூக்கி போட்டாங்க
2: so a boy who brought food for all the 10 brothers from a long distance he knew very well that they bound his all the hands and legs feet and then they threw him into a pit
1: நான் யோசித்து பார்த்தேன்.
2: ஐ தாட் அபௌட் இட்.
1: ஒரு சின்ன பையனை 10 பேருடைய சாப்பாடு தூக்க வைங்க பார்க்கலாம்.
2: சோ மேக் எ ஸ்மால் பாய் டு கேரி ஃபுட் ஆஃப் 10 பீப்பிள்.
1: இன்னைக்கு நம்ம சாப்பிடுற அளவுல கூட 10 பேர் சாப்பாடு ஒரே ஆள் தூக்கிட்டு போறது கஷ்டமா இருக்கும்.
2: சோ ஈவன் ஃபார் டுடேஸ் சினாரியோ இஃப் யூ வாண்ட் டு கேரி ஃபுட் ஆஃப் 10 பீப்பிள் இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட்.
1: அன்றைக்கு வந்து ரொம்ப நல்லாவே சாப்பிட்டாங்க.
2: பட் இன் தோஸ் டேஸ் தே யூஸ்டு ஈட் வெல்.
1: அவங்க சாப்பிட்ட குவாண்டிட்டியே ரொம்ப ಜಾஸ்தி.
2: தி குவாண்டிட்டி தே ஈட் இஸ் மோர்.
1: ஆனா அவ்வளோ பேர் சாப்பாடு இந்த பையன் தனி மனிதனா நடந்து தூக்கிட்டு வந்தபோது அவனுடைய சாப்பாடை கூட சாப்பிட விடாம அவனை பசியோடு பட்டினியோடு தான் வெளிநாட்டுக்கு வந்து கடத்திட்டாங்க அல்லது வித்துட்டாங்க.
2: சோ பட் when this boy brought food for 10 people in those days they never even fed him or gave food but made him to starve and then sold him to a foreign country.
1: இப்பொழுது தனக்கு பட்டினி போட்டு தன்னை வந்து விற்று போட்ட தன்னுடைய சகோதரர்கள் பசியினால வந்து பஞ்சத்தினால வந்து ஆகாரம் தேடி வர்றாங்க.
2: Now his brothers who made him to starve and who sold him now came seeking for food with hunger.
1: பழிக்க பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு நொடி பொழுது போதும்.
2: If would have want to take a revenge a minute is enough for him.
1: நம்ம அதை மறந்துட்டான்.
2: But he forgot that.
1: அவர்கள் செய்த தீமையை மறந்துட்டான்.
2: He forgot the evil that they did to him.
1: யார் தனக்கு தீமை செஞ்சாங்களோ அவங்களுக்கே நன்மை செய்யும்.
2: He did good to them who did evil to him.
1: எனக்கு ரொம்ப யோசேப்பினுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு.
2: So this the life of Joseph is a great example for us.
1: அங்க அவங்க கேட்டது ஆகாரம் அத கொடுத்தது மட்டும் இல்ல.
2: They asked is just food. He not only gave food alone.
1: பிந்தினனுக்கு அதிகாரங்களை வாசித்து பாத்தீங்கன்னா
2: If you read the earlier chapter
1: அந்த சகோதரர்கள் எல்லாரையும் வரவழைத்து தன்னோடே அவன் தங்க வைத்தான்.
2: So he welcomed all his brothers and made them to stay with him.
1: பாருங்க அவங்க கேட்கவே இல்ல இவனா போய் அந்த பார்வோன் இடத்துல சிபாரிசு பண்ணி அந்த தேசத்திலேயே செழிப்பான ஒரு இடமாகிய கோஷேன்ல அவர்களை குடி அமர்த்தினார்.
2: They never even asked for but he himself went to Pharaoh and recommended to give a very prosperous nation land name Goshen and made them to dwell in that land.
1: இன்னொரு விதமாய் சொன்னா
2: in other words
1: எவ்வளவு மோசமா அவனை நடத்தினார்களோ
2: the more ill they treated him
1: அவ்வளவுக்கு அதிகமா இவன் நன்மை செய்தான்.
2: The more good he did to them
1: நான் சொல்லுகிறேன் நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க
2: you try to do evil to me
1: கர்த்தரோ அது எல்லாத்தையும் மாத்துனாரு.
2: But God changed everything to me
1: எல்லாத்தையும் அநேகருக்கு நான் ஜீவரட்சணை உண்டாக்குற ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தர் என்ன கொண்டு வந்துட்டாரு.
2: God has brought to me a situation where I can bring prosperity to many people.
1: ஆகவே நான் பழசை பத்தி யோசிச்சிட்டு இருக்க மாட்டேன்.
2: Therefore I don't think about the past
1: என் இழப்புகள் என் தனிப்பட்ட வேதனைகளை பத்தி நான் நினைக்க மாட்டேன்.
2: I won't think about my personal losses or personal agony that I went through.
1: நான் தீமை செய்வதற்கு பதிலா நன்மை செய்வேன்.
2: But I will do good instead of doing evil.
1: நம்முடைய வாழ்க்கையில எல்லாருடைய லைஃப்லயும் யாராவது ஒருத்தர் நீங்க வந்து உங்களுடைய நெருங்கிய உறவுகளால் நீங்க வந்து பாதிப்படைந்தவர்களாய் நீங்க வாழ்ந்திருக்கலாம்.
2: So even many of you might be affected by your personal relationships in your families.
1: ஒரு காலம் நீங்க ரொம்ப அவமானமான எளிமையான நிலையில புறக்கணிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலையில உங்க லைஃப்ல நீங்க இருந்திருக்கலாம்.
2: You might be earlier in the past in one situation where you might be totally humbled, embarrassed, you were totally rejected.
1: நீங்கள் இரக்கம் கேட்டும் இரக்கம் கிடைக்காத ஒரு நிலையில உங்க வாழ்க்கை இருந்திருக்கலாம்.
2: Your life might be in a situation where you would have asked for mercy but you have not received at all.
1: ஒரு காலம் நீங்க உதவி கேட்டும் உங்களுக்கு உதவி செய்யாத ஒரு குடும்பத்துல நீங்க வாழ்ந்திருக்கலாம்.
2: You would have lived in a family earlier where you would have asked for a help but they did not help or refused to help.
1: ஆனால் இப்பொழுதோ உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் சொன்னவங்க முன்னாடி கர்த்தர் தலையை நிமிர்த்தி உங்களை நல்ல ஆசீர்வதித்து உங்களை வாழ வச்சிருக்கிறாரு.
2: Now the Lord has made you to live well in prosperity before the people who refuse to help you.
1: ஆனால் இப்ப ஆண்டவர் நம்மள பாக்குறாரு.
2: But now the Lord is looking at us.
1: நான் உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தேன்பா.
2: I have given you so much of blessings.
1: நீ வந்து உனக்கு தீங்கு செய்தவர்கள் துரோகம் செய்தவர்கள் துன்பம் இழைத்தவர்களுக்கு நீ எப்படி பகிர்ந்து கொடுக்க போறேன்னு நான்
2: பாக்குறேன். So I'm going to see how you are going to share and give to them who have did evil to you, who have refused to help you and who have done all kind of treachery to you.
1: ஒரு காலம் நீ எதிர்பார்த்து நின்றாய்.
2: Once you expected from them
1: ஆனால் இப்பொழுது அவங்க உங்கட்ட எதிர்பார்க்கறாங்க.
2: But now they are expecting from you.
1: அன்றைக்கு உன்னுடைய எதிர்பார்ப்புகளை அவங்க சந்திக்கலன்றதுக்காக இன்றைக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்புலயே நான் சந்திக்க மாட்டேன் நிக்க போறியா அல்லது நீ கொடுக்கிறவனாய் மாற போறாய்.
2: Are you going to say that I'm not going to meet their expectation because they did not meet my expectation then or are you going to give it them?
1: மன்னிக்க போகிறாயா?
2: Are you going to forgive them?
1: கடந்ததை மறக்க போகிறாயா?
2: Are you going to forget the past?
1: இன்னைக்கு நான் இந்த குடும்பத்திற்குள்ள நமக்கு உண்டாக வேண்டிய தயவை குறித்து நம்ம பார்க்கிறோம்.
2: So today we are looking at the grace or the favor that we need in the family.
1: நம்முடைய தன்னலமான தன்னிச்சையான சுபாவங்கள் நம்மை விட்டு விலகணும்னு நம்ம ஜெபிக்கணும்.
2: We should pray that the selfish attitude should be removed from our life.
1: யாக்கோபினுடைய சுபாவம் நமக்கு இருக்க கூடாது.
2: We should not have the characteristic of Jacob.
1: சொல்லப்போன பழைய சுபாவம் இருக்க கூடாது.
2: To say more, we should not have the old character.
1: பழைய சுபாவம் வந்து எல்லாம் வாங்கணும் பிடுங்கணும் எல்லாம் எனக்கு தான் அந்த தன்னலமான ஒரு சுபாவம்.
2: So a selfish attitude of getting things only for yourself or myself.
1: ஆனால் பிந்தின நாட்கள்ல அவன் சுபாவம் மாறுச்சு.
2: But in the later days his character totally changed.
1: எந்த அண்ணன்ட்ட திருடுனானோ அந்த அண்ணனுக்கே வேண்டாம் வேண்டாம் அண்ணன் சொன்னாலும் எடுத்துட்டு போய் கொடுத்து உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவனாய் அவன் மாறினான்.
2: He gave to the brother from whom he looted actually, and to the extent that he said, I don't want, but I want to receive this grace and favor from you.
1: எப்பொழுது குடும்பத்துல தயவு கிடைக்கும்?
2: When you will receive favor in your family.
1: மனப்பூர்வமாய் நீங்க பகிர்ந்து கொள்ளும் போதுதான்.
2: When you share willingly.
1: என்ன
2: எனக்கு
1: கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு
2: மற்றவர்களை How can I make others to rejoice?
1: ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குமானால்
2: If you have such kind of heart,
1: நிச்சயமாய் நான் சொல்வேன் குடும்ப அங்கத்தின நடுவுல கர்த்தர் தயவை தருவார்.
2: I tell you truly, the Lord will give favor in your family.
1: இரண்டாவது,
2: second,
1: குடும்பத்தின் நடுவுல உங்களுக்கு தயவு வேணுமா?
2: You need favor in your family.
1: பிரியம் உங்க மேல இருக்கணுமா?
2: Do you want their delight to be upon you?
1: அவருடைய நம்பிக்கை உங்க மேல வரணுமா?
2: Do you want their trust to be upon you?
1: பொய்ய களைஞ்சிருங்க.
2: Remove lies.
1: சொந்த பெற்றோர்ட்ட பொய் சொல்லாதீங்க.
2: Don't lie to your own parents.
1: உடன் பிறந்தவர்கள்ட்ட பொய் சொல்லாதீங்க.
2: Don't lie to your siblings.
1: கணவன் மனைவிட்ட பொய் சொல்லாதீங்க.
2: Don't lie to your husband and wife.
1: எல்லாவற்றிலும் உண்மையே
2: Always speak truth in everything.
1: எப்பொழுதும் ஒரு திறந்த மனதோடு வாழுங்க.
2: Always live with an open heart.
1: காரியங்களை ஒளிச்சு மறைச்சு செய்யும் போது அது நமக்கு நன்மையை கொண்டு வராது.
2: When you do things concealing and hiding, it don't bring you good.
1: அது நமக்கு கடைசில வேதனையை தான் கொண்டு வரும்.
2: That always brings suffering at the end.
1: பிரியமானவர்களே, இந்த காலையில கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.
2: My dear ones, the Lord speak with us in this morning.
1: தேவ தயவை பெறுறது மாத்திரம் இல்ல.
2: It's not only receiving the favor of
1: God. மனித தயவும் ரொம்ப ரொம்ப அவசியம்.
2: Receiving the favor of men is also important.
1: நீங்க நிறைய பேர் வந்து சர்ச்சல நல்ல பேர் வச்சிருக்காங்க.
2: Today many people have a good reputation at church.
1: Oh, church la vande விசுவாசிகளுக்கு முன்பாக ஊழியர்களுக்கு முன்பாக தங்களை நல்ல மனிதர்களாக உத்தமர்களாக காமிக்கிறாங்க.
2: They show themselves as if they are very truthful and faithful before pastors and church and believers.
1: ஆனால் அநேக வேள அவங்க சொந்தக்காரங்க நடுவுல அவங்களுக்கு ஒரு நல்ல பேரே கிடையாது.
2: But many times there is no good reputation among the family members.
1: சில வேளல சிலர் வந்து நம்மட்ட வந்து சில கம்ப்ளைன்ட்ஸ் கொடுப்பாங்க.
2: Sometimes certain people used to come and give certain complaints.
1: அதாவது விசுவாசிகளை பற்றி அவருடைய சொந்தக்காரர்கள் வந்து ஊழியர்கள்ட்ட வந்து பேச
2: Relatives of this believer used to come to the pastors and say and complain about them.
1: சொல்லுகிற காரியங்களை கேக்குறதே வேதனையா இருக்கும்.
2: It will be really painful to hear about the things they say.
1: இவ்வளவு நம்மட்ட இவ்வளவு ஆவிக்குரியவர்களா தங்களை காமிச்சுக்கிறாங்க, ஆனா குடும்ப அங்கத்தினர்கள் நடுவில் ஏன் இவர்களுக்கு இவ்வளவு கெட்ட பெயரோடு வாழ்றாங்க?
2: They show so much spiritual to us, to this church, but why do you live with the bad reputation in the family?
1: இது மாற வேண்டும்.
2: This should change.
1: தேவ தயவு மாத்திரம் அல்ல.
2: It is not only favor of God.
1: ஒரு மனித தயவு நம்ம மேல இருக்கும்.
2: But we should also have favor of men.
1: சாமுவேலுக்கு அது இருந்தது.
2: Samuel had that.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது.
2: Even Jesus had it.
1: ஆதி சபையிலே எல்லா ஜனங்களிடத்திலும் தயவு பெற்றவர்களாக இருந்த சுபாவம் இருந்தது.
2: So even in the early church, all the people had that favor of receiving favor from all the people.
1: ஆண்டவரே,
2: Lord,
1: நான் தாராளமாய் கொடுக்கிறதுனால் தயவை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபைத்தா.
2: Lord, give me grace to receive favor by sharing willingly.
1: எல்லாவற்றிலும் உண்மையை பேசுறதுனால தயவை பெற்றுக்கொள்ள கிருபைத்தா.
2: Lord, give me grace to receive favor by speaking truth in everything.
1: கடந்ததுல நடந்த தவறுகளை மன்னித்து மறந்து விடுகிறதுனால நான் தயவை என் குடும்பத்துல சம்பாதிக்க கிருபைத்தார்.
2: Lord, give me grace to receive favor in my family by forgiving and forgetting the past.
1: ஆண்டவரே,
2: Lord,
1: மனித தயவை என்னுடைய குடும்பத்துல நான் காண்றதுக்கு எனக்கு கிருபை தாருன்னு ஜெபம் பண்ணுவோம்.
2: Let us pray that Lord we may find grace or favor in our family.
1: கண்களை மூடுவோமா?
2: Shall we close our eyes?
1: இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, எனக்கு கொடுத்த குடும்பத்தின் நடுவே எனக்கு தயவை தார்.
2: Lord, this morning, Lord, I need favor in the family that you have given me.
1: ஆண்டவரே,
2: Lord,
1: என்னுடைய கசந்து போன குடும்ப உறவுகள்,
2: Lord, in this bitter relationships,
1: ஆண்டவரே, என்னுடைய பிரிந்து போன குடும்ப அங்கத்தினர்கள் நடுவில்
2: amidst our family members who got separated
1: ஒருவரை விட்டு ஒருவர் தூரமாக விலகி போன நிலையில
2: in the situation where they've gone or separated from each other
1: இந்த குடும்பத்திற்குள்ளே தயவு எங்களை மீண்டும் கொண்டு வரட்டும்
2: Lord let your favor again redeem and bring us back Lord
1: அந்த தயவு உடைவுகளை சீர்படுத்தட்டும் ஆண்டவரே
2: Lord let that our favor rectify all the brokenness
1: அந்த தயவு ஆண்டவரே குடும்ப உறவுகளை சீர்படுத்தட்டும் ஆண்டவரே
2: Lord let that favor rectify or set right all our relationships Lord
1: எங்கே ஆத்திரமும் கோபமும் இருந்ததோ அங்கே அன்பு பெருகட்டும் ஆண்டவரே
2: Lord let love increase in the place of wrath and anger
1: அந்த கொடுக்கிற சுபாவத்தை உங்க பிள்ளைகளுக்கு தாரும்
2: Lord give your children an attitude of sharing Lord
1: எல்லாவுமே தனக்காக என்று தன்னலமாக வாழாத ஒரு இருதயத்தை தாரும்
2: Lord give us a heart of sharing rather than being a selfish attitude
1: ஆண்டவரே
2: Lord
1: நாங்கள் கவனித்தது போல கொடுப்பது என்பது வெறும் பொருட்களால் அல்ல
2: Lord it is not only sharing or giving your goods
1: நேரத்தை கொடுப்பது
2: giving our time
1: கவனத்தை கொடுப்பது
2: giving our attention
1: ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே கருத்துக்களை கேட்கிறதுல அவர்களுக்கு ஒரு தருணம் கொடுப்பது
2: Lord giving an opportunity to listen to their suggestions
1: இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு உண்டாக்கு
2: Lord give us such kind of heart Lord
1: அன்பினால் அலங்கரியும்
2: Lord decorate us with
1: love கடந்தவைகளை மன்னிக்க கிருபை தாரும்
2: Give us grace to forgive the past
1: எப்பொழுதும் சத்தியத்தை பேசி தயவை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும்
2: Lord give us grace to always receive favor by speaking truth
1: உம்முடைய தயவு பெருகட்டும்
2: Lord let your favor increase
1: உம்முடைய தயவு உண்டாயிருக்கட்டும்
2: Lord let your favor be there
1: குடும்பத்திற்குள்ள உள்ள உறவுகளிலே தேவனுடைய சீராக்குதல் உண்டாக்கட்டும்
2: Lord let your Lord healing happen in the families Lord
1: தயவுகள் பெருகட்டும்
2: Lord let your favor increase
1: உடைந்த உறவுகள் சீரடையட்டும்
2: Let all the broken relationship be
1: தூரமாய் போனவர்கள் திரும்ப வந்து சேரட்டும்
2: Let all the separated ones come together
1: உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்
2: Let your name be magnified
1: தொடர்ந்து குடும்பங்கத்தினருக்குள் தயவை கட்டளையிடும்
2: Lord continue to render favor among the families
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே
2: In Jesus name we pray
1: Amen
2: Amen

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். சங்கீதம் 125 முதல் வசனம். ஒரு மனிதன் ஒரு நாள் டெட்சி என்று அழைக்கப்படும் சவக்கடலின் கடற்கரை ஓரம் நடந்து சென்று கொண்டிருந்தான். திடீரென நிலை தடுமாறி கடலுக்குள்ளே விழுந்து விட்டான். அவன் விழுந்த பகுதியில் கடல் சற்று ஆழமாக இருந்தது. அவனுக்கு நீச்சலும் தெரியாது. அவனை மரண பயம் வந்து கவ்விக்கொண்டது. தண்ணீருக்குள் மூழ்கி விடுவோம் என்ற பயத்தில் செய்வதறியாமல் கையையும் காலையும் மிக வேகமாக தண்ணீரில் அடித்துக் கொண்டிருந்தான். இறுதியில் தன் பலனெல்லாம் இழந்து தன் கையையும் காலையும் அசைக்க கூட முடியாத நிலை வந்தபோது தப்பித்துக் கொள்ள தான் எடுத்த முயற்சியை நிறுத்திவிட்டான். உதவிக்கு கர்த்தரை அழைத்தான். சாக போகிறோம், கடைசி நேரம் வந்துவிட்டது என்று எண்ணி தன்னை தயார்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தான். ஆனால் அவன் சற்றேனும் எதிர்பார்த்திராத மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று அவனுக்கு காத்திருந்தது. அவன் எதையும் செய்ய முடியாமல் அமைதியாயிருந்த நேரம் தண்ணீர் அவனை மேலே கொண்டு வந்து விட்டது. சவக்கடலில் இருக்கும் அதிகப்படியான உப்புத்தன்மையினால் யாரும் அதில் மூழ்கி போக முடியாது என்பதை அவன் மறந்து போனான். ஒருவன் அந்த தண்ணீரில் செயல்படும் மேல் நோக்கி தள்ளும் விசைக்கு தன்னை விட்டு கொடுத்தால் அவன் தண்ணீரின் மேற்பரப்பில் மிதக்க ஆரம்பித்து விடுவான், மூழ்கி போக மாட்டான். ஆம் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நாமும் இந்த சம்பவத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு உண்மையை கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தேவையில்லாத பயத்தையும் நம் சுய முயற்சியையும் கைவிட்டு நம்மை தாங்கும் தேவனின் நித்திய புயத்தில் சார்ந்து கொண்டோம் என்றால் தேவன் நம்மை பாதுகாப்பார். அவருடைய கரத்திலிருந்து ஒன்றும் நம்மை பறித்துக் கொள்ள இயலாது. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேலருக்கு உரைத்தார். ஆனால் அவர்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி வேகமாய் ஓடி போவோம் என்றார்கள். பிரியமானவர்களே, தேவன் உரைத்தபடி நாம் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து நம்முடைய பிரச்சனைகளை அவர் கையாள விட்டுவிடும் போது நாம் மூழ்கி போக அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். சங்கீதக்காரனாகிய தாவீது, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சங்கீதம் 42 கூறியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, தாவீதை போலவே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நம்முடைய தேவனை நம்பலாம். எந்த வியாதியும் குடும்ப பிரச்சனைகளும் நம்மை மேற்கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார். தேவன் மேல் உறுதியான விசுவாசம் நமக்கு இருந்தால் நாம் அசையாமல் உறுதியாயிருப்போம்.

ஒரு ஜெபம் போல அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்ல போகிறோம். மூக்க பிரியமானதை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். இது ஒரு பாடலாய் அல்ல,

அல்லேலூயா. கர்த்தரை நம்புறவங்கள ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரா? வெட்கப்படுத்தவே மாட்டார். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில், கடற்கரையில் நிறைய படகுகள் இருந்துச்சான், அதில் ஒன்றில் ஏறினார். அது யாருடையதா இருந்தது? சீமோனுடையதா இருந்தது. அநேக படகுகள் இருந்துச்சு. இந்த உலகத்தில் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அதில் ஒன்றில் ஏறினார். அந்த ஒன்று தான் நம்ம. ஆமென் சொல்ல முடியுமா? அந்த ஒன்று தான் சீமோனுடையதா இருந்தது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலை, ஆனால் அந்த படகை கர்த்தர் நிரப்பினாராம். கர்த்தரை நம்பி களத்தில் இறங்குறவங்களை என் ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சொல்ல போகிறோம். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா?

ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவன். ஒரு பாடலை கூட பாடி நாம் தேவனை அப்படியே சில நிமிடங்களும் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். தலை சாய்க்கும் கல்நீரையா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.

ஹல்லேலூயா. ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். கர்த்தருடைய வாக்குகள் ஒரு நாளும் மாறி போகாது. தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புகிறவர், உம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறவர்.

ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம், வாஞ்சியோடு வந்திருக்கிறோம்ப்பா, தாகத்தோடு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப போகிறீர், ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறீர், என்னை நிரப்புங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிறோம்.

1 சாமுவேல் 19 அதிகாரம். தாவீதை கொன்று போடும் படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனாத்தானோடும் தன் ஊழியக்கார எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனாத்தானோ தாவீது மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனாத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையா இருந்தே மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றார். அப்படியே யோனாத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லையே. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதனால் குற்றமில்லாத இரத்தத்துக்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனாத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனாத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டி கொண்டு போய்விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கத்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்பிவித்து கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியிலே உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினாலே மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றார். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதுக்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடு அவனை என்னிடத்துக்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டில் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகையினை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாலிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போக விடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கி இருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாய் நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினால் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேற சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையில் வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரும் மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கலட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான்.
ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகள் ஒருவனோ என்பார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோனாவின் புஸ்தகம் 2:2 என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அள்ளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகர் பல சூழ்நிலைகளினால் நெருக்கப்பட்டு பலனற்று முயற்சி செய்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். உதவி செய்யவோ ஆறுதல் அளிக்கவோ ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இதுவரையில் நீங்கள் கூப்பிட்டதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் கூப்பிடுங்கள். ஒருவேளை நீங்கள் இயேசுவின் அன்பை அறியாதவர்களாக இருப்பீர்களானால், இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் பாதாளத்தை போன்றோ யாருமே மீட்க முடியாத நெருக்கமான சூழ்நிலையாகவோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்களை விடுவிக்கிறார். உங்களின் கூக்குரலை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து ஒரு சிலரின் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்து காப்பாற்றியதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக யோனாவை குறித்து பார்ப்போம். யோனாவின் புஸ்தகம் 1:10 நாம் வாசிக்கையில், கர்த்தரின் வார்த்தையை கேளாமல் அவரின் அழைப்பை மறுதலித்து கர்த்தர் போகச் சொன்ன பாதையை விட்டு வேறு பாதையை தேடி போகிறதையும், கப்பல் பயணத்தில் பல ஆபத்துக்களை சந்திக்கிறதையும், தான் கடலிலே எரியப்படுகிறதையும், பெரிய மீனின் வயிற்றில் யோனா 3 தங்கியிருந்ததையும் குறித்து வாசித்து அறிகிறோம். மீனின் வயிற்றிலிருந்து யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். யோனாவின் புஸ்தகம் 2:2 என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், எனக்கு உத்தரவு அருளினீர், என் சத்தத்தை கேட்டீர் என்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகர் உங்களுடைய சொந்த முயற்சியினாலும் உங்களின் விருப்பத்தின்படியேயும் உங்கள் மனம் சொல்லுகிறபடியேயும் சில காரியங்களை செய்துவிட்டபடியினால் இன்றைக்கு அவைகள் உங்கள் வாழ்க்கையில் பல தீமைகளை சந்திக்கும்படியும் அதிலிருந்து மீள முடியாமலும் காணப்படுகின்ற உங்களை இன்றைக்கு இயேசு விடுவிக்கிறார். உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், அவைகள் உங்களை விழுங்க பார்த்ததாக இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் விழுங்க பார்த்த அந்த சூழ்நிலைக்கு கட்டளை கொடுத்து அவைகள் உங்கள் சூழ்நிலைகளை கக்கி போடும்படிக்கு செய்கிறார், அதிலிருந்து மீட்டு எடுக்கிறார். 2 தாவீதை குறித்து பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 61:2 என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுவதை வாசிக்கின்றோம். தாவீதனுடைய வாழ்க்கை பயணத்தில் அநேக போராட்டங்கள், துன்பங்கள், பிராணனுக்கு தப்பித்து கொள்ள வேண்டிய கசப்பான அனுபவங்களை கடந்து போனான். காட்டிலும் மலைகளிலும் தங்கியிருக்கும் போது சிங்கம், புலி போன்ற காட்டு மிருகங்களோடு போராட்டம், சவுலால் துரத்தப்படுவது ஒரு பக்கம், தன் மகனால் துரத்தப்படுவது மற்றொரு பக்கம், பகைவர்கள் வேறொரு பக்கம், செய்யாத குற்றத்திற்காக அனுதினமும் குகைகளிலும் கெபிகளிலும் வாழ்ந்த போதெல்லாம் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சங்கீதங்களின் புஸ்தகம் 118:5 வாசிக்கின்றோம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளினார் என்று தாவீது தன் ஆபத்து காலங்களில் கூப்பிட்ட வேளையிலெல்லாம் கர்த்தர் அவன் கூப்பிடுதலை கேட்டருளி அவனை தப்புவித்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார் என்று சொல்லி வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டங்களும் துக்கங்களும் வறட்சிகளும் காணப்படுகிறதே என்று கலங்கி போய் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று. இதேபோல் தானியேல் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டார். யாருமே உள்ளே சென்று காப்பாற்ற முடியாத ஒரு நிலையில் இருந்தாலும் அங்கே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட கர்த்தர் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு கட்டளை கொடுத்து உயிரோடே வைத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் சூளையின் அனுபவமாகவோ சிங்கத்தின் கெபியாகவோ மீனின் வயிற்றில் தங்கியிருந்த யோனாவை போன்ற அனுபவங்களோ அல்லது தாவீதை போல எங்கு சென்றாலும் தீமைகள் உங்களை துரத்தி கொண்டு வருகிறதே என்று என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிப்பேன் என்று. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு காணப்படுகிற கொரோனாவின் அச்சுறுத்ததில் இருந்து பஞ்சத்தில் உங்களை உயிரோடே காக்கும்படி
கர்த்தரின் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. குறிப்பாக இந்த மாதங்கள் அநேக குடும்பங்களிலே தேவை மிகுந்த மாதங்களாகவே இருக்கும். பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கணும், நிறைய தேவைகள், நிறைய எதிர்பார்ப்புகள் ஏராளம் உண்டு. அதிலும் இந்த கொரோனா காலத்தில் கொரோனாவுக்கு பயப்படுகிறது போல எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிற நிறைய ஜனங்களை நம்ம பார்க்குறோம். எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம், எப்படி தொழில் செய்ய போகிறோம், எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்க போகிறோம், நிறைய கேள்விக்குறிகளோடு கூட அநேகருடைய உள்ளம் நிரப்பப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்கிறாங்க, பிரதர், இது உங்களுக்கு ஒரு இக்கட்டான காலம் போல் இருக்கிறது, இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம், என்ன செய்கிறதுன்னு தெரியல பிரதர் அப்படிங்கிற நிலைமையை சொல்லும்போது அவங்க உள்ளத்தில் ஒரு கவலை நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். இக்கட்டான காலம், இந்த இக்கட்டான காலத்திலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு ஜெபம் ஏறெடுப்பார். அந்த ஜெபத்தை இன்றைக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 33:2 கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர் காலையில் அவர்கள் புயமும், இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும். இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் தேவனுடைய வல்லமையையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தையும் காண முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஒடுக்கப்படுகிற போது மோசே அனுப்பப்பட்டு பார்வோனிடத்திலே பேசுகிறார். ஆனால் பார்வோனுடைய இருதயம் கடினமாகி இஸ்ரவேல் ஜனங்களை இன்னும் கொடுமையாய் நடத்த ஆரம்பித்தான். இஸ்ரவேலின் மூப்பர்கள் பார்வோனிடத்திலே போய் பேசுகிறார்கள். பார்வோன் செவி கொடாமல் அவர்களை அடித்து விரட்டுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் மூப்பர்கள் உணர்ந்து கொண்டார்கள், இது இக்கட்டான காலம், இனி என்ன செய்ய போகிறோம். ஆனால் தேவனுடைய செயல் அதன் பின்புதான் வெளிப்பட ஆரம்பித்தது. தேவன் எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்க ஆரம்பித்தார். பார்வோனுக்கும் கூட தான் யார் என்பதை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தில் தான் தேவனுடைய வல்லமையை நாம் உணர முடியும். தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதன் பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை நோக்கி கடந்து வருகிறார்கள். செங்கடலுக்கு முன்பாக பாளையம் இறங்கின பிற்பாடு பார்வோனுடைய சேனையும் அங்கு வந்து சேருகிறது. கடலில் இறங்கினால் மரித்து விடுவோம், கரையிலே நின்றிருந்தாலும் பார்வோனுடைய சேனை கொன்றுவிடும், என்ன செய்வது, ஒரு இக்கட்டான நிலைமை. யாத்ராகமம் 14:3 கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்தார். வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அந்த செங்கடலுக்குள்ளாய் அவர்கள் நடந்து போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தவே விடமாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு காலம் சோர்ந்து போக விடமாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை போல தெரியலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் ஊழியத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை போல தெரியலாம். ஆனால் இனிமேல தான் நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. தேவனுடைய செயலை இனிமேல் தான் பார்க்க போகிறீர்கள். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவனை சார்ந்து கொண்டு விசுவாசித்து அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எந்த காரணத்திலும் உலகத்தையோ சூழ்நிலைகளையோ பார்க்கவே கூடாது. கர்த்தரை மாத்திரம் பார்க்கணும். கர்த்தரை மாத்திரம் பார்க்கிற பிள்ளைகள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் மனுஷரையோ மற்றவங்களையோ பார்த்துருக்கலாம், உங்கள் சூழ்நிலை ஒரு இக்கட்டான நிலைமையாக இருக்கலாம். முழங்கள் படியிடுவோம், தேவனை நோக்கி கையெடுக்கலாம், விசுவாசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதை பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் வல்லமை உள்ளவர், இந்த நாளில் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு தேவைகள், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு மன அழுத்தம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை போல் இருக்கலாம்.
இப்பொழுது உமை நோக்கி நாங்கள் கையெடுக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் நன்மையினால் திருப்தியாக்கும். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஒன்று சேர்ந்து உயர்த்துகிறோம், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த இறைவெளிக்காக நன்றி சொல்லுகிறோம். திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, எங்கள் ஆன்மீக வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக, பெயத்திலே காணப்படும்படியான பல்வேறு விதமான மலைகளையும் அதோடு கூட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்படியா நீ கொடுத்த இந்த கிருபையின் வேலைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து எங்களோடு கூட நீ பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உலகத்தையே மாற்றும்படியான சக்தி வாய்ந்த வல்லமையுள்ள உம்முடைய மலை பிரசங்கத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கிறதான வேளையிலே ஆவியார்வர் தாமே எங்களோடு கூட பேசும்படியாய் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னை என்று உங்களாலே ஒன்றுமே செய்யக்கூடாது என்று நீ சொல்லியிருக்கிறீர். உண்மையன்றி நான் எதையுமே தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள் ஆண்டுகிறேன். உண்மையன்றி எங்களாலே சரியாக வாழ தெரியாதவர்கள் ஆண்டுகிறேன். எங்கள் ஆண்டவராக இயேசு எங்களை பலப்படுத்தினால் ஒழியே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆவி எங்களை ஆட்கொண்டால் ஒழியே, நாங்கள் இந்த உலகத்தில் உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ முடியாதவர்களாக இருக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஞானமோ, எங்களுடைய பக்தியோ, எங்களுடைய சக்தியோ இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்கேற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு எவ்வளவேனும் எங்களை உதவி செய்ய முடியாது என்பதை நம்புகிறோம். அப்படியாக ஆண்டவர் தாமே மலை பிரசங்கம் சிந்திக்கிறதான வேளையிலே ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள்

0: மலை பிரசங்கத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே இந்த வேளையில எங்களோடும் என்னோடும் கூட தொடர்ந்து நீர் பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாசி கேட்ட மத்தேயு சுவிசேஷம் திறந்து வைத்துக் கொள்வோம். வேதத்தினுடைய பல மலைகளை குறித்து காட் ஆஃப் த மவுண்டன்ஸ் என்ற தலைப்பின் கீழே நாம் சிந்தித்து வருகிறோம். முதலாவது விசார்ட் அரராட் என்ற மலையை குறித்து வாசித்தோம். டிவைன் சீரியஸ்னஸ் ஆஃப் சின், பாவத்தை ஆண்டவராக தேவன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக் கொள்கிறவர், விளையாட்டாக எடுத்துக் கொள்கிற கர்த்தர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட மிஸ்டேக்ஸ் இன் சீரியஸ்லி என்று அந்த மலையினுடைய செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக மோரியா மலை குறித்து நாம் சிந்தித்தோம். த சாக்ரிஃபைஸ் ஃபார் சின். ஸோ அப்படியாக மனுஷன் பாவத்திலே விழுந்து போன பிறகு அவன் தானாகவே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலையிலே இன்னொரு தியாகத்தின் மூலமாக மாத்திரமே மனுஷன் பாவத்திலிருந்து மீட்க முடியும் என்பதை அந்த மோரியா மலையிலே கண்ட அனுபவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். மூன்றாவதாக சீனாய் மலையை குறித்து வாசித்தோம். அந்த இடத்துல தி டிவைன் செக்யூரிட்டி ஃப்ரம் சின், இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், என்ற பாவமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த பாவத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பு நமக்கு எந்த மனுஷனும் தர முடியாது, நம்முடைய பக்தி தர முடியாது, நம்முடைய சக்தியும் தர முடியாது. ஆகையினால தேவனுடைய கட்டளைகள் மூலமாகவே கட்டளைக்குட்பட்டு நாம் வாழும்பொழுது இந்த பாவத்திலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று மவுண்ட் சைனாலிருந்து நாம் அந்த மலையின் மூலமாக அறிந்து கொண்டோம். நான்காவது மலையாகிய நேபோ மலையை குறித்து வாசித்தோம். அந்த இடத்துல மோசஸ் தேவனுடைய தாசன் 39 வருடங்கள் இஸ்ரவேல் மக்களை கர்த்தருடைய கற்பனைபடியே வழிநடத்தி வந்த பட்சத்திலும் ஒரே ஒரு சிறிய காரியம் தன் கோபத்தை அடக்க முடியாத சூழ்நிலையிலே அவன் கோபப்பட்டது நிமித்தமாக அவன் இவ்வளவு காலங்கள் வாஞ்சித்து வந்து அந்த கானான் தேசத்தை அடைய முடியாதபடி போகிற சூழ்நிலை வாசித்தோம். அது சென்டென்ஸ் பர்சன், டிவைன் சென்டென்ஸ் பர்சன். பாவமானது கொடூரமானது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் எனதான் தேவனுடைய ஊழியக்கான இருந்த பட்சத்திலும் 39 வருடங்கள் இஸ்ரேல் மக்களை அவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லாக உண்மையாக நடத்தி வந்த பட்சத்திலும் கூட ஒரே ஒரு செய்து அந்த கோபத்தை அடக்க முடியாத சூழ்நிலையிலே அவன் இறுதியிலே கானான் தேசத்தை போக முடியாத சூழ்நிலை வந்ததை பார்க்க டிவைன் சென்டென்ஸ் பர்சன். கடந்த வாரத்திலே நாம் இதை பார்த்தோம். கார்மேல் மலை குறித்து வாசித்தோம். பாவத்தின் மேலே உலகத்திலே பெரிய பாவம் கடவுளை வைக்க வேண்டிய இடத்திலே வேறொருத்தர் விக்கிற ஆராதனையும் மகா பெரிய பாவமாக வேதத்தில் வாசிக்கும். 10 கட்டளை, முதலாவது கட்டளை என்ன தேவர்கள் வேண்டாம். அதே அந்த மக்கள் அந்த டெம்டேஷனை மேற்கொள்ள முடியாதபடிக்கு பாவத்தில் வந்தபோது அங்கே எலியா பாவத்திலிருந்து எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதற்கு 3 கருத்துக்களை சொன்னதாக நாம் கடந்த வாரத்தில் வாசித்தோம்.
1: என்று சொல்லக்கூடிய மலையில்தான் ஆண்டவராக இயேசு சிலுவையாகிய அந்த கல்வாரி மலைக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த மலையிலே தன்னுடைய சீஷர்களை அழைத்து பிரசங்கம் பண்ண அந்த மலைக்கு பேர் தான் கான் ஹேட்டின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So what happened there was, and we have seen, Con 18 is a divine standard in the midst of sin. நாம் வாழ்கிற இந்த பாவமிழந்த உலகத்திலே God has a standard by which you and I are supposed to be living in this world. நீங்களும் நான் இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் கர்த்தர் பாவத்திலிருந்து எடுக்காதபடிக்கு இ செட் அ ஸ்டாண்டர்ட் ஃபார் அஸ். அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நீங்களும் நானும் வாழ்ந்தோம்னு சொன்னா பாவம் நம்மளை மேற்கொள்ளாது, நாம் பாவத்தை மேற்கொள்ளலாக வாழ்வோம். தட் இஸ் த லாஸ்ட் மெசேஜ் ஃபார் டுடே, தி டிவைன் ஸ்டாண்டர்ட் இன் தி மிட்ஸ் ஆஃப் சின். தட் இஸ் கோயிங் டு பி மை லாஸ்ட் டிவோஷன் இன் திஸ் லென்டன் சீரீஸ். வாட் ஆம் ஐ கோயிங் டு பி சே? வாசி கேட்ட பகுதியிலே வாசித்தீங்கன்னா மலை பிரசங்கம் ஆரம்பிக்க தெரியுமா? 5 அதிகாரம் மத்தையில் எங்க முடிகிறது? யாராவது 7:28 வாசியுங்கள். மத்தை 7:28 சீக்கிரம். தேங்க்ஸ். எந்த வார்த்தைகளை? மலை பிரசங்கம் 5:1 என்ன சொல்கிறது? திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறின, அங்கு உட்கார்ந்த போது சிஷ்யர்கள் வந்தார்கள், அப்பொழுது தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்தார். இங்கே பிரசங்கத்தை ஆரம்பித்து 7 28 வசனத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தார் என்று வாசிக்கிறோம். மூன்று அதிகாரங்களும் மலை பிரசங்கத்தின் அதிகாரங்களாக சொல்லப்படுகிறது. வேறு சொல்லப்படால் கான் ஹேட்டின் ஆண்டவராக இயேசு மேலே ஏறினவுடனே சீஷரை அழைத்து இந்த மூன்று அதிகாரங்களை தொடர்ச்சியாக அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லப்படுகிறது. So Christ was preaching chapter 5, 6 and 7 at one go. ஒரே சமயத்திலே ஒரே பிரசங்கத்திலே இவ்வளவு நேரம் பண்ணிருப்பான்னு பாத்துங்க. I don't know how many days it would have taken, but they say if you read this entire மலை பிரசங்கம் முழுமையாக மூன்று அதிகாரங்கள் வாசித்தீங்கன்னா it won't take more than 3 to 4 minutes. சரி, what am I going to do? Verse by verse எடுத்தோம்னா it will run into years. So, summing up பண்ணும்படியாக இந்த 7 அதிகாரங்களையும் ரத்தன சுருக்கமாக சொல்லப்பட்ட முக்கியமான கருத்துக்களை salient features மாற்ற எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். There are some certain salient features which are there in these 3 chapters. So, I'm going to pluck them out and then dish it up for you to understand and to take home and to pattern your life on the basis of these principles laid down for you and me. உங்களுக்காக எனக்காகவும் அருமையான பிரின்சிபிள்ஸை கொண்டுள்ள ரொம்ப அர்த்தம் நிறைந்த ஒரு பகுதி. ஒருவேளை சொல்ல போனால் என்டையர் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கே அதுதான் ஆணிவேர் என்று சொல்கிறார்கள். சர்மன் ஆன் த மவுண்ட். வை ஜீசஸ் வாஸ் ப்ரீச்சிங் தி சர்மன் ஆன் த மவுண்ட் இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். எதற்காக ஆண்டவராக இயேசு சர்மன் ஆன் த மவுண்ட் ப்ரீச் பண்ணார்னு கேட்டீங்கன்னா தர் ஜஸ்ட் கப்பல் ஆஃப் வேர்சஸ் ரீட் ஃபார் மீ 5:20 5:20 வாசிங்கள். வேதபார பரிசேயன்பரோடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் தேங்க்யூ 6:8 வாசிங்க. அவருடைய போல நீங்கள் செய்யாதிருங்கள். யாரை போல? இந்த உலகத்திலே வாழும் மக்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். ரைட். 5:20 ஏசாமி சொன்னாரு, இஃப் யுவர் ரைச்சியஸ்னஸ் டஸ் நாட் எக்ஸீட் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் த பாரிசீஸ் அண்ட் த டீச்சர்ஸ் ஆஃப் த லா, யூ வில் நாட் என்டர் இன்டு தி கிங்டம் ஆஃப் காட். என்ன வேதபாரர் மற்றவர்களை காட்டிலும் மற்ற மக்களை இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் அதிகமாக இராத பட்சத்திலே நீங்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்னு சொல்லியிருக்கார். யார சொன்னாரு? கிறிஸ்தவர்களை பார்த்து டிசைபிள்ஸை பார்த்து சொன்ன வார்த்தைகள். அது எப்படி சொல்றாருன்னா, பல காரியங்களில் சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி எல்லாம் வெறும் வார்த்தையில கிறிஸ்தவா வாழ்வது ரொம்ப ஈஸியான காரியம், ஆனால் உங்க வாழ்க்கையின் தரமானது வேதபாரகர் பரிசேயரை தரத்தை காட்டிலும் உயர்ந்ததா இராத பட்சத்திலே நீங்கள் கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்வதுக்கு வேஸ்ட். அப்படிதான் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் சாய். பட் இன்ட்ரெஸ்டிங்லி இட் இஸ் நாட் சம்திங் நியூ செட் ஒன்லி இன் தி நியூ டெஸ்டமென்ட். இஃப் யூ கோ பேக் டு தி ஓல்ட் டெஸ்டமென்ட் யூ ஃபைண்ட் தி சேம் thought was expressed by God himself. What God said in the Old Testament, Jesus says in the New Testament. Turn with me to Leviticus chapter 18 verse 1 and 3 vasinga. லேவியராகவும் 18 அதிகாரத்தை எடுங்க தயவுசெய்து. யாராவது வாசிங்க, 1 லிருந்து வாசிங்க. லேவியராகவும் 18 அதிகாரம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் குடியிருக்க எகிப்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் கானான் தேசத்தில் செய்கையின்படி செய்யாமலும் நடவாமலும் என்னுடைய நியாயங்களை விட்டு செய்து நான் உங்கள் தேவனாகிய. எக்ஸாக்ட்லி தி சேம் தாட் ஜீசஸ் சேஸ் இன் தி சர்மன் ஆன் தி மவுண்ட். என்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே தேவனாக கர்த்தர் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்னது என்ன? எகிப்திய மக்களை போல நீங்கள் வாழாதிருங்கள், அல்லது போகிற கானான் தேசத்தில் வாழும்படியான 7 மக்களை போல நீங்கள் வாழாதிருங்கள், என்னுடைய வார்த்தையின்படி என்னுடைய கட்டளையின்படி நடவுங்கள் என்று சொல்லிவிட்டு New Testament, Jesus saying the same thing. 6:8 வாசித்தீங்கன்னா அவர்களை போல நீங்கள் செய்யாதீர்கள். இந்த உலகத்து மக்களை போல நீங்கள் வாழாதீர்கள். Do not move with the world. Do not move with the tide. Do not move with the currents. Christians are not expected to move with the world. You are supposed to make the cross current. இந்த உலகத்திலே நாம் உலகத்தோடு கூட ஒத்து வாழும்படியாக வாழ்க்கை வாழ அழைக்கப்படவில்லை. இது பழைய ஏற்பாட்டிலே தேவன் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? Do not be conformed to this world's standard. I have a standard for you. Live according to this standard, not according to the standard set by the world. உலகம் கொடுக்கிற ஸ்டாண்டர்ட் பிரகாரம் வாழ்றது ரொம்ப ஈஸி. என்னுடைய ஸ்டாண்டர்ட், ஐ எம் ரைசிங் த பார், கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் எங்குதான் மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார், பரிசரை காட்டிலும் நீங்கள் ஸ்டாண்டர்டை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறார். டிஎல் மூடி ஒரு சமயம் சொன்னாரு, த பைபிள் இஸ் கிவன் டு அஸ் நாட் டு இன்க்ரீஸ் யுவர் நாலெட்ஜ். பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, வேத அறிவை உங்களுக்கு உயர்த்துவதற்காக மாத்திரமே இந்த பைபிள் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இட் இஸ் டு சேஞ்ச் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுவதற்காகத்தான் இந்த வேதமானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாட் டு ஜஸ்ட் இன்க்ரீஸ் யுவர் நாலெட்ஜ் ஆஃப் த பைபிள் ஆர் த நாலெட்ஜ் ஆஃப் காட் ஈவன், ரைட். அண்ட் சொல்லிவிட்டு அவர் சொன்னாரு, the key factor is Christ like character. கிறிஸ்துவொத்த ஒரு கேரக்டர் உங்க வாழ்க்கையில உருவாக்குவது தான் இந்த வேதத்தினுடைய அடிப்படையான நோக்கம் என்று சொன்னார். சி எஸ் லூயிஸ் தன் புத்தகத்தில் சொல்லும்போது, கிரைஸ்ட் கேம் இன்டு திஸ் வேர்ல்ட் டு மேக் யூ அண்ட் மீ எ லிட்டில் கிரைஸ்ட். ஏசா இந்த உலகத்தை வந்தது நோக்கம் என்ன தெரியுமா, உங்களை என்னையும் சின்ன சின்ன கிறிஸ்துவாக மாற்றுவதற்காகத்தான் வந்தாராம். If the church's whole interest, church's primary purpose was to make us all little crisis wherever we are, திருச்சபையினுடைய அடிப்படையான நோக்கம் என்ன சொன்னால், உங்களையும் என்னையும் கிறிஸ்துவர்களாக மட்டுமல்ல கிறிஸ்துவாக மாற்றுவதுதான் திருச்சபையினுடைய நோக்கங்களாம். அந்த கேரக்டர் உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும். இருக்கிற ஆபீஸ்ல, இருக்கிற சூழ்நிலையில, இருக்கிற நெய்பர்ஹுட்ல, இருக்கிற சமுதாயத்தில் நீங்களும் நானும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க, கிறிஸ்துவனுடைய கேரக்டரை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக வாழ வேண்டும். வார்த்தையிலே கிறிஸ்துவனான் சொல்வது ரொம்ப ஈஸிங்க, வாழ்க்கையிலே நம் பிரதிபலிக்க அழைக்கப்படுகிறோம். The first point I would like to highlight here is the dogma for the Christians. The entire மூன்று அதிகாரங்களும் Sermon on the Mount is a dogma laid down by Christ for the Christians. Mind that. இந்த dogma keep up பண்ணா நாங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவோமா? No, that is not the purpose. Dogma keep up பண்ணா நீங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் ஆக மாட்டீங்க. Because you are Christians, you have to follow the dogma. The dogma doesn't make you a Christian. Because you are a Christian, you are supposed to follow the dogma. In the dogma, in the three adhigalai solapatta indha pramanangalai indha kattalaigala kilpadinjana na paralogam poiduvana? No. Paralogam povadharkaga neemikkapattavargal indha three adhigalai solapatta principles padi vaala vendum endru aandavar solugira. These principles will not take you to heaven. This principle will not make you a Christian. Because you are a Christian, you are supposed to follow these principles. So in the principles of kadaipidudunala na paralogam poiduvana appdin kettingna, no, capital no. Yes samidhi yaarukku prasangam pannara sister kirkun potra appdin enna artham, yerkanave rakshikapattavargal verumba sollaponal, people are already liberated from the sins, are told how to live in this world. நமக்கு எல்லாம் தெரியும், ஒரே பிரச்சனை, how to live is our problem. We don't know how to live a Christian life. That is exactly what Jesus is laying down here. He is saying here, these principles are not going to take you to heaven at all. These are not going to make you Christians. Because you are already Christians, this is a standard by which you have got to pattern your life. In the standard pragaram, in the ulagathil vaazhuvathukkaga, in the principles namakku kodukapattirukkirathu. ஓமர் பிராட்லி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஆப்சர்வேஷனை சொன்னார். அவர் சொன்னாரு, வி ஆர் கிராஸ்ட் தி மிஸ்ட்ரி ஆஃப் த ஆட்டம்ஸ். ஆட்டமுடைய மிஸ்ட்ரி, ஆட்டம் பாம்புடைய மிஸ்ட்ரியை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், புரிஞ்சு கொண்டோம். பட் வி ஆர் ரிஜெக்டட் த செர்மன் ஆன் த மவுண்ட். செர்மன் ஆன் த மவுண்டை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு மிஸ்ட்ரி ஆஃப் த ஆட்டம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், ரைட். அவர்ஸ் இஸ் எ வேர்ல்ட் ஆஃப் நியூக்ளியர் ஜெயின்ஸ் அண்ட் எத்திக்கல் இன்ஃபென்ஸ். நியூக்ளியர் ஜெயின்ஸை உண்டாக்கிட்டோம், பெரிய பெரிய அறிவாளிகளை, ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷம். பட் ஆனா எத்திக்கல் இன்ஃபென்ஸ், எத்திக்கல் நீதி வாழ்க்கையிலே இன்னும் நம்ம இன்ஃபென்ஸாகவே இருக்கிறோம். 60 வயசு 70 வயசு ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையின் தரம் ஒருவேளை இந்த ஸ்டாண்டர்டோடு வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஸ்டில் இன்ஃபென்ஸ் நாப்கின் பேபிஸ். வி ஆர் நாட் க்ரோன் இன் டு மெச்சூரிட்டி இன் அவர் லைஃப் ஸ்டைல். வாழ்க்கையின் தரத்திலே இந்த மாறுதலை நாம் காட்டவில்லை. தட் இஸ் இஸ் வி நோ மோர் அபவுட் வார் than about peace. We know more about killing than about living. நமக்கு வாழ தெரியல, killing எப்படி பண்றதுக்கு நல்ல missionaries எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். We know more about war than about peace. We know more about killing than about living என்று ஓமர் பிராட்லி தன் புத்தகத்திலே சொல்லுகிறார். So we grasp the mystery of autumn, we rejected the sermon on the mount. That the result, the world is what it is today. இந்த உலகம் இன்றைக்கு இருப்பது நல்லது. காரணம் என்னன்னா, we are created intellectual nuclear giants but we also developed ethical infants. Franklin Roosevelt ஒரு சமயம் சொன்னாரு, he said, I doubt if there is one single problem in the world today, whether it's economical, social or political in this world, which will not find a ready solution if men and nations in this world live according to the plain teachings of the Sermon on the Mount. இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எக்கனாமிக் பிரச்சனையா இருந்தாலும் சரி, சோசியல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இஃப் எவ்ரி நேஷன் அண்ட் எவ்ரி மேன் லிவ்ஸ் அக்கார்டிங் டு தி பிரின்சிபல் லைட் டவுன் இன் தி சர்மன் ஆன் தி மவுண்ட், ஹி செட் தேர் இஸ் நோ ப்ராப்ளம் தட் கேன் நாட் பி சால்வ் பை மேன். இந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் ஒன்னா சர்மன் ஆன் தி மவுண்ட் என்று பிராங்க்லின் ரூசவெல்ட் புத்தகத்தில் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திஸ் இஸ் வாட் ஐ எம் சேயிங், தி டாக்மா is laid down for every single Christians. This dogma will not make you a Christian because you are already a Christian. This is the dogma laid out for you and me. You got to live by this standard. So first point, the dogma for Christians. Secondly, who is the preacher? Preach பண்ணது யாரு? யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுல என்ன சந்தேகம் இருக்கா? இல்ல இல்ல, ரைட். So Christ was the preacher. In other words, the divinity of Christ, the dogma for the Christians are given, then the divinity of Christ is also narrated. If you read again Matthew chapter 5 verses starting from verse 22 vasinga yaradu 22 vasinga, thank you, 28 vasinga, appo 32 vasinga, 34 vasinga, 39 வாசிங்க, 44 வாசிங்க. நீங்க சொன்னது போதும், நிறுத்துங்க. See what is saying, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு 22 லே, 28 லே, 32 லே, 34 லே, 39 லே, 44 லே, இத்தனை வசனங்களிலும் சொல்லுகிறார், I say unto you, I say unto you, I say unto you. What does it mean? That means he is saying, the person that is giving you this new interpretation of the commandments is not just a man on the street, is somebody different. பழைய ஏற்பாட்டிலே கற்பனை கற்பனை மீறுகிறது என்னது? பாவம். ஒரு மனுஷன் கற்பனை மீறினால் தண்டனை என்ன தெரியுமில்ல? அவன் கல்லிலிருந்து கொலை செய்யப்பட வேண்டும். If a man breaks the commandment of God in the Old Testament, he is supposed to be stoned to death. Death is a penalty paid for a person who doesn't keep the law of God. In the New Testament, God is taking the Old Testament laws and he gives a new interpretation to the people, right? And who dares to do this in this world? Who can take the commandment of God in the Old Testament and say, I say unto you, I say unto you. Jesus repeats it. 22, verse 28, 32, 34, 39, 44. நான் உங்களுக்கு சொல்லுறேன். There is one person under the sun who has had all the authority and power to take the Old Testament commandment and gives it a new interpretation. That's me. Because I am not an ordinary human being, I am a divine incarnate, I am God incarnate. And kadavudaiya maruvuma irukkirapadinale, kadavudaiya kumarana irukkirapadinale, I got all authority to take the law of God and reinterpret it, right? He gives a new interpretation. புதிய விளக்கத்தை நான் சொல்ல எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லும் வகையில் ஆண்டவர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். So I am talking about the divinity of Christ. ஏசாமி பேசுகிற சாதாரண மனிதன் அல்ல. இந்த சர்மன் ஆன் தி மவுண்ட் சொன்னது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு பெரிய ரிஃபார்மர் அல்ல, ஒரு பெரிய திங்கர் அல்ல. He is God incarnate. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராக தேவன் கொடுத்த கட்டளைகளெல்லாம் எடுத்து அது புதிய விளக்கத்தை கொடுக்கும்படியான ஒரு அதிகாரம் யாருக்கு உண்டு என்றால் எனக்கு தானே உண்டு என்று ஏசாமி சொல்றார். 7 அதிகாரத்தினுடைய 28-29 வசனங்களை வாசியுங்கள். 7:28-29 பிளீஸ் இந்த வாசனையை சொல்லி முடித்த பின்பு, அவர் வேதக்காரரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். வாட் அன் எக்ஸலன்ட் சேயிங். பாருங்க என்ன மீன் பண்றா, ஆண்டவராக இயேசுவாம் கடைசியிலே மலை பிரசங்கம் முடிகிறது, முடித்த உடனே வாட் இஸ் சோ சர்ப்ரைசிங் வாஸ் த அத்தாரிட்டி வித் விச் ஜீசஸ் ஸ்போக். ஹி டிட்ன்ட் ஸ்பீக் லைக் an ordinary preacher with no power in it. He spoke like somebody who came from God straight. That is what he is saying. I say unto you, I say unto you, I say unto you. That shows the divinity of Christ. So the dogma for the Christians given, the divinity of Christ is given, establishing, I am not an ordinary person giving this commandment to you. I am a God incarnate. கடவுளுடைய கட்டளை எடுத்து அது புதிய இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குற சாதாரண மனுஷன் யோசிக்காதீங்கப்பா. நான் கடவுளுடைய இன்கார்னேஷன். ஆகையினால ஜனங்கள் அந்த போதகத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்ற விதத்திலே வாசிக்கும். அண்ட் தேர்ட்லி அண்ட் ஃபைனலி, யூ திங்க் ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் இட் ஏர்லி? நோ, திஸ் இஸ் வேர் தி ஆக்சுவல் சர்மன் ஸ்டார்ட்ஸ். தி லாஸ்ட் பாயிண்ட் ஐ வுட் லைக் டு சே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ளீஸ் ப்ளீஸ், ஃபார் ஹெவன்ஸ் சேக், ஃபிக்ஸ் இட் த பேக் ஆஃப் யுவர் மைண்ட். இஃப் யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட், இஃப் யூ ஆர் நாட், கைண்ட்லி டேக் டவுன் தி நோட்ஸ். Go home and do your homework. If you want to know what Christianity is all about, I want to say it in three quick points. The definition of Christianity. First is the dogma for the Christians. Secondly, the divinity of Christ. And thirdly and finally, the definition of Christianity. If you ask me what Christianity is all about, this is where I must take you to. The definition of Christianity, beautifully Jesus says, I'm going to take the entire three chapters, or nearly 111 verses or so, and sum it up under three aids. மூன்று தலைப்பின் கீழே, வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி என்ற கேள்விக்கு மூன்று அருமையான விளக்கத்தை இந்த மூன்று அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி அவர் பெரு டாக்டர் தேய்ம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய தாசன் கிறிஸ்டியானிட்டி பற்றி ஒரே சென்டென்ஸில் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் என்று சொன்னார். கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது என்னது? ஒரு உறவு. யாரோடு கொள்ளும் உறவு? முதலாவது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவோடு கொள்ளும் உறவு. ரெண்டாவது ஒரு உறவு கொள்ள முடியாத உறவு. இந்த ரெண்டு உறவுகள் இல்லாதவன் கிறிஸ்துவன் என்று சொல்வதற்கு லாய்க்கில்லை. As simple as this. Jesus is going to say this here. He is saying Christianity is not following certain rites and rituals. திருச்சபையில் மெம்பராக இருக்கிறவங்களாம் கிறிஸ்டின் கிடையாதுங்க. டிஎல் மூடி சொன்னாரு, எனிதிங் தட் கோஸ் இன் டு தி காராஜ் இஸ் நாட் அ கார். காராஜுக்குள்ள போறதெல்லாம் கார் கிடையாதுங்க. நீங்க கூட தான் உள்ள காராஜுல போயிட்டு வழி வரீங்க. யூ டோன்ட் பிகம் அ கார். தி சேம் வே இஸ் எனிபடி ஹூ கோஸ் டு ஸ்கூல் இஸ் நாட் அ ஸ்காலர். ஸ்கூலுக்கு போறவங்கலாம் ஸ்காலர் கிடையாது, ரைட்டா? 35 மார்க் வாங்கினாலும் பாஸ் பண்ணலாம், 90% வந்தாலும் பாஸ் பண்ணலாம். So everybody gets out of the school is not a scholar either, right? So what he says essentially is Christianity is having a relationship with Christ. If you do not have a relationship with Jesus Christ, you may have a relation with the church, with the pastor, with everyone else in the church. You may be somebody in the church. You may be a pastor, a bishop, or a pope. If you do not have a relationship with Jesus, if you don't have intimate and personal relationship with Christ, Jesus, the Bible says you are not a Christian yet. You may have a Christian name. You will be baptized in all the known rivers and the ponds in this world. உலகத்திலே இருக்கிற எல்லா ரிவர்லயே நீங்க ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். You know, you may know the bishop or the pope as a personal friend, but still that doesn't make you a Christian. What is Jesus saying here? Christianity, number one, is not a religion, it's a relationship. Let me explain. Go on to chapter 5. 48 வசனம் வாசிங்க. 5:48. ஆகையால் பரலோகத்திலும் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல, ரைட். 9:6-9 வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண விதமானது பரமோன்னில் இருக்கிறீர்கள் பிதாவே. என்ன பிதாவே? என்ன சொல்றாரு? பிதாவே. என்ன மீன் பண்றாரு? 17 வசனம், 6 அதிகாரத்து 17 வசனம். ஜுவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர் காணப்படாது, அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு. இந்த ஆல் தி த்ரீ பிளேசஸ் ஜீசஸ் இஸ் சேயிங் பிதா, அவர் உங்களுடைய தந்தை என்று சொல்லுகிறார். இன் அதர் வேர்ட்ஸ், ஜீசஸ் இஸ் சேயிங் Christianity is not sets of rites and rituals. சில ரைட்ஸ் சில ரிச்சுவல்ஸ் கால ஏஞ்சிலிருந்து கிரீடு புரிந்தோ புரியாமல் சொல்லுகிறோமே, அது கிறிஸ்தவம் அல்லப்பா. இட் இஸ் ஹேவிங் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். தந்தை மகன் என்ற உறவுக்குள்ளே வருகிறாயே, அதுதான் உண்மையான கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறார். தட் இஸ் வாட் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபவுட். மார்டின் பியூபர், ஜூயிஷ் ஸ்காலர், கிரேட் ஸ்காலர், இஸ் ரிட் நம்பர் ஆஃப் புக்ஸ், யூ மஸ்ட் ஹவ் ரெட் இட். அவரை வந்து ஒரு சமயம் கேட்டாங்க, வேர் இஸ் காட், கடவுள் எங்க இருக்காருன்னு கேள்வி அவரை பார்த்து கேட்கப்பட்டது. இஸ் எ கிரேட் ஸ்காலர், இஸ் எ கிரேட் பிலாசபர், இஸ் மோர் ஃபார் இஸ் பிலாசபி தேன் ஃபார் இஸ் தியாலஜி. வேர் இஸ் காட் என்ற கேள்வி அவரிடத்து கேட்கப்பட்டது. அவர் சொன்னாரா, இஃப் யூ ஆஸ்க் மீ வேர் காட் இஸ், ஐ வில் நாட் சே காட் இஸ் எவ்ரிவேர். கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறாரு மற்றவர் சொல்றாங்க, அந்த பதில் நான் சொல்ல மாட்டேன். ஐ வில் நாட் சே காட் இஸ் த சர்ச்சஸ், நோ. I will not say God in the synagogues. Synagogue-la kadavul irukkarar na sollavum maten. I will say God is in relationships. Uravugalukkulle kadavul irukkarar. He is not in people, he is between peoples. அவர் வந்து ஜனங்களுக்குள்ள இருக்கிறார் சொல்ல மாட்டேன், ரெண்டு ஜனங்களுக்கு நடுவுல கடவுள் இருக்கிறாரு. When a man is attuned to another man, God comes down and fills his space. ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு இடையில இருக்க அந்த கேப்ல அந்த அந்த இடைவெளியிலே கடவுள் வந்து அந்த இடைவெளியில் நிரப்புகிறாராம். That means he says God is in relationships. உறவு இல்லாத இடத்துல கடவுள் இருப்பதில்லை என்று மார்ட்டின் பூபருடைய சிம்பிளஸ்ட் டெபினேஷன் ஃபார் காட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஃப் யூ ரீட் திஸ் வெர்ஸ், ஆண்டவராக இயேசு என்ன சொல்றாருன்னா, பிதா குமாரன் உறவுக்குள்ளே, இந்த குடும்ப சூழ்நிலைக்கு நெருக்கமான உறவுக்குள்ளே நீ வராத பட்சத்தில், கிறிஸ்டியன் யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன் எட். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். ஆண்டவரோடு கொள்ளும்படியான உறவு. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்க வாசினா 5 வாசினா 21-22 வசனங்களிலே, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவார்ப்பான் பூர்வ காலத்தில் உழைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சகோதரனை நியாயம் இல்லாமல். ரைட். 21-22 23 வாசினா, பலிப்பிடத்திலே காணிக்க வைத்து உன் சகோதரன் பேரில் உனக்கு குறையுண்டு நினைவு கூர்ந்தால் காணிக்க வச்சுட்டு முதல்ல அவனோடு கூட ரிகன்சைல் ஆகுங்கிற. தொடர்ந்து நீங்க வாசினா 38 வாசினா, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பயக்கர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். டேஷ் டேஷ். தொடர்ந்து நீங்க வாசினா என்ன சொல்றாரு இந்த வசனங்களில் எல்லாம், ஒரே சிம்பிளஸ்ட் டெஃபினேஷன், வெர்டிகல் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப் அலோன் வில் மேக் யூ எ கிறிஸ்டியன். கிறிஸ்தவன்னா யாருன்னா, மனப்பாடமா 10 மனப்பாடம் பண்ணி சொல்றவன் இல்லையா, அல்லது ஒருவேளை பைபிள் வசனங்களை அப்படியே மனப்பாடமா சொல்றவன் இல்ல, அவனுடைய ரெண்டு உறவுகளும் அவன் வாழ்க்கையில சரியாக இல்லாத பட்சத்தில் இஸ் நாட் எ கிறிஸ்டியன். டாக்டர் பில்லி கிரஹாம் வாஸ் ஆஸ்க்ட் டு டெல் மீ இன் ஒன் சென்டென்ஸ் வாட் கிறிஸ்டியன், ஹூ இஸ் எ கிறிஸ்டியன். அவர் சின்ன விளக்கம் என்ன சொன்னால், எ கிறிஸ்டியன் இஸ் லைக் அன் எலக்ட்ரிக் என்ஜின். ஒரு கிறிஸ்தவன் வந்து எலக்ட்ரிக் என்ஜின் மாறியா, இஃப் யூ ஹஸ் டு மூவ் ஹாரிசான்டலி யூ ஷுட் பி கனெக்டட் வெர்டிகலி. ஒரு மனுஷன் வந்து கிறிஸ்தவன் வந்து ஒரு எலக்ட்ரிக் என்ஜின் மாறியா, எலக்ட்ரிக் என்ஜின் கீழ் நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் அது மேல் நோக்கி இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மேல் இணைப்பு இல்லைன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஒரு கரண்ட் சப்ளை வராது. சப்ளை இல்லைனா இட் கெனாட் மூவ் ஹாரிசான்டலி. இஃப் கிறிஸ்டியன்ஸ் கெனாட் மூவ் வித் ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் பிகாஸ் தி வெர்டிகல் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் கரெக்ட். இனி அநேக கிறிஸ்தவங்க மற்றவங்களோடு சரியா உறவு கொள்ள முடியாதபடி இருப்பதற்கு காரணம் என்னன்னா, மேல இணைப்பு சரியில்லை என்று சொல்லுகிறார். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஜீசஸ் இஸ் சேயிங். இஸ் டாக்கிங் அபவுட் போத் ரிலேஷன்ஷிப்ஸ், தந்தை உறவு மகன் என்ற உறவுக்குள்ளே நீங்க வரணும் முதல்ல அப்பாவோடு, அதோடு நிற்காதபடிக்கு உன் சகோதரன் உன் சகோதரன் பல இடங்களிலே சொல்லி சத்துருக்களையும் நீங்கள் சேவிக்காத பட்சத்திலே நீங்க பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்னு சொல்லிட்டார். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இட்ஸ் எ வெரி சவுண்ட் அண்ட் ஸ்ட்ராங் டீச்சிங். வி திங்க் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஜஸ்ட் கோயிங் டு சர்ச் அண்ட் பிரேசிங் காட் அண்ட் ஜஸ்ட் வாக்கிங் அவுட் ஆஃப் தி சர்ச். நோ நோ நோ, அப்சல்யூட்லி நோ. Jesus is saying Christianity is not a religion, it's a relationship. Adu uravu. Brain Hathaway nu solla kudiye Greek scholar, New Testament scholar, he said once, if New Testament ani vaasina 44% of the New Testament talks about getting along with one another. எப்படி ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்பது, ஒருவர் பாரத்தை ஒரு சுமப்பது, ஒருவருக்கா ஒருவர் ஒருவருக்கு ரெண்டு வார்டு மட்டும் 44% நியூ டெஸ்ட்மெண்ட் டீச்சிங்ல இருக்கான். 44% ஆஃப் த நியூ டெஸ்ட்மெண்ட் டீச்சிங்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஹவு டு கெட் அலாங் வித் ஒன் அனதர். எப்படி ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்பது, ஒருவர பாரத்தை ஒருவர் எப்படி சுமப்பது, ஒருவருக்கா ஒருவர் எப்படி வாழ்வது, ஒருவருக்கு அன்பிலே எப்படி வாழ்வது குறித்து 44 நியூ டெஸ்ட்மெண்ட் டீச்சிங். ஆவியினுடைய வரங்களை குறித்து இந்த காலத்தை மிகைப்படுத்தி நாம் காண்பிக்கிறோம். ஆறு வர இல்லடா நீ கிறிஸ்தவன் இல்லைன்னு. ஆனா அந்த ஆவியின் வரங்களை குறித்து எத்தனை பர்சன்டேஜ் நியூ டெஸ்டமென்ட்ல? 4%. ஒன்லி 4% டாக்ஸ் அபவுட் தி கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட், வேர்ஸ் 44% டாக்ஸ் அபவுட் ஹவு டு கெட் லாங் வித் ஒன் அனதர். ரைட். அவர் ப்ராப்ளம் இஸ் நாட் தி கிஃப்ட்ஸ், அவர் ப்ராப்ளம் இஸ் ஹவு டு கெட் லாங் வித் ஒன் அனதர். தட்ஸ் அ மேன் ஹியூமன் ப்ராப்ளம், தட் இஸ் அ ப்ராப்ளம் இன் தி சர்ச்சஸ் தீஸ் டேஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் வித் காட், வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல். And Dr. Billy uses another analogy. I would like to pass it on to you. He said, ஒரு பேட்டரியில டார்ச்லைட்ல ஒரு பேட்டரியில ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ரெண்டுமே ரெண்டுமே இணைந்தாதான் லைட் எரிய ஆரம்பிக்கும். 5:16 வாசிங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5:16 வாசிக்கிறோம், மனுஷர் உங்கள் நற்கரியை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் என்ன பண்ணணும், பிரகாசிக்கணும்னு போட்டுக்கிறேன். அநேக கிறிஸ்தவங்க வெளிச்சம் பிரகாசிக்கல. ஏன் தெரியுமா, பல வருடங்கள் கிறிஸ்தவா இருந்த பட்சத்திலும் பல வருடங்கள் ஒரு கோயில்ல ஊழியத்துல எல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தும் அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேடியேஷன் இல்ல, ஒரு பிரைட்னஸ் கிடையாது, ஒரே டல் கிறிஸ்டியன்ஸ். யூனோ வை, ஏன் வெளிச்சம் பிரகாசிக்கலன்னா, the relationships with positive and negative rendu bay senda da battery la epdi velichum varum andha mari positive relationship with god and negative relationship with man rendu me ininda dan andha manushura vaalkire oli velichum vara aarambikkeenga inik velichum illada kristavalaga na vaalgrom aneega samayangalile inga aandavara kudukka simplest definition enna, check your vertical relationship and the horizontal relationship. ரெண்டு உறவுகளையும் நீ சரிபடுத்திக் கொண்டால் வாழ்க்கையிலே பிரகாசம் வர ஆரம்பிக்கும் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை கண்டு எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a religion பட் இட்ஸ் a relationship. அடோல்ஃப் ஹிட்லர் 6 மில்லியன் யூதர்களை கொலை செய்தவன், மெயின் கேம்ப் என்று தன்னுடைய சுய சருதி எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்ற ஒரே ஒரு கொட்டேஷனை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் சொன்னாரு, my conduct, நான் செய்த காரியங்கள் எல்லாம், it is always in accordance with the will of the almighty creator. அந்த கிரியேட்டர் இருக்கிறாரே கடவுள், அவர் சொன்னதன்படி தான் நான் எல்லாத்தையும் செய்தேங்கிறார். தப்பே, அவருடைய சித்தத்தை தான் நான் நிறைவேற்றிருக்கிறேன். Just imagine, right? How many times we do the same? நம்ம என்ன சொல்றோம்னா, கடவுள் சித்தத்தின்படி சொல்லிவிட்டு 6 மில்லியன் பீப்புளை கொலை செய்த ஹிட்லர் கடவுள் சித்தப்படி நான் செய்தேன் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பேரை சொல்லி கடவுளுடைய நேமை யூஸ் பண்ணி we cannot break relationships. உறவுகளை உடைத்து 6 மில்லியனை கொலை செய்த ஹிட்லர் கடவுள் நாமத்தில் தான் செய்தேன், அவர் சித்தத்தின்படி தான் நான் செய்தேன் என்று கடவுள் மேலே பிளேமை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செக் யூர் ரிலேஷன்ஷிப் வித் காட். சம் ஆஃப் அஸ் ஆர் வெரி குட் அட் தட், பட் ஹாரிசன்டல் ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்ட் இதிலிருந்து காலங்களிலே, this is what I want everybody to take oath in your life. Lord, I am okay with my relationship with God. கடவுளோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மார்ட், I am good at that and I am enjoying a beautiful relationship with him. How is your relationship with one another is a question we need to be asking. Martin Buber சொன்ன மாதிரி, I find God, where is God? God is in relationships. உறவுகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற கடவுள், உறவு இல்லாத பட்சத்திலே கடவுள் அங்கே வருகிறதில்லை என்று வாசிக்கிறோம். So 44% of the New Testament talks about how to get along with one another. 4% talks about the gifts of the Spirit. Do not exaggerate the gifts of the Spirit more than how to get along with one another, which is love. Secondly, second point I would like to highlight here is, not only is talking about Christianity is not a religion, but what? Relationship. Secondly, Christianity is not a religion, but a regeneration through Christ. Regeneration, anna mean pandrana. அடுத்து வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு இன்னும் முக்கியமான கருத்து கிறிஸ்தவத்தை பற்றி சொல்லுகிறார். யாராவது வாசிப்போம், 6 அதிகாரத்திலே முதல் 2 வசனங்கள், மனுஷன் காண வேண்டும் என்று சொல்லி அவர் முன்பதாக தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்காருங்கள், பரலோகத்திற்குள்ள பிதாவினிடத்திலே உங்களுக்கு பலன் இல்லை. தர்மம் செய்யும் போது மனுஷனால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயத்திலும் வீதிகளிலும் செய்வது போல உங்கள் முன்பதாக தாரை உதவியாதே பலனை அடைத்து தீர்ந்தது. நீயோ தர்மம் செய்யும் போது அந்தரங்கத்துக்கு போ. அப்புறம் 5 வசனத்தை வாசிங்கன்னா, ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல வேண்டாம், மனுஷர் காணும்படி ஜப ஆலயங்களிலும் டேஷ். 6 வசனத்தில் ஜபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பிதாவினுக்கு ஜபம் பண்ணேன், கரெக்ட். அப்புறம் வாசிங்கன்னா 14 ஃபாஸ்டிங் பத்தி பேசுறாரு, உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதே. அவள் உபவாசித்து மனுஷர் காணும்போதாக தன் முகளை வாட பண்ணுகிறார்கள். 17 வசனம், நீங்கள் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்திலே குப்பதாக காணப்படும்படிக்கு உன் தலையை முடி டாஷ். எஸ் சாமி, என்ன மீன் பண்றாரு தெரியுமா? வாட் ஹீ மீன்ஸ் இஸ், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எக்ஸ்டர்னல், இட் இஸ் இன்டர்னல் ரிலிஜன். மற்ற மதங்களில் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க உள்ளே இருக்கின்ற எப்படி இருந்தாலும் கவலையே இல்லைங்க, போயிட்டு அங்க போய் சில ரிச்சுவல்ஸ் அண்ட் ரைட்ஸ் செய்து முடிச்சா கடவுள் பூஜை முடிந்தது, That is not the way Christianity says. God is not looking at the action, he is looking at the intention behind the action.
0: நேற்றுக்கு CNN பேப்பர்லாம் அவங்களுக்கு தெரியும், ஜெர்மன் ஃபார்முலா ஒன் டிரைவர் யார், மைக்கேல் ஷூமேக்கர்
1: இஸ் கம்மிங் பேக் அகேன். 7 times with the world champion. Such a terrific driver he was. He was coming back. அவனை இன்டர்வியூ பண்ணுறாங்க, மெர்சிடஸ் ஓட்ட போகிறீங்க, பெரிய world is looking forward to your coming back again into the fray. ரொம்ப பெரிய ரேஸ் ரன் பண்ண போகிறீங்க சொல்லும் போது,
0: வாட் இஸ் செட் வாஸ், ஜட்ஜ் மீ ஆன் மை ரிசல்ட்ஸ்.
1: என்னுடைய ரிசல்ட்டை பார்த்து என்னை ஜட்ஜ் பண்ணுங்கோ அப்படிங்கிறார்.
0: லெட் மீ டேக் தட் அண்ட் கம்பேர் திஸ் வாட் ஜீசஸ் சேயிங் ஹியர்.
1: வாட் ஜீசஸ் சேஸ் ஹியர் இஸ், தர்மம் செய்யும் போதும் சரி, ஜபிக்கும் போதும் சரி, ஃபாஸ்ட் பண்ணும் போதும் சரி, வெளியிருக்கிற ஆக்ஷன் எனக்கு முக்கியம் இல்லை. ஐ எம் நாட் ஜட்ஜிங் யூ பை தி ஆக்ஷன். ஆக்ஷன் இஸ் ஃபைன். தர்மம் செய்யறது நல்லது, ஜெபம் பண்றது நல்லது, ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது, ஆல் ஆக்ஷன்ஸ் ஆர் குட். பட் ஐ எம் லுக்கிங் அட் நாட் அட் ஆக்ஷன்ஸ், ஐ எம் லுக்கிங் அட் தி இன்டென்ஷன்ஸ் பிஹைண்ட் தி ஆக்ஷன்ஸ். நல்ல காரியம் எல்லாமே பயட்டிஸ்டிக் ஒர்க், ரைட்? கர்த்தருக்கு உகந்த காரியங்கள். I am not criticizing fasting. I am not criticizing almsgiving. I am not criticizing prayer. But God is saying, I will not be carried away by the actions. I'm concerned about the intentions behind the actions. ஐயா, நீ வந்து எந்த ஆக்ஷன் பண்றன பார்த்து ஏமாந்து போதல்ல. மற்ற இடங்களிலே பார்க்கும்போது ஆலயத்துக்கு அவங்க டெம்பிள் போறாங்க, மேலே ரிச்சுவல்ஸ் பார்த்துட்டு ஓகே நல்ல பூஜை பண்ணாருன்னு சொல்றோம். God is not looking at what you are doing in the church, whether you are praying or preaching or whatever it is. What is the intention behind what you are doing? நீ பண்ற fasting க்கு என்ன intention என்ன? நீ பண்ற prayer க்கு பின்னால intention என்ன? நீ பண்ற almsgiving பின்னால intention என்ன? God is saying Christianity is not an outward religion, it's an inward religion. If inwardly your heart is not in the right place, absolutely there is no fun in coming to church and praising God and doing all kinds of spiritual things. That is what he is saying here. In other words, degeneration of inner self. வாழ்க்கையில் மாறுதல் என்பது வார்த்தையில் இல்ல, பேச்சில் இல்லையா, உள்ள இருந்து மாறுதல் வர வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு இந்த பகுதியில் சொல்லுகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மத்திய சுவிசேஷம் 5 தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, 21 கொலை செய்யாதிருப்பாயாக என்று கொலை செய்வது பூர்வ காலத்தில் உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கிறோம். தட் மீன்ஸ் வாட் இஸ் ஏ ஆக்ஷன் இஸ் ராங், பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஈவன் த தாட் தட் கோஸ் வித் ஆக்ஷன் இஸ் டெரிபிளி ராங். பழைய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு அடிப்படையான வேற்றுமை உங்களுக்கு தெரியுமா? பழைய ஏற்பாடு என்ன சொல்றது, கொலை செய்யா இருப்பாயாக, ரைட்? தட் பீரியட் ஆக்ஷன் இஸ் கண்டெம்ட். அப்புறம் ஒன்று யோவான் 3:15, சகோதரனை பயக்கிறவனும் மனுஷ கொலைப்பாளராக இருக்கிறான், மனுஷ கொலைப்பாளனுக்குள் நித்திய ஜீவன் இராது. என்ன போட்டிருக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டிலே கொலை செய்யாதிருப்பாயாக, ஆக்சன் இஸ் கண்டம், ரைட்? நியூ டெஸ்டமென்ட்ல இயேசு என்ன சொல்றாருப்பா, வெறும் ஆக்சன் மட்டும் பாவம் இல்லப்பா, தி இன்டென்ஷன், கோபம் உள்ள வருது பத்தியா, அதுதான் அந்த கொலைக்கு காரணமாகிறது, ரைட்? நான் வெறும் கொலை செய்த குற்றத்துக்காக மாத்திரம் உன்னை தண்டிக்கல, உள்ளிருந்து வர்றத அந்த இன்டென்ஷன் பத்தியா, அதையும் தாட்டையும் சேர்ந்து நான் கண்டம் பண்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஸ்திரீ விபச்சார எண்ணத்தோடு கூட விபச்சாரம் செய்யாதிருப்பாக என்பது பழைய ஏற்பாடு, ரைட்? ஆக்ஷன் இஸ் கண்டம். அடல்ட்ரி as an action is condemned in the Old Testament. When it comes to the New Testament, Jesus said 20 என்ன சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை விபச்சார எண்ணத்தோடு பார்க்கிறவளோடு கூட இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று. இன்டென்ஷன் இஸ் கண்டம். So what I am trying to say is, Old Testament, all the outward actions are condemned. New Testament, the thoughts inside your heart is as deadly as the actions themselves. உன் ஆக்ஷனை மாத்திரம் கண்டம் பண்ணலப்பா, உனக்கு உள்ள வர எண்ணத்தையும் நான் கண்டம் பண்ண. அதே தான் நல்ல காரியம் செய்யும் போதும் கூட, இப்ப டூ குட் திங்ஸ், ஃபாஸ்டிங் இஸ் குட், ப்ரேயிங் இஸ் குட், ஆம்ஸ் கிவிங் இஸ் குட், பட் வாட் ஆர் தி இன்டென்ஷன்ஸ், எதற்காக செய்றீங்க? எல்லாரும் பாராட்டணும், அதனால ஜோம் பண்றீங்களா, அதனால ஃபாஸ்ட் பண்றீங்களா, ஆகையினால ஆம்ஸ் தர்மம் போடுறீங்களா, அப்படி இருந்தா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுன்னு சொல்றேன். வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் ரிலிஜன், இட்ஸ் அன் இன்டர்னல். ரீஜெனரேஷன் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்இன் யூ, நாட் அவுட் சைட் யூ. இங்கிருந்து ரீஜெனரேஷன் ஆரம்பிக்கணும்ன்ற ரேசாமி இருதயத்துக்குள்ள இருந்து வரணும். ஒரே பத்தி பேசுறார் மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரத்தின் 25 வசனத்திலிருந்து 33 வசனம் வரைக்கும் பேசுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே கம்ஸ் ஃப்ரம் வேர்? அவுட் சைட் ஆர் இன் சைட்? இட் ஃப்ரம் இன் சைட். அகேன் இஸ் சேயிங் கிறிஸ்டியானிட்டி இஸ் இன்டர்னல் ரிலிஜன். செக் இட், செக் யுவர் ஹார்ட், செக் வாட் இஸ் கோயிங் ஆன் ஃப்ரம் இன் சைட். இருதயத்தில் தான் எல்லா பிரச்சனையும் வருதுங்கிற. So what a wonderful religion is Christianity. It's not an outward religion. Regeneration starts from inside of you, not outside of you. You may have the change of name and all kinds of things. If there is no change inside of you, you don't call yourself a Christian, right? So first, a religion. Christianity is not a religion, but a relationship. Secondly, Christianity is not a religion, but what? Regeneration through Christ. And thirdly, and finally, if you read again, Christianity is not a religion, but a representation of Christ. I said 3 points to you, very important. Kindly please keep it at the back of your mind. Go back home and read through them and examine your life in the light of what God, Jesus himself has said in this passage. Christianity is not a religion, right? It's a relationship. Check your relationship with Jesus Christ and with one another. Secondly, Christianity is not a religion, but a regeneration from inside. உள்ளிருந்து மனம் மாறுதல் வரணும், உள்ளிருந்து மாற்றுதல் வரணும். வெளியே ஆக்ஷன்ல இல்ல, ஆக்ஷனை பார்த்து ஏசாமி ஏமாற போவதில்லை, ரைட்? Man can be deceived by your actions, but God looks at the intention behind the action. Whether it's praying or fasting or almsgiving or whatever it is you do, right? What is your action, intention behind the action? Thirdly and finally, Christianity is not a religion, but what? But a representation of Christ. ஏசாமி இந்த உலகத்தில் ரெப்ரசென்ட் பண்றாங்க. நீங்களும் நானும் ஏந்திரம் அந்த உலகத்தில் இருக்கிறோம். அவர் இங்க இருக்க முடியாது, வரல. இன்னும் அவர் வர வரைக்கும் நீங்களும் நானும் ரெப்ரசன்டேஷனுக்காக வந்திருக்கிறோம், ரைட்டா? When they see us, they may see Christ in us. That is the representation I'm talking about. Let me quote some verses to you, right? உங்களுக்கு எல்லாரும் தெரியும், 5 அதிகாரம் begins with beatitudes, right? I have no time to go into the beatitudes. Beatitudes உங்களுக்கு தெரியும், ஆவியில் எளிமையில் பாக்கியவான்கள், துயரப்படுகள் பாக்கியவான்கள், சாந்தமுள்ள பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நிறைய இதெல்லாம். அப்போ இவ்வளோ பியாட்டிடியூட்ஸ் குவாலிட்டி எல்லாம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா, ஒரே பர்சன் இஸ் கிரைஸ்ட். ஒன்லி கிரைஸ்ட் ஹஸ் ஆல் தீஸ் கேரக்டர்ஸ் இன் ஹிம். பூரண புருஷன் சொல்றோமே, அந்த மாதிரி பூரண புருஷன் ஆண்டவராக இயேசு மாத்திரமே, அவர்கிட்ட மாத்திரமே இந்த பியாட்டிடியூட் சொல்லப்பட்ட அத்தனை குவாலிட்டிஸும் காணப்பட்டதான், சரியா? ஸோ அப்படின்னா என்ன சொல்றோம்னா, ஹி ரெப்ரசன்டட் காட் இன் திஸ் வேர்ல்ட். ஜீசஸ் is a representation of God for you and me, right? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், right? பிலிப்பு கேட்கிறாரு, அப்பா பிதாவைங்களுக்கு காண்பியும், அவர் பார்க்கணுமே நாங்கன்னு சொல்றச்சே, ஏசாமி 14 அதிகாரம் யோவான்ல என்ன சொன்னாரு, என்னை கண்டவன் அவரை கண்டான். That means I am a representation of God. If Jesus is the representation of God, the church is supposed to be representing God and Christ in this world. In the alien on உலகத்திலே நீங்களும் நானும் ஏந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இட் இஸ் நாட் டு பிராக்டிஸ் ஆட் த ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ். நோ நோ நோ நோ நோ. இட் இஸ் டு ரெப்ரசன்ட் ஜீசஸ் இன் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் இன் யுவர் டீட்ஸ். உங்க வார்த்தையிலும் உங்க வாழ்க்கையிலும் ஏசப்பாவோட பிரதிநிதிகளாக அந்த உலகத்தில் வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். பட் ஆர் பி ரெப்ரசன்டிங் காட். யோவான் மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரத்தில் கடைசி பகுதியிலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பரலோகத்திற்கு பிதா 21 வசனம், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறனே பிரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்லாதில் பிரவேசிப்பது இல்லை. அதனால அநேகரனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, இந்த நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, இந்த நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றார்கள். அப்போது ஏசாமி என்ன சொல்வாரா, ஒரு காலம் உங்களை அறியேன், என்ன செய்ய காரைகள், அக்கிரம செய்கள். ஐயா எல்லாமே அற்புதங்கள், தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லப்பட்டது நல்லதான். எனக்கு பேர் உண்டாக்கல, உனக்கு பேர் உண்டாக்குறதுக்காக பண்ணிட்டேன். உனக்கு பேர் உண்டாகணும், இவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் சொல்றதுக்காக நீ தீர்க்கதரிசனம் சொன்ன. எல்லாமே நல்லதுதான், தீர்க்க சொன்ன தப்புன்னு சொல்லல, ஆனா இன்டென்ஷன் ராங்கா இருக்கே, ஆகையினால அந்த ஆக்ஷனை நான் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அக்கிரம செய்கி என்று அதை வர்ணிக்கிறார். We are let to be warned. The standard is so high here, I tell you, right? That's why Martin Luther was asked, இப்படி ஹை ஸ்டாண்டர்ட் வச்சுட்டார இயேசுசாமி, எப்படிங்க அப்படி வாழறது? பெர்ட்ரான் ரசல் நாத்திகின் ஒரு சமயம் சொன்னாரு, ஜீசஸ் வாஸ் அன் இம்ப்ராக்டிக்கபிள் ஐடியலிஸ்ட். இயேசுசாமியினுடைய ஐடியல் வந்து ரொம்ப இம்ப்ராக்டிக்கலா இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் யாருங்க வாழ முடியும்? மார்ட்டின் லூத்தர் அதுக்கு விளக்கமாக சொன்னார், ஏன் தெரியுமா இவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்டை இயேசுசாமி பார் இவ்வளவு ரைஸ் பண்ணிட்டாரு? டு டெல் அஸ் வி இன் அவர் ஓன் ஸ்ட்ரென்த் கேனாட் ரீச் தி ஸ்டாண்டர்ட். நம்முடைய பாவத்தன்மையை உணர்ந்து கொள்வதற்காகவே கர்த்தர் இவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்ட் வச்சு, உன் பலத்தில் உன்னால முடியாது ராஜா, பட் என்னுடைய பலத்தில் உனக்கு அந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வரக்கத்தை நான் ஏற்பாடு செய்ய முடியும் சொல்றார். ஐ வில் கம் டு தட் லே ஃபைனலி, ரைட்? சோ வாட் ஐ அம் ட்ரைங் டு சேஸ், என்ன போட்டிருக்கு, கர்த்தாவே கர்த்தாவே என்னை நோக்கி சொல்றவங்கலாம் கிறிஸ்தவன் இல்ல. ஐ வாண்ட் டு சே 3 டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் டாக்கிங் அபவுட் ஹியர். ஜஸ்ட் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. 21-22 வாசித்தீங்கன்னா, கர்த்தாவே கர்த்தாவே என்னை பார்த்து சொல்றவெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்கிற, ரைட்? தட் மீன்ஸ் இஸ் தேர் கால் லிப் கிறிஸ்டியன்ஸ், உதட்டு கிறிஸ்தவர்கள். உதட்டில் வந்து பிரைஸ் லார்ட் அல்லேலூயா சொல்லுவோம், நல்லா பாடுவோம், எல்லாம் செய்வோம், ரொம்ப நல்லதுங்க. ஐ எம் நாட் கண்டெமிங் திஸ், பட் ஜீசஸ் இஸ் சேயிங் லிப்ஸ் கிறிஸ்டியன்ஸ் தே ஒன்லி ஸ்டிக் வித் லிப்ஸ், இட் டசன்ட் கம் ஃப்ரம் த ஹார்ட். லைஃப்ல இல்லை, வெறும் லிப்ல இருந்தா தே கால் லிப் கிறிஸ்டியன்ஸ். செகண்ட் டைப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காரு, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அப்புறமா 24 நான் உங்களுக்கு சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவையின்படி செய்கிறவன் அவன் கண்மணியின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் கூப்பிடுவான், பெருமணி வந்து பெருமளம் வந்து காற்றடித்த விட்டும் விழவில்லை, ஏனென்றால் கண்மணியின் மேலே நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி செய்கிறவன் செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் பீ டாஷ். ஃபர்ஸ்ட் வந்து இட் டாக்ஸ் அபவுட் லிப் கிறிஸ்டியன்ஸ், கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுறவங்க ஆனால் சித்தத்தை செய்யாதவங்க. ரெண்டாவது டைப் வந்து லிஸ்னிங் கிறிஸ்டியன்ஸ், தே லிசன் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சர்மன்ஸ். ஒரு மீட்டிங் விட மாட்டாங்க, எல்லா மீட்டிங்கும் போவாங்க, நல்லது போங்க, எல்லாத்தையும் லிசன் பண்ணுவாங்க. தே ஓன்லி லிஸ்னிங் கிறிஸ்டியன்ஸ். பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் நாட் லிவ் கிறிஸ்டியானிட்டி, நாட் லிஸ்னிங் கிறிஸ்டியானிட்டி. ஜீசஸ் வாண்ட் எ லிவிங் கிறிஸ்டியன்ஸ், அந்த கேட்டதன்படி வாழணும். அதுதான் இயேசுசாமி சொல்றாரு, வார்த்தையை மட்டும் கேட்டு சுகம் இல்லப்பா, என்ன கர்த்தாவேன்னு கூப்பிட்டு சுகம் இல்ல, என் வார்த்தையின்படி வாழ்கிறாயா என்று கேள்வி, ரைட்? கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஆல் சேயிங், இட் இஸ் ஆல் டூயிங் ரிலிஜன். கிறிஸ்துவின்படி, கிறிஸ்துவின் வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி வாழலன்னா மலை நல்ல கவனிங்க, மலை பிரசங்கத்தினோட இறுதியிலே இதை கொண்டு வந்து வைக்கிறார். ஏன் சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கப்பா, யூ ஆர் நல்லா லிசன் பண்றீங்க, என்ன கத்தாவ கத்தாவே டிசைபிள்ஸ் நீங்க கூப்பிடுறீங்க. சோ யூ ஆர் எ லிப் கிறிஸ்டியன், யூ ஆர் எ லிஸ்னிங் கிறிஸ்டியன், ஆர் யூ லிவிங் கிறிஸ்டியன்? உங்க வாழ்க்கையை, கிறிஸ்துவ வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுறீங்களான்னு கேட்கிறார். யூ ஆர் நாட் எ லிவிங் கிறிஸ்டியன், பட் யூ ஆர் எ லிப் கிறிஸ்டியன் அண்ட் எ லிஸ்னிங் கிறிஸ்டியன். வசனம் நல்லா கேட்கிறார், ரொம்ப சந்தோஷம், வாயில் என்ன அப்பா அப்பதாவையும் போகவே ரொம்ப சந்தோஷம், ஆனால் லைஃப்ல காட்ட மாட்டேங்கிறியப்பா, தட் இஸ் வெரி டிராஜிக் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெப்ரசன்டேஷன் இஸ் தட். ஒன் சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் ஐ வாண்ட் டு பிரிங் மை சர்மன் டு க்ளோஸ். சமீபத்தில் எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல, எஃபிஐனுடைய டபுள் ஏஜென்ட் யூஎஸ் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெட்லியஸ்ட் எஸ்பினாஜ், ஒரு ஏமாற்றுக்காரன் சொன்னால் டபுள் ஏஜென்ட் என்று வர்ணிக்கப்படுகிற அந்த ராபர்ட் ஹேன்சன் பத்தி நீ வாசிச்சிருப்பீங்க. ஐ வாஸ் ரீடிங் அன் ஆர்டிக்கல் அபவுட் ஹிம், யூ நோ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், ஹி வாஸ் எ சீக்ரெட், எல்லா சீக்ரெட் இன்ஃபர்மேஷனையும் ஹி வாஸ் பாசிங் டு ரஷ்யா ஃபார் த பாஸ்ட் 15 இயர்ஸ். 15 வருஷமா யாருக்குமே தெரியாதபடிக்கு சீக்ரெட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஹி வாஸ் பாசிங் ஆன் டு ரஷ்யா. ஹி வாஸ் காட் 2001 பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே தே எக்ஸாமின் இஸ் லைஃப். யூ நோ சம்திங் வெரி ஸ்டார்ட்லிங் அபவுட் திஸ் மேன், ஹி வாஸ் அ மேன் ஆஃப் an ஆர்கனைசேஷன் கால்ட் ஓபஸ் டை, தட் இஸ் ஒர்க் ஆஃப் காட், கடவுளுடைய ஊழியம் என்ற ஒரு அந்த ஆர்கனைசேஷன்ல ஹி வாஸ் வெரி ஆக்டிவ் மெம்பர், அவ்வளோ பக்தி உள்ளவன். ஹி வாஸ் எ கேத்தலிக், ஐ எம் நாட் சேயிங் ஆல் கேத்தலிக்ஸ் ஆர் பேட், ப்ளீஸ் டோன்ட் கெட் மீ ராங், ஹி வாஸ் எ கேத்தலிக். ஹி நெவர் மிஸ்ட் அ மாஸ் இன் ஆல் ஹிஸ் லைஃப். And he was defending family values. குடும்பத்தில் அபாஷன் பண்ணக்கூடாது, குடும்பம் வந்து உண்மையா இருக்கணும், குடும்பம் நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும், குடும்பத்தை டிஃபெண்ட் பண்ணவனா. இஸ் அ ஃபாதர் ஆஃப் 6 children. வெரி வெரி ஸ்பிரிச்சுவல் மேன், எங்க போனாலும் ஜெபம் பண்ணி தான் எல்லாத்தையும் ஆரம்பிப்பான். கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, 15 இயர்ஸ் இவர் செல்லிங் தி சீக்ரெட், வெரி சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் டு ரஷ்யா. Let us say, what kind of Christianity is that? Totally hypocritical Christianity. ஆண்டவராக தேவன் மாயக்காரை போல இருக்கமானாலும் ஒருத்தர் கான்ட்ராஸ்ட் பண்றார். ஆறாம் அதிகாரத்தை வாசிங்க. மாயக்கார போல முகவாடலா இருக்காதீங்க, மாயக்கார போல செய்யாதீங்க. உங்கள் கல்ச்சர், உங்கள் லைஃப் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கணும்னு சொல்றார். தட் இஸ் நாட் த ட்ரூ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசாமை ரெப்ரசென்ட் பண்றவங்க ஏசாமியுடைய கேரக்டரிங் ரெப்ரசென்ட் பண்ணணும். இயேசுவை போல நாம் கிறிஸ்து அவருடைய பரிசுத்தமாய் வாழ்வதிலே நாம் ரெப்ரசென்ட் பண்ணணும். அவருடைய வாழ்க்கையை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண அழைக்கப்பட்டிருக்கோம். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் அட் திஸ் பாயிண்ட் ஹியர். சோ ஐ வாண்ட் டு சம் அப் வாட் ஐ ஹவ் செட் சோ ஃபார். ஃபர்ஸ்ட் வி செட் தி டாக்மா ஃபார் தி கிறிஸ்டியன்ஸ். இந்த 10 சர்மன் ஆன் தி மவுண்ட் என்டையர் ஸ்டோரியும் இட் இஸ் அ டாக்மா ஃபார் தி கிறிஸ்டியன்ஸ். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவர்கள் ஆய்விட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கற்றுக் கொடுப்பதுதான் இந்த டாக்மானுடைய நோக்கம். ரைட், dogma for the Christians. Secondly, as in the divinity of Christ. The preach பண்ணது யாருனா, Jesus Christ himself is not an ordinary preacher. He is a superman. In other words, he was a God incarnate. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்வதன் மூலமாக கர்த்தருடைய கட்டளை எடுத்து அதுக்கு நியூ இன்டர்பிரேஷன் கொடுக்கிற அளவுக்கு அதிகாரம் உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இறுதியிலே the definition of Christianity. கிறிஸ்தவ மதம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, first I said, it's not a religion, it's what? Relationship. It's not what? Religion, but regeneration of in itself. And finally, it's not a religion, but representation of Jesus. Let us, three points, kindly fix the back of your mind. In the lentai, close pandra, in the vellile, I want to just go back home, read through it, the entire text again and again. Christianity is not external. It's not coming to church. It's not a Sunday go-to meeting thing, right? It's not singing certain songs or saying certain prayers knowingly or unknowingly. It is something deeper, something more than that. How are you practicing Christianity? The way Christianity has to be practiced. Jesus laid down 3 important principles as a definition of Christianity. Christianity is not a religion but a relationship. It's not a relation, it's a religion but a regeneration of in itself. உள்ளிருந்து வரணும் religion. Not வெளிய ஆக்ஷனை பார்த்து ஏசாம் ஏமாற போவதில்லை. உள்ளகிற இன்டென்ஷனை பார்க்கிறார், உங்கள் தாட்ஸை பார்க்கிறார். ரைட், அண்ட் ஃபைனலி வி சேட் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன் பட் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நாட் லிப் கிறிஸ்டியன்ஸ், நாட் லிஸ்னிங் கிறிஸ்டியன்ஸ், பட் யூ மஸ்ட் பி லிவிங் கிறிஸ்டியன்ஸ். சோம் பண்ணலாம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்தவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் கிறிஸ்துவம் என்றால் அநேக சமயங்களிலே திருச்சபைக்கு போகுது அல்லது சில ஒழுங்கு முறையின்படி வாழ்கிறது அல்லது சில காரியங்களை திருச்சபையில் ஒழுங்கின்படி செய்வதுதான் கிறிஸ்துவம் என்று அநேக சமயங்களில் யோசிக்கணும். ஐயா, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன் பட் இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். அது உறவுகளின் மதம் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். ஐயா, அது வெறும் சடங்காச்சாரங்களை சார்ந்த மதங்கள் அல்ல, அது ஒரு மதம் அல்ல சாமி, அது ஒரு உறவுக்குள்ளே நீ அழைக்கிற ஒரு அழைப்பு ஆண்டவரே. இந்த வேளையிலே இந்த இறுதி வெள்ளி அன்று வந்திருக்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க கிருபை தாரும். எப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை நாங்கள் கிறிஸ்தவம் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. பல வருடங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவோடு கூட எனக்கு உறவு இருக்கிறதா, மற்றவர்களோடு கூட திருச்சபைக்கு வர மற்றவர்களோடு கூட உறவு எப்படி இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ள கிருபை தர வேண்டுமா நாங்கள் சபிக்கிறோம். ஐயா, ரெண்டாவது, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன் பட் ரீஜெனரேஷன் ஆண்டவரே. கிறிஸ்தவம் என்பது வெறும் ரிலிஜன் மதம் அல்ல சாமி, அது இன்னையில் உள்ளிருந்து வருகிறதான ஒரு பெரிய ரீஜெனரேஷன், ஒரு மாற்றம் ஆண்டவரே. ஆமாண்டவர், அநேக இடங்களிலே நீர் ஆக்ஷனை பார்த்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணல சாமி. அந்த இன்டென்ஷனையும் அந்த ஆக்ஷனுக்கு பின்னால் இருக்கிற தாட்டையும் எண்ணத்தையும் நீர் பார்க்கிறீர் சாமி. நீ வெறும் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரே, வெறும் ஆக்ஷன்ஸ் ஆர் கண்டெம்ட் ஆண்டவர். நியூ டெஸ்டமெண்ட்ல ஆக்ஷன் பிளஸ் த இன்டென்ஷன் போத் ஆர் கண்டெம்ட் ஆண்டவரே. நல்ல நல்ல காரியங்களை நல்ல எண்ணங்களோடு கூட எங்களுக்கு மகிமை வேண்டும் வேண்டும், எங்களை மற்றவர்கள் பாராட்ட வேண்டிய எண்ணத்துக்கு செய்யாதபடிக்கு இயேசு மகிமைப்படும் எண்ணத்தோடு கூட செய்ய எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஐயா, அநேக சமயங்களில் செய்யும் காரியங்கள் எல்லாம் எங்களுடைய மகிமைக்காக அமைந்து விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய மகிமைக்காக, எங்களுடைய மகிமைக்காக எதுவும் செய்யாதபடிக்கு கிறிஸ்து மகிமைப்படும் எண்ணத்தோடு கூட செய்ய எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மூன்றாவது, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன் ஆண்டவரே, பட் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிறைஸ்ட். கிறிஸ்து இந்த உலகத்திலே பிரதிபலிக்கிற கண்ணாடிகளாக, பிரதிநிதிகளாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் சாமி. ஆமாண்டவரே, ஹிப்போக்ரட்டிகளாக வாழாதபடிக்கு ஆண்டவரே, வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலே தொடர்பு இல்லாத வாழ்க்கையை வாழாதபடிக்கு வார்த்தையோடு வாழ்க்கையை இணைத்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். லிப் கிறிஸ்டியன்ஸா இராதபடிக்கு
0: அண்ட் லிஸ்னிங் கிறிஸ்டியனாக மாத்திரம் இராதபடிக்கு லைஃப் கிறிஸ்டியன்ஸாக எங்களை மாற்றும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி நாம் சேர்ந்து பாடுவோம்.

0: எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தும் உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: நான் எத்தனை தடவை கடவுள்கிட்ட கேட்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படவே மாட்டேங்குது அப்படின்னு சிலர் வருத்தப்படுறாங்க. ஐயோ, என் பிரார்த்தனை கேட்கப்பட்டு நான் ஆசைப்பட்ட மாதிரி கிடைச்சிட்டுதேன்னு சொல்லி வருத்தப்படுறவங்கள நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஆச்சரியமா இருக்குதா? ஒரு நகைச்சுவை கதை சொல்றேன், கேளுங்க. ஒரு ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தன் இருந்தானாம். அவனுக்கு சாவே வரக்கூடாதுன்னு ஆசை. அதுக்காக கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தானாம். ஒரு நாள் கடவுள் அவன் கிட்ட வந்து, நீ என்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு அதை தர்றேன்னு சொன்னாராம். குப்புசாமிக்கு ஒரே சந்தோஷம். அவன் ஆசைய கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு எப்பவும் சாவே வரக்கூடாதுன்னு சொன்னானாம். கடவுள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நீ ரொம்ப ஆசைப்படுற, நீ விரும்பியபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு. குப்புசாமிக்கு தலகால் புரியல. சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ரோட்ல போயிட்டு இருந்தான். ரோட்ல போய்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் இவனை பார்த்தாரு. இவன் துள்ளி குதிச்சு போறத பார்க்க அவருக்கு வினோதமா இருந்துச்சு. அவனை கூப்பிட்டு, உன் பேரு என்னப்பான்னு கேட்டாரு. அதுக்கு குப்புசாமி அவரை பார்த்து குப்பு மீன் சொன்னான். தப்பா சொல்லிட்டோமேனு திரும்பவும் சொல்ல மறுபடியும் குப்பு மீன் சொன்னான். எத்தனை தடவை சொன்னாலும் குப்பு மீன் தான் அவன் வாயில வந்துச்சான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, சா அப்படிங்கிற எழுத்த அவனால உச்சரிக்க முடியலங்கிறது. பாவம், கடைசி வரைக்கும் அவனுக்கு சாவே வரலையாம். கடவுள்கிட்ட சாவே வரக்கூடாதுன்னு கேட்டான், அதே மாதிரி கடவுள் அவனுக்கு சாவே வராம பண்ணிட்டாரு. இந்த கதை வேடிக்கையா இருந்தாலும் இதுலயும் நாம படிக்க வேண்டிய பாடம் இருக்குதுங்க. நாம ஜபம் பண்ணும்போது கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி நாம கேட்கணும், விசுவாசத்தோட கேட்கணும். இத பற்றி வேத வாக்கியம் என்ன சொல்லுது? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அதனால எதை கேட்டாலும் தேவ சித்தப்படி கேட்போம்.

hundreds of people died, oh God. Hallelujah. We are not greater people, oh God. Great people than them, oh God. செத்து போன அந்த ஜனங்களை காட்டிலும் ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அதனால அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோனால உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நம்பி நீர் வைத்திருக்கிறதான் அந்த வேலையை, என் ஆண்டவர் தந்திருக்கிற வேலையை உத்தமமா உண்மையா செய்து முடிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஹல்லேலூயா முடிப்பதற்கு, ஜெயத்தோடு நல்ல சாட்சியாய் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ரெண்டு கையை உயர்

விதமான உபதேசம் சொல்லிட்டு many left him. அநேகர் ஒரு பக்கத்துல அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது பின்பற்றுவதற்கு கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பட் ஜீசஸ் did not

இந்த பூமியில பல காரியத்தை நாங்க இழந்து போகலாம். Many things, hallelujah. ஒருவேளை ப்ராஸ்பரிட்டி இல்லாம இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், நாங்க விரும்பினது எங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம். ஆனா எதை இழந்தாலும்

அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஹாலே நெவர் காட் சேட் ஹாலேலூயா. ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ப்ளே ஸ்கில்ஃபுல்லி, சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாட் மெனி பிளேசஸ் ஹாலேலூயா வி கேன் சீ

எதை இழந்தாலும் விசுவாசத்தை மாத்திரை இழந்து நாங்கள் தடுமாறாதபடிக்கு ரெண்டு கையை உயர்த்தி ஜெபப்படலாமா? Help us, O God, during this pandemic days. Hallelujah. We know things are not right.

God before everything could. Hallelujah, come back to the normality. Amen. சரியான சீரான ஒரு நிலைமைக்கு இந்த தேசத்தை எக்கானமி வேலை மற்ற காரியங்கள்ல ஒரு சீரான நிலைமைக்கு வருவதற்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகள் எடுக்கும். எல்லாருக்கும் தெரியும்

கர்த்தர் உங்க சமூகத்துல வருங்க, கூட்டமா நாங்க இராத படிக்கு. Hallelujah, hallelujah. We will be the dwellers in your presence, oh God. We will not be the visitors, oh God. We will be the dwellers, hallelujah, in your presence, hallelujah. அப்படிப்பட்டதான உள்ளத்திலிருந்து வருகிறதான ஆராதனையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. Change the yoke, oh God. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த நேரத்தில் ஆராதிக்கிற எங்க குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க பட்டணங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் தேசங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க வாலிப சந்ததி மீது, ஹல்லேலூயா, எதையும் பணத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக, ஆண்டவரே, ஹல்லேலூயா.

ஒன்று கொரிந்தியர் 5 அதிகாரம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாயிருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும் படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். விபச்சாரக்காரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஆமீன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஓசியா 8:12. எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் ஒரு சிறந்த ஆங்கில கவிஞர். அவர் குயின் விக்டோரியா காலத்தைச் சேர்ந்தவர். தன்னுடைய குடும்பத்தில் 12 பேரில் முதலாவதாக அவர் பிறந்தார். இவர் தன்னுடைய 6 வயதிலிருந்தே கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். அவர் ராபர்ட் ப்ரௌனிங் என்பவரை திருமணம் செய்தது எலிசபெத்தின் தந்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. திருமணத்திற்கு பின் தன் மகளை அவர் மிகவும் வெறுத்தார். அவளை பார்க்க விரும்பவில்லை. மனதில் கூட தன் மகளை மன்னிக்க அவர் விரும்பவில்லை. ஆனால் எலிசபெத்தோ அவள் தகப்பனுக்கு மிகவும் அழகாக நெஞ்சம் உருகி கடிதங்களை எழுதி கொண்டே இருந்தாள். தகப்பனோடு துண்டிக்கப்பட்ட உறவை மீண்டும் எப்படியாவது ஏற்படுத்திவிட வேண்டும் என்று நினைத்து மிக நேர்த்தியாக வார்த்தை பிரயோகம் செய்து கவிதை வடிவில் பல கடிதங்களை எழுதி அனுப்பி கொண்டே இருந்தாள். ஆனால் எலிசபெத்தின் தகப்பனோ அவள் அனுப்பிய கடிதங்கள் ஒன்றை கூட பிரிக்கவே இல்லை. அதை அப்படியே இத்தாலியில் இருந்த தன் மகளுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார். அதை அவர் ஒருவேளை பிரித்து படித்திருந்தால் அந்த உருக்கமான கடிதத்தை படித்து தன் மகளை மீண்டும் நேசிக்க ஆரம்பித்திருப்பார், பகை விலகியிருக்கும். ஆனால் அவர் அதை வாசிக்காததால் தன் மகளின் மனநிலையை அவர் விளங்கிக் கொள்ளவே இல்லை. மகளோடு அவர் ஒப்புரவாகவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே தேவன் தமது கடிதங்கள் அடங்கிய வேத புத்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை வாசிக்காமல் அப்படியே விட்டுவிடுகிறோம். ஆகவேதான் தேவன் ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று உரைத்தார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவன் தமது எண்ணத்தையும் ஏக்கத்தையும் தமது வேத புத்தகத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை, பராக்கிரமம், ஆளுமை, தேவன் நம்மீது காட்டிய தம்முடைய அன்பு, நம் வாழ்க்கையில் தாம் வைத்திருக்கும் நோக்கம், தம்முடைய 2வது வருகை போன்ற பல ரகசியங்களை நமக்கு எழுதி கொடுத்துள்ளார். ஆனால் நாமோ அதை அந்நிய காரியமாக எண்ணினோம். தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை அழிவிலிருந்து காப்பாற்றும்படி அவர்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் அவர்கள் செவிகூடாமற் போனார்கள். ஆகவே அவர்கள் அழிந்து போனார்கள். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேதம் மகத்துவமானது. அதை வாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். அவருடைய எண்ணங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த வேதத்தை வெறுக்காமல் நாம் அதை விரும்பி வாசிக்கும் போது தேவனோடு ஒப்புரவாவோம். தேவனோடு நமக்கு இருக்கும் உறவு சீர்படும்.

நமக்காக மரித்து உயிர்த்து இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குற்றம் சாட்டும் குந்தகன், The Accusing Adversary. வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் 8 அத்தியாயம் 26 வசனம் முதல் 29 வசனம் வரை. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னது என்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே ரோமர் 8 அத்தியாயம் 33 வசனம், கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? Who will bring any charge against those whom God has chosen? பிசாசின் பெயரே சகோதரர் மீது குற்றம் சாட்டுகிறவன் என்று வெளிப்படுத்தல் 12:10 வசனத்தில் இருந்து காண்கிறோம். அக்யூசர், இதை அவன் பகலும் இரவும் செய்து கொண்டே இருக்கிறானாம். இதை எதிர்த்து கிறிஸ்து எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார் என்று எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். அவன் பகலும் இரவும் குற்றம் சாட்டுகிறான். இயேசு நமக்கு எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இடையறாது குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு, இடைவிடாது பரிந்து பேசுகிறவர் கிறிஸ்து. தனது பாவங்கள் என்னவானது என்பதை விட முக்கியமான அறிவு கிறிஸ்தவனுக்கு வேறு இல்லை. தான் காணாமல் போனதை அவன் உணர்ந்து கண்டபடி நடப்பதில் இருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவை தன் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்ட அதே நொடியில் அவனது பாவங்கள் யாவும் நீக்கப்பட்டன. அவனது பாவங்களை கர்த்தர் தமது முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டார். அது அவருடைய அன்பின் நீளம். அவனுடைய பாவங்களை அவர் மேகத்தை போல் அகற்றி விட்டார். அது அவருடைய அன்பின் உயரம். அவனுடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் விலக்கிவிட்டார். அது அவருடைய அன்பின் அகலம். அவனுடைய பாவங்களை அவர் ஆழ் கடலில் அமுத்து விட்டார். அது அவருடைய அன்பின் ஆழம். நமது பாவங்களை ஆண்டவர் மன்னித்ததோடல்லாமல் அவற்றை மறந்தும் விட்டார். நினைக்க மாட்டேன், இனி அவற்றை நினைக்க மாட்டேன் என்று கடவுள் சொல்பவைகளை நினைக்க உங்களுக்கும் எனக்கும் என்ன உரிமை உண்டு? நீங்கள் ஒருபோதும் பாவமே செய்யாதது போல கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பனியை போல் வெண்மையாக்கிற்று. அதைத்தான் ஏசாயா 1:18 வாசிக்கிறோம். நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிபிகேஷன் என்றால் அதன் பொது பொருள் இதுதான். நீங்கள் வெறுமனே மன்னிக்கப்படவில்லை, முழுவதும் நீதிமான்களாக்கப்பட்டு விட்டீர்கள். பரிசுத்தமான கடவுளின் அனைத்து நிபந்தனைகளையும் கிறிஸ்து நிறைவேற்றி அவரை திருப்திப்படுத்தி விட்டார். இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவியதோடு உங்களை மூடிக்கொண்டும் இருக்கிறது என்று பிசாசிடம் சொல்லுங்கள். வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கிறோம், அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொண்டார்கள். ஆதாம் பாவம் செய்த பிறகு அல்ல, உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே உலகின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு விட்டார். உலகம் முடிந்த பின்னரும் யுகா யுகமாய் இந்த நற்செய்தியே பாடலாய் தொனித்துக் கொண்டிருக்கும். தனக்கு பாவம் இல்லை என்று எந்த விசுவாசியும் சொல்ல முடியாது.
அவன் அப்படி சொன்னால் அது தன்னையே ஏமாற்றுவதாகும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். செய்ய வேண்டியதை செய்யாதது என்னும் பாவங்கள் வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவைதான் செய்யக்கூடாதவற்றை செய்தது என்னும் பாவங்களை விட அதிகமாயிருக்கும். சின்ஸ் ஆஃப் ஒமிஷன் அவுட் நம்பர் த சின்ஸ் ஆஃப் கமிஷன். இம்மானுவேலின் இரத்த வெள்ளத்தில் எப்பொழுதும் அமிழ்ந்து கிடப்பதே நம்முடைய வெற்றிக்கு ரகசியம். கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றோ. ஆகவேதான் பவுல் இவ்வளவு ஆணித்தரமாக ரோமருக்கு எழுதும் பொழுது தன்னுடைய ஆவேசத்தை தன்னுடைய ஆத்திரத்தை அவன் இங்கே காட்டுகிறான். 33:34 வரை தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ரோமர் 8:5 தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மறித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று அவன் வெற்றி முழக்கம் கொடுத்தான். பிசாசு உங்கள் மீது குற்றம் சாட்டும் போது அவன் காதில் இந்த வேத பகுதியை கத்திவிடுங்கள், வாளை சுருட்டிக்கொண்டு உயிர் தப்ப அவன் ஓட்டம் பிடிப்பான். உங்கள் பழைய காலத்தை பிசாசு உங்களுக்கு நினைப்பூட்டினால் நீங்கள் அவனது எதிர்காலத்தை அவனுக்கு நினைப்பூட்டுங்கள். இஃப் த டேபிள் ரிமைண்ட்ஸ் யூ ஆஃப் யுவர் பாஸ்ட், யூ பெட்டர் ரிமைண்ட் ஹிம் ஆஃப் ஹிஸ் ஃபியூச்சர். அவன் தோன்றிய விதம் ஒருவேளை நமக்கு தெளிவாக தெரியாவிட்டாலும் அவனது முடிவு தீர்க்கமாக திருவசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவனும் அவனை சேர்ந்த தூதர்களும் ஆழ்கடலிலே அக்னியிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். எனவேதான் சாமுவேல் ஐயர் அவர்கள் தரங்கம்பாடியை சேர்ந்தவர்கள் அழகான ஒரு பாடலை கீர்த்தனையிலே பாடினார்கள். நான் அதை பாட முயற்சிக்கிறேன். என்

மனமே, கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும்? எங்கள் மகாபெரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்கள் பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, அவைகளை மறந்தும் விட்டீர் ஆண்டவரே. நீர் மறந்தவற்றை நினைப்பூட்டுவதற்கு எங்களுக்கு என்ன உரிமை உண்டாண்டவரே? ஆனால் அந்த பாவங்களை திரும்ப திரும்ப பிசாசு எங்களுக்கு நினைப்பூட்டும் பொழுது, இன்றைய தியானத்தை தேவரீர் எங்களுக்கு நீர் நினைவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசுக்கு எதிராக ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை கொண்டும் சாட்சியின் வசனத்தை கொண்டும் நாங்கள் போராட எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். என் மீட்பர் உயிரோடு இருக்க என்ன குறைவு எங்களுக்கு உண்டு? ஒரு குறைவும் இல்லை ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: சகோதரன் ஞான ரவி அவர்களுடைய சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: நான் வந்து ஜாதியில கிறிஸ்துவல பாதியில, அதாவது முழு கிறிஸ்துவம் கூட இல்லை, நான் பாதியிலே வந்து வந்தான். இங்க இருக்கிறதான அருகாமல, இங்க எல்லாம் அருகாமல், சிந்தாதிரிப்பட்டு என்ற ஊர்ல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். சிந்தாதிரிப்பட்ட ஊர்னு சொன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது, ரொம்ப நல்ல ஊருங்கன்னு சொல்லி. சிந்தாதிரிப்பட்டுன்னு சொன்னா ரொம்ப சிரிக்கிறீங்க. ஒரு பொண்ணு கொடுக்க பயப்படுவாங்க, ஒரு ஆட்டோக்காரங்க வர பயப்படுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஊர். அந்த ஊர்ல தான் பிறந்த வளர்ந்தேன். சென்ட்ரல் ஜெயிலெல்லாம் இங்க இருந்து இந்த கேட் கூட இருக்காது, இந்த கேட்டுக்கு கொஞ்சம் அண்ணண்டா இருக்குன்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நான் பிறந்த வளர்ந்தேன். எங்கள் அப்பா ஒரு கிராமத்து மனுஷன். அவர் எங்கேன்னு சொன்னாக்கா ஈஸ்வர் ரோட்ல இருக்கிறதான கல்பாக்க பக்கத்தில் கூவத்தூர் கிராமம். அந்த கூவத்தூரில் தான் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரராக இருந்தார். அங்கேருந்து அவர் இங்கே சென்னையில் C1 போலீஸ் ஸ்டேஷன் பூக்கடையில் வந்து மாற்றப்பட்டு எங்கள் அம்மாவை திருமணம் பண்ணினார். ரெண்டு பேர் பிள்ளைங்கள் நாங்கள் பிறந்தோம். எங்கள் ரெண்டு பேரையும் எங்கள் அம்மா அப்பா ஸ்கூலுக்கு எங்களை படிக்க வைக்கும்படி ஸ்கூலுக்கு எங்களை அனுப்புனாங்க. நானும் எங்கள் அக்காவும் ஸ்கூலுக்கு போவோம், ஆனால் நான் ஸ்கூலுக்குள்ளே போக மாட்டேன், எங்கள் அக்கா ஸ்கூலுக்கு போய்டும். இப்படி நான் பிள்ளைங்களோடு கூட சேர்ந்து கோழி விளாட்றதும் காத்தாடி விடுறதுமா தான் இருந்தேன். கரெக்டாக அக்கா கூட ஸ்கூல் விட்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்போ எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவோம்னு சொன்னால், என்னை கையை காலை கட்டி போட்டு வெங்காயம் சாறு இந்த பச்சை மிளகாய் சாறுலாம் இந்த காதலும் கண்ணில் விடுவாங்க. எப்படியாலும் நான் படிக்க போகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ சித்திரவதை பண்ணி கூட அந்த படிக்க போகணுன்ற அந்த புத்தியால் ஒன்றுமே இல்லைங்க எனக்கு. இதனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்கப்படும் போது எங்கள் அப்பா போலீஸ்காரராக இருந்ததுனால என்னை எங்கள் அக்காவை எங்கள் அம்மாவை அனாதையை விட்டுட்டு அவர் ஊரோட கூட போயிட்டார். அந்த நாட்டில் நான் குழந்தையார் சின்ன பண்ணாக்கும் போதே என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்கள் அம்மா கூட பிறந்த 5 பேர் அண்ணன் தம்பிங்க சிந்தாதிரிப்பேட்டில் உண்டு. அப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க, எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, ஒரு அண்ணன் தம்பிங்க வீட்டில் கூட ஒரு நாள் கூட எங்கள் அம்மா ஒரு வேளை சாப்பாடு கூட எங்களை அனுப்புனதே இல்லை. எப்படியாகல என்னையும் எங்கள் அக்காவும் காப்பாற்றணும்னு சொல்லி எங்கள் அம்மா வெக்கப்படாத பெரிய பெரிய பங்களா வீட்டில், பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் போய் வீட்டு வேலை செஞ்சு அங்கே கொடுக்குற ஆகாரத்தையும் காசை கொண்டு வந்து என்னையும் எங்கள் அக்காவையும் எங்கள் அம்மா வளர்த்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம்னா, அந்த வறுமைக்கு சாபத்துக்கு தரித்துக்கு காரணமே ஒரே காரணம், எங்கள் அப்பாவை தெய்வம் போல நேசித்தோம், ஆனால் அவரே எங்களை கைவிட்டு விட்டார். சங்கீதம் 27:10 வாசிக்கிறோம், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அலையிலையா சொல்ல மாட்டீங்களா? பாருங்கள், எங்கள் அப்பா எங்களை கைவிட்டாரு, பிறகு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எப்படி எப்படியே எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி இப்படிலாம் பண்ணாங்க. கடைசியிலேயே வறுமை, கஷ்டம், சாப்பாடு கூட வழியில்லாத காணப்பட்டோம். எங்கள் அம்மா என்ன சொன்னா, எங்கள் அப்பா எந்த ஊரில் இருக்கிறாரு, அவர் எந்த கிராமத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எங்கள் அக்காவை பிடிச்சிட்டு என்ன அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் ஆம்பளை போல எப்படி வேணாலும் மெட்ராஸில் பொழைச்சோன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமாம், அதன் பிறகு என்னுடைய அம்மா அப்பா, அதாவது அம்மா இருக்கும்போது ஒரு நாள் கூட ஒரு தாய் மாமா வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு கூட எங்களை அனுப்பலை. இப்போ எல்லாரும் போயிட்ட பிறகு என்னை அனாதையை விட்டு போனாங்க. அப்போ என்னோட சொந்த தாய் மாமா கூட வீட்டில் போய் ஒரு வேளை சாப்பாடுக்கெல்லாம் அவங்க என்னை வந்து ஒரு அடிமை தன போல வேலை வாங்கினாங்க. அவங்க துவைக்கிற துணிகளுக்கு நான் தண்ணி அடிச்சு கொடுக்கணும், அவங்க குழந்தைங்களை நான் தூக்கணும், இதெல்லாம் செஞ்சால் தான் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாங்க. கடைசி என்ன ஆடிச்சுன்னு சொன்னாக்கா, 1976 நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்து எல்லாம் அந்த மழை வெள்ளத்தில் இந்த குடிசை வீடுங்கள்லாம் தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுச்சு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே கீழ்ப்பாக்க கார்டன் டிபி சத்தத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. அப்போ அந்த நாட்கள் என்னோடய தாய் மாமா பொண்ணு, அவங்களுக்கு திருமணமாகி 3 பிள்ளைங்க உண்டு. அவங்களோடு கூட நான் இந்த கீழ்ப்பா கார்டன் டிபி சத்திரம் ராணிய நகருக்கு நான் வந்துட்டேங்க. அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் வாழ்ந்தேன்.

0: பதினால இருந்தேன் கட்சியில் அவங்களாலும் கைவிடப்பட்டேன். தோத்துறோம். இப்போ மெட்ராஸில் பிழைக்கணும்னு சொன்னால் ஒன்று வேலை செய்ய தரணும் அல்லது படிக்க தரணும். எனக்கு ஒன்றாம் கிளாஸும் படிச்சதில்லை. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, நீ ரெண்டாவது படித்தப்பா எங்கப்பா நீ மேடையில் பார்த்து என்னப்பா படிக்கல படிக்கலன்ற, நீ ரெண்டாவது படிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் பாருங்கள் உண்மையாக நான் போவேன், ஆனால் அம்மா சொல்கிறாங்க. அப்போ ஒன்றுங்கள ஒரு எழுத்து கூட எனக்கு படிக்க தெரியாது அல்லது எந்த ஒரு வேலையும் எனக்கு செய்ய தெரியாது. இப்போ மெட்ராஸ் போடுங்க, எல்லாருடைய அன்பு நான் இழந்துட்டேன், எல்லாருடைய ஆதரவு நான் இழந்துட்டேன், யாருமே எனக்கு இல்லை. ஒரு நாள் இந்த டிபி சத்தில் அண்ணா சமகூடன்ற ஒரு சத்திரம் இருந்தது. இந்த சத்திரத்தை அந்த பார்த்தீங்கன்னா நான் வாசப்படலாம். நான் அப்படியே படுத்துட்டேன், நைட்டு எதுவும் சாப்பிடல, ஒன்றுமே காசும் இல்லை, கத்துட்டு சுத்தம். அப்படி இருக்கும்போது அந்த பொழுது வடிஞ்ச பிறகு அங்கே ஒரு பக்கத்தில் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற ஒரு ரிக்ஷா ஸ்டாண்ட் இருந்தது. அந்த சகோதரன்லாம் என்னை கவனித்து என்னை கேட்ட பொழுது அவங்கக்கிட்ட என்னுடைய கதையெல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்க. என்னன்னாக்கா, எனக்கு சைக்கிள் ரிக்ஷா ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. 16 வயசில் நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்ட ஆரம்பித்தேன். காற்று மழை புயல் வெயில் எது அடித்தாலும் எனக்கு அந்த சைக்கிள் ரிக்ஷா தான் ஒரு வீடு போல. கற்று தோத்துறோம். நீங்கள் சைக்கிள் ரிக்ஷாலாம் பார்த்தீங்கன்னாக்கா சீட்டு இருக்கும், சீட்டுக்கே ஒரு சின்ன பெட்டி ஒன்று இருக்கும். அந்த பெட்டிக்குள்ளே தான் நான் அதில் எந்த துணிமணிலாம் வச்சுக்கேன். அப்போ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டு கற்றுக் கொடுத்தவங்க 10 ரூபா 5 ரூபா சவாரி அந்த டிபி சத்திலேருந்து பொருஷாவத்துக்கு போவோம். அப்போ பாதி காசு ரிக்ஷா ஓட்டுறன்னு கொடுக்கணும், பாதி காசு வச்சு நான் ஜீவனம் பண்ணும். இப்படி இருந்து இது போல் நாட்டிக்காமல் அந்த ரிக்ஷா ஓட்டுங்க என்ன பண்ணாங்கனாக்கா என்னை சினிமா பார்க்க இட்டுன்னு போனாங்க. அப்போது நான் பார்த்த படம் அவங்களோடு கூட சேர்ந்து முதலாவது எம்ஜிஆர் நல்ல நேரம் படம் பார்த்தேன். முதல் எம்ஜிஆர் நல்ல நேரம் படம் பார்த்து எல்லா ரிக்ஷாக்காரர்களும் இந்த எம்ஜிஆர் பச்சை இந்த கையில் குத்திக்கணும், கத்திரிக்கை தோற்று உண்டாட்டம். இப்படி எம்ஜிஆர் ரசிகனாக மாறி அது எவ்வளோ பேர் தேட்டரோ அது எவ்வளோ பேர் டிக்கெட் வந்தாலும் போய் படம் போய் பார்த்துணும். எம்ஜிஆர் ஸ்டிக்கர் தான் அந்த ரிக்ஷா முழுதும் ஒட்டிக்குவேன். அவ்வளோ எம்ஜிஆர் மேலே ஒரு வெறி வந்துச்சு. படிக்க தெரியாதனால பாட்டு பாடுவேன், இசையெல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் நல்லா பாடுறேன்னு சொல்லிட்டு எங்கள் ரிக்ஷா ஸ்டாண்டில் ஒரு பெரியவர் இறந்துட்டார். அப்போ தான் இந்த கானான்றது எனக்கு தெரியும். கானானா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. செத்தவங்களுக்கு அது பாட்டெலாம் பாடுவாங்க, அதில் என்ன பாட வைப்பாங்க. இப்படி ஊர் உலகத்தில் எவன் செத்தாலும் அந்த செத்தவனுக்கு போய் பாட்டெல்லாம் போய் பாடணும். செத்தன் சொந்தக்காரர் கூட இருக்க மாட்டான், போய் பாட்டு பாடினோம். இந்த ரிக்ஷா மறிச்சுன்னு போவோம். பாருங்கள் சினிமாவில் எனக்கு கற்றுக் கொடுத்தங்க நாளடைய பயங்கரமான துன்மார்க்க பழகத்துக்கு நான் அடிமை ஆகிட்டேன். பீடி சிகரெட் பிடிக்க கற்றுக் கொடுத்தாங்க, பீடி சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் இரும்பில் வந்து அப்படிலாம் இருந்தது. அப்படியே கடைசியாக கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, கஞ்சா போட்டு எனக்கு கற்றுக் கொடுத்துறாங்க. அந்த கஞ்சானாக்கா அந்த பீடி சிகரெட்டில் போட்டு அடிப்போம், அது பேர் பகடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாது இந்த கஞ்சா அடிக்கணும்னு கேளுங்க, அது பேர் பகடின்னு சொல்லுவாங்க. அதில் அடிக்கிறதுன்னு போதான்னு சொல்லப்பட்டு பழுப்பு, அந்த பழுப்பு பேர் சிம்பிளின்வாங்க. அது உள்ள ஒரு கல் தேய்ச்சி போட்டால் அது பேர் டிகிரி, மேலே ஒரு துணி போட்டால் அது பேர் சாபின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பேர் சொன்னால் தான் அதுக்கு அழைக்கு. இந்த பழுப்பு கிழப்புலாம் சொன்னால் அதெல்லாம் தெரியாது. போலீஸுக்காருக்கு நாங்கள் பூசாரி வேணும், போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா கோயில்னு சொல்லுவோம். எங்களோட பாசங்க அது அப்படி இருந்தங்க. அந்த கெஞ்சா அடிக்கிறது அந்த பழுப்பில் போட்டு அதை சிம்பிளியில் போட்டு அடிச்சு இப்பளும் ஒரு துன்மார்க்கனாக இருந்தேன். சூதாட்டம், சூதாட்டம்னா தெரியுங்களா, ஜூதாட்டம்வாங்க சூதாட்டம். 52 காயத்தில் எனக்கு தெரியாத ஒரு விளையாட்டும் இல்லை. அது டிக்ளரி ரெமி சான்ஸு மங்கத்தா 21 தரதர இந்த விளையாட்டெல்லாம் அதெல்லாம் இருக்குது. அந்த சூதாட்டிங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அந்த விளையாட்டெல்லாம் விளாட்ணும். அது எங்கே விளாட்னா சர்ச்சுக்கு வெளியில் தான் நாங்கள் சூதாட்டம் ஆடினுக்கிறோம். இந்த சூதாட்டம் ஆடிக்கொண்டிருக்கும் போது அங்கே ஆவியில் ஆண்டவர் கொடுத்து நல்லா துதிப்பாங்க, நல்லா ஸ்தோத்திரம்னா. எனக்கு அந்த அன்னிய பாசெல்லாம் அன்றைக்கணும் ஒன்றுமே தெரியாதுங்க. அப்போ என்ன நினைப்போம்னா, இந்த தோத்துட்டு காசு விட்டு போகிற நேரத்தை தான் இவங்க குதிப்பாங்க. அது எங்களுக்கு ஒரே இதுவாக இருக்கும். ஒரு நாள் போலீஸ் வந்தபோது நான் இப்படி தான் உட்காந்து வளர்ந்து இப்படி சுற்றி இருக்கிறோம். பின்னாடி போலீஸ் வந்தவங்க எல்லாம் எனக்கு தெரியல, எல்லாரும் ஓடிட்டானு என்ன போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். போலீஸ்காரன் மூஞ்சில காப்பி ஊற்றிட்டு ஓடிட்டேன். அப்போ என்னை எப்படியே தெத்தின்னு வந்து பிடிச்சி கொண்டு இல்லாத பொல்லாத கேஸை போட்டு ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டாங்க. இப்போ ஜெயிலில் பார்த்தீங்கன்னா மனு போட்டு பார்க்குறோம். அவங்க சொந்தம் பந்தம் உற்றா வருவாங்க. எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளி பார்த்தா நம்ம விசாரிக்க போகிறோமோ அது போல் அங்கே வருவாங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்போ பெற்றோருக்கும் தெரியாது, சொந்த பந்தங்களும் யாருக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது. தோத்துறோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலில் எல்லாருக்கும் மனு எல்லாரும் ஓடுவாங்க, எனக்கு யாரும் வரமாட்டாங்க. ஜெயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் சாப்பாடு இன்னும் கூட நம்ம யாரும் சாப்பிட மாட்டேன், என்னெல்லாம் கொடுத்துட்டுப்பாங்க. அங்கே புயல் ஜெயிலெல்லாம் இப்போ சிக்கன்லாம் வருதாம். அங்கே சென்ட்ரல் ஜெயிலில் அதெல்லாம் இல்லவே இல்லை, ஒரே ஒரு லைட் தான் இருக்கும். அங்கே 2nd block 10th block வரைக்கும் ஜெயிலில் எங்களுக்கு தெரியாத இதுவே இல்லைங்க. அவன் அடிக்கிறது மட்டும் நம்ம அஸ்ட்ரா தாங்க. அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பீடி சிகரெட் எல்லாமே கிடைக்கும். அங்கே உள்ள நீ என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். பவுடர் போதவசி கஞ்சா என்ன சாரியமே கூட போலீஸுக்காரன வாங்கினு சொல்லலாம். 50 ரூபா அது கோட்டை 25 அப்போ சொல்கிறார், கோட்டை 25 ரூபா 50 ரூபாட்ட கொடுத்தா அவர் வாங்கி கொடுத்துருவார். அவ்வளோ ஒரு பொல்லாத துன்மார்க்கனா ஜீவித்தேன். இந்த ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா வாரம் ஒவ்வொரு நாத்திகமாக வந்து இயேசுவை பற்றி அங்கே சொல்ல வருவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பழம் ரொட்டி பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. கத்தருக்கு தோத்துருண்டா ஜெயிலுக்குள்ளே இப்போ திருட ஆரம்பிச்சு. என்னையா திருண்ண அங்கே ஸ்லம்ல நான் ஊழியம் செய்யறது யாரும் தப்பாத நான் செய்யற ஊழியம், நான் துன்மார்க்கனா இருந்து பொல்லாத குட்டிக்காரங்க ரவுடிங்க இருக்கிறதுல தான் ஊழியம். அவங்க தான் மனம் திரும்பணும். ஆமே படிச்சவங்களாம் மனம் திரும்பணும். எல்லாருக்கும் இயேசு தேவை. ஆமன் சொல்லுமா? இயேசு யாருக்கும் தெரியல, எல்லா ஜாதிக்கும் இயேசு தேவை. அப்படி இருந்த ஒரு இடத்துல ஆண்டு ஜெயிலுக்குள்ள இருந்த இயேசப்பை பத்தி வார வாரம் வந்து சொல்லுவாங்க கொள்வாங்க, சரி ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி ஜெபம் பாருங்க, ஜெயிலுக்குள்ள என்ன நீ திருடணும் சொன்னாக்கா, அதை அடுத்துக்கு அடுத்தவனுக்கு வர மனு நான் திருட ஆரம்பிச்சிட்டேன். அதனால அவனுக்கு பழம் ரொட்டி பீடு கட்டு, நீங்க பீடு கட்டு குத்தினா சொட்ட முடி வெட்டி விடுவான், ஷேவ் பண்ணுவா, ரெண்டு கேன் தண்ணி கொடுப்பான். அங்க காசுக்கு மதிப்பு இருக்குதோ இல்ல பீடி சிகரெட் மதிப்பு. வேலை வேலைக்கு எல்லாம் வந்துடும். காலையில் 6 மணிக்குள்ள உப்புமா பொங்கல்லாம் வந்துடும். காலையில் பிளாக்கை திறந்து விட்டா அவன் பிளாக்ல போய் அவன் ஒருத்தர் கதை பேசிக்கலாம். இப்போ ஜெயிலே என்னை ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே என்னன்னாக்கா அங்கே செல்லுன்னு இருக்காங்க. ஒரு ஆள் தான் போட முடியாதுல. அதாவது பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16:25 பவுலும் சீலாவும் ஒரு உட்காவில் இருந்து, அதான் உட்காவில்னா அந்த ஒரு ஜெயில் தான். பிளாக்னா அந்த இவ்வளோ பேருக்கு அதெல்லாம் ஒரு ஒரு கதை பேசி ஞானம் போட்டு தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு ஜெயிலில் ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், அவன் சூப்பரஸ் காலில் விழுந்து ஐயா என்னை பிளாக்கில் போட்டுன்னு கேட்பான். ஏன்னா எப்படிப்பட்ட பட்சம் பெரிய பட்டத்தை இருந்தாலும் மென்டல் ஆகிடுவான். அந்த மாதிரி இடத்துல என்னை போடும்போது நான் கையை காலில் விழுந்து என்னை பிளாக்ல போட்டுருங்கய்யா. அவ்வளோ வருமா, அவ்வளோ பொல்லாத துன்மார்க்கள். யாக்கோப்பு 1:15 சொல்லுது, பின்பு இச்சா வந்து கற்பத்தறிந்து பாவத்தை பிறப்பிக்கும், அந்த பாவம் பூர்ணமான பின்பு அவனுக்கு மரணத்தை பிறப்பிக்கும். சினிமால ஆரம்பிச்ச என்னுடைய வாழ்க்கை துன்மார்க்கமான பாவ ஜீவியமான வாழ்க்கை கடைசியாக பொல்லாத வழியில் என்னை கொண்டு போய்விட்டது. இப்போ நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதான் இப்போ சொல்கிறேன், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாடே மச்சான் கூட்டி ரவுடி தானே இதெல்லாம் விடணும்னா நான் சொல்கிறத கேட்டேன். என்னடனாக்கா மாலை போடணும். கடை வாங்கி கடன் வாங்கி எல்லாமே மாலை போட ஆரம்பிச்சுங்க. உண்மைக்கு சொல்கிறேங்க, 40 நாள் குடிக்க முடியாது. 40 நாள் குடிக்கக்கூடாது, 2 வேளை குளிச்சணும், கவுச்சி சாப்பிடக்கூடாது, யார்கிட்டையும் பேசவும் கூடாது. இப்போ இருக்கிற சாமிலாம் சிகரெட்லாம் பிடிக்கிறாங்க, மாலை போட்டவங்கடெல்லாம் குடிக்கிறாங்க. இல்லவே இல்லை, நாங்கள் மாலை போட்ட நாட்களில் யார்கிட்டையும் பேசக்கூடாது, கவுச்சு சாப்பிட, 2 வேளை குளிச்சிடணும். அவ்வளோ ஒரு பக்தி. பூதன் சொன்னால் நைட்டில் போய் என்னை பாடத்துக்கு என்ன கூட்டு போயிடுவாங்க. இந்த கானால நான் தபலாலாம் வாசிப்பேங்க. சிந்தாரப்பட்ட நாதன் நரவன்ட்டு அந்தன் பவர்ஹவுஸ் பண்ட நானுகள் சுப்பர ஆயுள் செல்வம் குட்சேர் குமார் எல்லா பாடல்களுக்கு போய் நைட்டில் போய் தபலா டோலை கடிக்கிறது. என்ன கிடைக்காங்க? கஞ்சா தான் கிடைக்கும். தோத்துறோம். அந்த நமக்கு கொடுக்குற அந்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா ஆஹா, அந்த மாதிரி வரவேற்பு கிடைக்கும். காலையில் எவனோ யாரும் நம்மளை மதிக்க மாட்டான். ஓர் சில்லி பைசா விட நம்மளை மதிக்க மாட்டாங்க. அன்னைக்கு நைட்டு போய் பாடுறதுக்கு வாசித்து கூப்பிட்டுன்னு போ கொடுக்குற மரியாதை வேற. அப்படியெல்லாம் ஒரு பொல்லாத துன்மார்க்கனா ஜீவித்தேன். நிம்மதியில் சமாதான பாருங்க. மாலை போட்டுச்சோன்னு சரி, 4 வருஷம் மாலை போட்டேன். சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாரும் சாமி சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் வரும்போது அட பாவின்னு சொல்கிற அழுக்கு வருவ. அட பாவி சாமின்னு கூப்பிட்டுங்களா, இப்போ என்ன பாவின் ஆகிட்டாங்க. அதன் பிறகு திருப்பதிக்கு என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த திருப்பதிக்கு ஆனக்கணி பிரிட்ஜில் இருந்து திருப்பதிக்கு நடந்தே போவோம், கொடை கூடவே நடந்து போவோம். எல்லாரும் நாமும் 3 இங்கே விட்டாங்கன்னா பின்னாடிலாம் விட்டுவேன். உண்மை பலனுக்குள்ள கஞ்சா எடுத்துன்னு போவோம். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு பலனுக்குள்ள கனகமா சத்திரம் ஒன்று தெரியுமா, உங்களுக்கு கனகமா சத்திரம் திருப்பதிக்கு போகிற வழி எங்கே இருக்கிற ரவுடி சூதாடிலாம் அங்கே பார்க்கலாம். எங்கே இருக்கிற என்ன நம்பி கோயந்தா கோயந்தான்னு சொல்லி காசு கொடுப்பாங்க. அங்கே போய் சூதாடி தோத்துட்டா வந்துடணும், ஜெயிச்சிட்டா போயிடணும். என்ன ஒரு பயங்கர அப்படியெல்லாம் இருந்து கூட என் வாழ்க்கை மாறலைங்க. இனி வரைக்கும் பார்க்கும்போது 22 மணி நேரம் பல மணி நேரம் தரிசிக்கிறாங்களாம். பணக்காரனுக்கு ஒரு கீழ்வான், ஏழைக்கு ஒரு கீழ்வான். இனி வரைக்கும் இந்த 9ஆம் தேதி நாங்கள் திருப்பதி போனோம். 120 ஊழியக்காரங்க போனோம். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா, திருப்பதிக்கு போய் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எல்லா சிட்டியில் இருக்க எல்லா லீடர்ஸ் பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் போனோம். அங்கே போகும் பொழுது 2 பாஸ்டர் அங்கே சாட்சி சொல்ல வச்சார். எனக்கு அவர் ஒரு பெரிய சந்தோஷம். அவர் கூப்பிடும் பொழுது அங்கே நாங்கள் என்ன தலைப்பு கொடுத்தோம்னா, திருப்பதியே ஆண்டவர் பக்கம் திரும்பு. அதான் தலைப்பு, சாதிக்க முழங்கால் ஜெபக்கூடு நடத்தும் சிறந்த ஒரு உபவாச கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பதியே ஆண்டவர் பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லி 2 பேர் பிரசங்கித்தாங்க. அம்மா அது திரும்பணும், நம்ம திரும்பணும் முதலாவது. ஒரு லட்சம் அப்போ சொன்னேன், இங்கே பாருங்க, இங்கே வந்த இந்த மலைக்கு நாங்கள் வந்தோம், கீழ் திருப்பதிக்கு 4 நாள் ஆயிடுச்சு, மேல் திருப்பதி போகிறதுக்கு 1 நாள் போய் 1 நிமிஷம் கூட இருக்காதுங்க. ஒரு நொடி பொழுதை தள்ளி விட்டுருவான், உடனே தள்ளி விட்டுறான். நீங்க போய் பார்த்து பாருங்க. அப்படி பார்த்து என்ன பண்றான், என்னடா இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு இது பண்ணி வந்தோம், பார்க்க முடியலையே, தோத்துறோம், வாழ்க்கை மாறவே இல்லைங்க. இப்படி எல்லாம் இருந்து என் ஜீவிதத்துல கொஞ்சம் சமாதானம் இல்லை, கொஞ்சம் சந்தோஷம் இல்லை, பாவத்துல விடுதலை இல்லை, பயங்கர துன்மார்க்கனா மாறினேன். ஒரு நாள் அந்த ரிக்ஷா ஸ்டாண்ட்ல ரிக்ஷாவில் கவலையோடு கூட நான் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, ஒரே ஒரு கைப்பிரதி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? இயேசுநாதருடைய சரித்திரத்தை பிடிச்சி போட்டிருக்கிற அந்த ஒரு கைப்பிரதி கொடுத்து சொன்னேன், அம்மா எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க படிக்க தெரியலன்னா இயேசுவை நம்புனாங்க. சிலுவை போட்டு வாங்கி என்னோட ரிச்சாவில் பேச்சுக்கிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா ஒரு பெரிய நோட்டீஸை கொண்டு வந்து, மூணு நாள் கூட்டம் வச்சுருந்த கூட்டத்துக்கு வாங்க. சரி நாங்கள் கூட்டத்துக்கு போகணுன்னு போகலங்க, கடவுளுடைய சமத்துல சொல்கிறேன், கூட்டத்துக்கு போகணுன்னு போகல. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ரிச்சா ஓட்டுறோம், நாங்கள் ரெண்டு போகிறோம். டீ பிச்சத்தில் கஞ்சா, அதான் டம்முன்னு கஞ்சா அங்கே தான் போகிறோம். போகும்போது பார்த்தா ஒரு பெரிய மைதானத்தில் நல்ல பெரிய மேடை போட்டு ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டம் எங்கே நடக்குதுனாக்கா அங்கே கில்பா காடில் ஒரு ஒரு பெரிய மைதானத்தில், அது ஒரு பாஸ்டர் நடத்துறாரு. அப்போ அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஜெபராஜின்ற ஒரு ஐயா, நிறைய பாஸ்டர் ஐயாக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்ல ஜெபராஜின்ற ஒரு ஐயா பிரசவம் பண்ணுறாரு. நானும் என்னோடய சகோதரன் நானும் என்னோட நண்பனும் ரிக்ஷாவில் போய் உட்காடுறேங்க. அவ்வளோ கூட்டம். அந்த ஐயா சொல்கிறாரு, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து அவரோட வாழ்க்கையில் சாட்சி கொடுத்து சொல்லும் போது அது என்ன தான் கை நீட்டி பேசுனது போல இருந்தது. அவர் சொன்னார், இன்றைக்கு ஏசாமிக்கு ஒப்பு கொடுக்கணும்னு யாராக இருந்தாலும் நீங்கள் முன்னாடி வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னார். அந்த கூட்டத்தில் நிறைய பேர் கை தூக்கணும், நானும் கை தூக்கினேன். என் நண்பன் நான் கூப்பிட்டாக்க அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான். சரின்ட்டு நான் போய் இங்கே எல்லாரும் இருந்த போல நின்னாடு நிற்கும் போது அந்த ஐயா எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்போது என் தலையில அவர் கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவர் அப்படி ஜெபம் பண்ண எனக்குள்ளே இருக்கிற ஒரு இருளான ஆவி போனதை நான் உணர ஆரம்பித்தேன். கையில் தட்டி ஆண்டு சோத்திரம் பண்ணுவேன். நான் சைக்கிள் ரிச்சா ஓட்டு கூட எனக்கு லுங்கி சட்டம் நினையாதுங்க. அன்னைக்கு அவர் ஜெபம் பண்ணும்போது அப்படியே எனக்கு நனைஞ்சு போச்சு. உடனே சர்ச்சுக்கு கூட ஆரம்பித்தாங்க. சின்ன சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அதனால தான் இன்றைக்கும் எங்கள் சர்ச்சில் சொல்ல யாருன்னா புதுசாக வந்தால் அவங்கள விசாரின்னு சொல்லுவேன். ஒரு நல்ல சொல்ல மாட்டீங்களா? அன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா நான் சர்ச்சுக்கு போனால் ஜபானான்னு தெரியாது, பைபிள்னான்னு தெரியும், ஒன்றுமே தெரியாது. உட்கார்ந்தேன், கடவுளோட வார்த்தையை கேட்டேன். அந்த பாசனை பார்த்து என்ன பார்த்துட்டே அந்த தோத்துறோம். அப்புறம் என்ன செஞ்சேன்னு சொன்னாக்கா, நீ கொஞ்ச நாள் நான் ஆண்டோட வார்த்தையை கேட்டு கேட்டு ஆராதனை முடிஞ்ச பேருக்கு அவங்க எல்லாம் நல்லா நீட்டாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. என்னை பார்த்து அவங்க வந்து விசாரிக்கும் போது என்கிட்ட கேட்கும் போது அது எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக ஆகி போச்சுங்க. நல்ல சொல்ல மாட்டீங்களா? என்னடா நம்ம இப்படி இருக்கிறோம், அவங்க வந்து இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது அவங்க விசாரிக்கும் போது ஒரு தெய்வீக ஒரு ஆறுதல் எனக்குள்ளே வந்தது. நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு போக போக ரிச்சா ஓட்டம் சர்ச்சுக்கு வந்துடுவேன், ரிச்சா ஓட்டம் சர்ச்சுக்கு வந்துடுவேன். அப்படி பா சொன்னார், இப்பா நீ உன் அட்ரஸ்ன்னு கேட்டேன், நான் தான் ரிச்சா ஸ்டாண்ட் ஆச்சு ஒரு சொல்ல மாட்டோமா? உடனே சொன்னார், நீ ஞானசன் எடுக்கணும்னு சொன்னார். ஞானசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தங்க, ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஞானசனத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு ஞானசன் எடுத்த பிறகு ஆண்டோருக்காக இப்படி தான் வாழணும், ஆண்டோருக்காக இப்படி தான் ஜீவிக்கணும்னு சொல்லி அன்றைக்கு அந்த வாலிபத்தில் நான் ஆண்டோருக்காக தியாகம் பண்ணேன். என்னை ஆண்டவர் படிப்படியாக என்னை இயேசுனை உயர்த்த ஆரம்பித்தார். முதலாவது என் கடவுளாகி இயேசுன் வாழ்க்கை செஞ்ச முதல் நண்பன் தெரியுமா? என்னை விட்டு எல்லா தீய பழக்கங்களும் ஆண்டவர் எடுத்து போட்டார். இன்னைக்கு கோடி லட்சம் ரூபாய் கூட என் கால் மாட்டில் கொட்டினா உடனே நான் எதுனா செய்ய மாட்டேன். அலையில சொல்ல மாட்டீங்களா? அப்படி என்னை கடவுள் உயர்த்த ஆரம்பிச்சாருங்க. வேத சொல்கிறது 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழவிகள் எல்லாம் ஒளிந்து போன எல்லாமே புதிதாயின. கையில தட்டி ஆண்டவர் சோத்திரம் பண்ணுவோமா? ஒரு சைக்கிள் ரிச்சா ஓட்டு இருந்தங்க. அந்த சைக்கிள் வச்சா ஓட்டும்போது கூட எக்காரத்தை கொண்டு சவாரியை நாத்திக்காம நான் போக மாட்டேங்க. சர்ச்சைக்கு வழியில் நான் நிறுத்தி வைப்பேன் வண்டியை. அன்றைக்கு என்னதான் சவாரி இருந்தாலும் போக மாட்டேன். அதன் பிறகு நான் ஆண்டவர் அப்படியே படிப்படியா ஐயா ஆட்டோ டிரைவர்லாம் கொஞ்சம் வருவாங்க, கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா, ஒரு நல்ல சொல்ல மாட்டீங்களா? நான் கருத்துக்கு தோத்துரு உண்டாட்டும் நல்லா கவனிங்க. ஆட்டோ டிரைவராக நான் ஆண்டவர் மாத்தினார். ஆட்டோ ஓட்டும் போது தாங்க நான் பேண்ட் சட்டையை போட ஆரம்பித்தேன். ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். ஆட்டோ வந்து நான் அப்போ வந்து நைட் டிரைவர்கெல்லாம் வந்து 55 ரூபான்னு கொடுத்துருந்தேன், 50 ரூபா கொடுத்துருந்தேன். அப்புறம் இந்த பென்ட்ரின் அந்த ஃப்ரண்ட் இன்ஜின் ஆட்டோன்னு ஒன்று இருக்குது, அது வந்து 25 ரூபா. ஸோ பாருங்கள், இந்த ஆட்டோ எடுப்பேன், ஆட்டோ எடுத்துகிட்டு ஜவமண்டு வண்டி ஓட்டுவேன், நாத்திக்காமல் எக்காரத்தை கொண்டு வண்டி ஓட்டவே போக மாட்டேன். இத்தனைக்கு வாடகை. அப்போது ஏசப்பாடு சொல்லப்பா, எப்படி இப்படி ஜவமண்டுனா, ஏசப்பா நாளைக்கு காலையில் நான் ஜவமண்டு வண்டி எடுக்கும்போது எனக்கு இன்றைக்கி வேண்டிய கலெக்ஷனு, எனக்கு வேண்டியதான சம்பளத்தை எனக்கு நாளைக்கு கொடுக்கணும்னு சொல்லுவேன். 11 மணிக்கு ஏசப்பா எனக்கு கொடுத்துருவார். ஜவமண்டு எங்கே சவாரி கூப்பிட்டாலும் சரிங்க, எனக்கு வராதுங்க, அங்கே போவாதுங்க, எனக்கு சவாரி எனக்கு கிடைக்க அதெல்லாம் சொல்லவே மாட்டேங்க. ஆண்டவர் எனக்கு எங்கே போனால் ஒரு சவாரி எனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். எக்காரத்தை கொண்டு வண்டி நாத்திக்கமாக ஓட்டவே மாட்டேன். அன்றைக்கி ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் இன்றைக்கு வேண்ட கலெக்ஷன், இன்றைக்கி வேண்ட எனக்கு வர வேண்டிய வருமானத்தை எனக்கு நாளைக்கு நீ கொடுக்கணும்னு சொன்னால் கட்டாயம் நிச்சயமாக தேவன் எனக்கு தருவார். அது மட்டும் இல்லைங்க, ஆட்டோவில் ஏறுறவங்களுக்கு எப்படியாவது ஏசப்பை பற்றி சொல்லாத விடவே மாட்டேன். ஏசப்பை பற்றி சொல்லாமல் விடவே மாட்டேன். ஒரு பழத்தை வச்சுட்டு இது நல்லா இருக்குதான் நல்லா இருந்துச்சுன்னா தெரியாது, அது சாப்பிட்டா தான் அதோட ருசி தெரியும். அது போல நான் இயேசுடைய அன்பு அதிகமாக ருசித்தப்படினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்கள் நான் எங்கள் மனசு நேரத்தில் ஆட்டோவில் போயிடுவோம். அப்போ போகும்போது அவங்க போயிடுவாங்க, அவர் எப்படியே வந்து ஆட்டோக்காரங்க எதுனா சொல்லிட்டு வருவார். ஒரு லட்சம் என்ன சொல்லிட்டு வர, ஆண்டவர் பத்தி சொல்லிட்டு வர, ஒரு லட்சம் சொல்ல மாட்டீங்களா? ஆட்டு ஓட்டும் போது கொடுங்க, அந்த ஆட்டோல ஆண்டவர் கொடுக்குற அந்த வருமானத்துல ஏசப்பாவுக்கு ஒரு சின்ன காணிக்க நான் எடுத்து வச்சிருவேன். ஏசப்பா எனக்கு கொடுத்தீங்களே உங்களுக்கு தோத்துறோம், அது கொஞ்சம் கொடுத்தாரோ நிறைய கொடுத்துறோம், அதில் நம்ம உண்மையா இருக்கணும். அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அதே சர்ச்சில் ஒரு சகோதரர் எனக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தார், ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா. அதே சர்ச்சில் எனக்கு ஆண்டவர் ஒரு கார் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரே நைட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார், கார் ஓட்ட ஆரம்பித்தேன். இந்தியாவில் ஏழாவது பணக்காரன் வர்கீசன்ற ஒரு மலையாளிக்கு கார் ஓட்டும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா. வேத சொல்ல சங்கீதம் 113:7, அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாரியா, அவனை பிரபுகளோடு கூட ராஜாக்களோடு கூட உட்கார பண்ணுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு பேதையாக இருந்த எனக்கு ஆண்டவர் இந்த முழு வேதாந்தத்தை பல முறை படிக்கும்படி உதவி செய்தார். அப்போ சில 4:13 நீங்கள் படிச்சினாக்கா, பேதுரும் யோவானும் அவர்கள் படிப்பறிவுள்ளாத இருந்தோம், அவர் பேசுகிற தைரியத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஆச்சரியப்பட்டார்களாம். வரல சொல்ல மாட்டீங்களா? ஐயா 1 Cor 1:20 நீங்கள் படிச்சினாக்கா, ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் பேதைகளை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெக்கப்படுத்தும்படி பலவன்களை தெரிந்து கொண்டாராம். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாரு. அது மாட்டும் இல்லாதுங்க, அதே சபையில் என்னுடைய ஊழியக்கார் என்னுடைய பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல திருமணம் பண்ணும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனைவி கொடுத்தார். கையில் தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவங்க படித்தாங்க, நான் படிக்காத ஒரு பேதை. ஐயா இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு ரவுடி, ஒரு துன்மார்க்கன், ஒரு கேடி, ஒருத்தர் பொறுக்கே அல்லது கெட்டு போகணும்னு ரட்சித்த அவனை சமுதாயத்தில் நல்ல ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தாங்க சட்டம். அதனால தான் நாங்கள் இந்த 12, 13, 14 கன்வென்ஷன் கூட்டி நடத்தினோம். அடுத்த வருஷம் கத்திர சித்தம்னா ஆண்டோட வருகை தமிழ்னா ஐயாவை நான் நாங்கள் போடுவோம் ஸ்டேஜ் போட்டு. நான் பயங்கரமாக சொன்னேன், போலீஸ் வந்துட்டாங்க, ஏற்கனவே நாங்கள் பர்மிஷன் வாங்க தான் நாங்கள் கூட்டம் நடத்தினோம். 3 போலீஸ்காரன் வந்துட்டாங்க, சபை மக்கள் இருக்காங்க, எங்கள் குடும்பமும் வந்திருக்கிறோம். அப்போ என்னடா நம்ம பர்மிஷன் கேட்டு தான் நடத்தினோம். இப்போ ஒரு நாள் சொன்னேன், இந்த சிட்டியில் எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாவது போயிட்டு எங்களால் ஜபம் பண்ண முடியல, ஃபோன் அட்டன் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியலன்னு எங்கேயாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிறிஸ்தவ ரிப்போர்ட் கொடுத்து பார்த்துக்கிறீங்களா? எங்கேயாலும் ஒன்று காட்டியானுவேன். சொல்லுங்க அல்லையில சொல்ல மாட்டேன், நாங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜபம் பண்ணுறையா? ஆமாம். எத்தனை அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஒரு முறை நாங்கள் டிபிசியில் போடும்போது அந்த எஸ்ஐ சொன்னார், ஏதாவது ஒரு சில நடக்கிற போது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னார். அதுக்கு பிறகு ஒரு சில என்ன நடந்து தெரியுமா சார்னு, நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும்னா எங்களுக்கு தான் முதலாவது கொடுக்கணும். ஏன்னா எங்கள் கூட்டத்தில் எத்தனை குடிகார மனம் திரும்பியிருக்கிறான், எத்தனை கொலகார மனம் திரும்பியிருக்கிறான், ஒரு கையில் ஒருத்தர் நல்ல சொல்லுவோம், எத்தனை தற்கொலைக்கு போகிற மனம் திரும்பியிருக்கிறான். கையில் தட்டி சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு கோட்டிஸ் பண்ண நடக்காத ஒரு திருமணம் எங்களுக்கு நடந்ததுங்க. ஆமாம். எல்லா ஊழியக்காரங்க எல்லா கத்துடைய பிள்ளைங்க, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நமக்கு ஒரு திருமணம் நடக்குதுலப்பா. அல்லேலூயா. எத்தனை ஊழியக்காரங்கய்யா, இன்னைக்கு எந்த ஊரில் நான் துன்மார்க்கணும், ரவுடியோ, கொலகாரம், ஊரில் வர சாவி இவனுக்கெல்லாம் வரலன்னு சொல்கிற வாயெல்லாம் இன்னைக்கு நேரம் ஜாமலாத ஃபோன் பண்ணுறாங்க, ஜவுமனை கூப்பிட்றாங்க. நாங்கள் ஒன்றுமேலுங்க உங்களை போல சாதாரண மனுஷன், ஏதோ கை வச்சா ஆண்டவர் சுகமாக்கிறாரு, விடுதலாக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் பல இடங்கள், ஒரிசா, குஜராத், பீகார், ராஜஸ்தான், பஞ்சாப், வாரணாசி, அருணாச்சல பிரதேஷ், இந்த இடத்துலலாம் போய் இயேசை பற்றி சொல்லிட்டு வரோம். இன்னொரு சொல்ல மாட்டீங்களா, எல்லா பட்டி தொட்டி கிராமங்கள் தூரம் போய் இயேசப்பை பற்றி அரிசி வரங்க. ஏன்னா இயேசு சீக்கிரம் வரப்போறார். ஒருத்தர் கேட்டால் எங்கள் சபையில் பாஸ்டர் குமார்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏசியில் இருக்கிற பாஸ்டர் சாம் சுந்தரக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவர் எங்கள் சர்ச்சுக்கு வந்தார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாரும் தெரு பிரசனத்துக்கு போனோம். அப்படி தெரு பிரசனத்துக்கு போகும்போது நோட்டீஸ் கொடுத்துட்டு போனோம். அதில் என் பேர் பழைய பேர் ரமேஷ். அதில் ஒரு சகோதரன் கேட்டார், என்னப்பா ரமேஷ் எப்போ பார் இயேசு வரார், இயேசு வரார், இயேசு வரான்னு சொல்கிறார், எனக்கு இது 50 வயசுக்கு மேலே ஆகுது, எப்போயா வரான்னு கேட்டார். நான் இப்போ சொன்ன இயேசு பிறப்பன்னு சொன்னார் பிறந்தார், அவர் மறிப்புன்னு சொன்னார் மறிச்சார், உயிரோடு கூட எழுந்துன்னு சொன்னார் உயிர் தேர்ந்தார். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா, அவர் உயிர் தேர்ந்த கல்லறை இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் வந்தாங்க, சமுதாயம் படித்தாங்க, எல்லாம் ஞானிகளாக வாழ்ந்தாங்க, எல்லாரும் படித்தாங்க, ஆனால் ஒருத்தர் மறித்து உயிரோடு எழுந்த சரித்திரம் இல்லை. இயேசு கிறிஸ்து மாற்று உயிர்த்தோடு எழுந்தார். ஆனால் அவர் வரப்போகிறார் சீக்கிரமா. அவர் வருகைக்கு முன்பாக இன்றைக்கு உலகத்தில் எல்லாமே இன்னைக்கு நடக்குது. அதுக்கு ஆதாரம் என்னையா, டெலிவிஷனு, பேப்பரு. ஏன் உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அண்ணா அவர் கூட இருக்கிற இயேசு கூட இருக்கிறவங்களே கேட்டாங்க, நீ எப்போ வரன்னு சொல்லும்போது அந்த சொல்றாரு மத்தியான சுவிசேஷம் 25 சொல்ற, பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள், கொள்ள நோய்கள், பஞ்சங்கள் இதெல்லாம் வரும். இயேசு கிறிஸ்து வருகைக்கு என்னத்தம்மா தாமதம், ஒன்று அவர் உலகமெங்களோட சுவிசேஷம் ராஜ்யம் போகணும், ராஜ்யத்தோட சுவிசேஷம் உலகமெங்களும் போகணும். ரெண்டாவது வசனத்தினுடைய சத்தியத்தின்படி இயேசுடைய வருகை ஏன் தாமதிக்குன்னு சொன்னா, 2 Peter 3:9 மாத்தம் வாசித்து ஜாமணி முடிக்கலாம். 2 Peter 3:9 சீக்கிரம் தாமதிக்கிறார் சொல்லி சிலர் சொல்லுகிறபடி
1: குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு
0: போகாமல், சகோதரனே நல்லா கவனிங்க, ஒருவரும் கெட்டு போகாமல்
1: எல்லாரும் மனம் திரும்ப,
0: எல்லாரும் மனம் திரும்ப, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
1: நம்மேல் நீடிய
0: பொறுமை உள்ளவராய் இருந்து இருக்கிறார்.
1: கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற,
0: கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற போல வரமா? இயேசு கிறிஸ்து வருகை எப்படி வருமா?
1: திருடன் வருகிற.
0: ரெண்டாவது ஒருத்தரும் கெட்டு போக கூடாது, ஒருத்தரும் நரகம் போறதுக்கு அவர் விரும்பலங்க, எல்லாரும் மனம் திரும்பணும். அதான் அவர்கிட்ட சொன்னானா, ஏன் இயேசு வருகை தாமன் சொன்னா ஒருத்தரும் கெட்டு போக கூடாது, ஒருத்தரும் மனம் திரும்பாமல் போகக்கூடாது. அப்ப இயேசு இந்த நிமிஷத்துல இந்த நொடிப்பொழுதுல வந்தா எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் கைவிடப்படுவாங்க தெரியுமா உனக்கு? அதனால்தான் இயேசு தாமதிக்கிறாரு. அது எப்படி ஒரு வரும்? திருடம் வருகிற போல வருவாராம். நீ நைட்டு சொல்லுவானா, திருடமா நான் வரமா, எல்லாம் ஒரு 20 சவர் நகை ஏற்று வைங்க, ஒரு கட்டுப்பான ஏற்று சொல்லுவானா? தோத்துறோம். அது போல இயேசு சொல்றாரு. எப்படியா திருடனுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு அருமையான தேவப்பிள்ளை, இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல பணமோ நக்கோ அல்லது வீடோ நலத்தை கேட்கல, உன் இருதத்தை தான் இயேசு கேட்கிறார். உன் இருதத்தை தான் கேட்கிறார் இயேசு. ஏன் இருதத்தை காட்டாரு தெரியுமா? மார்க் 7:21 படிச்சுனா, வெளியிலேருந்து போகிறதெல்லாம் மனுஷன் தீட்டுப்படுத்தாது, தொட்டா தீட்டலை, குளிகளான தீட்டில்லையா? வெளியிலேருந்து உள்ளே போகிறதெல்லாம் மனுஷன் தீட்டுப்படுத்தாதான், உள்ளேருந்து ஒருத்த பற்றியா அதுதான் தீட்டுப்படுத்துது. எப்படி ஆனால் மார்க் 7:21 பொல்லாத சிந்தனை, அப்புறம் கோபங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வருதுனா தண்டாரப்பட்டில எல்லாம் நம்ம இருதத்திலிருந்து வருது. என்னதான் போட்டு நீ குடிச்சாலும் மேல இருக்கிற அழுக்குதான் போவையா? உள்ளான இருதத்துல இருக்கிற அழுக்கு போனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். கையில தட்டி ஆண்டவர் சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் என் ஆண்டவரை என்ன கேட்டேன்னா, நீதிமன்றங்கள் 23:26 என் மகனே உன் இருதத்தை எனக்கு தா. அம்மா உன் நிலத்தை கூட, உன் வீட்டை கூட அதெல்லாம் இல்ல, உன் இருதத்தை கூட. இந்த இருதத்தை எவ்வளவு கவலை, வேதனை, சஞ்சலம், பாடுகள் தோத்துரும். இருதத்தை கிடையா இருதுனாக்கா நம்ம இருதம் எப்படி இருக்குதான்? எரேமியா நீங்கள் 17:9 படிச்சுனா, எரேமியா 17:9 மனுஷனுடைய இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதா இருக்கிறது. இந்த கேடு உள்ள இருதத்தை நல்ல இருதயமா மாற்றுகிற ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்ததாயா. அதனால இந்த மாலை வழியில யாராகலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறியாமல் இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவிப்பலானால், இன்றைக்கு இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீ இந்துவா இருக்கலாம், அல்லது நீ கிறிஸ்துவனா இருக்கலாம், அல்லது முஸ்லீமா இருக்கலாம், நீ எந்த மதத்தை சேர்ந்தனா இருக்கலாம், நீ ஒருவேளை ஏழையோ பணக்காரனோ, நீ படிச்சனோ படிக்காதனோ, நீ குடிசில இருக்கிறோ கோபுரத்தில் இருக்கிறோ, அதெல்லாம் என் இயேசு பார்க்கவில்லை. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் பாருங்க, எல்லாரும் சேர்க்கிறார் பாருங்க, எல்லாரையும் சேர்க்கிறார் பாருங்க, எல்லாரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாடுதல் தருகிறேன். இன்னைக்கு நாத்திக்கும் போது எல்லா காரியத்துக்கும் எல்லா பணக்காரம் என்ன பண்ணுவாங்க, பீச்சில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த கொஞ்சம் இலை பாடுவாங்க. ஐயா சினிமா விபச்சாரம், சீட்டாட்டம், சூதாட்டம், சாரம், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமான சந்தோஷம் தராதியா? நீ தேடுகிற நிம்மதி சந்தோஷம் சமான் இந்த உலகத்தில் ஒன்றும் கொடுக்க முடியாது. நீங்க சரவணில் போனா 1,000,000 ரூபாய் எத்தனை போனா கூட 10 காசுல நீங்க வரலாம், எல்லாமே நீ அங்கே வாங்கிட்டு வரலாம். நீ இப்ப இருக்கிற புருஷகத்துல டி நகர்ல இருக்க எந்த சரவணில் போனாலும் 1,000,000 ரூபாய்னு எடுத்துட்டு போனாலும் 10 காசுல கூட வரலாம், அந்த அளவுக்கு எல்லாமே அங்க வாங்கிட்டு வரலாம். சோ வாழ்க்கையில உன் பாவ மன்னிப்புக்கு ஒரு சமாதானத்துக்காக நீ அங்க கேட்க முடியுமா? தோத்துறோம். வரல சொல்ல மாட்டீங்களா? இந்த ராத்திரி உள்ள நீ தேடுகிற விடுதலை, நீ தேடுகிற ரட்சிப்பை, நீ தேடுகிற சமாதானத்தை, நீ தேடுகிற சந்தோஷத்தை, நீ தேடுகிற நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசும் உள்ளத்தை கேட்கிறார். என்னுடைய சாட்சிக்கு ஆரம்பமாக ஒரு பாடல் நான் பாடுறேன், கர்த்தர் உங்களை ஆசிரியர். ஏன்னா கானால பாடிட்டு இருந்தேன், செத்தவனுக்கலா இன்னைக்கு இயேசப்பா என்னோட வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கிறார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு தோத்துறோம். காலம்

அல்லேலூயா. தாய் தகப்பெல்லாம் கைவிட்டாங்க, இன்னைக்கு அவங்கெல்லாம் என்கிட்ட வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஞானசானம் கொடுத்துட்டு ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? என்னை அடிச்ச போலீஸ்காரர் ஒன்று கேட்டேன், நீ எப்படி மாறணும்னு சொன்ன, ஏசப்பா மாத்தினார். இன்னைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஞானசானம் எடுத்து இன்னைக்கு அவர் சைதாப்பேட்டில் இருக்கிற ஒரு ஐயா ஏஜி சர்ச்சுடைய பாஸ்ட் அந்த சர்ச்சுக்கு போறார். ஐயா இன்னைக்கு ஒரு சட்டம், ஒரு சமுதாயம், அரசாங்கம், அரசியல்வாதி, போலீஸுடைய கண்டிப்பு, சிறைசால தண்டனைலாம் எந்த விதத்தில் ஒரு மனுஷனாலும் நான் மாற்ற முடியாது. ஒருத்தர் இயேசு ஒருத்தர் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அதுக்கு ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை சாட்சி விட்டா நாட்களெல்லாம் போதாது. ஜெபமுனோமா? ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா.